0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய காலை வணக்கம் நேயர்களே, நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். இன்று சக ஆண்டு 1948, ஜேஷ்டா மாதம் 10 நாள், பாரபவ வருடம் வைகாசி மாதம் 17 நாள், மே மாதம் 31 நாள், 2026 ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

0: அம்பு நேராக இருந்தாலும் அதன் செயல் கொடுமையானது. யாழ் வளைந்திருந்தாலும் அதன் செயல் இனிமையானது. அதனால் வடிவங்களை வைத்து எடை போடாமல் மனிதர்களின் செயல்களை வைத்தே எடை போட வேண்டும். குறள் எண் 279, அதிகாரம் கூடா ஒழுக்கம்.
1: கனை கொடிது யாழ்வோடு செவ்விது அங்கு என்ன வினைபடுவாளால் கொழல்.
0: அம்பு நேராக இருந்தாலும் அதன் செயல் கொடுமையானது. யாழ் வளைந்திருந்தாலும் அதன் செயல் இனிமையானது. அதனால் வடிவங்களை வைத்து எடை போடாமல் மனிதர்களின் செயல்களை வைத்தே எடை போட வேண்டும். குறள் எண் 279, அதிகாரம் கூடா

பத்துக்கு மதுரத்தென்றல், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 நலமாய் வாழ்க, 8 மணிக்கு செய்தி சுருக்கம், 8:02 மதுரத்தென்றல், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், 8:30

0: மதுரத்தென்றல் 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி சென்னேஞ்சலாக, 9 இசைப்பெட்டகம், 10 செய்திச் சுருக்கம், 10:02 எனக்கு பிடித்த பாடல், 10:55 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னேஞ்சலாக கேட்கலாம். 12 நிகழ்ச்சியும் நேரமும், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:45 மாநில செய்திகள் சென்னேஞ்சலாக, 1:55 மெல்லிசை, 2 ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 மதுரத்தென்றல், 2:40 இசை பயிற்சி சென்னேஞ்சலாக, 2:55 வானிலை அறிக்கை, 3 மதுரத்தென்றல், 4 நாடகம் காவியா எங்கே படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், 5 குட்டிஸ் நேரம், 5:30 கிராமிய தென்றல், மாலை 6 நிகழ்ச்சி நேரமும், 6:05 காங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒருபட பாடல்கள், 6:30 மாநில செய்திகள் சென்னேஞ்சலாக, 6:40 மதுரத்தென்றல், 7 மதுரத்தென்றல், 7:10 திண்டுக்கல் மாவட்ட செய்திகள் சென்னேஞ்சலாக, 7:15 தமிழில் செய்திகள் சென்னேஞ்சலாக, 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும், 8 பாரத பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மறு ஒலிபரப்பு கேட்கலாம். 9 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 மதுரத்தென்றல், 9:30 நட்சத்திர கீதங்கள், 11 நிகழ்ச்சி நேரம், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 ஒலிபரப்பு நிறைவு பெறும். தொடர்ந்து கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: அகில இந்திய வானொலியில் இன்று

மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் போன்று உலக அளவில் நிலையற்ற சூழல் இருந்தபோதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள சுகாதார கணக்குகளின் எண்ணிக்கை 90 கோடியை கடந்து சாதனை படைத்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் கட்டப்பட்டு வரும் அரசு தலைமை மருத்துவமனை விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாபநாசம், சேர்வலாறு மற்றும் மணிமுத்தாறு ஆகிய அணைகளிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு போக்குவரத்து விதிகள் குறித்து அம்மாவட்ட போக்குவரத்து காவலர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் வைகாசி விசாக திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 தங்கம் 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் மனுபாக்கர் சாம்ராட் ராணா இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 3 வெள்ளி 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452

0: 253-1366.
1: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸ். நேரம் சரியாக 6:04:10. இனி கேட்கலாம் காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. அதுவரை தொடர்ந்து இணைந்தே இருங்கள் நேர்களே ஆகாஷ்வாணி மதுரையோடு.

0: நினைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள்.
1: மனம் என்பது ஒரு கோயில் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். ஆனால் அந்த கோயிலை எப்படி பராமரிக்க வேண்டும், அதில் குடியிருக்கும் இறைவனை எப்படி உணர வேண்டும்? இதனை பாம்பன் சுவாமிகள் தனது தகராளிய ரகசியம் என்னும் நூலில் மிக ஆழமாக விளக்குகிறார். தகரம் என்றால் இதயம். நம் இதய கோயிலுக்குள் இருக்கும் ரகசியத்தை அறிவதே இந்த உரையின் நோக்கம். வாழ்க்கையில் ஒரு மனிதன் செய்யக்கூடாத 5 பெரும் தவறுகளை பற்றி இந்த நூல் ஆழமாக எச்சரிக்கிறது. அவை பொய், கொலை, காமம், கல் அருந்துதல் மற்றும் களவு. இதில் மிக வியப்பான செய்தி என்னவென்றால், பாம்பன் சுவாமிகள் பொய் கூறுதலையே முதல் பெரும் பிழையாக வைக்கிறார். பொய் என்பது வெறும் வார்த்தை மட்டுமல்ல, உண்மையை மறைப்பதே பொய். அது மற்ற எல்லா குற்றங்களுக்கும் தொடக்கம் என்கின்றார். நாம் விளையாட்டாக சொல்லும் ஒரு சிறு பொய் கூட பல காலமாக கஷ்டப்பட்டு சேர்த்த நற்பெயரையும் மன உறுதியையும் அழித்துவிடும். அடுத்து கொலை. கொலை என்பது வெறும் உடலை அழிப்பதல்ல, ஒருவர் மனதையும் உணர்வையும் காயப்படுத்துவதும் கொலையே என்கிறது இந்த நூல். ஏனென்றால் ஒவ்வொரு உயிரிலும் இறைவனே உயிராக உறைந்துள்ளான், ஒவ்வொரு உயிரிலும் இறைவனே இருக்கின்றான் என்ற உண்மையை ஒருவன் உணர்ந்தால் அவனால் எந்த உயிருக்கும் தீங்கு செய்ய முடியாது. 3. காமம். பிறரை தவறான பார்வையில் காணும் மனப்பான்மை. இது மிகவும் வலிமையான குற்றம் என்று நூல் கூறுகிறது. தவமிருந்த முனிவர்களையும் தடுமாற வைக்கும் சக்தி இதற்கு உண்டு என பாம்பன் சுவாமிகள் எச்சரிக்கின்றார். 4. கல் அருந்துதல். இதை வெறும் மதுபானம் அருந்துதல் என்று மட்டும் பார்க்கக்கூடாது. அறிவை மழுங்கடிக்கும் எந்த பழக்கமும் கல் என்றே இந்நூலின் பார்வையில் கொள்ளலாம். இன்று அளவுக்கு மீறி கைபேசி பயன்படுத்துவதும் மற்றும் அது போன்ற பழக்கங்கள் பல உள்ளன. மனிதன் எந்த பழக்கத்தில் அளவுக்கு அதிகமாக ஈடுபடுகின்றானோ அது மெதுவாக அவனுடைய மன அமைதியையும் நேரத்தையும் சிந்தனை திறனையும் கெடுக்கத் தொடங்குகின்றது. ஆரம்பத்தில் பொழுதுபோக்காக தோன்றுவது பின்னர் அடிமைத்தனமாக மாறிவிடும். அதனால் அறிவை மழுங்கடித்து கடமையை மறக்கச் செய்யும் எந்த செயலாக இருந்தாலும் அதிலிருந்து அளவோடு விலகியிருப்பதே நல்ல வாழ்க்கைக்கான அறநெறி என்பதை இந்த பகுதி உணர்த்துகின்றது. 5. களவு. பிறருடையதை அபகரிப்பது மட்டுமல்ல, பிறரின் நம்பிக்கையையும் திருடுவதும் கூட களவுதான். பொருள் இழப்பை விட நம்பிக்கை இழப்பே மிகப்பெரிய அழிவை உண்டாக்கும் என்பதை இந்நூல் உணர்த்துகின்றது. நாம் பாகுபாடு பார்க்காமல் சாதி, மதம், பணம், படிப்பு என்று எந்த வேற்றுமையும் இல்லாமல் நம்முடன் பயணிக்கும் அனைவரிடமும் சமமாக அன்போடு பழக வேண்டும். பரபரக்காமல் அமைதியாக இருக்க வேண்டும். பொருட்களை முறையாக கையாள வேண்டும். வீண் செலவும் வீண் ஆசையும் இல்லாமல் வாழ வேண்டும். இவ்வாறு மனதை தூய்மையாகவும் வாழ்க்கையை ஒழுக்கமாகவும் வைத்து கொண்டால் மனிதன் அமைதியான மனநிலையுடனும் நல்ல மனிதநேயத்துடனும் நிறைவான வாழ்க்கையை வாழ முடியும்.

0: நம் இதயமே கோயில். அந்த கோயிலை பொய், வன்மம், ஆசை என்னும் அழுக்குகளால் மறைக்காமல் அன்பாலும் உண்மையாலும் ஒழுக்கங்களாலும் தூய்மையாக வைத்திருந்தால் அந்த இதய கோயிலில் இறைவன் தானே காட்சி தருவான். இதுவே தகராளிய ரகசியம் நமக்கு காட்டும் வாழ்வின் வழி. அன்போடு வாழுங்கள், அமைதியோடு இருங்கள், இறைவன் உங்கள் உடனே இருக்கின்றான்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் கிருஷ்ணவேணி அவர்கள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேர்களை நினைந்திருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில். நேரம் சரியாக 6:15. இனி கேட்கலாம் பக்தி மாலை.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியில்லை 1669 கிலோஹெர்ட்ஸ். நேரம் சரியாக 6:35. இன்று பாரபவ வருடம் வைகாசி மாதம் 17 ஞாயிற்றுக்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்க இருப்பது ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி.
2: ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகளே, ராமநாதபுரம் மாவட்டத்தில் தமிழக அரசின் வேளாண்மை துறை மூலமாக நுண்ணீர் பாசன திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சிறு குறு விவசாயிகளுக்கு 100% மானியத்திலும், இதர விவசாயிகளுக்கு 75% மானியத்திலும் தெளிப்பு நீர், மழை தூவான் மற்றும் சொட்டு நீர் பாசன அமைப்புகள் வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் விவரங்களுக்கு தங்கள் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநரை அணுகலாம் என பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குனர் அறிவிக்கின்றார். அன்பார்ந்த விவசாயிகளே, நடப்பு 2026-2027 காரிஃப் பருவத்திற்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்த பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. சாதாரண நெல் ரகங்களுக்கு குவிண்டால் 1 ₹72 உயர்த்தி 2,441 ரூபாயாகவும், சன்ன நெல் ரகங்களுக்கு 2,461 ரூபாயாகவும் வழங்கப்பட உள்ளன. மத்திய இழை பருத்திக்கு 8,267 ரூபாயாகவும், நீண்ட இழை பருத்திக்கு 8,667 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. எள்ளுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டால் 1,10,346 ஆகவும், நிலக்கடலை குவிண்டால் 1 விலை 7,517 ரூபாயாகவும், சூரியகாந்தி விலை குவிண்டால் 1,8,343 ஆகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. இவ்வாறு வேளாண் குறிப்பு தெரிவிக்கின்றது.

0: சார்ந்த ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகளே, பயிருக்கு இடப்படும் மணிச்சத்து முழுமையாக கிடைத்திட ஊட்டமீட்டிய தொழு உரமாக மாற்றி பயன்படுத்த வேண்டும். இதற்கு ஏக்கருக்கு பரிந்துரைக்கப்பட்ட சூப்பர் பாஸ்பேட் உரத்துடன் 300 கிலோ நன்கு மக்கிய தொழு உரத்துடன் போதுமான அளவு தண்ணீர் தெளித்து நன்கு கலந்து புட்டு பதத்தில் உரச்சாக்குகளில் காற்று புகாமல் இறுக கட்டி வைத்து 1 மாதம் கழித்து பயன்படுத்தி பயனடையலாம் என பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குனர் அறிவிக்கின்றார். தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்றைய நமது இன்று ஒரு செய்தியில் கோடையில் நீர் மேலாண்மை உத்திகள் என்பது குறித்து காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் வேளாண்மை மற்றும் கால்நடை பள்ளியின் உளவியல் துறை விரிவுரையாளர் முனைவர் கே ராமச்சந்திரன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: இப்போ கோடை காலங்களில் கோடை உழவு நம்ம செஞ்சிட்டோம். இதற்கு மேலும் நுண்ணிய திட்டங்கள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நிலப்பகுதிகளில் நம்மளுடைய விவசாயம் செய்யக்கூடிய நிலப்பகுதிகளில் சரிவுக்கு குறுக்கே அரைவிட்ட நில வடிவில் குழிகள் அமைத்து அதில் வரப்புகள் அமைத்தோமானால் சிறு சிறு அரைவிட்ட நில வடிவில் கிட்டத்தட்ட ஒரு 1 மீட்டருக்கான அரைவிட்ட நில வடிவில் நம்ம வந்து சிறு சிறு இடங்களில் தொடர்ந்து நம்ம வந்து இந்த மாதிரி வரப்புகளை உருவாக்கி கொள்ளவே, அதாவது சரிவுக்கு குறுக்கே இது மாதிரி உருவாக்கி கொண்டுமேனால் மழைநீரை சரிவுக்கு குறுக்கே வரக்கூடியது உருண்டு ஓடாமல் அந்த குழியில் சேகரித்து நீர் நிலத்துக்கு அடியில் உட்செல்லுமாறு நம்ம ஏற்படுத்திக் கொள்ளலாம். இது வந்து காண்டூர் பண்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. இதுல பாத்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அரைவட்ட நில வடிவில் வந்து பாத்திகளை அமைக்கிறது, கரைகளை அமைக்கிறது, அதே மாதிரி சதுர வடிவில் வந்து கரைகளை அமைக்கிறது, அதே மாதிரி வரப்புகள் அதாவது சரிவுக்கு வரப்புகளில் வந்து குழிகளை எடுத்து விடுவது. குழிகள் எடுக்கும்போது அந்த மழை தண்ணீர் வந்து சேகரித்து மண்ணிற்கு அடியில் மழைநீர் வந்து உருண்டு ஓடாமல் நிறுத்தி நிலத்திற்கு வந்து தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலை உருவாக்குறதுக்காக வரப்புகள் ஓரங்களில் வந்து குழிகளை வந்து நம்ம எடுத்து விடலாம். அதே மாதிரி உயர்மட்ட வரப்பு அமைப்பு முறை அதாவது சரிவுக்கு குறுகே அது குழிகள் எடுக்காம வரப்புகளோட உயர்த்தது மூலமாகவும் நீர் வந்து உருண்டு விடாமல் நிறுத்தி வச்சு நம்ம வந்து மண்ணுக்கு அடியில் வந்து உறிஞ்சக்கூடிய தன்மையை உருவாக்கி கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி முறைகளை நம்ம வந்து கையாளும் போது நிலத்தோட நீர்பிடிப்பு திறனை வந்து இன்னும் அதிகப்படுத்தலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து நிலத்தோட தன்மையை கொஞ்சம் மாற்றி அமைக்கும் போது, அதாவது அந்த பர்டிகுலர் குறிப்பிட்ட நாட்களில் பருவமழை வரும் வரைக்கும் நம்ம வந்து ஏன்னா பருவமழை வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து வேளாண்மை முறைகளை வந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். வரும்போது அந்த மழை நீரை வந்து நம்ம சேகரிக்கிறதுக்கான ஒரு வழிமுறைகள் இந்த அக்ரிகல்ச்சர் இன்ஜினியர் முறை மூலமாக இதில் வந்து செய்வாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா காண்டூர் பண்டிங் அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த அரைவட்ட நில வடிவமைப்பு, அதே மாதிரி சதுர வடிவமைப்பு, உயர்மட்ட வரப்பு அமைப்பு, இந்த மாதிரி முறைகளை நம்ம வந்து கையாண்டோம்னா மழைநீர் வந்து நம்ம நிலத்தில் வந்து வீணாவதை தவிர்த்து நிலத்தில் சேகரித்து நம்ம வந்து நிலத்தின் நீர் பிடிப்பு திறனை வந்து அதிகப்படுத்தலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நீர்ப்பாசன முறைகளில் நம்ம வந்து கொண்டு போகலாம். இது நீர்ப்பாசன முறைகள் அப்படிங்கும்போது இப்போ சாகுபடி செய்யக்கூடிய நிலங்களில் வந்து மழை பொழிந்ததுக்கு அப்புறம் மண் பண்படுத்த உழவு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் விதைகளை நம்ம வந்து விதைக்கலாம். இப்போ பொதுவாக நம்ம நீர்ப்பாசனம் கோடை காலங்களில் நீர்ப்பாசனம் செய்யும்போது நான் பொதுவாக பார்த்தீங்கன்னா சதுர வடிவில் சமதளத்தில் வந்து தான் நம்ம வந்து நீர்ப்பாசனம் வந்து செய்வாங்க. இந்த முறையில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான நீர் தேவைகள் நமக்கு தேவைப்படும். சதுர வடிவ பாத்திகளில் வந்து நம்ம வந்து பொதுவாக வந்து வந்து நீர்ப்பாசனம் செய்வாங்க. ஆனால் கோடை காலங்கள் பயிர்களை வந்து பொதுவாக வந்து சால் அமைப்பு முறையில் வந்து நம்ம வந்து பயிர்களை வந்து நடவு செய்யணும். இந்த சால் அமைப்பு முறை அப்படிங்கிறது ரெஜிஸ்டன்ட் ஃபரோன்ட்டு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. பள்ளம் அப்புறம் மேடு பகுதி இந்த மாதிரி உருவாக்கி கொள்ள வேண்டும். சால் அமைப்பு முறையில் வந்து நம்ம வந்து உருவாக்கி கொள்ளணும். இப்படி உருவாக்கி கொள்ளும் போது நீர்ப்பாசனம் செய்யும் பொழுது நம்ம ஒரு சால் விட்டு ஒரு சால் வந்து நம்ம வந்து நீர்ப்பாசனம் செய்யலாம். ஒரு சால் விட்டு ஒரு சால் நீர்ப்பாசனம் செய்யும் போது நீர் தேவையை வந்து கம்மி பண்ணிக்கலாம். அதே மாதிரி பயிருக்கு தேவையான நீரும் சரியான விதத்தில் வந்து கொண்டு போய் சேர்த்துக்கலாம். இந்த முறையை வந்து பயன்படுத்தலாம். அதாவது சால் முறையில் வந்து விதைகளை வந்து விதைக்கணும். ரெண்டாவது நீர் பாசனம் செய்யும் பொழுது ஒரு சால் விட்டு ஒரு சால் வந்து நம்ம நீர் தேவைகளை செய்யணும். மேலும் நீர் ஆதாரங்களை வந்து நம்ம இன்னும் நல்லா பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு சால் விட்டு ஒரு சால் முறையில் நம்ம நீர் பயன்படுத்தினாலும் சூரிய ஒளி படும் பொழுது நிலத்திலுடைய வெப்பமாவதன் மூலமாக நீர் என்ன ஆகுன்னா ஆவியாகக்கூடிய வாய்ப்புள்ளது. இதனாலும் நம்ம வந்து நிலப்போர்வையை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். நிலப்போர்வையை பயன்படுத்தி நம்ம வந்து நீர் ஆவி ஆகாமல் இருப்பதே வந்து நம்ம தடுப்போமேனா நீர் தக்க வைக்கக்கூடிய தன்மையை வந்து நம்ம நிலத்தில் வந்து அதிகப்படுத்தலாம். பொதுவாக நிலப்போர்வை அப்படின்னு சொன்னோம்னா நிலத்திற்கு மேற்பகுதியில் பரப்பக்கூடிய எந்த வகையான பொருளாக இருந்தால் அது நிலப்போர்வை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் சார். இங்கிலீஷில் மல்ச்சிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேளாண்மை நிலங்களெல்லாம் வந்து நம்ம வந்து மரங்கள் வந்து வரப்பு ஓரங்களில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புள்ளதால் நடுநிலைகளில் உள்ள நிலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி அதிகமாகப்படுவதாலும் கோடை காலங்களில்

0: பயன்படுத்துவது என்பது அரிதான ஒரு முறைன்றனாலும் அது நீண்ட நாட்களுக்கு வந்து பயிரை எடுக்கக்கூடிய தன்மையை நம்ம உருவாக்கணும் அப்படின்னா நிலப்போர்வை முக்கியமான ஒன்றாக நம்ம கருத வேண்டியதாக இருக்குது. நிலப்போர்வை அப்படின்னும் போது நம்ம வந்து பயிருடைய அறுவடை செய்ததுக்கப்புறம் மீதமுள்ள கழிவுகளை வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். தண்டு இலைகளை வந்து வேர்பகுதியில நம்ம வந்து அதாவது நிலப்போர்வைகளை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ நாம என்ன பண்ணக்கூடணும், இந்த கோடை காலங்களில் வந்து சால் அமைப்பு முறையில தான் நம்ம வந்து பயிர்களை வந்து நம்ம வந்து நடவு செய்கிறோம். அந்த சால் அமைப்பு முறைகளில் நீர் பாய்ச்சக்கூடிய அந்த சால்களிலையும் நம்ம பொதுவாக இப்போ நிலப்போர்வைக்கு தகுந்த நமக்கு இப்போ குறிப்பிட்ட பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம வைக்கோலை வந்து நம்ம பயன்படுத்தலாம். வைக்கோலம் எல்லா பகுதியும் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு ஒன்று. ரெண்டாவது களைகள் இருந்தாலும் களைகளையே வந்து வேருடன் பிடுங்கி அதை வந்து அப்படியே நம்ம வந்து நிலத்தில் மேலே போட்டோம்னா அதுவும் நிலப்பொருவையாக நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரி வரப்போறங்களில் இருக்கக்கூடிய கொடி செடிகளையும் நம்ம அறுவடை பண்ணி நம்ம வந்து நிலப்பொருவையாக நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்படி நம்ம நிலத்தை முழுதுமே கூட நம்ம வந்து நிலப்பொருவையாக பயன்படுத்திக்கலாம். அல்லது நிலப்பொருவைக்கான ஆதாரம் இப்போ வைக்கோல் வந்து கொஞ்சமாக இருக்குது அப்படின்னா நீர்ப்பாசனம் செய்யக்கூடிய அந்த சால்கள் மட்டும் கூட நிலப்பொருவை பயன்படுத்தி நம்ம வந்து நீர் ஆவியாவதை தடுக்கலாம். கோடை காலங்களில் பாசனம் செய்யக்கூடிய அந்த நீர் வந்து பயிருக்கு வந்து நீண்ட காலம் வந்து கிடைக்கக்கூடியதாக நம்ம ஏற்படுத்தி கொடுக்கலாம். இது போக வேற என்ன ஒரு முறைகள் அப்படின்னா இப்போ இந்த காலகட்டங்களில் வந்து பிளாஸ்டிக் ஃப்ளேம் வந்து நம்ம வந்து வந்திருக்கு. அந்த நெகிழி பைகளையுமே வந்து நம்ம வந்து நிலத்துக்கு மேலே போர்வை பண்ணிட்டு அதுக்கு மேலேயும் நம்ம வந்து அந்த சால்கள் மேலே வந்து நம்ம செடிகளை நம்ம வந்து விதைகளை வந்து நம்ம நடவு செஞ்சு நம்ம வந்து நீர்ப்பாசனம் செஞ்சுக்கலாம். இது மூலமாகவும் நமக்கு வந்து களைகள் கட்டுப்படுத்திக்கலாம், நீர் ஆவியாவதுலையும் வந்து முக்கியமான வந்து கட்டுப்படுத்திக்கலாம்.
1: இதுவரை கோடையில் நீர் மேலாண்மை உத்திகள் என்பது குறித்து காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் வேளாண்மை மற்றும் கால்நடை பள்ளியின் உளவியல் துறை விரிவுரையாளர் முனைவர் கே ராமச்சந்திரன் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
5: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலே 1669 கிலோகேட்ஸ். நேரம் சரியாக 6:44:40. இனி தொடர இருப்பது மாநில செய்திகள் சென்னேஞ்சலாக. அதுவரை தொடர்ந்து இணைந்தே இருங்கள் நேயர்களே ஆகாஷ்வாணி மதுரையோடு.

செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. ராசிபுரத்தில் கட்டப்பட்டு வரும் அரசு தலைமை மருத்துவமனை விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். உலக புகையிலை ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமர் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் போன்று உலக அளவில் நிலையற்ற சூழல் இருந்த போதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள மாதாந்திர பொருளாதார ஆய்வறிக்கையில் கச்சா எண்ணெய் விலை உயர்வு, பெரிய பொருளாதார நாடுகளில் ஏற்பட்டுள்ள பொருளாதார மந்தநிலை போன்ற சவால்களுக்கு இடையே நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை தொடர்ந்து பராமரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் அந்நிய செலவாணி கையிருப்பு

0: போதிய அளவில் உள்ளதாக அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. நாட்டில் உள்ள முக்கிய தொழில்துறைகளின் செயல்பாடுகளில் சிறிய அளவிலான சரிவு ஏற்பட்ட போதிலும் உள்கட்டமைப்பு மற்றும் உற்பத்தி நடவடிக்கைகள் சீராக நடைபெற்று வருவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில்லறை பணவீக்க விகிதம் 3.4% இருப்பதாகவும் வங்கிக் கடன் வசதிகள் ஆண்டுதோறும் 17% வளர்ச்சி கண்டு வருவதாகவும் அந்த ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள சுகாதார கணக்குகளின் எண்ணிக்கை 90 கோடியை கடந்து சாதனை படைத்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கடந்த 2021 தொடங்கப்பட்ட இத்திட்டத்தில் மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளின் வலுவான ஒத்துழைப்பு காரணமாக இந்த குறிப்பிடத்தக்க சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் மொத்தம் 49.75% கணக்குகள் பெண்கள் பெயரில் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கத்தின் கீழ் சுகாதார ஆவணங்கள் பராமரிக்கப்பட்டு பாதுகாப்பான சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படுவதாக சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் கட்டப்பட்டு வரும் அரசு தலைமை மருத்துவமனை விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். ராசிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கான கூடுதல் நிதி ஒதுக்கீடு வழங்குவது குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். பருவமழை காலத்தில் தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். அரசு பணிகள் எவ்வித தொய்வுமின்றி சீராக நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான குற்றச் செயல்களில் ஈடுபடுவோர் மீது சட்டப்படி தண்டனை பெற்றுத் தருவதற்கான நடவடிக்கைகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உலக புகையிலை ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. புகையிலை பயன்பாட்டால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் மே 31 இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த தினத்தையொட்டி நாடு முழுவதும் புகையிலை பயன்பாட்டை தவிர்ப்பது குறித்தும் அதன் பாதிப்புகள் குறித்தும் மக்களிடையே விழிப்புணர்வை உருவாக்கும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் புகையிலை பயன்பாட்டால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமான மாணவர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் புகையிலை ஒழிப்பு தினம் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சங்கரன்கோவிலில் பிரசித்தி பெற்ற சங்கர நாராயண சுவாமி திருக்கோவில் தேரடி திடலில் துவங்கி பயணியர் விடுதி வரை சுமார் 2.5 கிலோமீட்டர் தொலைவிற்கு துண்டு பிரசுரங்களை விநியோகித்தும் பதாகைகளை ஏந்தியபடியும் ஏராளமான கல்லூரி மாணவ மாணவிகள் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு பேரணியில் புகையிலை பொருளுக்கு எதிராகவும் போதைப் பொருளுக்கு எதிராகவும் விழிப்புணர்வு கோஷங்கள் எழுப்பியவாறு பேரணியாக சென்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சாசந்தில்.
0: திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாபநாசம், சேர்வலாறு மற்றும் மணிமுத்தாறு ஆகிய அணைகளிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இதன் மூலம் அம்மாவட்டத்தில் உள்ள அம்பாசமுத்திரன், சேரன்மாதேவி உள்ளிட்ட பல்வேறு கிராமப் பகுதிகளில் உள்ள 10,265 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். கரீப் பருவ சாகுபடிக்கு உதவும் வகையில் ஜூன் 1 முதல் அக்டோபர் 2 வரை 124 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட உத்தரவிடப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. வங்கக்கடல் பகுதியில் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் அடுத்த 3 நாட்களுக்கு இப்பகுதியில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இருவரி செய்திகள். ஆர்மேனிய நாட்டிற்கான ரஷ்ய தூதர் திரு சர்ஜாய் கோபர்கினை அந்நாட்டு அரசு திரும்ப பெற்றுக் கொண்டுள்ளது. ரஷ்யாவில் உள்ள பல்வேறு எண்ணெய் கிடங்குகள் மீது யுக்ரைன் ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தியதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. காங்கோ

அரிய வகை எபோலா வைரஸ் பரவி வருவதை அடுத்து மருத்துவ உதவிகள் சுகாதார வசதிகளை ஏற்பாடு செய்வதற்காக உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் அந்நாட்டிற்கு சென்றுள்ளார். மேற்கு வங்க மாநிலத்தில் தூய்மை பராமரிப்பு அடிப்படை வசதிகளில் உள்ள சிக்கல்களுக்கு தீர்வு காணும் வகையில் புதிய மொபைல் செயலி தொடங்கப்பட்டுள்ளது. ஐஎஸ்ஐ அமைப்புடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் 8 நபர்களை தில்லி காவல்துறையின் சிறப்பு பிரிவு கைது செய்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம், மின்வாரியம், பஞ்சாயத்து அலுவலகங்களில் மாநில அமைச்சர் திரு மதன்ராஜ் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு போக்குவரத்து விதிகள் குறித்து அம்மாவட்ட போக்குவரத்து காவலர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் சிறப்பாக பணியாற்றிய அலுவலர்களுக்கு திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் திருமதி சிவசவுந்தரவள்ளி பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் வைகாசி விசாக திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா நேற்று 4 தங்கம் 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் டெக்கத்லான் பிரிவில் இந்தியாவின் ராகுல் ஜாக்கர் தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் 3000 மீட்டர் ஸ்டிபிள் செஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கல் தங்கப்பதக்கம் வென்றார். உயரம் தாண்டுதலில் பசந்தும் நீளம் தாண்டுதலில் ஷானவாஸ் கானும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 200 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் ஆர்த்தி வெண்கலப்பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 9 தங்கம் 7 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் மனு பாக்கர் சாம்ராட் ராணா இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியின் முனிச்சில் நடைபெற்ற இப்போட்டியின் கலப்பு குழு 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்த இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. பதக்கப்பட்டியலில் 2 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கங்களுடன் இந்தியா 2வது இடத்தை பிடித்தது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 3 வெள்ளி 6 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. வியட்நாமில் நடைபெற்ற இப்போட்டியில் மகளிர் 73 கிலோ இடைப்பிரிவில் கரிமாவும் 43 கிலோ இடைப்பிரிவில் தீக்ஷாவும் தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினர். நிக்கிதா 49 கிலோ இடைப்பிரிவிலும் ஆந்திரா 65 கிலோ இடைப்பிரிவிலும் தனியா 53 கிலோ இடைப்பிரிவிலும் வெள்ளிப்பதக்கத்தை வென்றனர். பாலக், அனாமிகா, அக்ஷரா, சாக்ஷி, மன்யா ராஜ்புத், அனுஜ் ஆகியோர் தத்தமது பிரிவுகளில் வெண்கலப் பதக்கத்தை வென்றனர். IPL கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பெங்களூர் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி இன்றிரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. ராசிபுரத்தில் கட்டப்பட்டு வரும் அரசு தலைமை மருத்துவமனை விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். உலக புகையிலை ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 தங்கம் 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் சரியாக 6:55.
3: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள்.
4: ஒரு சூழலியல் தொகுதின்னு சொல்றது பல அடுக்குகளை கொண்டது. இயற்கையில அமைஞ்சிருக்கிற காடுகள் போன்ற ஒரு சூழலியல முழுமையா புரிஞ்சுக்கிறது எவ்வளவு கடினமோ அது போலதான் ஒரு சூழலியல உருவாக்குறதும். இயற்கையில நாம நம்முடைய பொருளாதார வளர்ச்சிக்காக அளிச்ச இயற்கை சூழலியல் தொகுதிய செயற்கையா எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் மறுபடியும் உருவாக்கவே முடியாது. அதனாலதான் சுதந்திரத்துக்கு பிறகு இயற்கை வளங்களை மனித தலையீடு இல்லாம பாதுகாக்க அரசு நிறைய முயற்சிகளை எடுத்து பாதுகாத்து வர்றாங்க. ஒரு சூழலியல் தொகுதிங்கிறது அடிப்படையில உயிர் பன்மை நிறைஞ்ச இடமா இருக்கணும். அப்பதான் அதுல உணவு வலை ஏற்பட்டு அந்த சூழலியல் ஆரோக்கியமா இருக்கும். காடுகள்ல இது இயற்கையாவே பரிணமிக்குது. சரி, பெரிய அளவுல இல்லாம சின்ன அளவுல நாம நம்ம சுத்தி ஒரு சூழலியல் தொகுதியை எப்படி ஏற்படுத்தணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீடுகள்ல சின்ன அளவு தோட்டம் இருந்தா அதுவே போதுமானது. மாடி தோட்டத்துல கூட இதை முயற்சி பண்ணலாம். முதல்ல ஒரே வகை தாவரம் மட்டும் அதிகமா இல்லாம பாத்துக்கணும். இப்ப நம்மளுடைய நகர்ப்பகுதிகளில் நம்ம பாக்குறோம், நிறைய மரங்கள் பாத்தீங்கன்னா ஒரே வகையான மரங்கள் நிறைய இடங்கள்ல இருக்கும்.

0: வேகமாக வளரக்கூடிய மரங்கள் அப்படிங்கறதுனால நம்ம சாலையோரங்கள்ல அந்த மாதிரியான மரங்கள் நிறைய வளர்த்திருப்போம். அது ஒரு உயிர் பன்மை நிலையை உருவாக்காது. அதை நம்ம தவிர்க்கணும். மரங்களா இருந்தாலும் செடிகளா இருந்தாலும் பல வகை மரங்களும் செடிகளும் தோட்டத்துல இருக்கிற மாதிரி செஞ்சுக்கணும். குறைஞ்சபட்சம் 3-4 வகை மரங்களாவது இருக்கணும். பெரிய பெரிய காட்டு மரங்கள் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு பயன் தரக்கூடிய பல வகை மரங்களாக கூட இருக்கலாம். 5 மரங்கள் வைக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அதுல ஒரு வேப்ப மரம், ஒரு நார்த்தை மரம், ஒரு கொய்யா மரம், ஒரு முருங்கை மரம், ஒரு மஞ்சனத்தி, ஒரு பூவரசு மரம், இது மாதிரியான மரங்கள். செடிகள்ல செம்பருத்தி, மருதாணி, மூலிகை செடிகளான துளசி, ஓமம், தூதுவளை, கண்டங்கத்திரி, தும்பை, சில பூ வகை செடிகள் இதெல்லாம் வச்சு வளர்த்தோம்னாலே அது பல உயிர்களை தன் வசத்துல ஈர்க்கும். எறும்புகள், பூச்சி இனங்கள், சிறு பறவைகளான சிட்டுக்குருவி, தேன்சிட்டு, காகம், மைனா, கிளிகள், வேட்டையாடி பறவைகளான சிக்ரா, மேலும் வண்டுகள், அணில்கள், ஓணான், மரப்பள்ளிகள், தவளைகள், இப்படி ஒரு உயிர் பன்மையை இயற்கையாகவே வளர்த்தெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் அதுவே மாறும். தோட்டத்துல நம்ம குப்பைகளை கொஞ்சம் ஆக்சிஜன் பெறுற அளவுக்கு மண்ணை தோண்டி புதைச்சோம்னாலோ, கால்நடைகள்ல இருந்து கிடைக்கக்கூடிய சின்ன கழிவுகளை அதுல வச்சு புதைச்சோம்னா மண்புழுக்கள் இயற்கையாகவே உருவாகும். அந்த இயற்கையான உரத்தை அந்த தோட்டத்துக்கே ஊட்டச்சத்தா கொடுத்துடலாம். தோட்டம் நமக்கு பயன் தர்றதோட உயிர் பன்மை பயோ டைவர்சிட்டிய தோற்றுவிக்குது. இதனால நமக்கும் சூழலியல் தொகுதியில பிற உயிர்களோட வளத்தை பங்கிட்டுக் கொள்ற ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஒரு சூழலியல் அப்படிங்கிறது எப்படி அதனுடைய பணி உள்ள நடக்குது அப்படிங்கிறது ஒரு சிக்கல் நிறைந்த விஷயமா இருக்கும். அப்போ இத்தனை உயிர் பன்மை நிறைந்த ஒரு சிறு நுண்ணுயிர் பூச்சிகள் ஆரம்பிச்சு பறவைகள் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு இடமா ஒரு சிறிய தோட்டம் மாறுது அப்படிங்கிறப்பவே அதற்குள்ள நிறைய சூழலியல் தொடர்புகள் இயங்கிக்கிட்டு இருக்கும். அந்த இயக்கங்கள் தான் நமக்கு அந்த இடத்தை வளமா வச்சுக்கிறதுக்கு உதவிக்கிட்டு இருக்குது. ஒரு சின்ன சூழலியல் தொகுதியை நம்ம புரிஞ்சுக்கிறது மூலமாவே இந்த பூமியுடைய அரிய பொக்கிஷமான பெருஞ்சூழலியல் தொகுதியை புரிஞ்சுக்கிற விழிப்புணர்வு நமக்கு கிடைக்குது. அதையும் கடந்து இயற்கை சூழலியலோட ஒத்து வாழ்றதன் மூலமா நமக்கு மனநிறைவும் கிடைக்குது. சூழலியல் அறிவோம், இயற்கை வளம் காப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை. எழுதி வழங்கியவர் எஸ் கண்ணன் அவர்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் காலை 7 மணி. இது காலை தென்றல் கேட்கும் நேரம். மதுரை வானொலியில் திரை கானம் வலம் வருகிறது. உங்களுடன் நான் மீனாட்சி ராமச்சந்திரன்.

கேட்ட பாடல் இடம்பெற்ற படம் மூன்று தெய்வங்கள், பாடிய குரல் பி. சுசீலா. நாம் இணைந்திருக்கிறோம் நமது மதுரை வானொலியில் 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் காலை தென்றல் நிகழ்ச்சியில். திரை கானமாக வலம் வருகிறது திரை இசை பாடல்கள்.

0: கேட்ட பாடல் இடம்பெற்ற படம் இது சத்தியம். பாடிய குரல் பி சுசீலா. 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நாம் இணைந்திருக்கிறோம் மதுரை வானொலியில் காலை தென்றல் நிகழ்ச்சியில்.
1: உனக்கு காலேஜ் டைம் ஞாபகம் இருக்கா?
2: அட காலேஜ் ஞாபகங்களை விடுங்க, எவ்வளவு விஷயங்களை மறந்துட்டேன். அப்ப இருந்த பேங்க் அக்கவுண்ட் கூட இப்ப ஞாபகம் இல்ல.
1: பேங்க் அக்கவுண்ட் பழசா இருந்தாலும் தெரிஞ்சுக்க முடியும்.
2: எங்க இருந்து தெரிஞ்சுக்க முடியும்?
1: உத்கம்ல இருந்து RBI யோட உத்கம் போர்ட்டல்ல ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணுங்க. அப்புறம் உங்க டீடைல்ஸ் போட்டு 10 வருஷம் அல்லது அதை விட பழைய இன்ஆக்டிவ் அக்கவுண்ட்களை சர்ச் பண்ணுங்க. வங்கி அணுகி உங்க அக்கவுண்ட்டை மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணுங்க.
2: இன்னைக்கே சர்ச் பண்றேன்.
1: அப்போ இன்னைக்கு டீ நீ வாங்கி கொடு.
3: RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

உயர்ந்த உள்ளம் இந்த படத்திற்காக எஸ்வி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலை கேட்டோம். நாம் கேட்டு ரசித்தது காலை தென்றலில் மதுர தென்றலாக திரை இசை கானம். உங்களோடு நான் மீனாட்சி ராமச்சந்திரன். நாம் இணைந்திருக்கிறோம் நமது மதுரை வானொலியில் மத்திய அலைவரிசையில் 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில்.

இன்னும் சற்று நேரத்தில் காலை 7:15 தமிழில் செய்திகள் சென்னை நிலையத்திலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

வணக்கம் ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் இந்திய கடற்படை முக்கிய பங்கு வகித்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியா மியான்மர் இடையே நட்புறவு வலுவடையும் என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உலக அளவிலான உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்யும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். உத்தராகண்ட் மாநிலத்தில் நேரிட்ட வெவ்வேறு விபத்துகளில் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 2 தங்கம், 3 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் இந்திய கடற்படை முக்கிய பங்கு வகித்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். லக்னோவில் விமானம் மற்றும் கடற்படையின் அருங்காட்சியகத்தை திறந்து வைத்து அவர் உரையாற்றினார். இந்த நடவடிக்கையின் போது அரபிக்கடல் பகுதியில் இந்திய கடற்படை தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்ததாகவும் இதன் மூலம் பாகிஸ்தான் கடற்படையின் செயல்பாடுகள் கட்டுப்படுத்தப்பட்டதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ் திரிபாதி, ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை முப்படைகளின் ஒருங்கிணைந்த செயல்பாடுகளுக்கு சிறந்த உதாரணமாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டார். இந்தியா மியான்மர் இடையேயான நட்புறவு வலுவடையும் என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவித்துள்ள அவர், மியான்மர் அதிபரின் இந்திய பயணம் இதற்கு உதவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு துறைகளில் பரஸ்பரம்

0: இருதரப்பு ஒத்துழைப்பு மேம்படும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். 5 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் ஹ்லாயிங் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேச்சு நடத்துகிறார். நாளை மறுநாள் மும்பை செல்லும் அவர் பல்வேறு தொழில் நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடுகிறார். மியான்மர் அதிபராக பொறுப்பேற்றுக் கொண்ட பின் திரு யூ மின் ஆங் ஹ்லாயிங் இந்தியா வருவது இதுவே முதல் முறையாகும். உற்பத்தி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்யும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஜவுளித்துறையில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக கூறினார். சுயசார்பு இந்தியா மற்றும் இந்தியாவில் உற்பத்தி செய்வோம் போன்ற திட்டங்களின் கீழ் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பதற்கான முயற்சிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். உற்பத்தி துறையில் உலக அரங்கில் இந்தியாவை முன்னணி நாடாக நிலைநிறுத்துவதற்கான நடவடிக்கைகள் உத்வேகம் பெற்றுள்ளதாக திரு கிரிராஜ் சிங் தெரிவித்தார். நவீன வானிலை கண்காணிப்பு அமைப்புகள் பருவநிலை காலங்களில் விமான சேவையை தடையின்றி மேற்கொள்ள உதவிடும் என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலை மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு துறை சார்ந்த வளர்ச்சிப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் அமைச்சர் பங்கேற்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உத்தராகண்ட் மாநிலத்தில் நேரிட்ட வெவ்வேறு விபத்துகளில் 11 பேர் உயிரிழந்தனர். ருத்ரபிரயாக் மலைப்பகுதியில் கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து ஆழமான பள்ளத்தில் கவிழ்ந்து விழுந்த விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர், 5 பேர் காயமடைந்தனர். சமோலி மாவட்டம் லவானி அருகே இன்று அதிகாலை நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்த விபத்தில் காயமடைந்த 3 பேர் ரிஷிகேஷில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அல்மோரா மாவட்டத்தின் மலைப்பகுதியில் சென்று கொண்டிருந்த வேன் கட்டுப்பாட்டை இழந்து அருகில் உள்ள பள்ளத்தில் விழுந்து ஏற்பட்ட விபத்தில் 2 பேர் உயிரிழந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேலும் உத்தர்காசி மாவட்டத்தில் கங்கோத்ரி தேசிய நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் 2 பேர் உயிரிழந்ததாகவும் 3 பேர் காயமடைந்ததாகவும் அம்மாவட்ட காவல்துறை தெரிவித்துள்ளது. இதனிடையே கங்கோத்ரி மலைப்பகுதியில் உள்ள ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த போது ஆற்று நீரில் மூழ்கி 1 பெண் உயிரிழந்ததாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிங்கப்பூர் அதிபர் திரு தர்மன் சண்முக சுந்தரமுடனான பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமானதாக இருந்தது என்று பாதுகாப்புத்துறை செயலாளர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியா சிங்கப்பூர் இடையே பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பரஸ்பரம் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விவாதித்ததாக கூறியுள்ளார். சிங்கப்பூரில் நடைபெற்று வரும் ஷாங்காய் லா கூட்டத்தினிடையே இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தென்மேற்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் கேரளத்தின் பெரும்பாலான இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருவனந்தபுரத்தில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளதாகவும் போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனிடையே கேரளத்தின் 6 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கேரளம் மற்றும் லட்சத்தீவு கடல் பகுதிகளில் June 3 வரை மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஆப்கானிஸ்தானில் லோக்மான் மாகாணம் அருகே உள்ள நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் 10 குழந்தைகள் மற்றும் 5 பெண்கள் உட்பட 22 பேர் உயிரிழந்தனர், 35 பேர் காயமடைந்தனர். பாகிஸ்தானில் இருந்து ஆப்கான் அகதிகளை ஏற்றிக்கொண்டு சென்ற லாரி கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை

0: இயக்குநர் திரு அமீனுல்லா ஷெரீப் தெரிவித்துள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 2 தங்கம், 3 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. வியட்நாமில் நடைபெற்ற இப்போட்டியில் மகளிர் 73 கிலோ எடைப்பிரிவில் கரிமாவும் 43 கிலோ எடைப்பிரிவில் தீக்ஷாவும் தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினர். நிகிதா 49 கிலோ எடைப்பிரிவிலும், ஆந்திரா 65 கிலோ எடைப்பிரிவிலும், தானியா 53 கிலோ எடைப்பிரிவிலும் வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றினர். பாலக், அனாமிகா, அக்ஷரா, சாக்ஷி, மன்யா ராஜ்புத், அனுஜ் ஆகியோர் தத்தமது பிரிவுகளில் வெண்கலப் பதக்கத்தை வென்றனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா நேற்று 4 தங்கம், 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 3000 மீட்டர் ஸ்டீப்பிள் சேஸ் போட்டியில் இந்தியாவின் நிகில் சந்திரசேகர் தங்கப்பதக்கம் வென்றார். உயரம் தாண்டுதலில் பசந்தும், நீளம் தாண்டுதலில் ஷானவாஸ் கானும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 200 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் ஆர்த்தி வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 8 தங்கம், 7 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் மனுபாக்கர் சாம்ராட் ராணா இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியின் மியூனிச்சில் நடைபெற்ற இப்போட்டியின் கலப்பு குழு 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்த இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. பதக்கப்பட்டியலில் 2 தங்கம், 2 வெள்ளிப்பதக்கங்களுடன் இந்தியா 2வது இடத்தை பிடித்தது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி இன்றிரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் இந்திய கடற்படை முக்கிய பங்கு வகித்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியா மியான்மர் இடையேயான நட்புறவு வலுவடையும் என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உலக அளவிலான உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்யும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். உத்தரகாண்ட் மாநிலத்தில் நேரிட்ட வெவ்வேறு விபத்துகளில் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 2 தங்கம், 3 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிப்போம் நேயர்களே. நேரம் காலை 7:25.
2: நலமாய் வாழ குடல் சார்ந்த பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் தகவல் தருகின்றார் சித்த மருத்துவர் TC ஸ்ரீதேவி அவர்கள். ஜெனரல் அட்வைஸ் என்ன கொடுக்குறீங்க மக்களுக்கு?
3: செரிமான பிரச்சனை எனக்கு வந்து இருக்குது அப்படின்னா அவங்க தான் நமக்கு நார்மலாக தான் இருக்குது, கரெக்ட் டைமாக பசிக்குது, அவங்களுக்கு மெடிசன்ஸ் எதுவும் வேண்டாம், நார்மல் லைஃபே லீட் பண்ணலாம். ஜீரக தண்ணி அப்படிங்கிறப்ப அதை கரெக்டான முறையிலையும் போடணும். சித்த மருத்துவத்தில் சுத்தி அப்படிங்கிறது ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜீரகத்தை வறுக்கிறோம், நாம் ஒரு சட்டியில் போட்டு வறுக்கிறோம். அது வறுக்கிறப்போ பொன்னிறமாக வறுக்கணும், கொஞ்சம் கூட கலர் மாறிடக்கூடாது. அந்த ஜீரகத்தை தண்ணியில் போட்டு ஒரு 24 hours கழித்து தான் கொடுக்கணும். ஜீரகத்தை போட்டவுடனே அந்த தண்ணி குடிச்சிடக்கூடாது, அது தங்க கலரில் மாறாது. இது பிபி அதிகமாக பிரச்சனை இருக்கிறவங்க, பிளட் ப்ரெஷர் லெவல் அதிகமாக இருக்கிறவங்க, செரிமான கோளாறுகள் இருக்கவங்க இவங்க தான் குடிக்கணும். அதே மாதிரி சிலருக்கு நான் சொல்வேன், கல்லுப்பு யூஸ் பண்ணுங்கள், கல்லுப்பை வறுத்து யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். இவங்களுக்கு தைராய்டு அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கல்லுப்பை வறுத்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கு தக்கனதான் நாம் சாப்பிடணுமே விட, இவங்க சாப்பிட்றாங்க அவங்க அந்த ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சாப்பிடலாம். நான் ஐடியலாக எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்வேன்னா, காலையில் நீங்கள் முக்கியமாக பால் பழங்கள் எடுத்துக்கோங்க. அதிகமான ஏதோ ஒரு பயறு வகை, இந்த பழங்களோட ஏதோ ஒரு பாசி பயிர். காலையில் ப்ரோட்டீன்ஸ் நமக்கு அதிகமாக தேவைப்படும், ஏன்னா நாள் பூலாம் நம்மளை வந்து எனர்ஜியாக வச்சுக்கணும் அப்படின்னா ப்ரோட்டீன்ஸ் தேவை. இல்லை ஒன்றுமே வேண்டாம், இட்லி போதும். மத்தியான உணவில் கொஞ்சமாக கொழுப்பு இருக்கணும், கார்போஹைட்ரேட்ஸும் இருக்கணும். காலையில் சாப்பிட்றதுல ஒரு அரை பங்கு சாப்பிடுங்க மத்தியானம். நைட் வந்து காலையில் சாப்பிட்றதுல கால் பங்கு சாப்பிடுங்க. வெறும் பால் பழத்தோடு படுத்தாலும் ஓகே தான். டயட்டுங்கிற பேரில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காலையில் சாப்பிட்றதில்ல. இது ரொம்ப தவறான உணவு முறை.

0: டயட்டுங்கிற பேரில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காலையில் சாப்பிட்றதில்ல. இது ரொம்ப தவறான உணவு முறை. ஏன் அப்படின்னா 12 மணி நேரம் நைட் காலியாக இருக்குது வயிறு. காலையில் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, ஏதோ ஒரு வேலை ஜாப் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப சாப்பிடாமல் போனோம் அப்படின்னா, இப்போ ஒரு மருத்துவம் படிக்கிற ஒரு பையன் அப்படிங்கிறப்ப சாப்பிடாமல் போனாங்க அப்படின்னா அவங்க நிறைய பேஷண்ட்ஸை பார்க்குறாங்க, அப்போது அவங்களுக்கு ஈஸியாக வந்து இன்ஃபெக்ஷன் பரவும். அது போக சாப்பிடாமல் இருக்கிறதுனால இதை சாப்பிடலாமா வயிறு பசிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்மளோட ஹார்மோன்ஸ்லாம் கரெக்டான லெவலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கப்போ அப்போ சாப்பிடாததுனால வேறு கண்டதை பார்க்குறதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிடும். இதனால தான் அவங்களுக்கு எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கே வெயிட் கூடுது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, எப்படியாச்சும் உடவை குறைச்சே ஆகணும், நம்ம வெயிட் லாஸ் பண்ணியே ஆகணுங்கிறதுனால கம்ப்ளீட்டாக வந்து பட்னி கிடக்காங்க. இது ரொம்ப உயிருக்கே ஆபத்தாக கொண்டு போய் முடியும். இப்போ ரீசண்டாக நான் ஒரு பேட்டியில் பார்த்தேன், ஒருத்தவங்க சொன்னாங்க நான் ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிட்றேன், இந்த மாதிரி பண்ணி 1 மாதத்தில் 12 கிலோ குறைச்சேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்றப்ப உங்களுக்கு கரெக்டான அளவு மினரல்ஸ், மினரல்ஸையும் விட்டமின்ஸையும் நம்ம பாடி வந்து என்றைக்குமே உற்பத்தி பண்ணாது. இதை நம்ம வெளியிலேருந்து தான் எடுத்துக்கணும். அப்போது இதெல்லாம் லெவல்ஸ் குறையிறப்ப மூளைக்கே பாதிப்பு ஏற்படலாம், மரணம் வரை கொண்டு போய் முடியும். நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணாமல் கரெக்டான அளவில் எல்லாத்தையும் சாப்பிடுங்க, மிதமாக சாப்பிடுங்க, நல்லா இருங்க. பட்னி கிடக்கிறது ஒரு சரியான மெத்தட் கிடையாது. அதோட மன அழுத்தமும் இருக்கக்கூடாது. நீங்கள் அது தேவையில்லாமல் யோசனை பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? இந்த உலகத்தில் எல்லாத்தையும் மாற்ற சக்தி நம்ம கையில் இருக்கா? நாம தான் நம்மளை மாற்றிக்கணும். அப்படி இருக்கிறப்போ தேவையில்லாமல் நம்ம யோசனை பண்ண வேண்டாம். ஊரோடு ஒத்துவாள், எது நடத்துக்கிறோ அதன்படியே நடந்து போங்க. தேவையில்லாமல் சிந்திச்சு நீங்கள் தான் உங்களுக்கு நோயை உண்டு பண்ணிக்கிறீங்க. நீங்கள் அதுக்கான விளைவுகளை நீங்கள் தான் சந்திக்க போகிறீங்க. இப்போ நீங்கள் மன அழுத்தம் அந்த மாதிரி போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாளில் டிப்ரெஷனில் போயிடுவீங்க. அப்போ உங்களால் உங்களோட வேலைகளை கூட சரிவர பண்ண முடியாது. அந்த மாதிரி மன அழுத்தமும் வச்சுக்க வேண்டாம். மன அழுத்தமாக இருக்கு அப்படின்னா எங்கேயாவது பக்கத்தில் ஒரு ஊருக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களை செய்யுங்க. ஒரு சினிமா பார்க்க போகணுமா பிடிக்குமா அதை பண்ணுங்க. எங்கேயாவது அவுட்டிங் போங்க. மன அழுத்தம் வந்து ரொம்ப கொடுமை, ஆளையே கொன்னுடும் அந்த மாதிரி ஒரு நோய், அது வேண்டாம். ஒரு இயற்கையோட இயைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு நாம் எல்லாரும் சேர்ந்து முயல்வோம்.
1: உடல் சார்ந்த பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் தகவல் வழங்கினார் சித்த மருத்துவர் TC ஸ்ரீதேவி அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் காலை 7:30. இது இன்று ஒரு தகவல் கேட்கக்கூடிய நேரம். வழங்குகிறார் ஸ்ரீ தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு ரசிப்போம் நேயர்களே.
3: ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு என்ன பொழுதுபோக்கு தெரியுமா? தன்னை சுற்றி இருக்கிறவங்கக்கிட்ட ஏடா கூடமாக ஏதாவது கேள்வி கேட்க வேண்டியது, அவங்க பதில் சொல்ல தெரியாமல் முழிக்கிறாங்கள்ல அதை பார்த்து ரசிக்க வேண்டியது. இப்படி ஒரு சுபாவம் அவருக்கு. ஒரு நாள் அவருடைய மந்திரி ஒருத்தர் அவர்கிட்ட மாட்டினார். அவரை கிட்டத்தில் கூப்பிட்டு, அமைச்சரே எனக்கு ஒரு சந்தேகம்னார். என்னன்னார் அமைச்சர்? கடவுள் இருக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாராம். ஆமாம் இருக்கிறார் அப்படின்னாராம் அவர். அவர் என்ன சர்வ வல்லமை படைத்தவரா அப்படின்னாராம். ஆமாம் அரசே, அவன் இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது. இருந்த இடத்துலேருந்தே கண் சிமிட்டுகிற நேரத்தில் ஏராளமான அற்புதங்களை நிகழ்த்த அவனன்றி யாரால் முடியும் அப்படின்னாராம் அமைச்சர். இந்த இடத்துல தான் எனக்கு இன்னொரு சந்தேகம்னாரா ராஜா. என்ன சொல்லுங்கன்னார். நீங்கள் சொல்கிறீங்க அவர் சர்வ வல்லமை படைத்தவர், இருந்த இடத்துலருந்தே ஏராளமான அற்புதங்களை செய்யக்கூடியவர்னு. அப்படி இருக்கிறப்போ அவர் இருந்த இடத்துலருந்தே ஒருத்தனுடைய கஷ்டத்தை தீர்த்து வச்சுள்ளாமே மேஜிக் பண்ணுறது மாதிரி. அதை விட்டுட்டு பக்தன் கூப்பிட்டா உடனே ஒரு வாகனத்து மேலே ஏறி ஏன் இங்கே ஓடி வரணும்? அப்படி வர்றதாக புராணம்லாம் சொல்லுதே. அவருக்கு இருக்கிற சக்திக்கு அவர் உட்காந்த இடத்துலேருந்தே ஒரு விரலை அசைச்சா இங்கே பக்தனுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைச்சுடாதா அப்படின்னாராம். அமைச்சர் யோசனை பண்ணி பார்த்துருக்கார். அப்புறம் சொன்னாராம், மன்னா இந்த கேள்விக்கான பதிலை சமயம் வர்றப்போ உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போதைக்கு அவர்கிட்ட இருந்து தப்பிச்சார். கொஞ்ச காலம் கழித்து ஒரு நாள் ராஜா வந்து உல்லாச பயணம் புறப்பட்டார். அவருடைய குடும்பம், உறவினர்கள் இன்னும் எல்லோரும் சேர்ந்து போனாங்க. ஒரு பெரிய

0: படகுல ஏறி ஒரு நதியை கடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அந்த படகோட ஒரு முனையில் ராஜா உட்காந்து நதியோட அழகை ரசிச்சுக்கிட்டு இருக்கிறார். இன்னொரு முனையில் அமைச்சர் இளவரசனுக்கு ஏதோ வேடிக்கை காட்டிக்கிட்டு இருக்கிறார். அந்த படகு நடு ஆற்றுல போயிட்டு இருக்குது. அப்போ தொப்புன்னு ஒரு பெரிய சத்தம். அரசே, நம்ம இளவரசர் ஆற்றுல விழுந்துட்டார் அப்படின்னு அலறினார் அமைச்சர். அவ்வளவுதான், உடனே ராஜா குபீர்னு ஆற்றுல பாஞ்சார். மகனை தேட ஆரம்பிச்சுட்டார். அங்கேயும் இங்கேயும் கொஞ்ச நேரம் அல்லாடினார், மகனை காணலை. அதுக்கப்புறம் மந்திரியும் ஆற்றுல குதித்து ராஜா கிட்ட வந்தார். அரசே, இளவரசர் படகுல பத்திரமாக தான் இருக்கிறார், தண்ணியில் விழுந்தது வெறும் கல் தான் அப்படின்னார். ரெண்டு பேரும் ஈர உடையோட படகுக்கு வந்து சேர்ந்தாங்க. ராஜா மந்திரியை கோபமாக பார்த்தார். இது என்ன விளையாட்டுன்னார். அரசே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்கள் கேள்விக்கு வந்து பதில் ஒன்று கேட்டீங்க, அந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் அனுபவ ரீதியாக உணரணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் இப்படின்னார். அப்புறம் விளக்கம் கொடுத்தார். அரசே, ஒரு பக்தனுக்கு கஷ்டம்னா இருந்த இடத்துலேருந்தே அதை தீர்த்து வைக்கலாமே கடவுள், ஏன் நேரில் ஓடி வரணும் அப்படின்னு கேட்டீங்க. இப்போ நடந்தது என்ன? இளவரசர் தண்ணியில் விழுந்துட்டாருன்னதும் நீங்கள் ஊன்னு சொல்லி ஒரு விரலை காட்டினா போதும், உடனே தண்ணியில் குதிக்கிறதுக்கு ஏராளமான காவலர்கள் இங்கே இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன செஞ்சீங்க? இளவரசர் விழுந்துட்டாருன்னதும் அவர் எந்த பக்கம் எந்த திசையில் விழுந்தாருன்னு கூட கேட்காம உடனே தண்ணியில் குதிச்சிங்க. அப்படி உங்களை குதிக்க வச்சது எது? மகன் மேலே உள்ள பாசம், அன்பு. அது மாதிரி தான் கடவுளும் ஓடி வர்றார் அப்படின்னார். அதுக்கப்புறம் அந்த ராஜா ஏடா கூடமாக எதுவும் கேள்வி கேட்குறதே இல்லையா, அந்த பழக்கத்தை விட்டுட்டாராம். அதனால் இந்த தகவலை கேட்டு உடனே நீங்களும் கடவுளே கொஞ்சம் இப்படி வந்துட்டு போ அப்படின்னு கூப்பிட்டு அவர் வர்றாரா அப்படின்னு ஆகாயத்தை பார்த்துக்கிட்டு நிற்கக்கூடாது. இந்த கதையோட கருத்து என்னென்னா, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் அப்படிங்கிறது தான். அன்பு வந்து வலிமையானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டால் போதும். உங்களுக்கு ஒரு கல்யாண பத்திரிக்கை வருது, அதுக்கு நீங்கள் வாழ்த்து செய்தி அனுப்புகிறதுக்கும் நேரில் போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லை? அன்றைக்கு ஒருத்தன் அப்படி தான் வந்தான், கையில் ஒரு கல்யாண பத்திரிக்கை வச்சுருந்தான். சார், இந்த கல்யாணம் கல்கத்தாவில் நடக்குது, ரொம்ப தூரம்தான், இருந்தாலும் நான் நேரில் போய் கலந்துக்க போகிறேன்னா. மாப்பிள்ளை அவ்வளவு நெருக்கமானவரான்னு? இல்லை சார், மாப்பிள்ளையே நான் தான் அப்படிங்கிறான்.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டோம். தகவலை வழங்கினார் தென்கட்சி ஸ்ரீ கோ சுவாமிநாதன் அவர்கள். நேரம் காலை 7:35. நாம் இணைந்திருக்கிறோம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நமது மதுரை வானொலி காலை நிகழ்ச்சியில்.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். புகையிலை தவிர்ப்போம், உலக புகையிலை எதிர்ப்பு நாள் சிறப்பு நிகழ்ச்சி. வழங்குபவர் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தேசிய வணிக வேளாண்மை ஆராய்ச்சி நிறுவனத்தின் முதன்மை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் பி. மணிவேல் அவர்கள்.
3: இன்று புகையிலை எதிர்ப்பு நாள், நோ டொபாக்கோ டே. அது என்ன நோ டொபாக்கோ டே, புகையிலை எதிர்ப்பு நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புகையிலையால் நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள்னால ஒரு வருஷத்துக்கு 8 மில்லியன் பேர் வந்து செத்துட்ருக்காங்க உலக அளவில். இது எல்லாருடைய கவனத்தை ஈர்க்கிறதுனால இது புகையிலையினால் ஏற்படக்கூடிய தீமைகளை வந்து மக்களுக்கு எடுத்து சொல்வது மூலம், அவங்களுக்கு ஒரு நல்ல அவேர்னஸை கொடுக்கறது மூலம் இந்த விஷயத்தை வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு நம்ம உலக அளவில் இருக்கக்கூடிய வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் வந்து இதை மக்களுக்கு கொண்டு போகணும், அவேர்னஸை க்ரியேட் பண்ணணும், புகையிலால் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை வந்து புரிய வைக்கணும், அந்த பழக்கத்திலேருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு பல விதமான நோக்கங்களுக்காகத்தான் வந்து இந்த புகையிலை எதிர்ப்பு நாள் வந்து அனுசரிக்கப்படுது. இது எப்போ இந்த இதை ஆரம்பித்தாங்க அப்படின்னாக்கா, ஒவ்வொரு வருடமும் 31 மே இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. நான் சொன்ன அந்த WHO வந்து 1987 வருடம் 31 மே இந்த நோ டொபாக்கோ டே அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறாங்க. அல்மோஸ்ட் 87 பார்த்திங்கன்னா, இந்த கடந்த வருடங்களில் அவங்க வந்து ஒவ்வொரு வருடமும் ஒரு பர்டிகுலர் தீமை எடுத்து அதை ஃபுல் இயரில் வந்து

ப்ராபகண்டா பண்ணி பண்ணுறாங்க. அதுபோல் இந்த வருடமும் ஒரு தீம் எடுத்துருக்குறாங்க. அது என்னங்கிறத வந்து நான் சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து நாம் வந்து இதனுடைய பர்பஸ் என்ன, என்ன பர்பஸ்க்காக வந்து நாம் வந்து இதை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னாக்கா, மக்கள் மத்தியில் புகையிலையால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன அப்படிங்கிற விஷயத்த வந்து, குறிப்பாக தீமைகள் என்ன அப்படிங்கிறத வந்து கொண்டு வர்றதுக்காகத்தான் இந்த நோ டொபாக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய புகையிலை எதிர்ப்பு நாளை வந்து ஒவ்வொரு வருடமும் கொண்டாடிட்டு வராங்க. இதில் நான் ஏற்கனவே சொன்னபடி பாதிப்பு 8 மில்லியன் மக்களை வந்து வருஷத்துக்கு காவாங்குதுன்னு சொன்னேன் இல்லையா. அதில் இன்னொரு அதிசயமான அல்லது ரொம்ப வியக்கத்தக்க இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 8 மில்லியனில் 1.2 மில்லியன் மக்கள் வந்து புகையிலை பயன்படுத்தாதவங்களே பாதிக்கப்படுறாங்க. அது எப்படி புகையிலை பயன்படுத்தாதவங்களுக்கு பாதிப்பு வருது அப்படின்னாக்கா, இப்போ புகையிலையை வந்து ஒரு சிகரெட்டாக, ஒரு பீடியா, இல்லைன்னா புகையிலையை வாய்ப்புகையிலே போட்டு சாப்பிட்ற மாதிரி கொண்டு வராங்க இல்லையா. இப்போ ஒருத்தர் சிகரெட்டை உள்ளே இழுத்து காற்றை உள்ளே விட்டுட்டு திருப்பி வெளியே விடும் பொழுது அந்த புகை வந்து அந்த ரூம்லேயோ அந்த இடத்துல வந்து என்வரான்மெண்ட்டில் இருக்கும். இப்போ அந்த இடத்துல கிராஸ் பண்ணுறவங்க இல்லை அந்த இடத்துல அவங்க கூட இருக்கிற நான் ஸ்மோக்கர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அவங்களை வந்து அந்த காற்றை உள்ளே இழுக்கும்போது அவங்களுக்கு ஏற்படுற பாதிப்பை விட அவங்களுக்கு அதிகமான ரிஸ்க் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. காரணம் என்னென்னா, இவங்க உள்ளே இழுத்து தன்னுடைய உடம்புக்குள்ளே இருக்கிற விஷத்தையும் சேர்த்து வெளியே காற்றுல விடும்போது டபுள் எஃபெக்டாக வர்றதுனால அந்த மாதிரி மட்டுமே ஒரு வருஷத்துக்கு 1.2 மில்லியன் மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. இதுதான் வந்து WHOக்கு வந்து இதை வந்து நம்ம ஒரு அவேர்னஸில் கிரியேட் பண்ணி இதை குறைக்கணும், இதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதான் அந்த புகையிலை எதிர்ப்பு நாள். இப்போ இந்த எதிர்ப்பு நாளை யாரெல்லாம் கொண்டாடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அரசு தரப்புலேருந்து பண்ணுறாங்க, பொதுமக்கள் வந்து பண்ணுறாங்க, பப்ளிக் ஹெல்த் ஆர்கனைசேஷன்ஸ் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, என்ஜிஓஸ் இருப்பாங்க அவங்க இதை வந்து, அதே போல் புகை பிடிப்பவர்களும் பண்ணுறாங்க, புகை பிடிக்காதவங்களும் பண்ணுறாங்க, அதேபோல் புகையை கல்டிவேட் பண்ணுற விவசாயிகளும் அதேபோல் வியாபாரிகள். இது பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த புகையிலையை பொறுத்த மட்டும் ஒரு பக்கம் இதனுடைய எதிர்ப்பு, இன்னொரு பக்கம் இதுக்கு சப்போர்ட் இருக்கும். ஏன்னா இது ஒரு போதைப்பொருள் மாதிரியே இருக்கிறதுனால, இப்போ காப்பி டீ எல்லாம் குடிக்கிற மாதிரி இது வந்து ஒரு ஹேபிட்டாக வந்து ஆரம்ப காலங்களில் வந்து உள்ளே வந்துருச்சு. ஸோ இது புகையிலைங்கிறது ஒரு செடி, இப்போ அரிசி பருப்பு அதெல்லாம் பண்ணுற மாதிரி இது ஒரு செடி தான். அந்த செடி அதிலிருந்து வரக்கூடிய அந்த இலையிலேருந்து வரக்கூடிய அந்த நிக்கோட்டின் சொல்லக்கூடிய அந்த இது ஒரு உடம்புக்கு அதை எடுக்கும்போது ஒரு புத்துணர்ச்சியவோ ஏதோ ஒன்று கொடுக்குது. ஸோ அதனால் அதில் அடிக்ட் ஆனவங்க அதை விரும்பி விரும்பி திரும்பி திரும்பி அதை எடுத்து ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வந்துடுறதுனால இன்றைக்கி வந்து அது வந்து மற்ற விதமான சைட் எஃபெக்ட், ஆக்சுவலாக எப்படி பயன்படுத்தணும், எவ்வளோ பயன்படுத்தணுங்கிறது வந்து முக்கியம். நம்ம கொஞ்சம் அசால்ட்டாக அதிகமாக எடுத்துட்டோம்னா எதுவுமே வந்து அதிகமாக எடுக்கிறது வந்து உணவே இருந்தாலும் ஈவன் தேனவே வந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா கூட அது நமக்கு நெகட்டிவ் எஃபெக்டை கொடுக்கும் அப்படின்ற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதனால் இந்த இதுலேயும் ஒரு சரியான அளவு எடுத்துகிட்டு இருக்கும்போது பெரிய அளவு பாதிப்பு வராமல் இருந்தாலும் கூட, ஆரம்பட்ட காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தமிழ்நாட்டிலலாம் வந்து புகையிலே வாய்ப்புகையிலேன்னு சொல்லக்கூடிய சூயிங் டொபாக்கோ வந்து வாயில் வச்சு மெண்டுக்கிட்டு இருப்பாங்க, பாக்கு கூட சேர்த்து இதெல்லாம் வச்சு சுண்ணாம்பு இதெல்லாம் சேர்த்து ஒரு காம்பினேஷனில் போட்டு சாப்பிட்டுட்டு தான் வந்துருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் எந்த நோயும் வந்ததில்லை, மோஸ்ட்லி வந்து அவங்களுக்கு அந்த பல்லு கேன்சர் இந்த மாதிரி எதுவுமே வராமல் இருந்த காலங்கள்லாம் உண்டு. ஆனால் அவங்க அந்த டோஸ் வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் போல ஒரு நாளைக்கு இவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதிகாசங்களில் சொல்கிறாங்க முருகப்பெருமானே வந்து ஒரு தில்லுக்காய் அளவு புதுசாக ஒரு குண்டுமணி அளவு வந்து புகையிலே வந்து தினசரி எடுத்துக்கிட்டான்ற மாதிரிலாம் வந்து வரலாறு சொல்கிறாங்க. அது நன்மை தயக்கும். இதுவே மருந்தாக புகையிலேயே மருந்தாகவும் பயன்படுத்துகிறாங்க. இதில் வந்து புகையிலையினாலும் ஏகப்பட்ட மருந்துகள் செய்யப்பட்டு மருந்தாகவும் பயன்படுத்துது. ஆனால் இன்னைக்கு புகையிலை பொறுத்த மட்டும் மருந்தாக பயன்படுத்துறதை விட அதிகப்படியாக வந்து புகையிலையை வந்து ஸ்மோக் பண்ணுறதுக்கு, அதாவது புகைப்பிடிப்பதற்கு மற்றும் அதை எடுக்கிறதுனால வந்து இதனுடைய விளைவுகள் ரொம்ப அலார்மிங் ரேட்டில் நம்மளுக்கு வந்து டேமேஜ் பண்ணுறதுனால தான் இப்போ இதை வந்து எல்லா நாட்டிலையும் எல்லா மக்களும் நான் சொன்ன மாதிரி இந்த விஷயத்தை வந்து மக்களுக்கு மத்தியில் கொண்டு போகிறாங்க. சரி, இது இந்தியாவை பொறுத்த மட்டும் உலக மார்க்கெட்டில் சந்தையில் அதிக அளவு ஏற்றுமதி பண்ணக்கூடிய பொருள் அப்படின்னு பார்த்தா புகையிலை. அதாவது உலக மார்க்கெட்லேயே வந்து புகையிலுடைய அதிகபட்ச ஏற்றுமதி வந்து இந்தியாவிலேருந்து தான் போயிட்டுருக்கு. இது இந்தியாவுக்கு ஒரு பெரிய வருமானத்தை ஈட்டி தரக்கூடிய ஒரு பொருள். இன்னும் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னால், 1947 நம்ம சுதந்திரம் அடையும் பொழுது, சுதந்திரம் அடைஞ்ச நேரத்தில் வந்து பிரிட்டிஷ்காரங்க நம்மளை கையில் விட்டுட்டு போகும்போது நம்மளை வந்து நம்மளுடைய எக்கானமி, இந்தியன் எக்கானமியை தூக்கி நிறுத்தினதுக்கு ரெண்டு முக்கியமான பொருள்கள்னு சொல்லி பார்த்தா, ரொம்ப முக்கியமானது வந்து புகையிலையும் காட்டன் பருத்தி, அதுக்கப்புறம் டீ, காஃபி, அந்த ஸ்பைசஸ்ன்னு சொல்லக்கூடிய ஏலக்காய், மற்ற விஷயங்கள்லாம் வருது.

லெவலில் வந்து ஒரு 30 வருடங்களுக்கு மேலே, அது 1970-75 ஒரு 30, அது 47 ஒரு 70-30 வருடங்களுக்கு மேலே இந்த ரெண்டு கிராப் மட்டும் இந்தியாவுடைய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தின ஒரு கிராப்புன்றத பார்க்கணும் நம்ம. அதுக்கப்புறம் இதில் முக்கியமாக வந்து புகையிலை மட்டும் சாப்பிட்றதுனால உறுதி இருக்குதுல்ல, அந்த புகையிலையில் நிறைய ஒரு போதை கிடைக்கணுங்கிறதுக்காக வந்து இடைப்பட்ட காலங்களில் நிறைய புகையிலை பொருட்களில் வந்து அடல்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு முக்கியமான காரணம் இந்த கேன்சர் இது மாதிரி விஷயங்கள் நோய் வர்றதுக்கு. இந்த புகையிலையினால் உடலில் வந்து சுவாச கோளாறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கேன்சர்னு சொல்லக்கூடிய புற்றுநோய் பிரச்சனைகள், நிறைய விதமான நோய்களை வந்து இது உருவாக்கிட்டுருக்கு. உடல் ஆரோக்கியத்தை பெரிய அளவில் பாதிக்குது, தன்னுடைய வாழ்நாளையே குறைத்து விடுகிறது அப்படின்னு பல விஷயங்கள் வந்து இதில் வந்துட்டு இருக்கிறதுனால இதை வந்து நம்ம தடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு காலத்தின் கட்டாயத்தில் இந்த புகையிலை எதிர்ப்பு நாளானது நாம் வந்து கொண்டாடிட்டு வர்றோம். இதுக்கு நல்ல இது பார்த்தோம்னாக்கா இந்த வருஷம், அதாவது நான் ஒவ்வொரு வருடமும் இந்த புகையிலை எதிர்ப்பு நாளன்று வந்து இந்த WHO அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு முக்கியமான தீம் எடுத்து அந்த தீம் படி அதை வந்து செஞ்சிட்ருக்காங்க. எப்படின்னாக்கா அன்மாஸ்கிங் த அப்பீல் அப்படின்னு போட்டு கவுண்டரிங் நிக்கோட்டின் அண்டு டொபாக்கோ அடிக்ஷன் அப்படின்னு இந்த வட்டம் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த வருஷத்தில் வந்து நிக்கோட்டின் அப்படிங்கிறது புகையிலேருந்து வரக்கூடிய ஒரு பொருள், ஒரு போதைப் பொருள் வச்சுங்களேன், இதை வந்து கவுண்டரிங் அதை வந்து பார்க்குறது. இன்னொன்று வந்து டொபாக்கோ அடிக்ஷன், யாரெல்லாம் வந்து புகையிலைக்கு அடிமையாயிருக்காங்களோ அவங்கள காப்பாற்றுறது. இந்த ரெண்டு தீமை தான் இந்த வருஷம் எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. அது நல்ல சிறப்பாக போயிட்டுருக்கு. இந்த ஸ்பீடில் போச்சுனாக்கா வருகின்ற காலங்களில் நமக்கு வந்து புகையிலையிலேருந்து நம்ம விடுபட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஒன்று ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்க்கும்போது புகையிலை வந்து நமக்கு பெரிய அளவில் இப்பையும் உலக அளவில் பெரிய மார்க்கெட்டை ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கு, அதுலேருந்து நமக்கு லாஸ் ஆகும் அப்படின்னு சொன்னால் கூட நாம் அதுக்கு ஆல்டர்னேட்டாக வேறு ஒரு நல்ல ஒரு மருத்துவ பயிராகவோ மற்ற விஷயமாக கொண்டு போகலாம். அதே நேரம் இந்த புகையிலையிலேயே வந்து நன்மை தரக்கூடிய விஷயங்களை, அதாவது புகையிலை விதையிலிருந்து ஆயில் எடுக்கிறது, நிக்கோட்டினை தனியாக பிரித்து அதை வந்து மருந்தாக கொண்டு போகிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இன்னும் ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கிறதுனால அது ஒரு காலகட்டங்களில் வரலாம். இந்த விஷயத்தை வந்து 1947 சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து 1948 வந்து சென்ட்ரல் டொபாக்கோ ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு ராஜமந்திரியில் ஆரம்பித்து இதுக்கு ஒரு ஆராய்ச்சியே செஞ்சு இதன் மூலமாக பல வித ரகங்களை உருவாக்கி நாங்கள் உலக அளவில் கொடுத்துட்ருக்கோம். அதுதான் வந்து இப்போ நின்றுட்டுருக்கு. அதில் தமிழ்நாட்டில் வந்து வாய்ப்புகையிலே செய்கிறதுக்கு சூயிங் டொபாக்கோக்கு ரிசர்ச் பண்ணுறதுக்கு மட்டுமே வேடசந்தூரில் வந்து சென்ட்ரல் டொபாக்கோ ரிசர்ச் இன்ஸ்டியூட் ரிசர்ச் ஸ்டேஷன் அப்படிங்கிறது வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. அதை வந்து கவர்மெண்ட் வந்து புகையிலைக்கு இம்பார்ட்டன்ஸை குறைக்கணுங்கிறதுக்காக வந்து அந்த இன்ஸ்டிடியூஷன் பேரை வந்து இப்போ மாற்றி நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபார் ரிசர்ச் ஆன் கமர்ஷியல் அக்ரிகல்ச்சர், அதாவது நமது தேசிய வணிகம் சார்ந்த ஆராய்ச்சி நிறுவனம் அப்படிங்கிற விஷயமாக மாற்றி இதில் வந்து இப்போ இந்திய லெவலில் பெரிய அளவில் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அஸ்வகந்தா, நம்ம மிளகாய், மஞ்சள், ஆமணக்கு மற்றும் புகையிலை, இந்த 5 பயிர்கள் சம்மந்தமான ஆராய்ச்சியை பண்ணி இப்போ வந்து புகையிலைக்கு ஒரு மாற்று பயிராக இதெல்லாம் கொண்டு வரலான்ற விஷயம் நடந்துகிட்ருக்கு. அதன் மூலமாக வந்து இப்போ நாங்கள் ஆராய்ச்சியில் வந்து இதனுடைய புகையிலையினால் நிக்கோட்டின் இல்லாத ஒரு புகையிலை, அதாவது அந்த போதைப்பொருள் இல்லாத புகையிலை கண்டுபிடிக்கணுங்கிற ஆராய்ச்சி கூட ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம பார்க்குற அந்த விஷயத்தில் ஒரு விஷயம் தெளிவாக என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, நாம் புகையிலை வந்து நமக்கு நன்மை பயக்குமா அப்படின்னு கேட்டால், அது வந்து ஒரு சுண்டக்காய் அளவு தொட்டும் தொடாமல் எப்படி ஒரு உப்பு தொட்டு தொடுவோமோ இல்லை ஒரு கருவேப்பிலை டச்சுவோமோ அந்த மாதிரி விஷயம் உள்ளே போயிட்டு இருக்கும்போது அது பெருசாக வராது. இருந்தாலும் ஒரு பொருள் நமக்கு தீமை பயக்கும் என்று தெரிஞ்சால் அதை நம்மை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறதான் இங்கே நான் இங்கே எல்லாருக்கும் பதிவு பண்ண விரும்புகிறேன். என்னுடைய தொலைபேசி எண் வந்து 9429543209, அதாவது 94-29-54-32-09. இது சம்பந்தமான கேள்விகள் மற்ற விஷயங்கள் இருந்துச்சுனாக்கா நீங்கள் தாராளமாக இதில் தொடர்பு கொண்டு கேட்கலாம். நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த புகையிலை எதிர்ப்பு நாளன்று ஒரு சபதம் எடுத்து புகையிலையை பயன்படுத்துவதை குறைத்து புகையினால் வரக்கூடிய தீமையிலிருந்து பாதுகாத்து கொள்வோம் அப்படின்னு சொல்கிறதோடு நம்முடைய அரசாங்கமும் இந்த புகையிலையை பயன்படுத்துவதை பல விதங்களிலும் தடை செய்து கொண்டு வருகிறது என்பதை நீங்கள் ஒரு மனிதர்கள். இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்க விவசாயிகளுக்கும் சரி, இந்தியாவில் இருக்க எல்லா புகையிலை விவசாயிகளுக்கும் இது ஒரு நல்ல லாபம் தரும் பயிராக இருப்பதால் அதை ஒரு ரெகுலரைஸ் பண்ணி ஒரு ஆராய்ச்சி போய்கிட்டு இருக்கு. எல்லோரும் நலம் பெற்று வளமாக வாழ நாம் இந்த புகையிலை எதிர்ப்பு நாளன்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டு புகையிலையை அறமே அழிப்போம், புகையிலை இல்லா உலகத்தை உருவாக்குவோம், நமது ஒரு ஹெல்த்தியான ஒரு சொசைட்டியை உருவாக்குவோம் என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.

0: இதுவரை புகையிலை தவிர்ப்போம் உலக புகையிலை எதிர்ப்பு நாள் சிறப்பு நிகழ்ச்சி கேட்டோம். வழங்கியவர் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தேசிய வணிக வேளாண்மை ஆராய்ச்சி நிறுவனத்தின் முதன்மை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் பி. மணிவேல் அவர்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாம் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இணைந்திருப்போம் தொடர்ந்து மதுர தென்றல் நிகழ்ச்சியாக.

கந்தன் கருணை இந்த படத்திலிருந்து பாடலை கேட்டோம். கேட்டு ரசித்த பாடலை பாடியவர் எஸ் வரலட்சுமி அவர்கள். நாம் இணைந்திருக்கிறோம் மதுரை வானொலியில் மத்திய அலைவரிசையில் 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில்.

0: மருமகளே,
1: என்னம்மா?
0: இந்த வீட்டுக்குன்னு சில சட்டம் இருக்கு.
1: அதாவது?
0: அதாவது இங்க கேஷ் பாரம்பரியம் இல்ல.
1: அப்ப கொடுக்கல் வாங்க?
0: அத நாங்க டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடுவோம்.
1: ஓ,
0: அதாவது யூபிஐல இருந்து.
1: அப்படியா?
0: ஆமா, பாரு இன்னொரு சட்டம் இருக்கு.
1: அது என்னம்மா?
0: முகத்தை காட்டுறது கூட யூபிஐ கிட்ட காட்டு.
1: நீங்க வேற அம்மா.
2: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
1: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.

0: உனக்கு காலேஜ் டைம் ஞாபகம் இருக்கா?
1: அட காலேஜ் ஞாபகங்களை விடுங்க, எவ்வளவு விஷயங்களை மறந்துட்டேன். அப்ப இருந்த பேங்க் அக்கவுண்ட் கூட இப்ப ஞாபகம் இல்ல.
0: பேங்க் அக்கவுண்ட் பழசா இருந்தாலும் தெரிஞ்சுக்க முடியும்.
1: எங்க இருந்து தெரிஞ்சுக்க முடியும்?
0: உத்கம்ல இருந்து. ஆர்பிஐ யோட உத்கம் போர்ட்டல்ல ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணுங்க. அப்புறம் உங்க டீடைல்ஸ் போட்டு 10 வருஷம் அல்லது அதை விட பழைய இன்ஆக்டிவ் அக்கவுண்ட்களை சர்ச் பண்ணுங்க. வங்கி அணுகி உங்க அக்கவுண்ட்டை மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணுங்க.
1: இன்னைக்கே சர்ச் பண்றேன்.
0: அப்போ இன்னைக்கு டீ நீ வாங்கி கொடு.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

இன்னும் சற்று நேரத்தில் 8 மணிக்கான நிகழ்ச்சி தொடர்கிறது. செய்தி சுருக்கமாக சென்னை நிலையத்திலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் இந்திய கடற்படை முக்கிய பங்கு வகித்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியா மியான்மர் இடையேயான நட்புறவு வலுவடையும் என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உலக அளவிலான உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்யும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். வானிலை கண்காணிப்பு அமைப்புகள் பருவநிலை காலங்களில் விமான சேவையை தடையின்றி மேற்கொள்ள உதவிடும் என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் போன்று உலக அளவில் நிலையற்ற சூழல் இருந்த போதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள சுகாதார கணக்குகளின் எண்ணிக்கை 90 கோடியை கடந்து சாதனை படைத்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் கட்டப்பட்டு வரும் அரசு தலைமை மருத்துவமனை விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். உலக புகையிலை ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாபநாசம், சேர்வல்லாறு மற்றும் மணிமுத்தாறு ஆகிய அணைகளிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா நேற்று 4 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் மனு பாக்கர் சாம்ராட் ராணா இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 3 வெள்ளி 6 வெண்கலப்பதக்கங்களை வென்றுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை இன்று எதிர்கொள்ள உள்ளது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 8:02. இது மதுரை தென்றல் வலம் வரும் நேரம். கேட்டு ரசிப்போம் நேயர்களே. உங்களுடன் நான் மீனாட்சி ராமச்சந்திரன்.

பசங்க படத்திலிருந்து ஜோசப் வசந்தன் குழுவினர் பாடிய பாடலை கேட்டு ரசித்தோம். நாம் இணைந்திருக்கிறோம் 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நமது மதுரை வானொலியின் மத்திய அலைவரிசைகளில். காலையில் மதுர தென்றல் நிகழ்ச்சியாக திரையிசை கானமாக கேட்டுக்கொண்டு இருக்கிறோம்.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா.

கூட சேர்ந்து வரப்பா, தினம் ஆடி பாடலாம், பல ஜோடி சேரலாம், மனம் போ

அடுத்த வாரிசு இந்த படத்திற்காக மலேசிய வாசுதேவன் பாடிய பாடலை கேட்டோம். நாம் இணைந்திருக்கிறோம் மதுரை வானொலியில் 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில். மீண்டும் மதுரத்தென்றல் வலம் வரும் நேரம் இன்று காலை 8:30. அதுவரை நாம் இணைந்திருப்போம். இன்னும் சற்று நேரத்தில் 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி நிலையத்திலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

முள்ளும் மலரும் இந்த படத்திற்காக கே ஜே ஏசுதாஸ் பாடிய பாடலை கேட்டோம். நாம் இணைந்திருக்கிறோம் நமது மதுரை வானொலியில் 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் மதுர தென்றல் நிகழ்ச்சியில் திரையிசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.

ஆடு புலியாட்டம். இந்த படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், எல்ஆர் அஞ்சலி குழுவினர் பாடிய பாடலை கேட்டு ரசித்தோம். நாம் இணைந்திருக்கிறோம் மதுர தென்றல் நிகழ்ச்சியில், திரைகானம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம்.

அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும். நாம் இணைந்திருக்கிறோம் 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நமது மதுரை வானொலி நிகழ்ச்சியில்.

0: நேரம் 8:45.
1: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி. தகவல் பரிமாற்றம், கல்வி மற்றும் விவசாயம் சார்ந்த செய்திகள், தேவையான பொழுதுபோக்கு ஆகியவற்றை உடனுக்குடன் வழங்கும் சக்தி வாய்ந்த மக்கள் ஊடகம் வானொலி. வாசல் தேடி வரும் வசந்த தோரலாய் இதயத்தோடு பேசி காதோரம் உரசி காற்றோடு கை குலுக்கும் நண்பனாய் உயரமாய் நின்று உயர்வாய் பேசி மனங்களை தொட்டு சிறைப்பிடித்து காலை தென்றலாய் வீசி உலகம் பற்றிய செய்திகளை பேசி உயிர்ப்பாய் எழ வைத்து சொந்தங்களுக்கு சந்தம் வாசித்தது வானொலி. இப்படி 90 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு மனங்களை வென்றுள்ளது இந்த வானொலி. அப்படி நேயர்களின் மனங்களை வென்ற வானொலியின் சிறப்புகள் பற்றி நேயர்களில் கூறுகையில்,
2: தருமபுரி பண்பலைக்கு வணக்கம். என்னுடைய பெயர் சக்திவேல், பாப்பரப்பட்டியிலிருந்து பேசுகிறேன். தருமபுரி பண்பலையை வந்து 2015 ஒரு 10 வருஷமாக நான் கேட்டுட்ருக்கேன். தருமபுரி பண்பலையில் ஒளிபரப்பாகிற அனைத்து நிகழ்ச்சிகளும் நான் விரும்பி கேட்பேன். அதிலும் குறிப்பாக இந்த உழவர்களுக்கான செய்திகள், அறிவிப்புகள் இதெல்லாம் வந்து ரொம்ப விரும்பி கேட்பேன். இந்த உழவர்களுக்கான செய்திகள் வந்து கேட்டுட்டு விவசாயமே தெரியாதவங்க கூட விவசாயம் செய்யலாம், அந்த அளவுக்கு அனுபவம் உள்ள விவசாயிகளை வந்து பேச வைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் காலையில் 7:30 ஒளிபரப்பாகிற சந்தோஷ சாரல், 8 மணிக்கு அறிமுக நேயர்கள் மட்டும் பங்கு கொள்கிற பொன்னியின் புதுப்புனல், இந்த நிகழ்ச்சிகள்லாம் ரொம்ப விரும்பி கேட்பேன். மனதிற்கு இதமான பாடல்கள் வந்து ஒளிபரப்பாகும். அனைத்து தரப்பு மக்களுக்கும் பயனுள்ளதாக நம்ம தருமபுரி பண்பலை இருக்கு. எப்படின்னா, இப்போ ஒரு போட்டித் தேர்வுக்கு படிக்கிறவங்களுக்கும் விறுவிறுப்பான விடை தேடும் வினாக்கள், அப்புறம் சந்தோஷ சாரல்ல புதறிவு வினா, அப்புறம் பெண்களுக்கும் பூவே பெண் பூவே பாவையூர் விருப்பம் இதில் வந்து பங்கு கொள்கிற வாய்ப்பு இருக்கு, அப்புறம் விவசாயிகளுக்கான நிகழ்ச்சிகள், இப்படி அனைத்து தரப்பு மக்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக நம்ம பண்பலை இருந்துட்டுருக்கு. இன்னும் சொல்லணும்னா, காலையில் ஒளிபரப்பாகிற தமிழில் செய்திகள், அப்புறம் உழவர் சந்தை காய்கனி விலை நிலவரம் இதெல்லாம் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. குறிப்பாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வேலைவாய்ப்பு செய்திகள் இதெல்லாம் வந்து நம்ம பண்பலை நிகழ்ச்சிகளில் சிறப்பான நிகழ்ச்சிகள் தான் நான் கருதுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி.

வணக்கம், என்னோட பெயர் ரேஷ்மா கலிலுல்லா. நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரேடியோ அப்படி சொல்லணும்னா இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தொலைவில் இருந்து நம்ம அதை வந்து கேட்டாலும் நம்ம பக்கத்துலேயே நம்ம அருகிலே வந்துட்டு ஒருத்தங்க உட்காந்துட்டு பேசுகிற மாதிரி வந்து அது நம்மளுக்கு ஃபீல் ஆகும். அதுதான் ரேடியோவோட ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது நம்ம தனியாக இருக்கும்போதோ இல்லை ஏதோ வேலை செய்யும் போதோ நம்ம ரேடியோ போட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம கூட ஒருத்தர் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு எல்லாமே வந்து இன்டர்நெட் இருந்தா மட்டும்தான் வந்து நம்ம எல்லா ஆப்பையுமே வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இன்டர்நெட் இல்லை அப்படின்னா நம்மளால எதுவுமே பயன்படுத்த முடியாது. ஆனா அந்த நேரத்துல கூட நம்ம எஃப்எம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நெட் இருக்கணும்ன்ற அவசியமே இல்லை. ஸோ நெட் இல்லாத டைம்லயும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச பாட்டு வந்து போடுறாங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க. ஸோ வந்து நம்மளுக்கு ஆஃப்லைன்லயும் வந்து கேட்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னா அது வந்து ரேடியோ அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று ரேடியோவில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு தரப்பட்ட விஷயம் மட்டும் இல்லாம எல்லா மக்களுக்கும் போய் சேருற மாதிரி எல்லா தரப்பு விஷயத்தையும் வந்து சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு வந்து எஜுகேஷனை பத்தி சொல்லுவாங்க. இப்போ ஒரு இதுல அட்மிஷன் ஓபன் ஆகுது அப்படின்னா கவர்மெண்ட்ல வந்து ஒரு ஓபனிங்ஸ் இருக்கு அப்படின்னா அதை பத்தி சொல்லுவாங்க. அப்படியே வந்துட்டு விவசாயிகளுக்கு வந்து எந்த மாதிரி வந்து நிலத்துல வந்து எந்த மாதிரி பயிர்கள் வந்து போடலாம், என்ன மாதிரி வந்து அதுல வந்து உரம்லாம் யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி விஷயம் சொல்லுவாங்க. அப்புறம் பொழுதுபோக்கு இதை பத்தி சொல்லுவாங்க, நிறைய நாடகத்தை பத்தி சொல்லுவாங்க, கதைகள் வரும், அப்புறம் நிறைய வந்து பாட்டு போடுவாங்க. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச பாட்டு 80 சாங்ஸ் போடுவாங்க, 90 சாங்ஸ் போடுவாங்க, 2K சாங்ஸ் போடுவாங்க. ஸோ எல்லாமே வந்து கலந்து போடுவாங்க. இது மட்டும் இல்லாம இந்த அவசர காலத்துல பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ மழை பெய்யுது அப்படின்னா அதுக்கு முன்னெச்சரிக்கையா நம்ம வந்து எந்த மாதிரி எல்லாம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. ஸ்கூல் ஓப்பனிங் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம தயார்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. 10th 12th ரிசல்ட் வருது அப்படின்னா அதுக்கு நம்ம எந்த மாதிரி எல்லாம் வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம படிக்கலாம்ன்றத பத்தி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் வந்துட்டு ஒரு இடத்துல நம்ம கேட்கிறோம் அப்படின்னா அது கண்டிப்பா வந்து ரேடியோ அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ அது வந்து என்னைக்குமே வந்து நம்ம வந்து ரேடியோவை அடிச்சுக்கவே முடியாது. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம இப்ப ஒரு தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றோம் அப்படின்னா அதுல வந்து நம்ம ரேடியோ போட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு அந்த தனிமையா இருக்கிற ஃபீலே வந்து கிடைக்காது. ஸோ எங்க வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே எங்க அப்பா வந்து ரேடியோ கேட்டுட்டே இருப்பாரு. அதனாலயே வந்து எனக்கு வந்து ரேடியோ கேட்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுதான் வந்து ரேடியோட பயன்கள். இந்த ரேடியோ வந்து இன்னும் வந்து மேன்மேலும் வந்துட்டு எல்லா பேருக்கும் போய் சேரணும். நிறைய நாள் வந்து இந்த ரேடியோ வந்து வானொலி 90 இல்லாம 150-200 வந்து போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க ஆசைப்படுறோம். அதாவது கண்களுக்கு தெரியாம காதுக்கு வந்து இனிமை தருது அப்படின்னா அது கண்டிப்பா வானொலின்னு சொல்லி சொல்லலாம். நன்றி, வணக்கம்.

வணக்கம், என் பேர் சௌமியா ஃப்ரம் அரூர். எஃப்எம் பத்தி பெருசா எனக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் எந்த ஒரு இன்ட்ரெஸ்டுமே இல்லை, அதை பத்தி எதுவுமே தெரியாது. ஒரு நாள் வந்து காலேஜ்ல இருக்கும்போது என்னோட சீனியர் அக்காங்க வந்து எஃப்எம்ல நிறைய ஜாப் வேகன்சி பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொல்லும் போதுதான் எனக்கு ஒரு ஞாபகம், ஒரு நாள் நம்ம தாத்தாவும் அப்பாவும் அந்த காலத்துல நம்ம எஃப்எம்ல தான் நியூஸ் சாங்ஸ் எல்லாம் கேட்போம் அப்படின்னு பேசிட்டு இருந்த மாதிரி. சரி, நம்மளும் தான் ட்ரை பண்ணி பாப்போமே. ட்ரை பண்ணதுதான் சீரியஸா சொல்லணும்னா, நான் வந்து இப்ப அந்த எஃப்எம்க்கு வந்து ஒரு அடிக்டாவே மாறிட்டேன். என்னோட டெய்லி ரொட்டீன்ல வந்து இந்த எஃப்எம்மும் வந்து எனக்கு ஒரு முக்கியமான பார்ட்டாவே மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். எஃப்எம்ல வந்து நான் மேக்சிமம் எல்லா ஷோவும் கேட்பேன். பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷோ அப்படின்னா நீங்கள் கேட்டவே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷோ தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து அதுல நம்ம பேரு, நம்ம ஊரு, அப்ப நமக்கு என்ன சாங் வேணும் அப்படிங்கறத வந்து ஒரு ஆடியோ ரெக்கார்டா பண்ணி அமிச்சிட்டோம் அப்படின்னா, அவங்க நம்ம கேட்ட சாங் போடுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஆடியோவை பிளே பண்ணிட்டு அப்புறம் போடுவாங்க. அதை நம்ம கேட்கும் போது ஒரு மாதிரி நம்மளோட வாய்ஸும் வந்து இந்த மாதிரி எஃப்எம்ல வருதே அப்படின்னு கொஞ்சம் ரொம்ப பெருமையா இருக்கும். அது மட்டும் இல்லாம இதுல வந்து ஹவுஸ் ஒய்ஃப்க்கு வந்து சில சமையல் பத்தி சில குறிப்புகள் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. விவசாயிகளுக்கு சில டிப்ஸ்

0: கிடைக்கும், அதுக்கப்புறமா ஜாப் வேகன்சி பத்தி எல்லாம் அப்பப்ப சொல்லுவாங்க. சோ வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் எஃப்எம்ஏ சுத்தமா கேட்காத பொண்ணு நானு. ஆனா இப்ப வந்து எஃப்எம் கேளுங்கன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நான் ரெஃபர் பண்ற அளவுக்கு எஃப்எம் வந்து இப்போ ரொம்ப கேட்க ஆரம்பிச்சிடுன்னு தான் சொல்லணும். நான் வந்து மேக்ஸிமம் கேட்கற எஃப்எம் அப்படின்னா தருமபுரி எஃப்எம் தான் நான் வந்து மேக்ஸிமம் கேட்பேன். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ இந்த எஃப்எம் ஆர்கனைஸ் பண்றவங்களுக்கும் இந்த எஃப்எம் ஸ்டேஷன் நடத்திட்டு இருக்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.
1: வணக்கம். தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் நாத்தம்பட்டி கிராமத்திலிருந்து நான் டி கனல்வர்மன் பேசுறேன். நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வாக்கிங் போவோங்க. அப்ப டீ கடையில எல்லாரையும் எஃப்எம் கேட்டே போவாங்க. எங்க வீட்லயும் எஃப்எம் ஓடும். அதுல விளையாட்டு செய்திகள் ராஜிச்ச மாணவர்கள்லாம் பேசும்போது எங்களுக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். காலையில 6 மணிக்கு சின்ன குழந்தைங்களா பேசும்போது நாங்களும் பேசணும்னு ஒரு ஆர்வம் வரும். அப்புறம் வினாடி வினா போட்டிக்கெல்லாம் நானும் பதில் சொல்லிங்கிறேன். பதில் சொல்லி அதுல பரிசு வாங்கிக்கிறேன். பாட்டெல்லாம் போடுவாங்க, அது கேட்கும் போது எனக்கு கொஞ்சம் நல்லா ஆர்வமா இருக்கும். எங்க வீட்டுல எங்க தாத்தா பாட்டி எல்லாருமே கேட்பாங்க, அதனால எனக்கும் கேட்கணும்ன்ற ஒரு ஆர்வம் வந்துருச்சு. எனக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். அது கிரிக்கெட் செய்திகள்லாம் இதுல போடுவாங்க, அதுல யாரு வெற்றி பெற்றதுன்னு சொல்லுவாங்க, அதனால நான் விரும்பி கேட்பேன். ஸ்போர்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுல கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும். வேர்ல்டு கப் கமெண்ட்ரி எல்லாம் போடுவாங்க. எங்க வீட்டுல அதிகமா போன் யூஸ் பண்ண மாட்டாங்க, அதனால நான் எஃப்எம்ல கேட்டு எவ்வளவு ஸ்கோர் அடிச்சுங்கிறாங்க அதனால தெரிஞ்சுப்பேன். நான் டூர் போகும்போது நிறைய கோயிலுக்கு போவாங்க, ஆனா அந்த எஃப்எம்ல அதே கோயில பத்தி நிறைய விஷயம் சொல்லுவாங்க. நாங்க போகாத கோயில பத்தி சொல்லுவாங்க, அது ரொம்ப பிடிக்கும். அதனால எனக்கு அந்த கோயிலுக்கு போகணும்னு ஒரு ஆர்வம் வந்துச்சு. உணவு செய்வது எப்படி ரெசிபி எல்லாம் சொல்லுவாங்க, அதனால அத்தனை செஞ்சு சாப்பிட்டுருக்கேன். சூப்பரா இருக்கும். எங்க அம்மா கிட்ட கூட இந்த மாதிரி ரெசிபி எல்லாம் செஞ்சு கொடுமா அப்படின்னு கேட்டிருக்கேன். 4 மணிக்கு கொஸ்டின் எல்லாம் கேட்பாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துக்குவாங்க, அதுல நானும் கலந்துக்கணும்னு ஆசைப்படுவேன். அந்த கொஸ்டின் போன் எல்லாம் பண்ணிருக்கிறேன், ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. நானும் பேசுங்க ரேடியோல கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சாயங்காலம் 5 மணிக்கு உங்க ஊருக்கு வந்து லைவ் சேனல்ல நாங்களும் பேசுங்க. உங்க எஃப்எம்ல உங்களுக்கு பிடிச்ச பாட்டுல போட சொல்லி கேட்குங்க. வீட்டுல நிறைய குழந்தைகளா இருக்காங்க, அந்த குழந்தைகளா பேசும்போது எங்க பாப்பாவும் போய் பேசணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன். அதனால நானும் எங்க பாப்பாக்கு ஏபிசிடி திருக்குறள் எல்லாம் சொல்லி கொடுத்துங்கிறேன். எஃப்எம்ல வந்து நிறைய டாக்டர்களே பேசுவாங்க, அந்த கொலை காலத்துல என்னென்ன பண்ணணும், குளிர் காலத்துல என்னென்ன பண்ணணும், புற்றுநோய் வராத இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும், விலங்குகளுக்கும் புற்றுநோய் வராதுக்கு டாக்டர் வந்து சொல்லுவாங்க, விலங்குகளுக்கு நோய் வராமக்கிறதுக்கு சொல்லுவாங்க, எப்படி எப்படி சாப்பாடு கொடுக்கணும், எப்படி பாத்துக்கணும்னு சொல்லுவாங்க. நிறைய பிசினஸ் மேன் எல்லாம் பேசுவாங்க. எங்க அப்பா ஒரு போட்டோகிராஃபர், எங்க அப்பா மாதிரி நிறைய போட்டோகிராஃபர் பேசிக்கிறாங்க. எனக்கும் ஒரு காலத்துல ஒரு போட்டோகிராஃபர் ஆகணும்னு ஆசை. போட்டோகிராஃபர் மட்டும் இல்லாம ஒரு பிசினஸ் மேன் ஆகணும்னு ஆசை. அறிவியல் செய்திகள், தமிழ் செய்திகள் இந்த தனித்தனியா படிக்கிறதோட இல்ல ஒட்டுதான் படிச்சு அறிவு வளர்த்துக்கிறதுக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. எனக்கு வாய்ப்பு கொடுத்த தர்மபுரி மற்றும் ஏற்காடு எஃப்எம்க்கு

0: கடினமான வேலையை கூட காற்றின் மூலம் லேசாக மாற்றும் கனிவு, மனச்சோர்வு ஏற்படாமல் மகிழ்ச்சியுடன் சேர்க்கும் மென்மை, இதயத்தின் உன்னத உணர்வை தன் இன்னிசையால் நிரப்பும் இனிமை, ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிகழ்ச்சி, அனைவர் நெஞ்சிலும் மகிழ்ச்சி பேருந்தில் வேலைக்கு செல்லும் இளைஞர்கள் முதல் வீட்டில் ஓய்வெடுக்கும் முதியவர்கள் வரை ஒருமைப்பாட்டுடன் இருக்க வைக்கும் அதிசயம் நீ. வாழ்வில் மேடு பள்ளம் வரும் என்பதனை வாழ்வாதாரத்துடன் காட்டிய வாழ்வியல், சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் பிடித்த அறிவியல் அதிசயம் நீ. அன்பான வார்த்தைகள் முதல் ஆரவாரமான பாடல்கள் வரை அனைவரிடமும் ஸ்பரிசத்தை விதைத்த உலகில் வான் உள்ளவரையும் காற்றுள்ளவரையும் அழியாத புகழ் கொண்டது இந்த வானொலி. நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி. படைப்பு தர்மபுரி வானொலி நிலையம்.
1: காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்களில் கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஓசை. மலை தாண்டி கடல் தாண்டி பறந்து வந்து மனங்களோட எல்லைகளை இணைக்கிற பாலம்

விளக்கா செய்தியும் சிந்தனையும் ஒலிக்கிற காற்றலைகள், அன்பின் மொழியில உலகத்தை இணைக்கிற நம்பிக்கையின் குரல், சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு, வானொலி.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு.

0: இத்துடன் இன்றைய புத்தம் புது காலை இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நேயர்களே. அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் காலை 9 மணி.
1: ஆகாஷ்வாணி இசைப்பெட்டகம். இன்றைய நிகழ்ச்சியில் TR மகாலிங்கம் அவர்கள் வழங்கியுள்ள புல்லாங்குழல் இசை கேட்கலாம். ஃப்ளூட் மாலி என்று புகழ்பெற்ற TR மகாலிங்கம் அவர்கள் 1926 பிறந்தார். முதலில் தனது மாமா கோபால் ஐயரிடம் சங்கீதம் பயின்றார். மாலி அவர்கள் தனது சிறுவயது முதலே புல்லாங்குழலில் கர்நாடக சங்கீதத்தை வாசிப்பதில் ஆர்வமுடன் பயின்று தனக்கென ஒரு பாணியை உருவாக்கினார். தனக்கென ஒரு மூச்சு பயிற்சி மூலம் புல்லாங்குழலில் நல்ல இனிமையான நாதத்தையும் தாரஸ்தாயியில் வாசிப்பதன் நுணுக்கத்தையும் கண்டுபிடித்தார் என்பது சிறப்புக்குரியது. புல்லாங்குழலில் கர்நாடக சங்கீத கமகங்களை தனது தனித்திறமையினால் வாசித்து பலரையும் கவர்ந்தார். பல சீடர்களையும் இவர் உருவாக்கியுள்ளார். பேராசிரியர் சாம்புமூர்த்தி மாலி அவர்களின் திறமையை பாராட்டி, புல்லாங்குழலின் தன்மையை அவர் எப்படி மாற்றி அமைத்தார் என்பதை தன்னுடைய புத்தகத்தில் விவரித்துள்ளார். அதுவரை 7 துளைகள் உடைய புல்லாங்குழலுக்கு 8வதாக ஒரு துளையை போட்டு புல்லாங்குழலின் ஒலியை பெருக்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் முதன் முதலில் 1933 மயிலாப்பூரில் உள்ள ஸ்ரீ தியாகராஜ சங்கீத வித்வத் சமாஜத்தில் தனது முதல் கச்சேரியை செய்து பிரபலமானார். ஆகாஷ்வாணியின் டாப் கிரேட் கலைஞரான TR மகாலிங்கம் அவர்களின் நிகழ்ச்சியில் உடன் NKC அவர்களும் புல்லாங்குழல் வாசித்துள்ளார். சித்தூர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வாயிலின் பாலக்காடு கே குஞ்சுமணி அவர்கள் மிருதங்கம், RS கிருஷ்ணமூர்த்தி ராவ் அவர்கள் கட்டம். சனி தோடி என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ஹரிகாம்போதி ராகம் ஆதி தாளம்.

ஆகாஷ்வாணி இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் டி ஆர் மகாலிங்கம் அவர்களின் புல்லாங்குழல் இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. என் கேசி அவர்களும் உடன் புல்லாங்குழல் வாசித்துள்ளார். சித்தூர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வயலின், பாலக்காடு கே குஞ்சுமணி அவர்கள் மிருதங்கம், ஆர் எஸ் கிருஷ்ணமூர்த்தி ராவ் அவர்கள் கட்டம். தொடர்ந்து பலுக்கு கண்டச்சே எனத் தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, நவரச கன்னட ராகம் ஆதி

0: இசை பெட்டகம் நிகழ்ச்சியில் இதுவரை டி ஆர் மகாலிங்கம் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டோம். என் கேசி அவர்கள் உடன் புல்லாங்குழல் வாசித்திருந்தார். சித்தூர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வயலின், பாலக்காடு கே குஞ்சுமணி அவர்கள் மிருதங்கம், ஆர் எஸ் கிருஷ்ணமூர்த்தி ராவ் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில்.

0: தொடர்வது 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் இந்திய கடற்படை முக்கிய பங்கு வகித்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியா மியான்மர் இடையேயான நட்புறவு வலுவடையும் என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். உலக அளவிலான உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்யும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். வானிலை கண்காணிப்பு அமைப்புகள் பருவநிலை காலங்களில் விமான சேவையை தடையின்றி மேற்கொள்ள உதவிடும் என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் போன்று உலக அளவில் நிலையற்ற சூழல் இருந்த போதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள சுகாதார கணக்குகளின் எண்ணிக்கை 90 கோடியை கடந்து சாதனை படைத்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் கட்டப்பட்டு வரும் அரசு தலைமை மருத்துவமனை விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். உலக புகையிலை ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாபநாசம், சேர்வலாறு மற்றும் மணிமுத்தாறு ஆகிய அணைகளிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா நேற்று 4 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் மனுபாக்கர் சாம்ராட் ராணா இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 3 வெள்ளி 6 வெண்கலப்பதக்கங்களை வென்றுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை இன்று எதிர்கொள்ள உள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கிறோம். இது எனக்கு பிடித்த பாடல் கேட்கக்கூடிய நேரம். கேட்டு ரசிப்போம் நேயர்களே. உங்களோடு நான் மீனாட்சி ராமச்சந்திரன்.

எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில் கேட்ட பாடல் இடம்பெற்ற படம் எஜமான். நாம் இணைந்திருக்கிறோம் நமது மதுரை வானொலியில் 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் வலம் வருகிறது. இதோ

கேட்ட பாடல் இடம்பெற்ற படம் பூவே உனக்காக. பாடிய குரல் உன்னிகிருஷ்ணன். நாம் இணைந்திருக்கிறோம் 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை வானொலியில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில்.

கே ஜே யேசுதாஸ் சித்ரா குரலில் ஒலித்த பாடல் இடம்பெற்ற படம் மௌனம் சம்மதம். நாம் இணைந்திருக்கிறோம் நமது மதுரை வானொலியில் 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில்

கேட்ட பாடல் இடம்பெற்ற படம் புது வசந்தம். பாடிய குரல் எஸ்பி பாலசுப்ரமணியம். கேட்டிருக்கும் நேயர் தேனி பெரியகுளம் டாக்டர் எம்ஏ இளங்கோவன் அவர்கள். நாம் இணைந்திருக்கிறோம் நமது மதுரை வானொலியில் 1261 கிலோ. எனக்கு பிடித்த பாடல்

கேட்ட பாடல் இடம்பெற்ற படம் சின்ன மாப்பிள்ளை. பாடிய குரல்கள் மனோ, எஸ் ஜானகி ஆகியோர். நாம் இணைந்திருக்கிறோம் 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நமது மதுரை வானொலியில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில்.

கேட்ட பாடல் இடம்பெற்ற படம் கும்பகரை தங்கையா. பாடிய குரல்கள் மலேசியா வாசுதேவன் மற்றும் சித்ரா குழுவினர். நாம் இணைந்திருக்கிறோம் 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நமது மதுரை வானொலியில். எனக்கு பிடித்த பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.

கேட்ட பாடல் இடம்பெற்ற படம் எங்க முதலாளி. பாடிய குரல்கள் கே ஜே ஏசுதாஸ், எஸ் ஜானகி குழுவினர். நாம் இணைந்திருக்கிறோம் 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நமது மதுரை வானொலியில். எனக்கு பிடித்த பாடல், உங்களுடன் நான் மீனாட்சி ராமச்சந்திரன்.

கேட்ட பாடல் இடம்பெற்ற படம் தாலாட்டு. பாடிய குரல்கள் மனோ மின்மினி குழுவினர். இதோ வலம் வருகிறது நிறைவான பாடல்.

கேட்ட பாடல் இடம்பெற்ற படம், மௌன கீதங்கள், பாடிய குரல்கள் கே ஜே ஏசுதாஸ், எஸ் ஜானகி குழுவினர். கேட்டு ரசித்தோம் மதுரை வானொலியில் எனக்கு பிடித்த பாடல்கள். உங்களோடு நான் மீனாட்சி ராமச்சந்திரன் இணைந்திருப்போம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 10:53. ஆகாஷ்வாணி ஒலிபரப்பாக உள்ள முக்கியமான நிகழ்ச்சிக்கு காத்திருப்போம் நேயர்களே.

0: जिन्होंने अपने वीर सैनिकों के लिए योगदान दिया। साथियों, भारत के हर गांव में, हर शहर में कुछ न कुछ ऐसा हो रहा है जो हमें प्रेरणा देता है। कई बार इन प्रयासों की ज्यादा चर्चा नहीं होती, लेकिन जब हम इन्हें जानते हैं तो ये विश्वास और मजबूत होता है कि देश अपने लोगों की शक्ति से आगे बढ़ रहा है। मेरा आपसे आग्रह है, अपने आसपास के ऐसे प्रयासों को जरूर देखिए। जो लोग समाज के लिए अच्छा काम कर रहे हैं, उन्हें पहचानिए, उनकी सराहना कीजिए, उनसे सीखिए और हो सके तो खुद भी किसी अच्छे काम से जुड़िए। अगले महीने मन की बात में कुछ और प्रेरक गाथाओं के साथ मैं फिर आपसे जुड़ूंगा। बहुत बहुत धन्यवाद। नमस्कार।
1: मन की बात आकाशवाणी के माध्यम से माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी अपने मन की बातें साझा कर रहे थे। हम आपको बता दें कि माननीय प्रधानमंत्री के इस प्रसारण के बाद मन की बात के क्षेत्रीय भाषा में अनुवाद का प्रसारण आकाशवाणी और दूरदर्शन के संबद्ध प्रादेशिक केंद्रों से तथा संस्कृत भाषा में अनुवाद का प्रसारण आकाशवाणी दिल्ली के इंद्रप्रस्थ चैनल मीडियम वेव 366.3 मीटर अर्थात 819 किलोहर्ट्ज और FM गोल्ड 100.1 मेगाहर्ट्ज पर अभी किया जाएगा। मन की बात के क्षेत्रीय भाषाओं का पुनः प्रसारण आज रात 8 बजे आकाशवाणी के संबद्ध प्रादेशिक केंद्रों से और अंग्रेजी अनुवाद का प्रसारण FM रेनबो 102.6 मेगाहर्ट्ज पर किया जाएगा। यह कार्यक्रम आकाशवाणी के दिल्ली केंद्र से प्रसारित किया गया।
2: आकाशवाणी मन की बात பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தம் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொண்ட நிகழ்ச்சியினை இதுவரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். தொடர்வது
3: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சற்றுமுன் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம்.
4: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரலில் மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. தேசத்தின் பல்வேறு பாகங்களில் நமது நாட்டு மக்கள் தேசத்தின் நலனுக்காக, சமூக நலனுக்காக செயல்படுத்தி வரும் அற்புதமான விஷயங்களை பற்றி கேள்விப்படும்போது நமக்குள் ஒரு புதிய உத்வேகம் பிறக்கிறது. இன்று நிகழ்ச்சியின் தொடக்கத்திலேயே தடகளப் போட்டிகளில் தேசம் செய்திருக்கும் சாதனையை பற்றியே நான் பகிர இருக்கிறேன். சில நாட்கள் முன்பாக ஜார்க்கண்டின் ராஞ்சியிலே தேசிய முதுநிலை தடகள கூட்டமைப்பு போட்டிகள் நடைபெற்றன. இதிலே நாடெங்கெங்கிலுமிருந்தும் சுமார் 800 தடகள வீரர்கள் கலந்து கொண்டார்கள். 4 தனித்தனி போட்டிகளில் முந்தைய தேசிய பதிவுகள் முறியடிக்கப்பட்டன. குரிந்தர் வீர் சிங், விஷால் டிகே, தேஜஸ்வின் சங்கர், தேவ் மீனா, குல்தீப் குமார் ஆகிய நண்பர்கள் பல்வேறு பிரிவுகளில் புதிய சாதனைகளை படைத்தார்கள். நான் முதன்மையாக இவர்கள் அனைவருக்கும் பல பல நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, ஒரு நிகழ்ச்சியானது நாடெங்கிலும் பெரும் விவாத பொருளாகிறது என்றால் அது 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம். வெறும் 2 நாட்களுக்கு உள்ளாக ஆடவருக்கான 100 மீட்டர் ஓட்டப்பந்தய போட்டியிலே தேசிய சாதனை 3 முறை தகர்க்கப்பட்டது. இதை சாதித்து காட்டிய 2 வீரர்கள் என்றால் அவர்கள்தான் குரிந்தர் வீர் சிங், அனிமேஷ் குஜூர் ஆகியோர். இந்த முறை மனதின் குரலில் இந்த 2 விளையாட்டு வீரர்களோடும் உரையாடி பார்ப்போமே என்று நான் நினைத்தேன். அனிமேஷ்ஜி வணக்கம். குரிந்தர் வீர் அவர்களே, உங்களுக்கும் என் வணக்கங்கள். சத் ஸ்ரீ அகால்.
5: வணக்கம் சார். வணக்கம்.
4: நல்லதுங்க. நீங்க மிகப்பெரிய சாதனை ஒன்று படைச்சிருக்கீங்க. உங்களோட இணை மிக அற்புதமாக செயல்பட்டிருக்கு. இசைத்துறையில் நாம் ஜுகல்பந்தியை கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் சவாலில் இப்போ ஜுகல்பந்தியை முதல் முறையாக பார்க்குறோம். ஒரு முறை ஒருத்தர் ஒரு சவாலை விடுத்து பிறகு மற்றவர் அந்த சவாலை எதிர்கொள்கிறாரு, பிறகு 3வது முறையாக இதே மாதிரி. உங்கள் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குங்க. மனதின் குரல் நேயர்களுக்கு நீங்கள் இந்த விஷயம் பற்றி விரிவாக விளக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். நீங்கள் செஞ்சுருக்கிற சாகசம் பற்றி எல்லாருக்கும் தெரியணும்.
5: வணக்கம் சார், என் பேர் அனிமேஷ் குஜூர். நான் 200 மீட்டர் மற்றும் 400 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் தேசிய சாதனையாளர். நான் சத்தீஸ்கட்டை சேர்ந்தவன் சார். ஆனால் இப்போ நான் ஒடிசாவுக்காக விளையாடிக்கிட்டு இருக்கேன். கடந்த ஆண்டு ஆசிய போட்டிகள்

0: இல்ல பதக்கமோ உலக பல்கலைக்கழக விளையாட்டு போட்டிகளில் பதக்கமோ ஜெயிச்சிருக்கேன். 2021 ஆண்டு பள்ளியிலேருந்து தேர்ச்சி பெற்று வெளியேறினதுலேருந்து நான் தடகள போட்டிகளில் பங்கெடுக்க ஆரம்பித்தேன். நான் அம்பிகாபூர் சைனிக் பள்ளியில் படித்து முடித்தேன். முன்னையெல்லாம் கால்பந்தாட்டம் விளையாடுவேன். எங்கள் அப்பா அம்மாவும் கூட கோவிட் காலத்தில் நீ வெளியே போய் ஓடு இல்லை விளையாடுன்னு எனக்கு நிறைய சுதந்திரம் கொடுத்தாங்க. கோவிட் காலம் முடிஞ்ச பிறகு என் கால்பந்தாட்ட நண்பர்கள் சொன்னாங்க, மாநில போட்டி நடக்க இருக்கு நீ போய் பங்கெடுனாங்க. நானும் பங்கெடுத்தேன். ஆனால் எனக்கு தெரியாது அதிலிருந்து தான் தேசிய அளவுக்கு தேர்வு செய்கிறாங்க அப்படிங்கிற விஷயம். நானும் தேசிய அளவுக்கு தேர்வு செய்யப்பட்டேன். இன்னைக்கு நான் சர்வதேச அளவில் இந்தியாவோட பிரதிநிதியாக இருக்கேன்.
1: ஓ சரி குரிந்தர் வீர் அவர்களே, நீங்கள் எப்படி?
2: வணக்கம் சார், என் பேர் குரிந்தர் வீர். நான் இந்திய கப்பற்படையில் பெட்டி ஆஃபீஸராக இருக்கேன். நான் இந்தியாவோட மிக வேகமாக ஓடக்கூடிய ஸ்ப்ரிண்டர். நான் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் 10.9 வினாடிகளில் கடந்து புதிய சாதனையை படைச்சிருக்கேன். 10.1 நொடிகளுக்கு உள்ளார ஓடி கடந்த முத இந்தியரும் நான் தான். தடகளமாகட்டும் என் களப்பணி, கடற்படையாகட்டும் தேசத்துக்கு சேவை செய்யணுங்கிறது தான் என் முயற்சியாக இருக்குது. எங்கள் அப்பாவும் சரி தாத்தாவும் சரி ரெண்டு பேருமே விளையாட்டுகளில் ஈடுபட்டுவாங்க. நம்ம இந்தியாவோட கலாச்சாரம் என்னென்னா, எந்த ஒரு பண்டிகையாகட்டும் இப்போ தீபாவளியோ புத்தாண்டோ எதுவாக இருந்தாலும் நாம் நம்ம வீட்டை சுத்தப்படுத்துவோம். அப்படி தான் நான் எங்கள் அப்பாவோட பதக்கங்கள், கேடயங்கள், கோப்பைகளை எல்லாம் சுத்தம் செய்வேன். அப்போ எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். அப்படி சுத்தம் செய்துட்டு இருக்கும்போது கேட்பேன், இந்த கோப்பையை எங்கே ஜெயிச்சிங்க, இந்த பதக்கத்தை எப்படி ஜெயிச்சிங்க, இந்த புகைப்படம் எப்போ எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு எல்லாம் கேட்கும்போது அவங்க இது பற்றின விஷயத்த சொல்லுவாங்க. அதாவது நான் இங்கே விளையாட போனப்போ தேசிய பதக்கத்தை ஜெயித்தேன், எங்கள் அணியை ஜெயிக்க வச்சேன்பாங்க. உடனே நானும் ஏதாவது விளையாட்டை விளையாட போகிறேன்னு சொல்லுவேன். அவங்க காலையில் ஓட்டப்பயிற்சி மேற்கொள்ளும் போது என்னையும் கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னேன். அப்படி தான் என்னை அவங்க கூட்டிகிட்டு போக ஆரம்பித்தாங்க. விளையாட்டுகளை கற்றுக் கொடுத்தாங்க. எனக்கு ஆர்வம் அதிகரிக்க ஆரம்பிச்சுது. உசைன் போல்ட்டோட உலக சாதனை முறியடிக்கப்பட்டதை பார்த்தேன். ஒரு வேடிக்கையான சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருது. நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் அம்மா டிவியை அணைச்சிட்டு, தம்பி படிக்கிற நேரமாச்சு போய் படினாங்க. அதுக்கு நான், என்ன இன்னைக்கு நீங்கள் டிவி பார்க்க விடலைல்ல, ஒரு நாள் இல்லை ஒரு நாள், அதோ பாருங்கள் குரிந்தர் பந்தயத்தில் ஓடிக்கிட்டு இருக்கான் பாருங்கன்னு காமிக்க தான் போகிறீங்க, அப்படியும் ஒரு நாள் வரும்னு சொன்னேன். இன்றைக்கி நான் களத்தில் ஓடுறத எங்கள் அம்மா டிவியில் பார்க்கையில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.
1: பிரமாதம், அருமை, ரொம்ப அருமையாக சொன்னீங்க.
2: ஐயா, நாங்கள் நடுத்தர வகுப்பை சேர்ந்த குடும்பங்க. எங்கள் அப்பா கைப்பந்து விளையாடுவார். வீட்டில் பிரச்சனைகள் காரணமாக அவர் விளையாட்டுகளை விட வேண்டியிருந்தது. அவரோட கனவு கனவாகவே நிலச்சி போச்சு. ஆனால் தன்னோட கனவை தன்னோட மகன் நிறைவேற்றுவான்னு அவர் நம்பினார். நான் அவர் கூட பேசும்போது எப்படி மில்கா சிங் எத்தனை கடினமாக உழைப்பாருன்னு எல்லாம் சொல்லுவார். உங்கள் கனவை நான் நிறைவேற்றுவேன்ப்பா அப்படின்னு நான் சொன்னேன். வாயில் சொன்னால் மட்டும் கனவை நிறைவேற்ற முடியுமா? அதுக்கு கடினமாக உழைக்கணும். மில்கா சிங் அவர்கள் ரத்தவாந்தியெல்லாம் எடுத்தார். தீவிரமான வெயிலில் ஓடினார். நாள் முழுக்க பயிற்சி எடுப்பாருங்கிற விஷயமெல்லாம் எனக்கு கருத்தூக்கமாக அமைஞ்சது. எங்கள் அப்பா எனக்கு உத்வேகம் அளித்தார். அதாவது நான் நாட்டுக்காக ஓடுவேன், நாட்டுக்காக பதக்கங்கள் வாங்குவேன், ஜெயிப்பேன் அப்படின்னு. நான் 100 மீட்டர் பந்தயத்தை தேர்ந்தெடுத்த உடனே எல்லாரும் சொன்னாங்க, 100 மீட்டரை தேர்ந்தெடுக்காத, அது இந்தியர்களான நமக்கான போட்டி இல்லைன்னாங்க. இந்தியர்களோட உடம்பு 100 மீட்டருக்கானது கிடையாதுன்னாங்க. குரிந்தர், நாம் இதை தேர்ந்தெடுத்திருக்கோம், முன்வச்ச காலை பின்வாங்க கூடாதுன்னு எங்கள் அப்பா எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பார். நம்மால் முடியாதுன்னு யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு நாம் சாதிச்சு காட்டி பதில் சொல்லுவோம். நீ கண்டிப்பாக செஞ்சு காட்டுவ, உன் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்கும்பாரு. எங்கள் அப்பா எனக்கு அந்த நம்பிக்கையை அளித்த போது எனக்கு அது ரொம்ப பெரிய தெம்பாக இருந்துச்சு. இன்னைக்கு இந்திய ஸ்பிரிண்ட் பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க இல்லையா?
1: நீங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப அருமையாக செயல்பட்டிருக்கீங்க. வெறும் 2 நாட்களில் நீங்கள் 2 பேரும் 3 முறை இதற்கு முந்தைய தேசிய பதிவுகளை தகர்த்துருக்கீங்க. 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறதை பற்றி சொல்லும்போது குரிந்தர் வீர் சொன்ன மாதிரி இந்தியர்களுக்கு இதோட வாகான உடம்பு கிடையாதுன்னு சொல்லுங்கள். இத்தனை கடினமானதாக இருந்தும் கூட நீங்கள் சிறப்பாக செயல்பட்டீங்க. நானும் சரி, மனதின் குரல் நேயர்களும் சரி, உங்கள்கிட்ட ஒன்று கேட்க விரும்புகிறோம். அதாவது உங்களுக்குள்ள அப்படி என்ன பெரிய தாகம் இருந்துச்சு, என்ன பிடிவாதம் இருந்துச்சு, எதை நினச்சி உறுதியோடு இருந்தீங்கன்னு சொல்லுங்களேன். உங்கள் சாதனை எத்தனை கடினமாக இருந்துச்சு?
2: சார், நான் குரிந்தர் வீர் பேசுகிறேன். தொடக்கத்தில் எல்லாம் ரொம்ப போராட்டமாக இருந்துச்சு. பல முறை சந்தேகம் வரும். நான் சரியாக தான் செய்கிறேன்னா, சரியாக தான் இதை தேர்ந்தெடுத்துக்கிறேன்னா அப்படின்லாம் எனக்கு சந்தேகம் வரும். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஜெயிக்கிறதில்ல. சில வேளைகளில் தான் கற்றுக்க முடியும். நான் தோல்வி அடையும் போது, என்னோடய செயல்பாடு சரியாக இல்லாத போது, ஏதோ காயம் ஏற்பட்டிருக்கும் போது எங்கள் வீட்டில் இருந்தவங்க எனக்கு ஆதரவாக இருப்பாங்க. இப்படி தான் சில நாள் மோசமாக இருக்கும், ஏன் 1 வருஷம் கூட மோசமாக இருக்கலாம். இதனால எல்லாம் ஒன்றும் பெரிய பாதிப்பு.

0: கிடையாது, தைரியமாக இருப்பாங்க. ஆனால் பாருங்கள், கனவு காண்றது மட்டும் தடைப்படாது, உன்னால் செய்ய முடியலைன்னா வேற யாராலையும் செய்ய முடியாதுன்னு என்னோட பயிற்சியாளரும் என்னை ஊக்கப்படுத்துவார். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மை சேர்ந்தவங்கன்னு எல்லாரும் நம்மளை ஊக்கப்படுத்தும் போது நமக்குள்ளே இருக்கிற தெம்பு என்றைக்கும் தோய்வடையாது.
1: அனிமேஷ் அவர்களே.
2: சார், 2021 ஆண்டில் நான் தடகள துறையில் நுழைஞ்ச போது இது புதிய துறை, உன்னால் செய்ய முடியுமான்னு யோசிச்சுக்கன்னு சொன்னாங்க. இப்போ நான் இதில் நுழைஞ்சாச்சு, சாதிச்சே தீருவேன் நான் சொன்னேன். எங்கள் அப்பா கூட அடிக்கடி சொல்லுவார், நீ இந்த களத்தில் குதிச்சேன்னு சொன்னால் பின்னால் திரும்பி பார்க்கவே பார்க்காத, ஏன்னா இதை செய்யணும் அதை செய்யணும்னு நினைக்கிறவங்க பல பேர் இருக்காங்க, ஆனால் செய்து காட்டுறவங்க குறைவானவங்க தான் பாரு. நீ இதில் நுழைஞ்சதால இதிலிருந்து பின்வாங்கவே வாங்காத, இதில் முன்னேறுன்னு சொன்னார். உனக்கு தேவையான எல்லா வசதிகளும் எல்லாத்துலேயும் நாங்கள் ஆதரவு தர்றோம், குடும்ப ஒத்துழைப்பு பண ஆதரவுன்னு எல்லா விஷயங்களையும் நாங்கள் கவனிச்சுக்கிறோம், ஆனால் நீ மட்டும் தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இரு, இந்தியர்களால் ஓட முடியும்னு இந்தியர்களுக்கு காமி, ஏன்னா 10 நொடிகளுக்கு இல்லை 10.1 நொடிகளுக்குள்ளாக இந்தியர்களால் ஓட முடியாதுன்னு என்கிட்டையும் சொன்னாங்க, ஆனால் இப்போ இந்தியர்களாலையும் முடியும்னு நாங்கள் நிரூபிச்சிருக்கோம். நமக்கு எந்த ஒன்றும் கடினமானது இல்லை, நம்மளாலையும் செய்ய முடியும். இதெல்லாம் தான் சார் என்னை ஊக்கப்படுத்துச்சு. மேலும் மேலும் நாங்கள் பயிற்சி மேற்கொண்ட போது நாங்கள் பதிவுகளை தகர்த்துக்கிட்டே வந்தோம். நம்மளால செய்ய முடியும்னு இந்தியர்களுக்கு நாங்கள் செஞ்சு காட்டினோம். இப்போ நாங்கள் காமன்வெல்த் போட்டிகளுக்கு தேர்வாயிருக்கோம், வரவிருக்கிற அந்த போட்டிகள்லையும் நாங்கள் இன்னும் சிறப்பாக செயல்பட இருக்கோம்.
1: மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்கள் ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களும் கூட. ஆமாம், நீ ஏன் பதிவை முறியடிச்சியா, நான் உன்னோட பதிவை முறியடிக்கிறேன் பாருன்னு நீங்கள் ரெண்டு பேரும் எதுவும் போட்டி போடுறீங்களா? முதல் அனிமேஷ், நீங்கள் சொல்லுங்கள்.
2: சர்ஜி, முத பதிவு 10.18 நொடிகளாக இருந்துச்சு, அது நான் ஏற்படுத்தின பதிவு தான். அதை குறிந்தர் வீர் அண்ணன் அரை இறுதியில் முறியடித்து 10.17க்கு கொண்டு வந்தார். நானும் விடாமல் அரை இறுதி 2:10.15 கடந்து முடியடித்தேன். ரெண்டு பேருக்குமே சந்தோஷமாக இருந்துச்சு. எங்களுக்கு இடையில போட்டித்தன்மை இருக்கும், அது வேற விஷயம். இப்படி தான் போட்டியில் கலந்துக்க ஒரு முறை சவுதி அரேபியா போனப்போ கூட நாங்கள் ஒரே அறையில் தான் தங்கினோம். அப்போ கூட நாம் எப்படி இந்தியாவோட ஸ்ப்ரிண்டிங்கை முன்னேற்றுறது, மற்றவங்களுக்கு ஊக்கமளிக்கக்கூடிய விஷயமா அதை ஆக்குறதுங்கிற வகையில் பேசிக்கிட்டோம்.
1: குரிந்தர் வீர், நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
0: சார், அனிமேஷ் ரொம்ப சரியாக சொன்னார். நாம் சிறப்பாக செயல்படணும்னு நாங்கள் தீர்மானம் செஞ்சுருக்கோம். ஒருத்தரோட உதவி இன்னொருத்தருக்கு எப்போ வேணால் தேவைப்படலாம். ஆகையால் ஒருத்தருக்கு ஆதரவாக இன்னொருத்தர் இருக்கும். இப்போ கூட முதல்ல நான் பதிவை ஏற்படுத்தினேன், அதுக்கு பிறகு உடனே அனிமேஷ் செய்தார். தயாரிப்பில் ஈடுபடும் போது நான் அனிமேஷ் கிட்ட சொன்னேன், அனிமேஷ் அந்த பிளாக் சரியாக இருக்குது, அங்கே போய் உட்காந்து அங்கே ஸ்ட்ரைட் பண்ணலாம், அங்கே தயாரிப்பில் ஈடுபடலாம், இது சரியாக இருக்குன்னு பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கும். இதனால் நாமளும் மேம்படுவோம், மற்றவங்களும் மேம்பாடு அடைவாங்க. நட்பும் தேவை தான், ஆனால் அதெல்லாம் மைதானத்துக்கு வெளியே நாங்கள் நல்ல நண்பர்கள் சார். அதே நேரத்தில் களத்தில் இறங்கியாச்சுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியாளர்கள். நான் அவரோட வேகமாக ஓடணும்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் நினச்சி ஓடுவோம்.
1: உங்களோட போட்டி இருக்கே, அது தேசத்தோட கௌரவத்தை அதிகப்படுத்தவும் தேசத்தோட எதிர்காலத்தை இந்த இடத்துக்கு கொண்டு வரவும் ஒரு ஆக்கப்பூர்வமான உணர்வில் செய்யப்பட்டது. உங்களோட இந்த விளையாட்டு உணர்வு இருக்கே, அதில் விளையாட்டில் ஈடுபடணும், ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போடணும், அடுத்தபடியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிகரமாக இருக்கணும், இது அருமையான விஷயம். உங்களுக்கு என்னோடய தரப்பிலிருந்து பல பல பாராட்டுக்கள், என்னோடய பல பல நல்வாழ்த்துக்கள். நீங்கள் தொடர்ந்து நாட்டுக்கு பெருமை சேர்த்துக்கிட்டே இருங்க. இப்படி தொடர்ந்து கடினமாக உழைச்சி நீங்கள் நிரம்ப முன்னேற்றம் அடைவீங்கன்னு நான் முழுமையாக நம்புகிறேன். பல பல நல்வாழ்த்துக்கள்.
3: நன்றி சார்.
1: பல பல நன்றிகள். எனதருமை நாட்டு மக்களே, இப்போது நாட்டின் பல பாகங்களில் தீவிரமான வெப்பம் காணப்படுகிறது. கடுமையான வெப்பம், சூடான காற்று, இது போன்ற பருவநிலைகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். தொடர்ந்து நீர் பருகி வாருங்கள். வெயிலில் செல்ல வேண்டி இருந்தால் கவனித்து செல்லுங்கள். அந்த வகையில் அரசாங்கத்தின் பல்வேறு துறைகள் அளித்திருக்கும் வழிகாட்டி நெறிமுறைகளை கடைபிடித்து நடக்க தவறாதீர்கள். நண்பர்களே, நம் நாட்டிலே கோடையின் வெப்பத்தை சமாளிக்க பயன்படுத்தப்படும் வழிமுறைகள் பல வேளைகளில் சமையலறையில் கிடைக்கிறது. எப்போதெல்லாம் வெப்பம் அதிகரிக்கிறதோ அப்போதெல்லாம் வீட்டின் சமையலின் சுவையும் மாறிப்போகிறது, சமைக்கும் விதமும் மாறிவிடுகிறது. பானையில் தண்ணீர் இடம்பெற தொடங்குகிறது, தயிரின் பயன்பாடு அதிகரிக்கிறது, மாங்காய் நீரில் கொதிக்க ஆரம்பிக்கிறது, அப்புறம் என்ன, உள்நாட்டு பானம் தயாராகிறது. நம் நாட்டின் பானங்கள் பற்றி நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள், வடபாரதம் சென்றால் பல இடங்களில் ஆம் பண்ண

நா கிடைக்கும். இதன் மாங்காய் சுவையோடு கூடவே வெப்பத்திலிருந்தும் விடுப்பு கிடைக்கிறது. பஞ்சாப் ஹரியானா பகுதிகளிலோ லஸ்ஸி பானம் கிடைக்கும், பெரிய கோப்பையில் கிடைக்கும் லஸ்ஸி. ராஜஸ்தான் குஜராத்திலோ மோர். இது ஒவ்வொரு முறை உணவு உண்ணும் போதும் இணை பிரியாத ஒன்றாக ஆகிவிடுகிறது. மேலும் பீகார், ஜார்க்கண்ட், வடகிழக்கு பகுதிகளில் சத்து ஷர்பத் அருமையாக சுவை கூட்டவல்லது, வயிறும் நிறையும் பலமும் அதிகரிக்கும். கோங்கண், கோவா பகுதிகளில் கோகம் ஷர்பத், சோல் கட்டி கிடைக்கும். தென் பாரதத்தில் பானகம், நீர்மோர், சம்பாரம் போன்றவையும். ஒடிஷாவிலே பேல்பனா கிடைக்கும். இது வெறும் பானமல்ல, பாரதத்தின் பல்வேறு பகுதிகளின் பாரம்பரியத்தின் அங்கம். மேலும் இதிலே ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்பதன் பிரதிபலிப்பு காணப்படும். இன்னும் ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக நினைவில் கொள்ளுங்கள். இவற்றிலே அதிகபட்சம் பொருட்கள் நம்முடைய சமையல் அறையிலேயே கிடைக்கின்றன, நமது வயல் வெளிகளில் விளைகின்றன. எந்த ஒரு பெரிய பிராண்டிங் எல்லாம் கிடையாது, ஆனால் தலைமுறை தலைமுறைகளாக கிடைத்த அனுபவம் அவற்றிலே கலந்திருக்கிறது. நீங்களும் கோடையின் வெப்பத்தின் போது உள்நாட்டு பானங்களை பருகி ஆனந்தமடையுங்கள். நண்பர்களே, கோடை வரும்போது மேலும் ஒரு விவாதம் ஒவ்வொரு வீட்டிலும் தொடங்கிவிடுகிறது, அதுதான் மாங்காய். மாங்காய் மாம்பழம்தான் விவாதப் பொருள். கோடையில் மாங்காய் பற்றி பேசாத வீடு பாரதத்திலே இருக்க முடியாது. ஒவ்வொரு பகுதிக்கும் உரித்தான மாரகம், அதன் பிரத்யேக சுவை மணம் ஆகியன. மகாராஷ்டிரம் மற்றும் கோங்கனில் ஹாபுஸ், அல்ஃபோன்சோ. குஜராத்தின் கேசர், இதுதான் மாம்பழ ரசத்தின் உயிர்நாடி. உத்தரப்பிரதேசத்தின் தஸ்ஹரியும் என்னுடைய காசியின் லங்குடாவும். பொதுவாக இந்த லங்குடாவின் சிறப்பம்சம் என்னவென்றால், பழுத்த பிறகும் கூட இது பல வேளைகளில் பச்சையாகவே இருக்கும். பீகாரின் ஜர்தாலு, தொலைவிலேயே இதன் மணம் இதன் அடையாளமாக ஆகிவிடுகிறது. சௌசா, மால்தா என்ற பெயர்களோடு மக்களின் நினைவுகள் கலந்திருக்கின்றன. தென் பாரதத்தின் பங்கனபல்லி, தோத்தாபுரி, நீலம், மல்கோவா, வங்காளத்தின் ஹிம்சாகர், ஒடிஷா மற்றும் ஆந்திரத்தின் ஸ்வர்ணரேகா, அதாவது இடம் மட்டும் மாறவில்லை, அதோடு கூடவே மாம்பழத்தின் வடிவமும் வண்ணமும் சுவையும் கூட மாறிவிடுகிறது. மேலும் நண்பர்களே, மாம்பழத்தின் இந்த பயணம் இப்போது கிராமம் தொடங்கி உலகளாவிய சந்தைகள் வரை தொடர்கிறது. இன்று மனதின் குரல் வாயிலாக நான் மாம்பழ சாகுபடியோடு தொடர்புடைய விவசாய சகோதர சகோதரிகளுக்கு பாராட்டு தெரிவிக்கிறேன். நீங்கள் தேசத்தின் விவசாய பொருளாதாரத்திற்கு உதவும் மாம்பழ சாகுபடியாளர்கள் மட்டுமல்ல, சிறப்பான விவசாயிகளும் கூட. இதே போல தொடர்ந்து கோலோச்சுங்கள். நண்பர்களே, கோடை நாட்களிலே பள்ளிக்கூட விடுமுறைதான் என்றாலும், நான் பேசவிருக்கும் ஒரு வகுப்பிலே நீங்களும் சேர வேண்டும் என்று உங்கள் மனமும் ஆசை கொள்ளும். நண்பர்களே, இப்படி ஒரு பள்ளியை கற்பனை செய்து கொள்ளுங்கள். அதிலே குழந்தைகளும் வருகிறார்கள், இளைஞர்களும் வருகிறார்கள், முதியவர்களும் வருகிறார்கள். அங்கே கட்டணம் ஏதும் கிடையாது, பெரிய கட்டடம் ஏதும் இல்லை, வகுப்பறைகள் ஒன்றும் கிடையாது. ஆனால் சுவாரஸ்யமான விஷயமே, அங்கே வகுப்பு நதியிலே தான் நடக்கும். நண்பர்களே, இது ஏதோ கட்டுக்கதை அல்ல, இது ஒரு மெய்யான முயற்சி. கேரளத்தின் அலுவாவிலே சாஜி வலாஷேரில் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நீச்சல் கிளப்பை நடத்தி வருகிறார். இதுவரை கிட்டத்தட்ட 15,000 அதிகமானோர் இங்கே நீச்சல் அடிக்க கற்றுக்கொண்டு விட்டார்கள். சாஜி அவர்கள் மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகளுக்கும் நீச்சல் அடிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த முயற்சியின் பின்னணியிலே ஒரு வலியும் மறைந்திருக்கிறது. சில ஆண்டுகள் முன்பாகத்தான் ஒரு படகு விபத்தில் பல மாணவர்களின் இறப்பு சம்பவித்தது. இந்த சம்பவம் ஷாஜியை உலுக்கி போட்டது. அந்த குழந்தைகளுக்கு மட்டும் நீச்சல் தெரிந்திருந்தால் அவர்கள் ஒருவேளை தப்பியிருப்பார்கள் இல்லையா என்று அவர் நினைத்தார். இதுதான் அவருடைய இந்த இயக்கத்தின் தொடக்கமானது. நண்பர்களே, ஷாஜி வலாஷரில் அவர்களின் வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய கற்றலை அளிக்கிறது. சேவை செய்ய பெரிய பெரிய சாதனங்களோ கருவிகளோ தேவையில்லை. தேவை ஒரு நல்ல நோக்கம், தொடர்ந்து சேவையாற்றும் முயற்சி. இவற்றின் துணையோடு ஆயிரக்கணக்கான மனிதர்களின் வாழ்க்கையில் மாறுதலை ஏற்படுத்த முடியும். என் அன்பு நிறை நாட்டு மக்களே, கடந்த நாட்களில் நான் ஐரோப்பாவின் நெதர்லாண்டு நாட்டுக்கு செல்ல வேண்டிய சந்தர்ப்பம் வாய்த்தது. அங்கே பல கூட்டங்களில் நான் கலந்து கொண்டேன். அப்போது ஒரு கணம் அனைத்து பாரத நாட்டவரையும் பெருமிதம் கொள்ள வைத்தது. நெதர்லாண்டிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த விழாவிலே
சோழர்கள் கால தொன்மையான தாமிரப் பட்டயங்கள் பாரதத்திடம் திரும்பி

ஒப்படைக்கப்பட்டது. அந்த நிகழ்ச்சியிலே நெதர்லாண்டின் பிரதம மந்திரியும் உடனிருந்தார். இந்த தாமிர பட்டயங்கள் தொடர்பாக பல நாடுகளிலிருந்து எனக்கு தொடர்ந்து செய்திகள் கிடைத்து வருகின்றன. மக்கள் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றார்கள், பெருமிதத்தை தெரிவித்து வருகிறார்கள். உலகெங்கிலும் இருக்கும் தமிழ் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களிடம் இதனால் சிறப்பான உற்சாகம் பெருக்கெடுத்திருக்கிறது. நண்பர்களே, இந்த தாமிர பட்டயங்கள் தொடர்பாக மக்கள் மனங்களில் நிறைய ஆவல் இருக்கிறது. ஆகையால் இதோடு தொடர்புடைய சில விஷயங்களை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இவற்றிலே 21 பெரிய மற்றும் 3 சிறிய பட்டயங்கள் இருக்கின்றன. இவை முக்கியமாக பேரரசன் முதலாம் ராஜேந்திர சோழன் வாயிலாக அவருடைய தந்தையார் பேரரசர் ராஜராஜ சோழன் அளித்த ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றி வைத்தல் தொடர்பானது. ஆனைமங்கலம் என்ற ஒரு கிராமத்தை ஒரு புத்த விகாரம் அமைக்க தானமாக அளிப்பது பற்றி இதிலே குறிப்பிருக்கிறது. இந்த தாமிர பட்டயங்களிலே சோழ சாம்ராஜ்யத்தின் சாதனைகள் பற்றியும் விவரிக்கப்பட்டிருக்கிறது. சோழ சாம்ராஜ்யத்தின் கடல் வல்லமை எத்தனை மகத்தானதாக விளங்கியது என்பதை இதிலிருந்து நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளோடு அவர்களுக்கு இருந்த தொடர்புகளை பற்றிய தகவல்களும் இவற்றிலே காண கிடைக்கின்றன. சோழ சாம்ராஜ்யத்தின் வளமான வரலாறும் கலாச்சாரமும் தொடர்பாக நம் அனைவருக்கும் பெருமிதம் ஏற்படுகிறது. நண்பர்களே, நமது அரசாங்கம் பாரதத்தின் விலை மதிப்பில்லாத மரபுச் செல்வங்களை பாதுகாக்கும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றது. இந்த தொடரிலே ஞான பாரதம் இயக்கத்திற்குட்பட்டு சத்தீஸ்கரின் மல்ஹாரிலும் கூட ஒரு மகத்துவம் வாய்ந்த தேடல் நடந்திருக்கிறது. இங்கே 3 அபூர்வமான தாமிர பட்டயங்கள் கிடைத்திருக்கின்றன. இவை பாண்டு வம்ச அரச குடும்பத்தின் மகர்ஷி பாலார்ஜுனரின் ஆட்சி காலத்தோடு தொடர்புடையதாக கருதப்படுகிறது. இந்த எழுத்து பொறிப்புகள் 6-7 நூற்றாண்டைச் சேர்ந்தவை. அதாவது 1400-1500 ஆண்டுகள் பழமையான இந்த தாமிர பட்டயங்கள் பண்டைய பிராமி எழுத்துக்கள் மற்றும் பாலி மொழியில் எழுதப்பட்டிருக்கின்றன. இவற்றிலே அந்த காலகட்டத்தின் ஆட்சி முறை, அறம் மற்றும் கலாச்சாரம் பற்றிய மகத்துவமான தகவல்கள் கிடைக்கின்றன. நண்பர்களே, பாரத நாட்டவர்களான நமக்கு வானியல் தொடர்பாக எப்போதுமே ஈர்ப்பும் ஆர்வமும் இருந்து வந்திருக்கிறது. நமது தேசத்திலே இன்றும் கூட பல நூற்றாண்டு கால பழமையான வான் ஆய்வகங்கள் இருக்கின்றன. இங்கே அற்புதமான கணித கண்டுபிடிப்புகள் நடந்திருக்கின்றன. கடலோடல் வானோடலாகட்டும், பஞ்சாங்கமாகட்டும், அல்லது நமது திருநாட்கள் பண்டிகைகளாகட்டும், இவை அனைத்தும் வானத்தோடும் விண்மீன்களோடும் தொடர்புடையவையாக இருந்திருக்கின்றன. நம் நாட்டிலே வானியலானது ஒவ்வொரு தலைமுறையின் ஆர்வத்தையும் தொடர்ந்து தூண்டி வந்திருக்கிறது, ஆய்வுகளை மேற்கொள்ள ஊக்கப்படுத்தியிருக்கிறது. இன்றைய இளைஞர்களும் கூட இது தொடர்பாக கணிசமான பேரார்வத்தோடு இருக்கின்றார்கள். இன்றைய காலகட்டத்தில் நாடெங்கிலும் வானியல் குழுக்கள் வேகமாக பிரபலமாகி வருகின்றன என்பதை நீங்களே கூட கவனித்திருக்கலாம். பெரிய பெரிய நகரங்கள் தொடங்கி சிறிய வசிப்பிடங்கள் வரை, பள்ளிகள் முதல் பூங்காக்கள் வரை இந்த செயல்பாடுகளை காண முடிகிறது. பெங்களூர் வானியல் சங்கம் பற்றிய தகவல் எனக்கு கிடைத்தது. இங்கே கண்காணிப்பு சார்ந்த அமர்வுகளுக்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது. இந்த அமைப்பிலே ஊரகப் பகுதிகளிலே வானியலை மக்களுக்கு விருப்பப் பொருளாக ஆக்கும் இயக்கமும் தொடங்கப்பட்டிருக்கிறது. ககோல் மண்டல், அதாவது வானியல் சங்கம் என்ற பெயர் கொண்ட ஒரு குழுவானது 30 மணி நேர அளவிலான மிகவும் புதுமையான படிப்பு ஒன்றை தொடங்கியிருக்கிறது. நண்பர்களே, இரவின் விண்மீன்களை ரசிப்பது என்பது உள்ளபடியே மிகவும் அற்புதமான அனுபவம். ஆஸ்ட்ரோ கேரளா என்ற பெயருடைய அமைப்பு ஒன்று இரவு கண்காணிப்பு முகாம்களுக்கும் கருத்து பட்டறைகளுக்கும் ஏற்பாடு செய்கிறது. இங்கே இளைஞர்கள் தொலைநோக்கி கருவியை தயாரிப்பது, நட்சத்திரங்களின் வரைபடங்களை பயன்படுத்துவது ஆகியவை பற்றி தெரிந்து கொள்ளுகிறார்கள். ராஜ்கோட்டின் பிக்பேங் வானியல் சங்கமானது கிர் காடுகள் முதல் கச்சின் ரணு வரை பல வானியல் நிகழ்வுகளுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறது. ஜோதிர் வித்யா பரிசம்ஸ்தாவும் கூட வானியலின் மிகவும் பழமையான அமைப்புகளில் ஒன்று. இங்கே கண்காணிப்பு வசதிகளுடன் கூடவே புத்தகங்கள், நூலகம் மற்றும் தொலைநோக்கு நூலக வசதிகளும் இருக்கின்றன. நான் ஐசாக் பற்றியும் குறிப்பிட விரும்புகிறேன்.
இது மாணவர்களால் வழிநடத்தப்படும் தேச

அளவிலான வலையமைப்பு. இது வானியல் மற்றும் வானியற்பியல் சங்கங்களை பரஸ்பரம் இணைக்கிறது. நண்பர்களே, நம்முடைய பொழுதுபோக்கிற்காக நேரத்தை ஒதுக்குவதும் தொடர்ந்து ஏதேனும் புதியதாக கற்றுக்கொண்டே இருப்பதும் மிகவும் அவசியமானவை. ஏதோ ஒரு வானியல் சங்கத்தோடு கண்டிப்பாக தங்களை இணைத்து கொள்ள வேண்டும். இந்த விடுமுறை நாட்களில் ஏதாவது ஒரு கோளரங்கத்திற்கு கண்டிப்பாக சென்று பார்க்க வேண்டும் என்று இளைஞர்களிடம் நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். நண்பர்களே, மனதின் குரல் நிகழ்ச்சியை யாரெல்லாம் தொலைக்காட்சியில் பார்க்கின்றார்களோ அவர்களிடம் நான் ஒன்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் ஒரு காணொளியை கண்டிப்பாக பாருங்கள். இந்த காணொளி கடந்த சில நாட்களாக விவாதப் பொருளாகி இருக்கிறது. இதிலே சிலர் மிகவும் பொறுமையாக, மிகவும் நிதானத்தோடு ஒரு கங்கை பகுதி டால்ஃபினை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இந்த மொத்த முயற்சியிலும் சுமார் 13 மணி நேரம் செலவாகி நிறைவாக அந்த டால்ஃபின் தப்பியது என்பது உங்களுக்கு ஆச்சரியத்தை அளிக்கலாம். நண்பர்களே, பாரதத்தின் முதலாவது கங்கை பகுதி டால்ஃபின் மீட்பு அவசர கால வாகனத்தின் மிகப்பெரிய பங்களிப்பு இதில் அடங்கியிருக்கிறது. இந்த சம்பவம் உத்தரப்பிரதேசத்திலே நடந்தது. அங்கே ஒரு கங்கை பகுதி டால்ஃபின் ஒரு கால்வாயிலே சிக்கிக்கொண்டது. இந்த வேளையில் நமாமி கங்கே இயக்கத்திற்காக உருவாக்கப்பட்ட ஆம்புலன்ஸ் அதற்கு நம்பிக்கை கீற்றாக விளங்கியது. மிகவும் கவனமாக அதை வெளியே எடுத்தது. பிறகு அது மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அதற்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு அதன் பின்னர் அது பாதுகாப்பாக ராப்தி நதியில் விடப்பட்டது. ஒரு வகையில் சொல்லப்போனால் ஒரு உயிர் மீண்டும் தனது இருப்பிடம் திரும்பியது என்று கூறலாம். நண்பர்களே, இந்த டால்ஃபின் மீட்பு ஆம்புலன்ஸ் மிகவும் சிறப்பானது. இதை ஒரு நடமாடும் மருத்துவமனையைப் போலவே வடிவமைத்திருக்கிறார்கள். இதிலே டால்ஃபினுக்கு தேவையான பாதுகாப்பு அமைப்புகள் இருக்கின்றன. பிராணவாயு வசதி, சிறப்பான ஸ்ட்ரெச்சர், மீட்பு உபகரணங்கள், அதாவது ஏதாவது டால்ஃபின் காயமடைந்து கால்வாயில் சிக்கி கொண்டாலோ நதியிலிருந்து விலகி போயிருந்தாலோ உடனடியாக அதற்கு உதவி செய்யப்படும். நண்பர்களே, நாம் கங்கை பகுதி டால்ஃபின்களை காப்பாற்றும் போது நாம் ஏதோ ஒரு உயிரினத்தை மட்டும் காப்பாற்றவில்லை, நாம் கங்கையின் உயிரி பன்முகத்தன்மையையே காப்பாற்றுகின்றோம். நதியின் ஒட்டுமொத்த உயிர்ப்பு இயந்திரத்தை காப்பாற்றுகிறோம். நமக்கு பின்னால் வரும் தலைமுறையினருக்கு இயற்கையின் விலைமதிப்பில்லாத ஒரு மரபினை காப்பாற்றித் தருகிறோம். எனதருமை நாட்டு மக்களே, உங்களில் பலருக்கு நதி, குளம் அல்லது ஏரிகளோடு தொடர்புடைய நினைவுகள் கண்டிப்பாக இருக்கும். யாருக்காவது குளத்தில் நீந்தியது, யாருக்காவது ஏரிக்கரையில் நண்பர்களோடு விளையாடியது, யாருக்காவது அந்த மண்ணின் மனம் நினைவில் இருக்கலாம். சிறுவயதின் இப்படிப்பட்ட நினைவலைகள் வாழ்க்கை முழுவதும் நம் மனங்களிலேயே நீக்கமற தங்கிவிடுகின்றன. நண்பர்களே, இப்படிப்பட்ட நினைவலைகளை பராமரிக்க உள்ளெழுச்சி அளிக்கவல்ல காதைகள் உத்தரப்பிரதேசத்தின் பஸ்தி மாவட்டத்திலிருந்து காண கிடைக்கிறது. பஸ்தியின் ஆகாஷ் குப்தா அவர்கள் தன்னுடைய கிராமத்தின் மனோரமா நதியை கண்டு மிகவும் துயரமடைந்தார். ஏனென்றால் எந்த நதியை அவர் சிறுவயதிலே தூய்மையானதாகவும் உயிர்ப்புள்ளதாகவும் கண்டாரோ காலப்போக்கிலே அந்த நதியிலே நெகிழிகள் திரண்டு மாசு அதிகரிக்கத் தொடங்கியது. யாரையும் குற்றம் குறை கூறுவதாயில்லை, தானே ஒரு புதிய தொடக்கத்தை புரிவதாய் ஆகாஷ் அவர்கள் தீர்மானம் மேற்கொண்டார். குற்றம் சொல்லோம், தொடக்கம் செய்வோம் என்பது மந்திர சொற்களாயின. தனது நண்பர்களை துணைக்கு அழைத்து கொண்டார். கைகளிலே வெறும் வலை இருந்தது, மண்வெட்டி இருந்தது, பாண்டு இருந்தது. அனைத்தையும் விட மேலான சக்தியாக மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற உறுதிப்பாடு இருந்தது. இந்த இளைஞர்கள் நதியில் இறங்கினார்கள், ஆகாய தாமரைகளை வெளியேற்றினார்கள், நெகிழிகளையும் குப்பைகளையும் அகற்றினார்கள். பல வேளைகளில் ஒரே நாளில் 50-60 கிலோ வரையிலான குப்பைகளை நதியிலிருந்து அப்புறப்படுத்தினார்கள். மெல்ல மெல்ல மனோரமா நதியின் அந்த பகுதி மீண்டும் தூய்மையானதாக காட்சியளிக்க தொடங்கியது. அக்கம் பக்கத்தில் இருப்போரின் கவனமும் இந்த பணியின்பால் திரும்பியது. மக்களின் மனங்களிலும் தூய்மை தொடர்பான விழிப்புணர்வு அதிகரிக்க தொடங்கியது. நண்பர்களை, இதே போன்றதொரு உத்வேகமளிக்கும் சம்பவம் கோவாவிலே தெரிய வந்திருக்கிறது. கோவாவின் பாலகிருஷ்ண ஐயா அவர்கள் ஓய்வு பெற்ற ஆசிரியர்,
ஆனால் சமூகத்திற்காக பணியாற்ற வேண்டும் என்ற அவருடைய உற்சாகம் இன்றும் பசுமையாக இருக்கிறது.

0: மட்டிதோலா பகுதியிலே நீர் தட்டுப்பாடு பலரையும் வதைத்து கொண்டிருந்தது. தீர்வு நோக்கி இவரும் பணியாற்றி வந்தார். பாலகிருஷ்ணா அவர்கள் குழாய்களை பொருத்தும் பணியில் மகத்துவமான பங்காற்றினார். இதனால் பல இல்லங்களுக்கு குடிநீர் கிடைக்க முடிந்தது. எந்த குடும்பங்கள் குடிநீருக்காக தினமும் போராட வேண்டியிருந்ததோ அவர்களுக்கு பெரும் ஆசுவாசம் பிறந்தது. நண்பர்களே, கடந்த மாதங்களில் ஒரு மிகப்பெரிய அனுபவம் எனக்கு கிடைத்தது. இது மனதின் குரலோடும் கூட தொடர்புடையது. ஆகையால் இன்று நான் இது பற்றி உங்களுடன் விவாதிக்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டின் நாகர்கோயிலில் நான் ஒரு ஆசிரியரை சந்திக்க நேர்ந்தது. சுமார் 30 ஆண்டுகள் முன்பாக நான் அவரை சந்தித்திருந்தேன். நான் கிரிஜா அம்மா அவர்களை பற்றி பேசுகிறேன். அந்த சந்திப்பின் போது இளைய மாணவர்களும் அவருடன் இருந்தார்கள். நண்பர்களே, கிரிஜா அம்மா அவர்கள் சுமார் 15 பள்ளிகளை நடத்தி வருகின்றார்கள். இவற்றிலே சென்னையின் ஜெயகோபால் கரோடியா ஹிந்து வித்யாலயா மிகவும் முக்கியமானது. இவருடைய தேசபக்தி உணர்வு அனைத்து பாரதவாசிகளுக்கும் கருத்தூக்கம் அளிக்க வல்லது. இவர் மனதின் குரலால் உள்ளெழுச்சி பெற்று தேசத்தின் பல இராணுவ வீரர்களுக்கு பங்களிப்பு அளிக்கும் உறுதி பூண்டார். இதன் பொருட்டு இவர் தனது அனைத்து பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கும் உத்வேகம் அளித்தார். வீரம் நிறைந்த படை வீரர்களுக்கு நாம் ஒவ்வொரு தினமும் 1 ரூபாய் பணத்தை பங்களிப்பாக அளித்து வர வேண்டும் என்று மாணவர்களிடம் இவர் கூறினார். அதாவது 1 ஆண்டில் ஒவ்வொரு மாணவன் தரப்பிலிருந்தும் 365 ரூபாய் திரட்டப்படும். இந்த சின்ன சின்ன பங்களிப்பால் சுமார் 40 லட்சம் ரூபாய் சேர்ந்தது. கிரிஜா அம்மா அவர்கள் இந்த மொத்த பணத்துக்கான காசோலையை என்னிடத்தில் அளித்தார். அவரோடு உரையாடி கொண்டிருக்கும் போது பாரத அன்னையிடம் அவர் கொண்டிருந்த அர்ப்பணிப்பு உணர்வு எத்தனை ஆழமானது என்பதை என்னால் உணர முடிந்தது. கடந்த ஆண்டுதான் சென்னையின் முதல் ஹிந்து வித்யாலயமானது தனது 50 ஆண்டு காலத்தை நிறைவு செய்தது. தேசத்தின் கல்வி மற்றும் கலாச்சார கௌரவத்தை முன்னெடுத்துச் செல்லும் பள்ளி வலையமைப்பு தொடர்பான இவருடைய பங்களிப்பு மிகவும் பாராட்டுக்குரியது. இதோடு தொடர்புடைய அனைவருக்கும் நான் பல பல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய படை வீரர்களுக்கு தங்களுடைய பங்களிப்பை அளித்த அந்த மாணவ செல்வங்களுக்கும் நான் குறிப்பாக என் பாராட்டுக்களை உரித்தாக்குகிறேன். நண்பர்களே, பாரதத்தின் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு நகரிலும் ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. அது நமக்கு உள்ளெழுச்சியை அளிக்கிறது. பல வேளைகளில் இந்த முயற்சிகள் அதிக பேசு பொருளாவதில்லை என்றாலும் அதை பற்றி நாம் அறியும் போது தேசம் தனது குடிமக்களின் சக்தியின் துணையோடு முன்னேறி வருகிறது என்பதன் மீதான நம்பிக்கை மேலும் வலுப்பெறுகிறது. உங்கள் அருகிலே இப்படிப்பட்ட முயற்சிகளை கண்டிப்பாக கவனியுங்கள் என்று உங்களிடம் கேட்டுக்கொள்ளுகிறேன். யார் சமூகத்திற்காக நல்ல பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்களை அடையாளம் காணுங்கள். அவர்களுக்கு ஆதரவு அளியுங்கள். அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். முடிந்தால் நீங்களுமே கூட ஏதோ ஒரு நல்ல பணியிலே உங்களை இணைத்து கொள்ளுங்கள். அடுத்த மாதம் மனதின் குரலில் மேலும் சில உள்ளெழுச்சி அளிக்கும் விஷயங்களோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கத்தை இதுவரை கேட்டீர்கள். மனதின் குரல் மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும்.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இணைந்திருக்கிறோம்.
1: உனக்கு காலேஜ் டைம் ஞாபகம் இருக்கா?
2: அட காலேஜ் ஞாபகங்களை விடுங்க, எவ்வளவு விஷயங்களை மறந்துட்டேன். அப்ப இருந்த பேங்க் அக்கவுண்ட் கூட இப்ப ஞாபகம் இல்ல.
1: பேங்க் அக்கவுண்ட் பழசா இருந்தாலும் தெரிஞ்சுக்க முடியும்.
2: எங்க இருந்து தெரிஞ்சுக்க முடியும்?
1: உத்கம்ல இருந்து RBI யோட உத்கம் போர்ட்டல்ல ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணுங்க. அப்புறம் உங்க டீடைல்ஸ் போட்டு 10 வருஷம் அல்லது அதை விட பழைய இன்ஆக்டிவ் அக்கவுண்ட்களை சர்ச் பண்ணுங்க. வங்கியை அணுகி உங்க அக்கவுண்ட்டை மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணுங்க.
2: இன்னைக்கே சர்ச் பண்றேன்.
1: அப்போ இன்னைக்கு டீ நீ வாங்கி கொடு.
3: RBI சொல்கிறது
4: விவரமா இருக்கு.

நேரம் 12:10. ஆகாஷ்வாணி சங்கீத சாரல். திருத்தணி சிஎஸ் வெங்கடேசுலு அவர்களின் நாகஸ்பரேசு கேட்கலாம். உத்திரமேரூர் டி பாலசுப்ரமணியன் அவர்கள் தவில். மகாகணபதி நடநாராயணி ராகம் ஆதிதாளத்தில் அமைந்த முத்துசுவாமி தீட்சிதர் கிருத்தியை இப்போது கேட்க உள்ளோம்.

0: இதுவரை சங்கீத சாரலில் திருத்தணி சி எஸ் வெங்கடேசுலு அவர்களின் நாகஸ்வரேசை கேட்டீர்கள். உத்தரமேரூர் டி பாலசுப்ரமணியன் அவர்கள் தவில். இரவு 10 மணிக்கு ரவிவாஸ்ரீ அகில் பாரதிய சங்கீத சபா நிகழ்ச்சியில் ஏ ஏரையா அவர்களின் சாக்ஸபோன் இசை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இனி தமிழ்ச் செய்தி அறிக்கை தொடரும்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பல பகுதிகளில் அதிக வெப்பம் நிலவுவதால் மக்கள் அதனை எதிர்கொள்ள அரசு துறைகள் அளிக்கும் வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ராணுவப் படையினரும் தொழில் மற்றும் கல்வி நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முப்படை தளபதி ஜெனரல் என் எஸ் ராஜா சுப்பிரமணி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தல் வரும் 18ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அதற்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது. ஈரானுடன் அணுசக்தி ஒப்பந்தம் விரைவில் ஏற்படுத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்

0: நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பல பகுதிகளில் அதிக வெப்பம் நிலவுவதால் மக்கள் அதனை எதிர்கொள்ள அரசு துறைகள் அளிக்கும் வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் இவ்வாறு கூறினார்.
1: எனதருமை நாட்டு மக்களே, இப்போது நாட்டின் பல பாகங்களில் தீவிரமான வெப்பம் காணப்படுகிறது. இது போன்ற பருவநிலைகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். வெயிலில் செல்ல வேண்டியிருந்தால் கவனித்து செல்லுங்கள். அந்த வகையில் அரசாங்கத்தின் பல்வேறு துறைகள் அளித்திருக்கும் வழிகாட்டி நெறிமுறைகளை கடைபிடித்து நடக்க தவறாதீர்கள். நம் நாட்டின் பானங்கள் பற்றி நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள். வடபாரதம் சென்றால் பல இடங்களில் ஆம் பன்னா கிடைக்கும். பஞ்சாப் ஹரியானா பகுதிகளிலோ லஸ்ஸி பானம் கிடைக்கும். தென் பாரதத்தில் பானகம், நீர்மோர், சம்பாரம் போன்றவையும் கிடைக்கும். இது வெறும் பானம் அல்ல, பாரதத்தின் பல்வேறு பகுதிகளின் பாரம்பரியத்தின் அங்கம். மேலும் இதிலே ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்பதன் பிரதிபலிப்பு காணப்படும். நீங்களும் கோடையின் வெப்பத்தின் போது உள்நாட்டு பானங்களை பருகி ஆனந்தமடையுங்கள்.
0: கோடை காலத்தில் மாம்பழங்கள் பற்றி பேசாத வீடே இருக்க முடியாது என்று பிரதமர் கூறியுள்ளார். அல்போன்சா, கேசர், நீலம் உள்ளிட்ட பல்வேறு ரக மாம்பழ சாகுபடி குறித்து அவர் பேசினார்.
1: கோடையில் மாங்காய் பற்றி பேசாத வீடு பாரதத்திலே இருக்க முடியாது. ஒவ்வொரு பகுதிக்கும் உரித்தான மாரகம், அதன் பிரத்யேக சுவை மணம் ஆகியன. மகாராஷ்டிரம் மற்றும் கோங்கனில் ஹாபுஸ், அல்போன்சோ, குஜராத்தின் கேசர், தென் பாரதத்தின் பங்கனபல்லி, தோத்தாபுரி, நீலம், மல்கோவா என்ற பெயர்களோடு மக்களின் நினைவுகள் கலந்திருக்கின்றன. இன்று மனதின் குரல் வாயிலாக நான் மாம்பழ சாகுபடியோடு தொடர்புடைய விவசாய சகோதர சகோதரிகளுக்கு பாராட்டு தெரிவிக்கிறேன். நீங்கள் தேசத்தின் விவசாய பொருளாதாரத்திற்கு உதவும் மாம்பழ சாகுபடியாளர்கள் மட்டுமல்ல, சிறப்பான விவசாயிகளும் கூட. இதே போல தொடர்ந்து கோலோச்சுங்கள்.
0: நெதர்லாந்தில் நடைபெற்ற விழாவில் சோழர்கள் கால தொன்மையான தாமிர பட்டயங்கள் இந்தியாவிடம் திருப்பி ஒப்படைக்கப்பட்டதாக பிரதமர் கூறினார்.
1: அன்பு நிறை நாட்டு மக்களே, கடந்த நாட்களில் நான் ஐரோப்பாவின் நெதர்லாண்டு நாட்டுக்கு செல்ல வேண்டிய சந்தர்ப்பம் வாய்த்தது. நெதர்லாண்டிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த விழாவிலே சோழர்கள் கால தொன்மையான தாமிர பட்டயங்கள் பாரதத்திடம் திரும்பி ஒப்படைக்கப்பட்டது. உலகெங்கிலும் இருக்கும் தமிழ் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களிடம் இதனால் சிறப்பான உற்சாகம் பெருக்கெடுத்திருக்கிறது. நண்பர்களே, இவை முக்கியமாக பேரரசன் முதலாம் ராஜேந்திர சோழன் வாயிலாக அவருடைய தந்தையார் பேரரசர் ராஜராஜ சோழன் அளித்த ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றி வைத்தல் தொடர்பானது. ஆனைமங்கலம் என்ற ஒரு கிராமத்தை ஒரு புத்த விகாரம் அமைக்க தானமாக அளிப்பது பற்றி இதிலே குறிப்பிருக்கிறது. இந்த தாமிர பட்டயங்களிலே சோழ சாம்ராஜ்யத்தின் சாதனைகள் பற்றியும் விவரிக்கப்பட்டிருக்கிறது.
0: தமிழகத்தின் நாகர்கோவிலைச் சேர்ந்த கிரிஜா அம்மா என்ற ஆசிரியரை சந்தித்ததாக பிரதமர் தெரிவித்துள்ளார். அவர் 15 பள்ளிகளை நடத்தி வருவதாகவும், அதில் சென்னையின் ஜெயகோபால் கரோடியா இந்து வித்யாலயா பள்ளி மிகவும் முக்கியமானது என்றும் அவர் குறிப்பிட்டார்.
1: நண்பர்களே, தமிழ்நாட்டின் நாகர்கோயிலில் நான் ஒரு ஆசிரியரை சந்திக்க நேர்ந்தது. நான் கிரிஜா அம்மா அவர்களை பற்றி பேசுகிறேன். நண்பர்களே, கிரிஜா அம்மா அவர்கள் சுமார் 15 பள்ளிகளை நடத்தி வருகின்றார்கள். இவற்றிலே சென்னையின் ஜெயகோபால் கரோடியா இந்து வித்யாலயா மிகவும் முக்கியமானது. இவர் மனதின் குரலால் உள்ளெழுச்சி பெற்று தேசத்தின் பல ராணுவ வீரர்களுக்கு பங்களிப்பு அளிக்கும் உறுதி பூண்டார். இதன் பொருட்டு வீரம் நிறைந்த படை வீரர்களுக்கு நாம் ஒவ்வொரு தினமும் 1 ரூபாய் பணத்தை பங்களிப்பாக அளித்து வர வேண்டும் என்று மாணவர்களிடம் இவர் கூறினார். இந்த சின்ன சின்ன பங்களிப்பால் சுமார் 40 லட்சம் ரூபாய் சேர்ந்தது. கிரிஜா அம்மா அவர்கள் இந்த மொத்த பணத்துக்கான காசோலையை என்னிடத்தில் அளித்தார். நம்முடைய படை வீரர்களுக்கு தங்களுடைய பங்களிப்பை அளித்த அந்த மாணவ செல்வங்களுக்கும் நான் குறிப்பாக என் பாராட்டுக்களை உரித்தாக்குகிறேன்.
0: பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். ராணுவ படையினரும் தொழில் மற்றும் கல்வி நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முப்படை தளபதி ஜெனரல் என் எஸ் ராஜா சுப்பிரமணி தெரிவித்துள்ளார். நாட்டின் புதிய முப்படை தளபதியாக பதவியேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ராணுவ திறனை மேம்படுத்த புதுமை கண்டுபிடிப்புகள் முக்கியமானது என்றார். நாட்டின் பாதுகாப்புக்கும் இறையாண்மைக்கும் முப்படை வீரர்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களின் நலனுக்காக இந்திய ராணுவம் உறுதி பூண்டிருப்பதாக அவர் கூறினார். முன்னதாக புதுதில்லியில் உள்ள தேசிய போர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். இந்திய கடற்படையை நவீனமயமாக்குவதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ணா சாமிநாதன் தெரிவித்துள்ளார். புதிய தலைமை தளபதியாக இன்று

0: பதவியேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் கடல்சார் பாதுகாப்புக்கு இந்திய கடற்படை முக்கியத்துவம் அளித்ததாக கூறினார். நாட்டின் எல்லை பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நலனுக்காக இந்திய கடற்படை எப்போதும் தயாராக இருப்பதாக அட்மிரல் கிருஷ்ணா சாமிநாதன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தல் வரும் 18ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது. ஆந்திரா, கர்நாடகா, குஜராத் மாநிலங்களிலிருந்து தலா 4 மாநிலங்களவை பதவியிடங்களும், ராஜஸ்தான், மத்திய பிரதேசத்திலிருந்து தலா 3 இடங்களும், ஜார்க்கண்டிலிருந்து 2 பதவியிடங்களும் காலியாக உள்ளன. தமிழகம் மற்றும் மகாராஷ்டிராவில் தலா 1 மாநிலங்களவை உறுப்பினர் தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலும் நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் அஇஅதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் திரு சி வி சண்முகம் சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து அவர் தமது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ஒரே நாளில் 15,000 மேற்கூரை சூரிய ஒளி மின் தகடுகள் பொருத்தி சாதனை படைத்துள்ளதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பிரதமரின் சூரிய சக்தி இலவச மின்சார திட்டத்தின் கீழ் மகாராஷ்டிராவில் மட்டும் நேற்று முன்தினம் 4,700 மேற்கூரை சூரிய ஒளி மின் தகடுகள் பொருத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். குஜராத்துக்கு அடுத்தபடியாக 6,00,000 மேற்கூரை சூரிய ஒளி மின் தகடு பொருத்தப்பட்ட மாநிலமாக மகாராஷ்டிரா உருவெடுத்துள்ளதாக திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தில்லி சாகேத் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே 4 மாடி வணிக கட்டடம் இடிந்து விழுந்ததில் 2 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 8 பேர் எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து பேசிய தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா, அங்கீகாரம் இல்லாத கட்டடங்களின் உரிமையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். அரசு பேருந்தும் லாரியும் மோதிய விபத்தில் இந்த விபத்து ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் விசாகப்பட்டினம் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஈரானுடன் அணுசக்தி ஒப்பந்தம் விரைவில் ஏற்படுத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்த பேட்டியில், பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் ராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று எச்சரித்துள்ளார். ஈரான் அணு ஆயுதத்தை வடிவமைப்பதையும் பெறுவதையும் தடுக்க அமெரிக்கா முன்னுரிமை அளித்து வருவதாக அவர் கூறினார். ஈரானுடன் அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்த தாம் விரும்புவதாக அவர் தெரிவித்தார். ஹோர்மோஸ் நீரிணையை கப்பல் போக்குவரத்துக்கு திறக்க பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் திரு டொனால்டு டிரம்ப் கூறினார். இந்தியா பங்களாதேஷ் எல்லை சோதனை சாவடிகளில் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்று மேற்குவங்க ஆளுநர் திரு சி வி ஆனந்த போஸ் தெரிவித்துள்ளார். பக்தோராவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாதுகாப்பு இல்லாத பங்களாதேஷ் உடனான எல்லைப்பகுதி தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்று கூறினார். மேற்குவங்க மாநிலத்தில் உள்ள 300 கிலோமீட்டர் இந்தியா பங்களாதேஷ் எல்லைப்பகுதியில் மின்வேலி அமைக்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். மத்திய அரசு இதற்கான நிதி ஒதுக்கீடு செய்த போதிலும் முந்தைய திரிணாமுல் காங்கிரஸ் அரசு எல்லை பாதுகாப்பு படையினருக்கு நிலம் வழங்கவில்லை என்று திரு சி வி ஆனந்த போஸ் குற்றம் சாட்டினார். கொலம்பியாவில் இன்று அதிபர் தேர்தல் நடைபெறுகிறது. முதல் சுற்று தேர்தலில் 14 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். 50% வாக்குகள் பெற்றால் நேரடியாக அதிபராக தேர்ந்தெடுக்கப்படுவர். 50%-க்கும் குறைவான வாக்குகள் பெற்றால் முதல் 2 இடம் பிடித்த வேட்பாளர்கள் வரும் 21ஆம் தேதி நடைபெறும் தேர்தலில் போட்டியிடுவர். கொலம்பியாவின் தற்போதைய அதிபர் குஸ்டாவோ பெட்ரோ அந்நாட்டின் சட்டப்படி மீண்டும் தேர்தலில் போட்டியிட முடியாது. இடதுசாரி கூட்டணி சார்பாக இவான் செபேடாவும் வலதுசாரி கூட்டணி சார்பாக அபேலார்துவும் போட்டியிடுகின்றனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை இந்தோனேஷியாவின் முகமது ஃபிக்ரி, ஃபஜர் அல்ஃபியான் இணையை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பல பகுதிகளில் அதிக வெப்பம் நிலவுவதால் மக்கள் அதனை எதிர்கொள்ள அரசு துறைகள் அளிக்கும் வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ராணுவப் படையினரும் தொழில் மற்றும் கல்வி நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முப்படை தளபதி ஜெனரல் என் எஸ் ராஜா சுப்பிரமணி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தல் வரும் 18ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது. ஈரானுடன் அணுசக்தி ஒப்பந்தம் விரைவில் ஏற்படுத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:30 ஆகாஷ்வாணி.
2: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல்.

0: இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.
1: வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி வரும் ஜூன் மாதம் 3ஆம் தேதி வரை பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் இந்நாட்களில் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். ஏ பி கோமலா பாடியுள்ள அபிராமி அம்மை பதிகம், இசை டி ஆர் பாப்பா.

மெல்லிசையில் ஒலிக்கும் அடுத்த பாடலை பாடியவர் வி கிருஷ்ணமூர்த்தி. நாமக்கல் வி. ராமலிங்கம் பிள்ளை இயற்றிய பாடல். இசை ஆர். சுதர்சனம்.

0: மெல்லிசை பாடல்கள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேயர்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டு களிக்கலாம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 1 மணி. விளம்பரங்கள் கேட்போம்.
2: மருமகளே,
3: என்னம்மா?
2: இந்த வீட்டுக்கு என்ன சில சட்டம் இருக்கு.
3: அதாவது?
2: அதாவது இங்க கேஷ் பாரம்பரியம் இல்ல.
3: அப்ப கொடுக்கல் வாங்க.
2: அத நாங்க டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடுவோம்.
3: ஓ,
2: அதாவது யூபிஐல இருந்து?
3: அப்படியா?
2: ஆமா, பாரு இன்னொரு சட்டம் இருக்கு.
3: அது என்னம்மா?
2: முகத்தை காட்டுறது கூட யூபிஐ கிட்ட காட்டு.
3: நீங்க வேற அம்மா.
4: இந்தியா செய்கிறது டிஜிட்டல்.

0: உனக்கு காலேஜ் டைம் ஞாபகம் இருக்கா?
1: அட காலேஜ் ஞாபகங்களை விடுங்க, எவ்வளவு விஷயங்களை மறந்துட்டேன். அப்ப இருந்த பேங்க் அக்கவுண்ட் கூட இப்ப ஞாபகம் இல்ல.
2: பேங்க் அக்கவுண்ட் பழசா இருந்தாலும் தெரிஞ்சுக்க முடியும்.
1: எங்க இருந்து தெரிஞ்சுக்க முடியும்?
2: உத்கம்ல இருந்து RBI யோட உத்கம் போர்ட்டல்ல ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணுங்க. அப்புறம் உங்க டீடைல்ஸ் போட்டு 10 வருஷம் அல்லது அதை விட பழைய இன்ஆக்டிவ் அக்கவுண்ட்களை சர்ச் பண்ணுங்க. வங்கி அணுகி உங்க அக்கவுண்ட மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணுங்க.
1: இன்னைக்கே சர்ச் பண்றேன்.
2: அப்போ இன்னைக்கு டீ நீ வாங்கி கொடு.
3: RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: இனி ஒரு திரைப்பட பாடல் கேட்கலாம்.
0: உனக்கு காலேஜ் டைம் ஞாபகம் இருக்கா?
1: அட காலேஜ் ஞாபகங்களை விடுங்க, எவ்வளவு விஷயங்களை மறந்துட்டேன். அப்ப இருந்த பேங்க் அக்கவுண்ட் கூட இப்ப ஞாபகம் இல்ல.
2: பேங்க் அக்கவுண்ட் பழசா இருந்தாலும் தெரிஞ்சுக்க முடியும்.
1: எங்க இருந்து தெரிஞ்சுக்க முடியும்?
2: உத்கம்ல இருந்து RBI யோட உத்கம் போர்ட்டல்ல ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணுங்க. அப்புறம் உங்க டீடைல்ஸ் போட்டு 10 வருஷம் அல்லது அதை விட பழைய இன்ஆக்டிவ் அக்கவுண்ட்களை சர்ச் பண்ணுங்க. வங்கி அணுகி உங்க அக்கவுண்ட மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணுங்க.
1: இன்னைக்கே சர்ச் பண்றேன்.
2: அப்போ இன்னைக்கு டீ நீ வாங்கி கொடு.
3: RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

மோட்டார் சுந்தரம் பிள்ளை. இந்த படத்திற்காக ராதா ஜெயலட்சுமி பாடிய பாடலை கேட்டோம். இன்னும் சற்று நேரத்தில் மதியம் 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி நிலையத்திலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

முன்னோர் சொல்லும் முதிர்கனியும் என்பது போல, முதிர்ந்த கனியில் இருக்கும் சுவை மூத்தோர் சொல்லிலும் இருக்கும் என்பதுதான் உண்மை. எனவே முதுமை ஒரு முழுமை என்ற சிந்தனையோடு இன்றைய

இணைந்த வாழ்வு நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இன்றைய கனிந்த வாழ்வு நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற முதுநிலை ஆங்கில ஆசிரியை ரெஜினா பால் அவர்களுடனான நேர்முகம் இடம்பெறுகிறது.

0: வணக்கம் மேடம். உங்களை பத்தினா ஒரு எளிய அறிமுகம்.
1: என் பெயர் கல்பாரட்னம் ரெஜினா பால். பிறந்த இடம் வந்து சிலோனில், கண்டி டவுனில், நூரேலியாங்கிற டிஸ்ட்ரிக்டில் பிறந்தேன். 1956ல் ரிப்பேட்ரியேட்ஸ் ஆக நாங்கள் இந்தியாவுக்கு திரும்பி வந்தோம். என்னுடன் பிறந்தவர்கள் எனக்கு 7 அண்ணன் 1 தம்பி. இங்கே இருந்து தான் நாங்கள் படித்தோம். 1 கிளாஸில் இருந்து சுபியா வித்யாலயம் கேர்ள்ஸ் ஸ்கூலில் படித்தோம். அப்புறம் சென்ட் மேரிஸ் காலேஜில் பியூசி படித்து பிஏ லிட்ரேச்சர் எடுத்து அப்போ எம்ஏ முடித்து வெளியே வந்தோம். அதுக்கிடையில் என்சிசிலையும் ஒரு கேடட்டாக ஜாயின் பண்ணி நாங்கள் படிச்சுட்டு வந்தேன். எம்ஏ முடித்த உடனே எனக்கு திருமணமாகி 2 பிள்ளைகள். ஆசிரியை வேலைக்கு தான் போக வேண்டும் என்று எங்கள் அப்பாவுடைய விருப்பமாக இருந்ததினால் என்னுடைய அருமையான கணவர் என்னை பிஎட் எம்எட் படிக்க வைத்தார். அதில் நான் டபுள் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணதுனால அருகில் இருக்கக்கூடிய பள்ளிகள் எல்லாவற்றிலும் லீவ் பிளேஸுக்கு அழைத்தார்கள். நான் சென்று எல்லா இடத்துலையும் வேலை பார்த்து இருக்கும்போது சென்ட் அலோஷியஸ் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நான் 27 வருடங்களாக ஆங்கில முதுநிலை ஆசிரியராகவும் என்சிசி அதிகாரியாகவும் இருந்து பணியாற்றி 2010 நான் ஓய்வு பெற்றேன்.
0: ரொம்ப தெளிவாகவும் அருமையாகவும் வந்து உங்களுடைய அறிமுகம் இருந்தது. திருமணத்திற்கு பிறகு வந்து தான் மேற்படிப்பு படித்ததாக சொன்னீங்க. உங்கள் கணவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கம்மா.
1: கணவர் ரொம்ப நல்லவர். அதே சமயத்தில் அவர் ஸ்டோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஸ்டோர்ஸ் ஆஃபீஸராக இருந்து பணியாற்றி கொண்டு வந்தார்.
0: சரி.
1: அவரை நான் விரும்பி தான் நான் திருமணம் செய்தேன். ஏனென்றால் எங்களுக்கு கொஞ்சம் சொந்தத்தில் உள்ளவர். திருமணம் செய்யும்போது என்னை மட்டும்தான் விரும்பினாரே தவிர என் நகைகளோ பணமோ ஐஸ்வர்யமோ எதையுமே அவர் கேட்கவில்லை. கடவுளுக்கு அடுத்தபடியாக நான் அவரை மிகவும் நேசிக்கிறேன். என் குடும்பத்திற்கு அவர் ஒரு விளக்காக இருந்து என்னுடைய சகோதரர்கள் 2 பேருக்கு திருமணம் நடத்தி கொடுத்தார். குடும்பத்தில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டது எல்லா காரியங்களிலும் அவர் முன்னாக நின்று அவர் செய்தார். எல்லாவற்றிற்கும் மேலாக என்னுடைய தகப்பனார என் வீட்டிலேயே வைத்து அவர் பராமரித்தார். ஆனாலும் அவர் மாமா என்று கூப்பிட்ட நாள் கிடையாது. அவர் அப்பா என்றுதான் அழைத்து 16 வருடங்கள் எங்கள் வீட்டிலேயே வைத்து அவர் பராமரித்தார்.
0: சரி, ரொம்ப சந்தோஷம். உங்கள் பிள்ளைங்க பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களாம்மா.
1: எனக்கு கடவுள் கொடுத்த பெரிய கிஃப்ட்டு என்னுடைய மகளும் என்னுடைய மகனும். மகள் எம்எஸ்சி எம்ஃபில் படித்து இப்பொழுது பிஹெச்டியும் முடித்து ஒரு கல்லூரியில் சைதாப்பேட்டை என்று சொல்ல இடத்தில் கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டில் ஹெச்ஓடியாக இருக்கிறாங்க. மருமகன் ஒரு ஐடி கம்பெனியில் மேனேஜராக இருக்கிறார்.
0: சரி.
1: அவர்களுக்கு 2 பிள்ளைகள், ஒரு பெண் குழந்தையும் ஒரு ஆண் குழந்தையும். மகன் வந்து இஸ் அ மெக்கானிக்கல் இன்ஜினியர்.
0: சரி.
1: அவர் ராணிப்பேட்டை என்று சொல்லக்கூடிய இடத்தில் ஜிஎம் ஆக இருக்கிறார். அவர்களுக்கு 2 பொம்பளை பிள்ளைகள்.
0: சரி.
1: அவருடைய ஒய்ஃபும் ஒரு என்ஜினியர்.
0: ரொம்ப சந்தோஷம்.

0: இப்போ நீங்க வந்து 1956 வந்து நீங்க இலங்கையில இருந்து தமிழகத்துக்கு வந்தீங்க இல்லையா, அப்போ வரும்போது இலங்கையில உள்ள அந்த ஒரு வாழ்க்கை முறையும் இங்க தமிழகத்துக்கு வந்த பிறகு இந்த வாழ்க்கை முறையும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் இல்லைங்களா?
1: கண்டிப்பா.
0: எந்த வயசுல நீங்க வந்து இங்க வந்தீங்க?
1: 3 வயசாக இருக்கும்போது இங்க வந்து.
0: இப்போ உங்களுடைய அண்ணன்மார்கள் எல்லாம் வந்து அவங்க நினைவுகள் எல்லாம் சொல்லுவாங்களா, இலங்கையில வந்து நம்ம இப்படி இருந்தோம்?
1: ஆமா, அதெல்லாம் சொல்லுவாங்க. எல்லா அண்ணன்மார்களும் அங்க படிச்சாங்க. அவங்களுடைய வாழ்க்கை முறைகளும் வித்தியாசமாக இருந்தது. அப்பா ஒரு நல்ல ஒரு டிசிப்ளினரி பர்சனாக இருக்கிறதுனால பிள்ளைகளையும் இப்படி ரொம்ப கண்டிப்பாக நன்றாக வளர்த்தார்கள். அதாவது வல்கர் வேர்ட்ஸ் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. சப்போஸ் யூஸ் பண்ணியிருந்தா வாயில் சோப்பெல்லாம் போட்டு கழுவி, அவ்வளவுக்கு நல்ல டிசிப்ளினா. இதே நெவர் யூஸ்ட் அ சிங்கிள் வல்கர் வேர்ட் இன் தியர் லைஃப்ஸ்ன்னு சொல்லலாம். அப்படி ஒரு அருமையான ஒரு தகப்பனாராக அவர் பிள்ளைகளை வளர்த்தார்.
0: இலங்கையில் என்னவா வந்து பணியாற்றிட்டு இருந்தாங்க?
1: அப்பா ஒரு அக்ரகந்த எஸ்டேட் என்று சொல்ற இடத்துல ஹெட்மாஸ்டர்
0: முதுகலை ஆங்கில ஆசிரியரா பணியில சேர்ந்தீங்க இல்லையா, NCC-லயும் வந்து இருந்திருக்கீங்க. அந்த NCC அனுபவங்கள் பத்தி சொல்லுங்க. நீங்க ஸ்கூல்ல NCC-ல எப்படி வந்து கத்துக்கிட்டீங்க, நீங்க பிள்ளைங்களுக்கு எப்படி வந்து கத்து கொடுத்தீங்க, அதை பத்தி சொல்லுங்க.
1: கல்லூரியில் 3 வருஷம் NCC-ல இருந்தேன்.
0: சரி.
1: அதில் G1, G2 என்று சொல்லக்கூடிய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணி வந்தேன். பெஸ்ட் ஃபயரர், துப்பாக்கி சுடுவதில் நல்ல பெஸ்ட்டாக இருந்தேன். அந்த NCC தான் எனக்கு ஒரு வேலையை பெற்று தந்தது. அப்போ குவாலியர் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு நாங்கள் ட்ரைனிங் அங்கே போயிருந்தோம். 3 வருஷத்துக்கு ஒரு தடவை அங்கே ட்ரைனிங் போகணும்.
0: சரி.
1: NCC-ல 3 இயர்ஸ் இங்கே இருந்து G2 சர்டிஃபிகேட் பாஸ் பண்ணதுனால தே கேவ் மீ டைரக்ட் கமிஷன். எனக்கு உடனே 3rd officer அவங்க நியமித்தாங்க. அப்புறம் 3 இயர்ஸுக்கு ஒரு தடவை ட்ரைனிங் போய் போய் ஐ பிகேம் சீஃப் ஆஃபீஸர். அப்புறம் நிறைய கேம்ப்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 60 கேம்ப்ஸ் கிட்ட அட்டன் பண்ணியிருப்பேன் ஆல் இண்டியா லெவலில். நல்ல சேவை செய்ததுனால DG NCC அவருடைய கமெண்டேஷன் அவார்ட் வந்து தே கேவ் மீ ஃப்ரம் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, பெஸ்ட் NCC ஆஃபீஸர் என்று சொல்லியும்.
0: ஓகே, ரொம்ப சந்தோஷம். இப்போ NCC-ல இருக்கிற போது அதற்கு முக்கிய தூணாக இருப்பதே வந்து அந்த டிசிப்ளின், ஒழுக்கம். இப்போது உள்ள மாணவர்கள் படிப்பை தவிர எது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்கம்மா?
1: எல்லாத்தோட எனக்கு ரொம்ப பிரியமா இருந்தது பங்க்சுவாலிட்டி. ஒரு இடத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் ஷார்ப்பாக அந்த டைமில் அந்த இடத்துல இருக்க வேண்டும்னு சொல்லி NCC பரேட்லேயும் பிள்ளைகளுக்கு நான் அப்படி நடத்தி இருக்கிறேன். பிள்ளைகளும் கரெக்ட் டைமுக்கு வரணும். இன்றைக்கும்

0: என்னுடைய ஹஸ்பண்ட் சர்ச்சுக்கு போகணும், 6 o'clock சர்ச் அப்படின்னா 5:30 நாங்கள் ரெண்டு பேரும் சர்ச்சில் இருப்போம் முத ஆட்களாக. அந்த பங்க்சுவாலிட்டி, அந்த டிசிப்ளின், அந்த டைம் கீப் அப் பண்ணுறது எல்லாம் நான் என்சிசியில் ரொம்ப பழகினேன். என்னுடைய பிள்ளைகளுக்கும் அந்த காலம் தவறாமை, ஸோ பெட்டர் 5 minutes ஏர்லி, நெவர் 5 minutes லேட்டுன்னு எங்கள் அப்பா சொல்லுவாங்க. அதே போல் ஆல்வேஸ் பி பங்க்சுவல். எது இருக்கோ இல்லையோ என்சிசி அப்படின்னா வி ஹாவ் டு அட்ஜஸ்ட் வித் அதர்ஸ் அப்படிங்கிறது தான். அதனால தாழ்வானாலும் உயர்வானாலும் எந்த சூழ்நிலையிலையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுங்கிறது என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சரி என்னுடைய குடும்பத்திலையும் நாங்கள்
1: அந்த நேரம் தவறாமை, அந்த நேரம் மேலாண்மை, அது வந்து எப்படி கடைபிடிக்கிறது? அதே மாதிரி தள்ளி போடுதல், இது தானே கொஞ்சம் அப்புறம் செய்வோம்ன்ற மாதிரி அந்த அந்த ப்ரொக்ரஸ்டினேஷன் சொல்லுவாங்க, அதை வந்து எப்படி வந்து நம்ம வந்து தவிர்க்கலாம்?
0: டிலே இஸ் ஆல்வேஸ் டேஞ்சரஸ்ன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அதனால எந்த ஒரு காரியத்தையும் ப்ராம்ப்டா அந்த டைம்ல செய்து முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா ஹாப்பியா இருக்கலாம். நம்மளுடைய ஹாப்பினஸ்க்கு வந்து வாட் எவர் வி டூ அந்த டைம்ல நம்ம செஞ்சு முடிக்கிறோம் அப்படின்னு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இன்றைக்கு கூட சாப்பாடு வெளியே சாப்பிட்டுக்கிறலாம் அப்படின்னாங்க, நோ டைம் இருக்கு, ஸோ வீல் ப்ரிப்பேர் சம்திங் அப்படின்னு சொல்லி வீட்டில் சமையல் முடிச்சு வச்சுட்டு தான் வந்தேன். அதனால போனோடனே சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி, ஸோ அந்த ஹாப்பினஸ் நமக்கு கொடுக்கும் எப்போதுமே பங்க்சுவாலிட்டி.
1: கண்டிப்பா
0: பிள்ளைகளுக்கும் சொல்றது அதுதான்.
1: அந்த கவனம் வந்து அந்த என்சிசி மாணவர்களுக்கு படிப்பிலும் சரி அந்த முகாம்களையும் சரி அந்த கவனமின்மை அப்படி இருந்தாங்கன்னா அதை நீங்க வந்து எப்படி சரிப்படுத்துவீங்க?
0: பிள்ளைகள் வந்து அந்த கரெக்ட் டைமுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அந்த பரேட் ஷெட்யூல் இருக்கும், இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் ஃபயரிங், அப்புறம் மேப் ரீடிங், மெடிக்கல் சப்ஜெக்ட்ஸ் இப்படியெல்லாம் இருக்கும். ஸோ அந்தந்த டைமுக்கு அந்தந்த சப்ஜெக்ட்ஸை அவங்க படித்தா ரொம்ப அருமையாக இருப்பாங்க. அதில் பெஸ்ட்டாக வர்றவங்கள நாங்கள் ரிப்பப்ளிக் டே கேம்ப்புக்கு கூட்டிகிட்டு போவோம் நியூ டெல்லிக்கு.
1: சரி,
0: அப்படியே நான் 5 times ரிப்பப்ளிக் டே பரேடுக்கு அட்டன் பண்ணியிருக்கிறேன். பிள்ளைகளை அந்த ஏர்லி மார்னிங் எழுப்புறது ரொம்ப கஷ்டம், டெல்லியிலெல்லாம் ரொம்ப குளிரா இருக்கிறதுனால. ஆனாலும் வி என்கரேஜ் தெம், அவங்களுக்கு ஒரு டீ கொடுத்து வாங்க பரேடுக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள அந்த கவனமாக அந்த டைமில் இது பண்ணதுனால இன்னைக்கு நிறைய பேர் எனக்கு சொல்லுவாங்க, என்சிசியில் நாங்கள் படித்த ஒழுக்கங்கள்லாம் நினச்சி பார்க்கும்போது மேடமே காலையில் 3 எந்திரிச்சு குளிச்சுட்டு 4 ஃபாலின் ஆயிடுவாங்க. ஸோ நம்மளும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏர்லி பேர்டு கேச்சஸ் த வேர்ம் அப்படின்னு ஒரு பழமொழி. ஏர்லியாக எந்திரிச்சா எவ்ரி திங் இஸ் பாசிபிள்.
1: ஓகே, ரொம்ப அருமையா சொன்னீங்க. என்சிசியில இருக்கும் போது மறக்க முடியாத முகாம்னு ஏதாவது இருக்குங்களா?
0: நிறைய இருக்கு. ரிபப்ளிக் டே கேம்ப்ல 1 month அங்க இருக்கணும்.
1: சரிங்க,
0: டிசம்பர் எண்ட்ல போனா பிப்ரவரியில தான் நாங்க ரிட்டர்ன் பண்ணுவோம். அதுல எல்லா பரேட், அந்த ராஜ்புட் மார்ச் ஃப்ரம் த பார்லிமெண்ட் ஹவுஸ் டு த இந்தியா கேட், அப்போ பிள்ளைகளுக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது நாங்களும் 4 kilometers நடந்து வருவோம். அந்த கேம்ப்ல பல வகையான ப்ரோக்ராம்ஸ் உண்டு. ஆன் 27th of January வந்து பிரைம் மினிஸ்டர்ஸ் ரேலின்னு சொல்லி, அந்த சமயத்துல ராஜீவ் காந்தி பிரைம் மினிஸ்டரா இருந்தாரு.
1: சரி,
0: ஸோ அவரு பக்கத்துல உட்கார்ந்து நாங்க அந்த ரேலியில அட்டன் பண்ணோம், அது ஒரு சந்தோஷம். ரெண்டாவது அந்த சமயத்துல டாக்டர் வெங்கட்ராமன் அவர் தான் பிரசிடென்டா இருந்தாரு. ஸோ அந்த பெரேட்ல நாங்க இப்படி ஒரு பானா ஷேப்ல நிப்போம், அப்போ அவர் எல்லாரையும் கிரீட் பண்ண வருவார் அப்படி இறங்கி, அதாவது எல்லாரும் வந்தீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றது. அப்படியே வரும்போது என்கிட்ட வந்தோடனே அவர் ஸ்டாப் பண்ணிட்டாரு. தமிழ்நாடு அப்படின்னு பிளக்கார்டு இருக்கு, நான் அதில் நின்றுட்டு இருக்கேன், நான் சல்யூட் பண்ணேன். என்னைய பார்த்துட்டு அம்மா எப்படி இருக்கிறீங்கன்னு உடனே ஐ குடன்ட் டாக், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா என்கிட்ட பேசுறாரா அப்படின்னு அப்படி ஷாக் ஆகி அப்படியே நின்னேன். நல்லா இருக்கேன் ஐயா, லைக் த டைட்டோல் அந்த மாதிரி சொல்லிட்டு, பிறகு உடனே வெஸ்ட் பெங்கால் மேடம் பக்கத்தில் என்னைய கையை குலுக்கி கம் கம் லெட்ஸ் கோ ஃபார் லஞ்ச் அப்படின்ட்டு கூட அப்படியே லஞ்ச் சாப்பிட போனோம்.
1: சரி,
0: லஞ்ச் வந்து நல்ல வெரி லாங் டேபிள், அதில் எல்லா வகையான லஞ்சும் இருந்தது, நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்க.
1: சரி,
0: அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது துணி அப்படி கையில் இருக்கும், அதில் ஒரு பிளேட் வைத்து கரண்டியில் எல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படி போடணும். சாப்பிட்டுட்டு தொடச்சிட்டு போடும்போது பார்த்தேன் ராஷ்டிரபதி பவன் அப்படின்னு
1: இருந்துச்சு.
0: ஸோ பிரசிடென்ட் வீட்டில் சாப்பிட்டதுக்கு இது ஒன்று தான் அத்தாச்சு என்று சொல்லி எல்லாரும் குப்பை தொட்டியில் போடுறது போல் நான் அந்த துணியை நான் எடுத்துட்டு வந்துட்டேன்.
1: சரி சரி,
0: இன்னைக்கும் என்னுடைய சர்டிஃபிகேட்ஸோட நான் அதை வச்சிருக்கிறேன். என்னுடைய பிரதர்கிட்ட காட்டும் போது ஐ ஃபீல் வெரி ப்ரௌட் தட் யூ ஹேட் டின்னர் அலாங் வித் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அப்போ நினைச்சேன் வீட்டில் சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் நாங்கள் இருந்தோம், ஆனால் ஒரு பிரசிடென்ட் கூட

0: இருந்து சாப்பிட்ற அளவுக்கு கடவுள் இன்னைக்கு வச்சிருக்கிறாருன்ட்டு நான் கடவுளுக்கு ரொம்ப நன்றி உள்ளவளாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்.
1: அதாவது பசுமையான நினைவுகளுக்கு பத்தி ரொம்ப அருமையா வந்து சொன்னீங்க. இப்போ இந்த ஒரு ஸ்டேஜ்ல இருந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கூட போய் நம்ம வந்து டின்னர் சாப்பிடுறோம், அதுக்கு காரணம் வந்து என்னன்னு நீங்க வந்து நினைக்கிறீங்க?
0: காரணம் பீயிங் இன் என்சிசி அண்ட் மை எஜுகேஷன் தான், கல்வி தான் அடிப்படையா இருந்து மேன்மைப்படுத்துச்சு.
1: ஓகே, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப அற்புதமா வந்து சொன்னீங்க.

0: இப்போ என்சிசி தவிர்த்து உங்க மாணவர்கள் இந்த காவல்துறை பணியிலையோ வேற ஏதாவது பணிகளையோ சேர்ந்திருக்காங்களா, அதை பத்தி சொல்றீங்களா?
1: நிறையவே இருக்கிறாங்க. ஒரு சமயம் ஜூன் ஃபர்ஸ்ட் நான் வந்து ஸ்கூல்ல சைன் போட்டுட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்னைய கட்டி பிடிச்சிச்சு பின்னால இருந்து.
0: சரி,
1: நான் திரும்பி பார்த்தேன், ஒரு பெரிய கப்போட நின்னா. என்ன அப்படின்னு சொன்னால், டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு வந்துடுச்சு இங்கிலீஷ் லாங்குவேஜ், அதனால் எனக்கு கிடைச்சது மேடம் அப்படின்னு சொல்லி கப்பை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தா. அவங்க இன்னைக்கு டாக்டராக இருக்கிறாங்க. இன்னொரு கேர்ள் வந்து என்சிசியில் நல்ல திறமையாக இருந்து திருநெல்வேலியில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஷீஸ் அ கிரேட் ஆஃபீஸராக இருக்கிறாங்க. அங்கே நிறைய பேர் மிலிட்ரியில் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. அங்கே நிறைய பேர் இங்கிலீஷ் ப்ரொஃபஸர்ஸாக இருக்கிறாங்க. மேம் சொல்லி கொடுத்த கிராமர் இன்னைக்கு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எழுதினேன். அப்பாவும் அதே மாதிரி கிராமர் நல்லா விருப்பப்பட்டு நல்லா சொல்லி கொடுப்பாங்க ஈஸி மெத்தடில்.
0: அதாவது அந்த கல்வியின் முக்கியத்துவம் தான் வந்து ஒருத்தரை வந்து மேன்மைப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ ஒரு பிள்ளை

0: வந்து என்னன்னா, அவங்க விருப்பப்படி இல்லாம பெற்றோர் விருப்பப்படி நீ வந்து இது சேர்ந்தாதான் வந்து நல்லா இருக்கும், ஒரு கட்டாயப்படுத்துறாங்க பிள்ளைங்களெல்லாம். அவங்களுக்குள்ள திறமையை வந்து இரண்டாவதாக வைக்கிறாங்க. பெற்றோர்களுடைய ஆசையை வந்து பிள்ளைகள் வந்து நிறைவேற்றணும், எனக்கு கிடைக்காதது வந்து நீ வந்து அதில் வந்து அவுட் ஷைன் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க. இது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்?
1: சொல்லப்போனால் நானே ஒரு எக்ஸாம்பிளாக இருப்பேன். பியூசி மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எடுத்து படித்தேன். ஆஃப்டர் ஃபினிஷிங் பியூசி பிஎஸ்சி மேத்ஸ் எடுக்கணுன்ட்டு அப்பா சொன்னி ரொம்ப கம்பல் பண்ணாங்க. நான் அப்பா பேச்ச கேட்காம போய் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் என்று சொல்லி எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன்.
0: சரி.
1: ஸோ எனக்கு ரிட்டன் டெஸ்ட் எழுதணும்ன்ட்டு வீட்டுக்கு லெட்டர் வந்துருச்சு. அப்போ அப்பா வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க, ஒய் டோன்ட் யூ டேக் மேத்ஸ், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இஸ் அ வாஸ்ட் சப்ஜெக்ட், யூ கேனாட் ஸ்டடி அப்படின்னாங்க. இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரன் டெஸ்ட் எழுதின உடனே ஐ வாஸ் செலக்டட்.
0: சரி.
1: அப்புறம் பிஏ லிட்ரேச்சருக்கு நான் போனேன். அப்போ அதோடு சேர்த்து அண்ணன் சொன்னாங்க, நீங்கள் எம்ஏ

0: என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்?
1: சொல்ல போனா நானே ஒரு எக்ஸாம்பிளா இருப்பேன். பியூசி மேத்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எடுத்து படித்தேன். ஆஃப்டர் ஃபினிஷிங் பியூசி பிஎஸ்சி மேத்ஸ் எடுக்கணும்ன்ட்டு அப்பா சொன்னல ரொம்ப கம்பல் பண்ணாங்க. நான் அப்பா பேச்ச கேட்காம போய் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் என்று சொல்லி எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன்.
0: சரி.
1: ஸோ எனக்கு ரிட்டன் டெஸ்ட் எழுதணும்ன்ட்டு வீட்டுக்கு லெட்டர் வந்துருச்சு. அப்போ அப்பா வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க, ஒய் டோன்ட் யூ டேக் மேத்ஸ், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இஸ் அ வாஸ்ட் சப்ஜெக்ட், யூ கேனாட் ஸ்டடி அப்படின்னாங்க. இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதின உடனே ஐ வாஸ் செலக்டட். அப்புறம் பிஏ லிட்ரேச்சருக்கு நான் போனேன். அப்போ அதோடு சேர்த்து அண்ணன் சொன்னாங்க, நீங்கள் எம்ஏ முடிச்சுறப்போ தான் யூ வில் பி ஃபுல்லி குவாலிஃபைடு அப்படின்னாங்க. ஸோ இதெல்லாம் அவங்க வந்து என்னுடைய விருப்பப்படிக்கு நான் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுத்தனால ஐ என்ஜாய்டு த சப்ஜெக்ட். எல்லாம் கிளாஸ்லேயும் சரி லைப்ரரிலையும் சரி புக்ஸே தேவையில்லை, லைப்ரரியில் போய் உட்காந்து நல்லா படித்து நல்லா இது பண்ணி வி காட் த்ரூ. அதே போல தான் மற்ற பிள்ளைகளையும் நம்ம வந்து கம்பல் பண்ணக்கூடாது, அவங்க விருப்பமான சப்ஜெக்ட் எடுத்து படித்தா தே வில் எக்ஸல் இன் தட்.
0: கண்டிப்பாக
1: நம்ம கம்பல் பண்ணோம் அப்படின்னா நீ சொன்னதுனால தானே நான் இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பேச்சுக்கு பேரண்ட்ஸ் ஆளாகக்கூடாது. மோஸ்ட்லி அவங்களுடைய விருப்பத்துக்கு விடுறது ரொம்ப நல்லது. ஸோ இன்னைக்கு ஒரு பெஸ்ட் இங்கிலீஷ் டீச்சர்னு சொல்லி தான் டோட்டலி 27 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸில் நாட் அ சிங்கிள் ஸ்டூடெண்ட் ஃபெயில்டு இன் இங்கிலீஷ். அதனால தே கேவ் மீ த பெஸ்ட் டீச்சர் அவார்டு, நல்லாசிரியர் விருது ராதாகிருஷ்ணனுடைய அவார்டு கொடுத்தாங்க.
0: சரி சரி.
1: அதனால நம்ம வந்து பிள்ளைகளுடைய விருப்பத்துக்கு விட்டோம் அப்படின்னா அவங்க நல்லா செய்வாங்க. என்னுடைய பிள்ளைகளையுமே நான் எதுவுமே சொல்லலை, அவங்க விருப்பத்துக்கு விட்டதுனால தே ஆர் ஷைனிங் டுடே. சில பிள்ளைகள் அப்பா அம்மா பேச்சை கேட்டு அந்த டாக்டர்னா டாக்டருக்கு படிப்பாங்க, லாயர்னா லாயருக்கு படிப்பாங்க, டீச்சர்னா டீச்சருக்கு படிப்பாங்க, அப்படி போகும்.
0: சில பிள்ளைகள் வந்து பள்ளியில் வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம், எதுலேயுமே வந்து ஆர்வம் காட்டாம வரோம் போகிறோன்ற மாதிரி இருப்பாங்க. அது மாதிரி வந்து சூழ்நிலை ஏற்பட காரணம் என்னம்மா சொல்லுங்க?
1: 12th ஸ்டாண்டர்டில் கிளாஸுக்கு இங்கிலீஷுக்கு போயிருந்தேன். ஒரு பிள்ளை 2 மார்க் தான் வாங்கியிருந்தா இங்கிலீஷில் 100க்கு. ஸோ பேப்பர் கொடுக்கும்போது பக்கத்தில் போய் இங்கே வா, ஏன் 2 மார்க் எடுத்த உடனே ரொம்ப கோபமாக சொன்னான், எனக்கெல்லாம் இங்கிலீஷ் வராது அப்படின்னு சொன்னான். அப்படியாம்மா, இங்கிலீஷ் வராமல் 11th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்து வந்துட்டியே, அது வந்திருக்கு ஆனால் நீ வந்து அதை பார்க்கலை நேசிக்கலை, சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசாமல் இருந்தேன். நெக்ஸ்ட் டே ப்ரேயர் முடித்த உடனே அவள் பக்கத்தில் போய் உட்காந்து, இன்னைக்கு ஒரு இது நான் உனக்கு சொல்லி தரட்டா அப்படின்னு. அப்போமும் அது ரொம்ப விருப்பமே இல்லாமல் முகத்தை திருப்பிட்டு அப்படியே இருந்தது. நான் சொன்னேன், அந்த ஒரு சென்டென்ஸ் நான் எழுதுகிறேன், நீ அதை பார்த்து எழுது அப்படின்ட்டு, ஜூலியஸ் சீசர் வாஸ் ஒன் ஆஃப் த ட்ரையம்விர்ஸ் ஆஃப் ரோம் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் எழுதி அவளை வாசிக்க சொல்லி எழுத சொல்லி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கு சொல்லி அவளை ரொம்ப கவனிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவளுடைய அந்த லெத்தார்ஜிக்கல் மூட் எல்லாம் போய் என்னே பாப்பா இன்னைக்கு எனக்கு என்ன சொல்லி கொடுக்க போகிறாங்களோ அப்படின்னு நான் பக்கத்தில் போய் உட்காந்து போயிட்ரியோ ப்ரோஸோ அவளுக்கு நல்ல தனியாக சொல்லி கொடுத்து தமிழில் இந்த மாதிரி எழுது, சின்ன சின்ன சென்டென்சஸாக எழுது அப்படின்னு அவளுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து எழுத வச்சேன். அப்படியே எக்ஸாமினேஷனில் அவள் 148 மார்க்ஸ் எடுத்திருக்கிறாள். அது தெரியாது எனக்கு.
0: சரி.
1: நான் வந்து இந்த மார்க் லிஸ்ட் கொடுக்குற அன்றைக்கி கிரவுண்டில் நின்றுட்டு இருக்கும்போது யாரோ வந்து என்னை தூக்கி 2 சுற்றி கீழே வச்சுட்டாங்க. பார்த்தா இந்த பொண்ணு, மேம் நான் 148 மார்க் எடுத்திருக்கிறேன்,
0: சரி
1: இல்லை இங்கிலீஷ் எல்லாம் வராதுன்னு சொன்னியே, அது எப்படி வந்துச்சு? இப்போ மிஸ் நீங்கள் ரொம்ப அன்பாக பக்கத்தில் வந்து எல்லாம் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னு. இந்த மாதிரி வீக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஐ பெய்டு வெரி மச் இன்ட்ரெஸ்ட், நோ சைல்டு ஃபெயில்டு இன் மை சப்ஜெக்ட்னு ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு காட் ஆல்சோ.
0: அதாவது ஆர்வமின்மையை வந்து ஆர்வ மிகுதியாக்குறது வந்து ஒரு ஆசிரியர் கையில் தான் இருக்கு. கண்டிப்பாக ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. இப்போது உங்களுடைய பணி ஓய்வுக்கு பின் தொடர்ந்து பல்வேறு கல்லூரிகள் பல்வேறு பள்ளிகளில் வந்து பணியாற்றிருக்கீங்க. இப்போது அந்த ஒரு சமயம் பணி ஓய்வு பெற்றுட்டோம் இதுக்கப்புறம் வந்து நம்ம எங்கேயும் போக வேண்டாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தை தவிர்த்து சரி அந்த பள்ளியில் போய் நம்ம சேருவோம், இதை வந்து உங்களுக்கு ஊக்கப்படுத்தியது யார்?
1: ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு 2 இயர்ஸ் இருக்கும்போது இந்த புக்கு டெக்ஸ்ட் புக் எழுதுறதுக்கு சென்னைக்கு போயிருந்தோம்.
0: சரி.
1: அங்கே வச்சு தான் எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது, இப்படி நீங்கள் நல்லாசிரியர் விருது வாங்கியிருக்கிறீங்க, எங்கள் ஸ்கூலுக்கு வேலைக்கு வரீங்களா அப்படின்னு. இல்லை, நவ் ஐ எம் ஆன் டியூட்டி, எங்கேயுமே நான் வர முடியாது, ஐ ஹவ் டு கம்ப்ளீட் மை டியூட்டி, தென் ஒன்லி ஐ கேன் கோ எனிவேர் அப்படின்னு.

0: நீங்கள் ரிட்டையர்ட் ஆன உடனே இங்கே வருவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஓ எஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2011 May 31 அன்னைக்கு ரிட்டையர்ட் ஆகிறேன். அன்னைக்கு ட்ரெயின் ஏறி திருச்செந்தூரில் இருந்து நாங்கள் கும்பகோணம் போனோம். June 1 ஐ வாஸ் தேர் அப்பாயிண்டட் அஸ் பிரின்சிபல் அந்த ஸ்கூலில். அதனால் ஒன்லி ஒன் நைட் ஐ வாஸ் ஃப்ரீ ட்ரெயினில். அதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஓய்வு இல்லாமல் டோட்டலி சொல்லப்போனால் 50 இயர்ஸ் ஐ ஹவ் பீன் இன் சர்வீஸ்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக.

0: உங்களை நீங்களே வந்து எப்படி ஊக்கப்படுத்துப்பீங்க?
1: ஊக்கப்படுத்துறதுக்கு என்னுடைய சரௌண்டிங்ஸ் தான். அதுக்காக என் ஹஸ்பண்ட் சொல்லலாம்.
0: கண்டிப்பா
1: எப்போதும் அவரு நம்மளை என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க. நோங்கிற வேர்டுக்கு அங்க இடமே இல்லை. அதே சமயத்துல ஐ நெவர் கிரேவ்டு ஃபார் காஸ்ட்லி திங்ஸ், ஒரு மன நிறைவு. அதே சமயத்துல வீட்லேயும் நல்ல ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலையில என்னைய வச்சிருந்ததுனால நான் மேற்கொண்டு படிச்சு எங்க வேணாலும் அவர் என்னை கூட்டிட்டு போவாரு. ஸோ யெஸ் காட் அ புல்லட், எங்க போனாலும் என்னை அதுல கம்பீரமா வச்சு எங்கனாலும் என்னை கூட்டிட்டு போவாங்க. ரொம்ப அருமையா என்னைய நடத்தி வர்றாங்க. அதனால அந்த ஒரு உற்சாகமே எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது.
0: கண்டிப்பா. அதாவது இப்ப நீங்க சொல்லும் போது உங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த ஒரு பாண்ட், அந்த ஒரு இணைப்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்றது தெரியுது. இது ஏற்படுறதுக்கு என்ன மாதிரியான ஒரு முயற்சிகள், அது முயற்சிகள் இயற்கையாகவே வந்ததா இல்ல அந்த விட்டு கொடுத்து போகுதல், அதை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா?
1: நான் வந்து என்னுடைய ஹஸ்பண்டை நான் விரும்பி கல்யாணம் பண்ணதுனால கடவுள்கிட்ட நான் கேட்டேன், கடைசி வரைக்கும் அவர் கூட நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறது
0: தான்.
1: எங்க ரெண்டு பேருக்குள்ளயும் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. இஸ் அ காட் ஃபியரிங் பர்சன். நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாலே அவர் 5 மணிக்கு எந்திரிச்சு பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணிட்டு ரொம்ப கவனமா இருப்பாரு. அதனாலதான் இன்னைக்கு இந்த இடத்துல நான் உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, ஃபார் எவ்ரி சக்சஸ்ஃபுல் உமன் மேன் இஸ் பிஹைண்ட் ரியலி மை ஹஸ்பண்ட் இஸ் பிஹைண்ட் ஆஃப்டர் மை ஃபாதர்.
0: அதே போல கணவன் மனைவி அடுத்து இந்த பிள்ளை வளர்ப்புகள்ல கண்டிப்பு தன்மை இரண்டு பேர்கிட்டும் இருந்ததா இல்ல வந்து ஒருத்தர் வந்து அன்பா இருந்து ஒருத்தர் கண்டிப்பா இருந்தீங்களா, அதை பத்தி சொல்லுங்களேன்.
1: இப்போ பிள்ளைகள் பிறக்கிற நேரத்துல அப்பா என் கூட இருந்தாங்க, அப்பா பாத்துக்கிட்டாங்க.
0: சரி.
1: இவங்க வந்து இஸ் அன் எமர்ஜென்சி எம்ப்ளாயிங்கிறதுனால எந்த நேரத்திலயும் கால் வரும். அதனால அவங்க வந்து முழு பொறுப்பையும் என்கிட்ட தான் விட்டுருந்தாங்க பிள்ளைகளை வளர்க்கறதுல. எனக்கு எங்க அப்பா துணையா இருந்ததுனால கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பெரிய பிள்ளையெல்லாம் வர்றது வரைக்கும். ஸோ எந்த குறையும் பிள்ளைகளுக்கு அவர் வைக்கல, படிப்புலையும் சரி எல்லாவற்றிலையும் சரி.
0: ஒரு நிறைவான வாழ்க்கை நம்ம வந்து வாழணும்னா, அது பிறந்தோம் வளர்ந்தோம் அப்படின்றது இல்லாமல் பணி புரியும் காலத்திலையும் வந்து சிறப்பாக இருந்திருக்கீங்க. இன்னைக்கு வரைக்குமே வந்து ஓய்வு இல்லாமல் வந்து பல கல்லூரிகள் பள்ளிகளுக்கெல்லாம் வந்து சென்று நீங்கள் வந்து இது பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு கம்ப்ளீட் லைஃப் அது எப்படி வாழலாம், அதை பற்றி சொல்லுங்களேன்.
1: கம்ப்ளீட் லைஃப் அப்படின்னு சொல்லும்போது, இது உன்னுடைய தைரியத்தினால நீ நான் சம்பாதிச்சிட்டேன் நான் வாழ்ந்துட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இட்ஸ் ஆல் காட்ஸ் கிரேஸ் தான். காட்ஸ் கிரேஸ் இஸ் தேர் நம்மளுடைய லைஃப் முழுமை. இல்லாட்டி அது வந்து ஒரு பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கையாக தான் இருந்திருக்கும். பணம் சம்பாதிச்சோம், பிள்ளைகளை பெற்றோம், கல்யாணம் கட்டணும், போகணும், வந்தோன்ட்டு இருக்கும். பட் இந்த முழுமைன்னு சொல்றது It was given by God only.
0: அதை தவிர ஓய்வுக்கு பிறகு அந்த உணவு முறைகளில் வந்து நீங்கள் மாற்றங்கள் ஏதாவது கொண்டு வந்தீங்களா?
1: சுகமான ஒரு மீல்ஸ்,
0: உணவு இருந்தனா திருப்தியா
1: இருக்கணும். அதே சமயத்துல அது உடம்புக்கு ஏற்றதாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்து செய்யறதுக்கு சமையலுக்கும் நல்லா செஞ்சு கொடுப்பேன். எது தேவையோ அந்த சாப்பாடு சாப்பிட்டுக்குருவோம்.
0: உங்களுடைய பேரன் பேர்த்திகள்லாம் இருக்காங்க இல்லையா, வேகமும் இருக்கு அசட்டுத்தனமும் நிறைய இருக்கு. இப்போ உள்ள பிள்ளைகள் வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க?
1: பேரண்ட்ஸுக்கு கொஞ்சம் கீழ்படியாம தான் இருக்கிறாங்க பிகாஸ் ஆஃப் த மொபைல். ஆனாலும் வி ஹாவ் டு பிரிங் தெம், வேற வழி இல்லை. நம்ம வழிக்கு கொண்டு வந்து அவங்களை எப்படியாவது திருத்தி கல்வியிலையும் சரி பிளேன்லையும் சரி அவங்கள மேன்மைப்படுத்தணுங்கிற ஒரு அக்கறை பேரண்ட்ஸுக்கு இருக்கு. கண்டிப்பா அதை செய்யணும், பிள்ளைகள அப்படியே விட்டுற முடியாது. அதனால அவங்க ஒரு ஸ்டாண்டர்டா வர்றது வரைக்கும் we have to take care of them.
0: பிள்ளைகளை வந்து அந்த மொபைல் போன்ல இருந்து அந்த ஸ்கிரீன் டைம் கம்மி பண்ணலாம், அதை எப்படி மீட் எடுக்கலாம்?
1: அவங்களுக்கு ஒரு வேற டைவர்ஷன். இப்போ நேத்து நாங்க மொபைல்ல பாக்கும்போது எங்க சின்ன பேத்தி கீபோர்டு வாசித்துக்கிட்டு இருந்தா, நல்ல ஒரு பாட்டு போட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சோ அப்போ கீபோர்டு கிளாஸுக்கு போறாங்க.

0: அனுப்புகிறாங்க. ஸோ அந்த டைவர்ஷன் வந்து பல விதமான கிளாஸஸ்க்கு அவங்க அனுப்பும்போது இந்த மொபைல் பார்க்குறது அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் குறையும். ஸோ பேரண்ட்ஸ் அதில் கவனமாக இருந்து அவங்கள தனிமையாக விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வரணும். யுனைடட் வித் ஃபேமிலி, ஃபேமிலிக்கு என்ன கேர் வேணும், ஹஸ்பண்டு மனைவி பிள்ளைகள் அவங்கள கொஞ்சம் கேர் எடுக்கணும். கண்டிப்பாக வி ஹாவ் டு ஸ்பெண்ட் டைம், ஏன்னா குடும்பம்தான் ஒரு இட்ஸ் அ கிரேட்டஸ்ட் யூனிட் இன் த வேர்ல்டு
1: இல்லையா.
0: அது இல்லை அப்படின்னா ஒன்றுமே இல்லை.
1: மேடம், இதுவரைக்கும் உங்களுடைய அனுபவங்களை சிறுவயது முதல் கல்லூரி படிப்பு, பள்ளி படிப்பு, அதே போல் வந்து பள்ளியில் ஆசிரியராக வேலை பார்த்த அனுபவங்கள், என்சிசி ஆஃபீஸராக வேலை பார்த்த அனுபவங்கள், குடியரசுத் தலைவர் மாளிகையில் போல நீங்கள் இரவு உணவு அருந்தினது வரைக்கும் ரொம்ப தெளிவாகவும் பல்வேறு தலைப்புகளில் வந்து நம்ம வந்து நாங்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் வந்து பதில் சொன்னீங்க. ஆகாஷ்வாணி தூத்துக்குடி சார்பாக உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள் மேடம்.
0: நன்றி.

அணிந்த வாழ்வு நிகழ்ச்சியில் இதுவரை ஓய்வு பெற்ற முதுநிலை ஆங்கில ஆசிரியை ரெஜினா பால் அவர்களுடனான நேர்முகம் இடம்பெற்றது. உடன் உரையாடியவர் ஆர். தியாகராஜன். நேயர்கள் இதுவரை கேட்டது கனிந்த வாழ்வு. அமைப்பில் உதவி ஜே ஜெயந்தி. அமைப்பு ஆர். தியாகராஜன். படைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி.

0: ஐயோ, ஹே கயல், லாங் டைம் நோ சி. எங்கடி போன?
1: நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். இப்போ அது முக்கியம் இல்லை. குப்பை தொட்டி பக்கத்தில் பிளாஸ்டிக் பாட்டில், டேபிள் மேலே சாக்லேட் பேப்பர், டிஷ்யூ பேப்பர், சிஸ்டம் மேலேயே போதாததுக்கு.
0: ஹே, இரு இரு, லெக்சர் கொடுக்காத, எடுத்துறேன் எடுத்துறேன்.
1: லெக்சர் இல்லடி, நாம சுத்தமா இருக்கிற மாதிரி நம்மள சுத்தி இருக்கிற இடத்தையும் சுத்தமா வச்சுக்கலாம்ல. உடலும் மனமும் சுற்றுச்சூழலும் தூய்மையா இருந்தாதான் நம்ம செய்யற தொழிலும் நல்லா இருக்கும். செய்யும் தொழிலே தெய்வம் இல்லையா?
0: கரெக்ட் தான். நானும் என்ன சரி பண்ணிக்கிறேன்.
2: ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் ஆகும்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். கோடை வெப்ப தாக்கத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ள மக்கள் அரசின் வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் அறிவுறுத்தியுள்ளார். நாட்டின் பாரம்பரிய அடையாளங்களை பாதுகாக்கும் முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். இராணுவ திறன் வளர்ச்சிக்கு புதுமையான சிந்தனைகள் உந்து சக்தியாக அமையும் என்று முப்படை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் என் எஸ் ராஜாசுப்ரமணி தெரிவித்துள்ளார். நிலத்தடி நீர்மட்டத்தை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு சி டி ஆர் நிர்மல்குமார் அறிவித்துள்ளார். சமூகத்தை பாதுகாக்க புகையிலை பழக்கத்தை கைவிட வேண்டியதன் அவசியத்தை மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் கே ஜி அருண்ராஜ் வலியுறுத்தியுள்ளார். ஐபிஎல் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இன்று ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். கோடை வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள அரசு துறை

0: அகிலின் வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 134வது முறையாக இன்று உரையாற்றிய பிரதமர், போதுமான அளவு தண்ணீர் பருகுதல், அத்தியாவசிய தேவையின்றி பகல் நேர பயணங்களை தவிர்த்தல் உள்ளிட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நாட்டு மக்களுக்கு அறிவுறுத்தினார். கோடை காலத்தில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சாகுபடி செய்யப்படும் அல்போன்சா, மல்கோவா, நீலம், பங்கனப்பள்ளி உள்ளிட்ட மாம்பழங்கள் சுவை மற்றும் நறுமணத்தால் வேறுபடுவதாக தெரிவித்த பிரதமர், கிராமங்களிலிருந்து உலக சந்தைக்கு இவை சென்றடைவதாக கூறினார். மாம்பழ சாகுபடியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் வேளாண் பொருளாதாரத்தில் பெரும் பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டார். அண்மையில் தமது நெதர்லாந்து பயணத்தின் போது 21 சோழர் கால செப்பேடுகள் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டது மகிழ்ச்சியையும் பெருமிதத்தையும் அளிப்பதாக கூறிய பிரதமர், இவை சோழ பேரரசின் கடல் சக்தியின் வலிமையை வெளிப்படுத்துவதாக கூறினார். தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடனான சோழர்களின் உறவுகள் குறித்த தகவல்களும் இத்தகடுகளில் இடம்பெற்றிருந்ததாக குறிப்பிட்ட பிரதமர், இத்தகைய விலை மதிப்பற்ற பாரம்பரிய அடையாளங்களை பாதுகாக்க மத்திய அரசு தொடர்ந்து பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். ராஞ்சியில் நடைபெற்ற தேசிய மூத்தோர் தடகள போட்டிகளில் முந்தைய 4 தேசிய சாதனைகளை முறியடித்த குரிந்தர்வீர் சிங், விஷால், தேஜஸ்வின் சங்கர், தேவிமீனா, குல்தீப்குமார் ஆகியோருக்கு பிரதமர் வாழ்த்து தெரிவித்தார். நாடு முழுவதும் வானியல் மன்றங்கள் அதிக அளவில் தற்போது பிரபலமடைந்து வருவதாகவும் அவற்றின் செயல்பாடுகள் சிறிய நகரங்கள், பள்ளிகள், பூங்காக்கள் வரை காணப்படுவதாகவும் கூறிய பிரதமர், விடுமுறை நாட்களில் இளைஞர்கள் வானியல் மன்றங்களில் தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மாணாக்கர் அறிவியல் கோளரங்கங்களை பார்வையிட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். நமாமி கங்கை அபியான் திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட நாட்டின் முதல் கங்கை டால்பின் மீட்பு அவசர ஊர்தி டால்பின்களை பாதுகாக்க பெரும் பங்கு வகித்ததாக குறிப்பிட்ட பிரதமர், டால்பின்கள் காப்பாற்றப்படுவதன் மூலம் ஆற்றின் ஒட்டுமொத்த உயிரமைப்பும் காப்பாற்றப்படுவதாக கூறினார். நாகர்கோவிலில் 15 பள்ளிகளை நடத்தி வரும் ஆசிரியை மனதின் குரல் நிகழ்ச்சி தமக்கு உத்வேகம் அளிப்பதாக கூறியதை சுட்டிக்காட்டிய பிரதமர், ராணுவ வீரர்களின் நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் தமது பள்ளி குழந்தைகள் நாள்தோறும் 1 ரூபாய் பங்களிப்பின் மூலம் சுமார் 40 லட்சம் ரூபாய் நிதி திரட்டி அதற்கான காசோலையை தம்மிடம் அளித்ததாக எடுத்துரைத்தார். கடந்த ஆண்டு 50வது ஆண்டு விழாவை கொண்டாடிய சென்னையின் முதல் ஹிந்து பள்ளி குறித்து பேசிய பிரதமர், நாட்டின் கல்வி மற்றும் கலாச்சார பெருமையை மேம்படுத்துவதில் இப்பள்ளியின் பங்களிப்பு பாராட்டத்தக்கது என்றார். நாட்டு மக்கள் அனைவரும் சமூகத்திற்காக உழைப்பவர்களை பாராட்டுவதுடன் சமூக பணிகளில் தங்களையும் ஈடுபடுத்திக் கொள்ள அழைப்பு விடுத்தார். ஞாயிற்றுக்கிழமைகளில் சைக்கிள் ஓட்டுதல் நிகழ்வு தற்போது நாடு தழுவிய இயக்கமாக மாறியுள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மேகாலயா மாநிலம் ஷில்லாங்கில் இன்று நடைபெற்ற பிரதமரின் ஃபிட் இண்டியா இயக்கத்திற்கு ஆதரவாக நாடு முழுவதும் 6000க்கும் மேற்பட்ட இடங்களில் லட்சக்கணக்கான மக்கள் இந்த இயக்கத்தில் இணைந்துள்ளதாக கூறினார். மேற்கு ஆசியாவின் தற்போதைய சூழலுக்கு இடையே எரிசக்தி சேமிப்பிற்கான தேசிய அளவிலான முயற்சிகளுக்கு இத்தகைய மிதிவண்டி பயண இயக்கம் உந்து சக்தியாக இருக்கும் என்று அமைச்சர் குறிப்பிட்டார். புதுமையான சிந்தனைகள் மற்றும் செயல்பாடுகள் ராணுவ திறனின் வளர்ச்சிக்கு உந்து சக்தியாக அமையும் என்று முப்படை தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் NS ராஜாசுப்ரமணி தெரிவித்துள்ளார். முப்படை தலைமை தளபதியாக இன்று பொறுப்பேற்றபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆயுதப்படைகளுக்கும் கல்வி மற்றும் புத்தொழில் நிறுவனங்கள், ஆராய்ச்சி சூழல் அமைப்புகள் ஆகியவற்றுக்கும் இடையேயான ஒத்துழைப்பு நவீனமயமாக்கலுக்கு புத்துயிர் அளிப்பதாக கூறினார். நாட்டின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதில் ஆயுதப்படைகள் முக்கிய பங்காற்றுவதாக கூறிய அவர், முன்னாள் படை வீரர்கள் மற்றும் பெண்களின் நலனிற்காக ஆயுதப்படை வீரர்கள் தொடர்ந்து அர்ப்பணிப்புடன் செயலாற்றுவார்கள் என்று உறுதியளித்தார். முன்னதாக புதுதில்லியில் இன்று லெப்டினன்ட் ஜெனரல் NS ராஜாசுப்ரமணிக்கு அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. நாட்டின் 27வது கடற்படை தலைமை தளபதியாக அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்திய கடற்படை நாட்டின் நலனை பாதுகாப்பதில் விழிப்புடன் இருப்பதாகவும் சவாலான சிக்கலான சூழல்களையும் திறம்பட கையாளும் வகையில் செயல்படுவதாகவும் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மதுரை தணக்கன்குளத்தில் காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் 350க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு குடிநீர் வழங்குவதற்கான குழாய் பதிக்கும் பணிகளை மாநில மின்துறை அமைச்சர் திரு CTR நிர்மல்குமார் இன்று தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், நிலத்தடி நீர்மட்டத்தை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றார்.
2: வெங்கலமூர்த்தின்ற இந்த பகுதிக்கு ரவுண்டு

0: உலக புகையிலை எதிர்ப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. புகையிலை பயன்பாட்டினால் ஏற்படும் ஆபத்துகள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் 1987 முதல் உலக சுகாதார நிறுவனம் சார்பில் இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. புகையிலை ஈர்ப்பை தவிர்த்தல், அதன் மீதான அடிமைத்தனத்தை எதிர்த்து போரிடுதல் என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்து பேசிய மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் கே ஜி அருண்ராஜ், சமூகத்தை பாதுகாக்க புகையிலை பழக்கத்தை கைவிட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சுற்றுலாப் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு நடைபயிற்சி நடைபெற்றது. தென்காசியில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமானோர் பங்கேற்றனர். கோவை நேரு விளையாட்டு அரங்கில் 7,95,00,000 ரூபாய் செலவில் விளையாட்டு வீரர்களுக்கான உடற்பயிற்சி கூடம், படிப்பு அறை, பொழுதுபோக்கு மற்றும் பார்வையாளர்கள் அரங்கம் உள்ளிட்ட வசதிகளுடன் கட்டப்பட்டு வரும் நவீன விடுதிப் பணிகள் உரிய காலத்தில் முடிக்கப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். இப்பணிகளை இன்று நேரில் ஆய்வு செய்த அவர் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த விளையாட்டு வீரர்களுடன் கலந்துரையாடினார். அவர்களுக்கு தேவையான கூடுதல் விளையாட்டு உபகரணங்கள் உள்ளிட்ட தேவைகள் விரைவில் பூர்த்தி செய்யப்படும் என்றும் அமைச்சர் உறுதியளித்தார். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடனான வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்திலும் அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா பங்கேற்றார். திருச்சி மாவட்டத்தின் வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று இன்று பொறுப்பேற்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தயாள் தெரிவித்துள்ளார். பொறுப்பேற்றபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களின் தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தி செய்யப்படும் என்றார்.
1: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பிரதீக் தயாள். இன்று காலையில் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றிருக்கிறேன். இந்த வரலாற்று சிறப்புமிக்க மாவட்டத்தில் பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்ததில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களுக்கு நேர்மையான மற்றும் திறமையான நிர்வாகத்தை வழங்குவது எனது முக்கிய நோக்கமாகும். மக்களின் தேவைகளை, பிரச்சனைகளை கேட்டு அதற்கு பின் விரைவாக தீர்வு காண முயற்சி எடுக்கப்படும். இந்த பணியில் உங்களுடைய ஒத்துழைப்பு, மக்களின் ஆதரவை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: இதேபோல் தேனி மாவட்ட ஆட்சித்தலைவராக டாக்டர் வைத்தியநாதனும், திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவராக திருமதி வந்தனா கார்க்கும் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். தமிழகத்தில் காலியாக உள்ள ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான தேர்தல் வரும் 18 நடைபெறுகிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்கி வரும் 8 வரை நடைபெறும். வேட்புமனுக்களை திரும்பப்பெற வரும் 11 கடைசி நாளாகும். கடலூரில் சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கு தொழிற்கடன் வழங்கும் சிறப்பு முகாம் நாளை நடைபெற உள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு சி வி ஆதித்ய செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்ட சுற்றுலா தலங்களுக்கான நுழைவு கட்டணம் நாளை முதல் ஆன்லைன் மூலம் வசூலிக்கப்படும் என்று வனத்துறை அறிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டம் அகமதாபாத்தில் இன்றிரவு 7:30 நடைபெறுகிறது. இரண்டாவது முறையாக சாம்பியன் பட்டத்தை வெல்லும் முனைப்புடன் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி குஜராத் டைட்டன்ஸை எதிர்த்து களமிறங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோடை வெப்ப தாக்கத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ள மக்கள் அரசின் வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் அறிவுறுத்தியுள்ளார். நாட்டின் பாரம்பரிய அடையாளங்களை பாதுகாக்கும் முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். ராணுவ திறன் வளர்ச்சிக்கு புதுமையான சிந்தனைகள் உந்து சக்தியாக அமையும் என்று முப்படை தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் என் எஸ் ராஜா சுப்பிரமணி தெரிவித்துள்ளார். நிலத்தடி நீர்மட்டத்தை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு சி டி ஆர் நிர்மல்குமார் கூறியுள்ளார். சமூகத்தை பாதுகாக்க புகையிலை வழக்கத்தை கைவிட வேண்டியதன் அவசியத்தை மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் கே ஜி அருண்ராஜ் வலியுறுத்தியுள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தில் இன்று ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் இணைந்திருக்கிறோம். இனி நாம் கேட்டு ரசிக்கலாம் மெல்லிசை பாடல்.

சூரிய வம்சம் இந்த படத்தில் மனோ சுஜாதா குழுவினர் பாடிய பாடலை கேட்டு ரசித்தோம். நாம் இணைந்திருக்கிறோம் நமது மதுரை வானொலியில் 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் மதுர தென்றல் நிகழ்ச்சியில்.

மைக்கேல் மதன காமராஜன். இந்த படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி குழுவினர் பாடிய பாடலை கேட்டு ரசித்தோம். நாம் இணைந்திருக்கிறோம் நமது மதுரை வானொலியில் 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் மதுர தென்றல் நிகழ்ச்சியில். உங்களோடு நான் மீனாட்சி ராமச்சந்திரன்.

காவல் கீதம். இந்த படத்திற்காக எஸ்வி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டு ரசித்தோம். உங்களுடன் நான் மீனாட்சி ராமச்சந்திரன். மதுர தென்றல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்றிரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:40:15. ஆகாஷ்வாணி இசைப்பயிற்சி கற்பிப்பவர் சீதா நாராயணன் அவர்கள், மாணவியர் எஸ் வர்ஷினி, விஸ்ருதி கிரீஷ் ஆகியோர். மாமவ ஆஷ்ருத பவப்பிரியா ராகம் ஆதித்தளத்தில் அமைந்த சுவாதி திருநாள் கீர்த்தனையை இன்று கற்றுக்கொள்ளவிருக்கிறோம்.
2: நமஸ்காரம் மாமி.
3: நமஸ்காரம்மா. இப்போ நம்ம இந்த கிருத்திய பூரா நன்னா இந்த கிளாஸ்களில் கற்று முடித்தாச்சு. இப்போ அது ஒரு தினம் கூட சாகித்யத்தை நம்ம பார்த்துக்கலாம். நான் சொல்கிறேன், நீங்கள் அதை ரிப்பீட் பண்ணுங்க. மாமவ ஆஷ்ரித,
2: மாமவ ஆஷ்ரித,
3: நிர்ஜர பூருக,
2: நிர்ஜர பூருக,
3: மார கோட்டி மதாப,
2: மார கோட்டி மதாப,
3: தேக
2: தேக,
3: காமதாயகா,
2: காமதாயக,
3: பரிமுதிதேப,
2: பரிமுதிதேப,
3: கேவல மோத,
2: கேவல மோத,
3: நிவாச கணாப,
2: நிவாச கணாப,
3: சாரத விதுமுக,
2: சாரத விதுமுக,
3: மௌக்திகஹார,
2: மௌக்திகஹார,
3: சாந்த,
2: சாந்த,
3: பணீஸ்வர நகர விஹார,
2: பணீஸ்வர நகர விஹார,
3: பரிலச மேஹ்ருதி,
2: பரிலச மேஹ்ருதி,
3: ஜலதி கபீர,
2: ஜலதி கபீர,
3: பங்கஜநாப,
2: பங்கஜநாப,
3: பவார்ணவ பார,
2: பவார்ணவ பார.
3: மீனிங் ஒரு தடவை பார்த்துள்ளான். மாமவ என்னை காப்பாற்று, ஆஷ்ரித்த

0: ಆಶ್ರಿತ ನಿರ್ಜರ ಭೂರುಹ, ಅವರ ಅಂಡಿ ಅವರ ನಂಬರವಾಳಕ್ಕೆ ನಿರ್ಜರ ಭೂರುಹ, ನಿರ್ಜರನ ವಯಸ್ಸಾದವ, ವಾರ್ಧಕ್ಯಂ ಬರಾದವ, ಮುದುಮೈ ಅಡೆಯಾದವ. ಯಾರು ಮುದುಮೈ ಅಡೆಯಾದವ? ದೇವ. ದೇವಾಳುಡಿಯ ಭೂರುಹನ ಮರಂ ವೃಕ್ಷಂ, அவளுடைய மரம் எனது கற்பகத்தரு. இப்போ இதில் என்ன சொல்ல வர்றார்னா, என்னை காப்பாற்று, உன்னை நம்புறவர்களுக்கு நீ கற்பகத்தருவை போன்றவன். மாற கோட்டி மதாபகதேவ, மாறன்னா மன்மதன், கோட்டி மன்மதனுடைய மாதிரி தேஜஸ் உள்ளிய உடம்பை உடையவர் அவர். காமதாயக்க, கேட்டதெல்லாம் கொடுக்குறவர். பரிமுதி தேவ, அதிலும் சந்தோஷப்படுறவர். கேவல மோத, கைவல்யத்தை ரொம்ப சந்தோஷப்பட்டு ஏற்றுக்கிறவர். நிவாச கனாப, அப்படியே அந்த இது மாதிரி கருமேகம் மாதிரி ஒரு காந்தியுடைய கன ஆபனா. சாரத விதுமுக, சாரதம்னா உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் 6 சீசன்ஸ் உண்டு. சரத் ரித்துனா குளிர்காலம், அதில் இருக்கிற பூர்ண சந்திரனை மாதிரி இருக்கிற முகம், மௌக்திக ஆர மணி மாலை போட்டுருக்கிறவர், சாந்தமானவர். பணீஸ்வர நகர விஹார, பணீஸ்வரங்கிறது வந்து பணிங்கிறது பாம்புக்கு பேர். பணீஸ்வரன்னா பாம்புடைய ஹெட்டு, அது சுவாமியார் இவரா ஆதிசேஷன். அப்போ அந்த திரு அனந்தபுரம்னாலே ஆதிசேஷனுடைய நகரம்னு அர்த்தம். பணீஸ்வர நகர, அந்த பாம்பினுடைய நகரத்தில் இருக்கக்கூடியவர். பரிலச மேகிருதி, ஜலதி கபீர, தாம் சமுத்திரத்தை போன்ற ஆழம் கம்பீரமுடையவர். என் மனசில் வந்து குடியிருக்கணும். பரிலச மேகிருதி. பங்கஜநாப, அவருடைய நாபிலேருந்து தாமரை பூ மலர்ந்து வந்த நம்ம பார்த்துக்கோம். பவார்ணவ பாறை, இந்த உலகம் பவசாகரம், அர்ணவம்னா கடல், இந்த பவக்கடலை கடத்தி விடுறதுக்கு கடத்தி விடக்கூடியவர், அப்படி தான் அதோடைய அர்த்தம். நம்ம வேர்ட் பை வேர்ட் மீனிங் தெரிஞ்சுன்னு பாடினா ரொம்ப நன்னா பாட முடியும்.
1: ரொம்ப அழகாக இருக்கு மேம்.
0: மீனிங் தெரிஞ்சுட்டு பாடினா தான் நம்மளால் அதுக்கு வி கேன் டூ ஜஸ்டிஸ். இப்போ நம்ம இதை வந்து சேர்ந்தா போல் எல்லாருமா இதை பாடினாக்கா கேட்டுருக்கிறவா மட்டும் கற்றுக்க ஆசைப்படுறவளுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் அது.

0: താങ്ക് യു ബാബി.
1: നമസ്കാരം.
0: നമസ്കാരം.
1: റിയലി എൻജോയ് ടീച്ചിങ്.
0: ரொம்ப திருப்தியா
2: இருந்தாங்க.
0: தேங்க்யூ.
3: இசை பயிற்சி கேட்டும் கற்பித்தவர் சீதா நாராயணன் அவர்கள், மாணவியர் எஸ் வர்ஷினி, விஸ்ருதி கிரீஷ் ஆகியோர். ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேயர்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டு களிக்கலாம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். திருநெல்வேலி மாவட்டம் 3-7 சென்டிமீட்டர், 4-6 சென்டிமீட்டர், காக்காச்சி 5 சென்டிமீட்டர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தென்பரநாடு, சேலம் மாவட்டம் ஆத்தூர் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், மாஞ்சோலை, திருப்பரப்பு, கன்னியாகுமரி மாவட்டம் களியல், திருவண்ணாமலை மாவட்டம் ஜமனாமருத்தூர் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம், கிருஷ்ணகிரி மாவட்டம் கெளவரப்பள்ளி அணை, விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை, கன்னியாகுமரி மாவட்டம் அடையாமடை, திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், ஆம்பூர், சிவலோகம், பரூர், சித்தாறு, கேதண்டப்பட்டி, விருதுநகர், முள்ளங்கினாவிள்ளை, ஹோசூர், கொளச்சல், பேச்சிப்பாறை, கோழிப்போர்விலை, தளி, காரியக்கோவில் அணை, தக்கலை, இரண்யேல், குழித்துறை, கோவிலாங்குளம், வடப்புதுப்பட்டு, மாம்பழத்துறை ஆறு, கிருஷ்ணகிரி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிக வெப்பநிலை 2-3 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிக வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2-3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிக வெப்பநிலையான 40.1 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 24.5 டிகிரி செல்சியஸ் தர்மபுரியில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 12.6 டிகிரி செல்சியஸ். அதிக வெப்பநிலை நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1-4 டிகிரி

0: செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்திருந்தது. திருவள்ளூர் வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர் நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. திண்டுக்கல் மதுரை திருச்சிராப்பள்ளி ராமநாதபுரம் கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாய் இருந்தது. சென்னையில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. திருவள்ளூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணர்த்தக்க அளவு இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. கேரளத்தின் சில இடங்களில் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே பொழியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தென்கிழக்கு அரபிக் கடற்பரப்பு மற்றும் அதனை ஒட்டியுள்ள கடல் பகுதிகளில் தெற்கு கேரளத்தை ஒட்டி தென்கிழக்கு அரபிக் கடற்பரப்பில் 3.1 முதல் 5.8 கிலோமீட்டர் தொலைவில் இடைப்பட்ட பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று காணப்படுகிறது. வானிலை முன்னறிவிப்பு: நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம் மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் இன்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த இடிமழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை மறுநாள் திருநெல்வேலி, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, தென்காசி, திண்டுக்கல், கன்னியாகுமரி, ஈரோடு, நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் இடிமழைக்கு வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வானிலை நிலவக்கூடும். சென்னைக்கு மதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 40 முதல் 41 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். சில இடங்களில் லேசான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. அடுத்த 48 மணி நேரத்தில் அதிகளவு வெப்பநிலை 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். லேசான மழைக்கும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் சில இடங்களில் பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 23 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 31.9 டிகிரி செல்சியஸ். குறைந்த அளவு வெப்பநிலை 24.6 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் மதியம் 3 மணி. இது மதுர தென்றல் கேட்டு ரசிக்கக்கூடிய நேரம். உங்களுடன் நான் மீனாட்சி ராமச்சந்திரன்.

0: டி எம் சௌந்தரராஜன், பி சுசிலா குரல்களில் கேட்ட இந்த பாடல் இடம்பெற்ற படம் சிவகாமியின் செல்வன்.
1: காற்றில் கேட்கும் விஞ்ஞான வீணை, கண்கள் மூடி மயங்கும் பொழுதும் காது வழியே இதயம் புகுவது, ஐம்புலன்களையும் ஒன்று கூட்டி செவிகளில் கொண்டு சேர்ப்பது, இதயம் திறக்கும் இலக்கியம், உயிர் சிலிர்க்கும் மெல்லிசை, மூளை வளர்க்கும் அறிவியல், உங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் தேனில் நனைத்து தித்திக்க தருவது வானொலி கேட்கும் நேரம், உங்கள் வாழ்வின் உன்னத நேரம்.
2: நன்றி கவிஞர் வைரமுத்து அவர்களே.

அழகிய தமிழ் மகள் இவள், இரு விழிகளில் எழுதிய மடல், மெல்ல மொழிவது உறவெனும் குரல், படித்த

അഴകിയ തമിഴ് മകൻ ഇവൾ ഇരുവേഴി കഴുകെ

0: கண்ணில் உல வரும் வரும் மெல்லத்தான் நெஞ்சை கிள்ளத்தான்.
1: கொடி இடை விளைவது கனி, இந்த கனி இடை விளைவது சுவை, அந்த சுவை பெற நமக்கு குறை நெருக்கம் கொடுக்கும் நிலைதான் மயக்கம்.
0: அழகிய தமிழ் மகன்கள் இரு விழிகள் எழுதிய மடல் மெல்ல மொழிவது உறவெனும் குரல்.

சுசீலா குழுவினர். நாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் நமது மதுரை வானொலியில் மதுர தென்றல். உங்களோடு நான் மீனாட்சி ராமச்சந்திரன்.

0: உலகம் சுற்றும் வாலிபன் படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் அவர்கள் பாடிய பாடலை கேட்டு ரசித்தோம்.
1: ரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயன்.
2: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல.
1: அதெல்லாம் சரியா தாம இருக்கு. நீ ஏறி உட்காரு, இந்த வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
2: முதல்ல ஹெல்மெட்டை போட்டு லாக் பண்ணுங்க.
1: போட்டாச்சு போட்டாச்சு.
2: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஓட்டி திரும்புவீங்களா? எதிர்த்து

0: வண்டி வர வேண்டாமாங்க.
1: அவன் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா, ரெட் சிக்னல் வர போட்டாச்சா?
0: வெயிட் பண்ணி போங்க.
1: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
0: ஐயோ பள்ளம் பள்ளம்,
1: இங்கே உட்காரங்கி நான் பார்த்துக்கிறேன்.
0: சொன்னேன்
2: ஏன் சார், ரோந்து வாகனத்தில் வரும்போது பார்த்துட்டே தான் வரேன். சிக்னலை மதிக்கல, பயங்கர வேகம், வண்டி ஓட்டிகிட்டே ஹெல்மெட்டாக கழட்டி மடியில் வைக்கிறீங்க, ஃபோன் பேசிட்டு பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்போ பாருங்கள் விழுந்து கிடக்கிறீங்க. நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கிறது உங்கள் சுதந்திரத்தை பறிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்களை மனசில் நினச்சிக்கிட்டு எடுங்க.
3: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
4: பொதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: கேட்ட பாடல் இடம்பெற்ற படம் நீதிபதி, பாடிய குரல்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குழுவினர்.
1: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டுதான் பாப்போமே.
2: சாப்பிட்டுதான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
3: தொண்டைக்கு பதமா, காளா, மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பு நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
2: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
1: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
2: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
3: என் கடையில உள்ள போர்டை பாக்கலையோ, நல்லா பாருங்க.
2: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
2: காசு கொடுத்தானே வாங்குறேன், போன உடனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
3: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக்ல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
2: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு, இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
1: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
4: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

கேட்ட பாடல் இடம்பெற்ற படம் மைக்கேல் மதன காமராஜன். பாடிய குரல்கள் கமல்ஹாசன், எஸ் ஜானகி. நாம் இணைந்திருக்கிறோம் நமது மதுரை வானொலியில் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் மதுர தென்றல் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்.
2: இதுவரை நாம் மதுரை வானொலியில் மதுர தென்றலாக திரை இசை பாடல்களை கேட்டு ரசித்தோம். உங்களோடு நான் மீனாட்சி ராமச்சந்திரன்.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கிறோம்.
1: ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்கவிருப்பது காவியா எங்கே நாடகம். எழுதியவர் பி கலைமதி. நாடகத்தில் பங்கேற்போர் கார்த்திக்காக முத்துச்செல்வம், தங்கை காவ்யாவாக சுபஸ்ரீ, தீபிகாவாக சாந்தினி, வனத்துறை அதிகாரி ஸ்டீஃபனாக எஸ் கார்த்திகை தீபன், பேசும் மரங்களாக எஸ் எம் முத்துகிருஷ்ணன், சக்தி சரவணகுமார் மற்றும் ஜி கீதா, பி கே அஜிதா, அன்பரசன், முத்துக்கருப்பன், லாவண்யா, மீனாட்சி சுந்தரம், சூரிய பிரகதீஷ் ஆகியோர். அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். இதோ காவியா எங்கே நாடகம்.
2: அண்ணா அண்ணா எங்கண்ணா இருக்கீங்க? எனக்கு லேட் ஆகுது.
3: இருமா காவியா, ஒரு 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடுவேன்.
2: உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்ல, ஆனா எனக்கு ஸ்கூலுக்கு போகணும்ல, சீக்கிரம் வாங்க.
3: சரி சரி இரு அண்ணே, வந்துடுறேன்.
2: என் சைக்கிள் வேற பஞ்சர் ஆயிடுச்சு, சீக்கிரம் வாங்கண்ணா, லேட் ஆகுது.
3: ஓகே ஓகே வந்துட்டேன், வா பைக்ல ஏறு கிளம்புவோம்.
2: கார்த்தி அண்ணா, உன்ன ஒரு க்வெஸ்சன் கேட்கட்டுமா?
3: என்னம்மா காவியா, என்ன கேட்கணும்?
2: நான் பெரியவளாயிட்டா, என்ன நீ மறந்துடுவியானா?
3: நானா மறந்துடுவேனா? இம்பாசிபிள்.
2: ப்ராமிஸ்?
3: ப்ராமிஸா? என் காவியா தங்கம் இந்த உலகத்தில் எங்க இருந்தாலும் எப்பவும் என் மனசுல இருந்துட்டே தான் இருப்பா.
2: அச்சோ, லவ் யூ, லவ் யூ சோ மச்ண்ணா.
3: லவ் யூ டூ காவியா தங்கம்.
2: தேங்க்ஸ்ண்ணா.
3: சரி சரி, உனக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆகுதுல்ல, பத்திரமா பிடிச்சிக்கோ. அண்ணே வண்டியை எப்படி ஓட்டுறேன்னு மட்டும் பாரு.

0: கவ்யா டைம் ஆயிடுச்சு, பெல் அடிக்க போறாங்க, சீக்கிரம் இறங்கு.
1: ஆ சரிண்ணா, தேங்க்ஸ்ண்ணா.
0: தேங்க்ஸ்லாம் வேணாம், ஈவினிங் வெயிட் பண்ணு, நான் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்.
1: ஓகேண்ணா, பாய்.
0: பாய்.
2: டேய் மச்சி, காவியா வந்துட்டாடா.
3: அட அட அட, ஏன் டெய்லி டிரைவர் தான் ட்ராப் பண்ணுவாரோ இந்த பிரின்சஸை?
2: பாடி காடி இல்லாமல் மேடம் வரமாட்டாங்க போலையே, உனக்கு எப்படி அமைச்சி இந்த வாய்ப்பு கிடைக்கும்?
3: நடக்கட்டும் நடக்கட்டும்.
1: சே, இவங்களுக்குலாம் வேறு வேலையே இல்லை.
4: ஹாய் காவியா, குட் மார்னிங் டி. அவங்க

0: ஏன் ரொம்ப ஓவராக தான் போகிறாங்க, அதெல்லாம் கண்டுக்காத, இக்னோர் பண்ணு.
1: எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது தீபிகா.
0: பி போல் கவியா, ஐ எம் வித் யூ ஆல்வேஸ். சரி வா, கிளாஸ் டைம் ஆயிடுச்சு, போகலாம்.
2: ஏ காவியா, இன்னைக்கு கிளாஸ் எப்படி போச்சு?
1: ஓகேவா போச்சுண்ணா.
2: ஏன் சோர்வா பேசுற? உண்மையை சொல்லு, என்ன ஆச்சு?
1: அண்ணா, எனக்கு ஸ்கூலுக்கு போகவே பயமா இருக்குண்ணா.
2: என்ன ஆச்சு காவியா, என்ன ப்ராப்ளம்? யாராவது உன்னை கஷ்டப்படுத்துனாங்களா?
1: அது வந்து அண்ணா.
2: சொல்லு, யாராவது உன்னை கஷ்டப்படுத்துனாங்களா? எதுவாக இருந்தாலும் தயங்காமல் சொல்லுமா, அண்ணன் பார்த்துக்கிறேன்.
1: ஸ்கூலில் சில பேர் தினமும் என்னை கிண்டல் பண்ணுறாங்கண்ணா.
2: கிண்டல் பண்ணுறாங்களா? யார் அவங்க, பேரை சொல்லு.
1: அதெல்லாம் வேண்டாண்ணா, நீ வந்து கேட்டால் பெரிய ப்ராப்ளம் ஆகிடும்ண்ணா.
2: காவியா, நான் இருக்கேன், சரியா? உன்னை யார் எதுவும் செய்ய முடியாது, தைரியமாக இரு, அண்ணன் பார்த்துக்கிறேன். காவியா, ஸ்கூல் கிளம்பலையா? டைம் ஆயிடுச்சு பாரு.
1: அண்ணா இல்லைண்ணா, இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேண்ணா.
2: நேற்று தான் உனக்கு கிளியராக சொன்னேல காவியா, திரும்பவும் ஏன் உனக்கு பயம் வருது? நீ ஸ்கூலுக்கு போகிற, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்.
1: நிஜமாவாண்ணா, நீங்களும் ஸ்கூலுக்கு வரீங்களா?
2: எஸ், இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்து உன் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறேன்.
1: தோ ஒரு 10 மினிட்ஸ் ரெடி ஆயிடுறேண்ணா. அண்ணா நான் ரெடி, போலாமா?
2: ஆ, இந்தா 5 மினிட்ஸில் வந்துடுறேம்மா, ஒரு இம்பார்ட்டன்ட் கால்.
1: ஓகேண்ணா, நான் வெயிட் பண்ணுறேன், சீக்கிரம் வாங்க. மா, லஞ்ச் பேக்கை கொண்டு வாங்க.
3: வர வர நீ ரொம்ப சோமேறியாக போயிட்ட காவியா, உனக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுக்க ஒரு ஆள் வரணுமா?
1: சாரிம்மா, அவசரத்தில் மறந்துட்டேம்மா.
2: ஓகே காவியா, வா போகலாம்.
4: காவியா இன்னைக்கும் பாடி கார்டோட வந்திருக்காடா.
5: இந்த அழகிக்கு செக்யூரிட்டி ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கு மச்சி.
2: ஓய் தம்பிகளா, என்ன சொன்னீங்க?
4: இல்லைண்ணா, சும்மா ஜஸ்ட் ஜோக்ண்ணா.
2: என்னது ஜோக்கா? ஜோக்னா எல்லாரும் சிரிக்கணும், ஒருத்தி மட்டும் அழுதா அது பேர் ஜோக் இல்லை, புரிஞ்சுதா? என் தங்கச்சியை ஹர்ட் பண்ணுற மாதிரி யாராவது நடந்துக்கிட்டீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற.
4: சரிண்ணா சரிண்ணா.
5: மச்சி இனிமேல் நம்மளுக்கு கூடாதுடா, போகிற போக்க பார்த்தா மெடிக்கல் இன்சூரன்ஸ் தான் நம்மளுக்கு எடுக்கணும்.
6: சார் யார் நீங்கள், என்ன நடக்குதுங்க?
2: நதிங் மேம், நான் காவிய அண்ணன் தான், ஜஸ்ட் பேசிகிட்டு இருந்தோம், அவ்வளோதான்.
6: வேற எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல?
2: நோ மேம், வேற எதுவும் இல்லை.
6: ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரேயருக்கு டைம் ஆயிடுச்சு, ஆல் ஆஃப் யூ கோ.
0: வாவ், ஹே காவியா, உங்க அண்ணன் சம மாஸ்டி.
1: எங்க அண்ணன் எப்பவுமே மாஸ் தாண்டி.
0: நீ வேணா பாரு, அந்த பசங்க இனிமே உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க.
1: நீ சொல்றது சரிதான் தீபிகா, ஆனா பொண்ணுங்க எப்பவுமே இன்னொருத்தர டிபெண்ட் பண்ணியே இருக்க கூடாது, தன்னிச்சையா செயல்படணும், போல்டா இருக்க கத்துக்கணும்.
0: என்னடி சொல்ற?
1: அதாவது நானே என்ன ஸ்ட்ராங் பண்ணிக்கணும்னு சொல்றேன்டி.
0: என்னமோ சொல்ற, சரி.
2: ஹே காவியா, டுடே கிளாஸ் எப்படி போச்சு? ஆர் யூ ஓகே நவ?
1: எல்லாம் ஓகே தான், நல்லா போச்சு, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா.
2: தேங்க்ஸ்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ எப்பவும் சிரிச்சுட்டே இருந்தா அது போதுமா எனக்கு.
1: ஓகேண்ணா, நான் உங்களை ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைக்கணும், அதுதான் என் விருப்பம்.
2: வெரி குட்மா, நீ எப்பொழுதுமே எனக்கு ப்ரௌட் தான்.
7: டே கார்த்திக், என்னடா சீரியஸாக மூஞ்சி வச்சுட்டு இருக்க?
2: ஒன்றும் இல்லைடா.
7: டேய், நான் ஃப்ரெண்டுடா, எனக்கு தெரியாத உன்னை பற்றி. ஒன்றும் இல்லைன்னு உன் வாய் தான் சொல்லுது, உன் முகம் வேற என்னமோ சொல்லுது, என்ன ப்ராப்ளம் என்கிட்ட சொல்லு.
2: அது வந்துடா, காவியாவை சில ஸ்டூடெண்ட்ஸ் கஷ்டப்படுத்துகிறாங்கடா, பட் அதை நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன், இருந்தாலும் ஃப்யூச்சரில் என்ன ஆகுமோன்னு நினச்சா கொஞ்சம் பயமாக இருக்குடா.
7: இங்கே பாடுறா கார்த்தி, நீ எப்பவுமே உன் தங்கச்சி கூடவே இருக்க முடியாது. காவியாவை கான்ஃபிடென்ட்டான ஸ்ட்ராங்கான பொண்ணாக வளர்க்கணும்டா, அவள் எப்பவும் இன்னொருத்தரை நம்பியே இருக்கக்கூடாது.

0: அவ போல்டா இருக்கணும். அது உன்னால கண்டிப்பா முடியும்டா கார்த்தி.
1: புரியுதுரா பிரதீப், நீ சொல்றது 100% கரெக்ட் பிரதீப். அதுக்கான முயற்சியை நான் கண்டிப்பா எடுப்பேன், அதுல சக்சஸும் ஆவேன். ஓகேடா பாப்போம்.
0: சரிடா பாய்.
2: கார்த்தி, நீ வேலைக்கு கொஞ்சம் சீரியஸாக ட்ரை பண்ணுப்பா. நம்ம வீட்டு சூழ்நிலை சரியில்லாமல் இருக்குல்ல?
1: புரியுதுப்பா, நானும் ட்ரை பண்ணிட்டு தான் பார்க்கேன். சென்னையில் கூட ஒரு இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க, போகலாம்னு இருக்கேன். கிடச்சிரும்பா.
3: கார்த்தி, காவியோட படிப்பு ரொம்ப முக்கியம்ப்பா. அவ ஸ்கூல் முடிச்சிட்டா, காலேஜ் போகணும். அப்பா ஒருத்தரால் சமாளிக்க முடியாதுப்பா.
1: ஓகேம்மா, ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், சீக்கிரம் கிடச்சிரும். கவ்யா, கவ்யா கிளம்பிட்டியா?
4: கார்த்தியண்ணா, நான் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன். நான் இப்போ இன்டிபெண்ட் ஆகணும், ஸோ நானே சைக்கிள் ஓட்டிட்டு போக போகிறேன்.
1: என்னம்மா சொல்ற? வெரி குட், அது நல்லது தான்.
4: இனிமே நீங்க பிஸியா இருந்தாலும் நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன்.
1: தட்ஸ் மை கேர்ள். காவியா, நானும் இன்டர்வியூக்கு சென்னை கிளம்பலான்னு இருக்கேன். காவியா, இனி நீ தான் உன்னை பார்த்துக்கணும், சரியா?
4: சரிண்ணா, நானே என்னை பார்த்துக்கிறேன். நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேம்மா. பாய்ண்ணா.
1: பாய்மா, பார்த்து போயிட்டு வா. அப்பாடா, ஒரு வழியாக டைமுக்கு இன்டர்வியூக்கு வந்தாச்சு. இந்த ஜாப் கண்டிப்பாக எனக்கு கிடைக்கணும், இல்லைன்னா வீட்டை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிரும். இங்கே நிறைய பேர் இருக்காங்களே, பரவாயில்ல, ட்ரை பண்ணுவோம். காவியாமா, உனக்காக தான் இது எல்லாமே. அடுத்து நம்மளை தான் கூப்பிடுவாங்க.
5: கார்த்திக், யூ கேன் கம் இன்.
1: குட் மார்னிங் மேம்.
5: Good morning. Relax. Sit down.
1: Thank you, ma'am.
5: உங்களை பற்றி சொல்லுங்க.
1: மேம், என் பேர் கார்த்திக். எம்பிஏ இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் முடிச்சிருக்கேன். ஊரில் சின்னதாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது இந்த ஜாப்காக வேக்கன்சி இருந்ததை பார்த்து அப்ளை பண்ணியிருந்தேன் மேம்.
5: ஓகே, ஏன் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணீங்க?
1: மேம், அது வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனியில் இருக்கணும் தான் மேம் என்னோடய எய்ம். இது ஒரு ஜாப் மட்டும் இல்லை, என்னை பொறுத்தவரை இது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி.
5: நீங்கள் இப்போ என்ன சொல்ல வரீங்க, கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள்.
1: எஸ் மேம், என்னோடய ஃபேமிலி என்ன நம்பி தான் இருக்காங்க, குறிப்பாக என்னோடய தங்கச்சி. அவளுக்கு நல்ல படிப்பு அப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான ஃப்யூச்சர் நான் தான் மேம் அமைச்சு கொடுக்கணும். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி தான், ஆனால் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம் இருக்குது மேம்.
5: உங்களோட சிறப்பு திறமை அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க?
1: மேம், ஐ நெவர் கிவ் அப் மேம். சிச்சுவேஷன் எதுவாக இருந்தாலும் நான் ஃபைட் பண்ணுவேன். ஐ வில் டூ மை பெஸ்ட் மேம்.
5: ஒருவேளை இந்த வேலை உங்களுக்கு கிடைக்கலனா?
1: ஐ வில் கம் பேக் ஸ்ட்ராங்கர் மேம், பிகாஸ் ஐ டோன்ட் ஹாவ் அனதர் ஆப்ஷன் எக்ஸப்ட் சக்ஸஸ். திரும்பி கண்டிப்பா வருவேன்.
5: ஓகே கார்த்திக், we will get back to you.
1: Thank you ma'am. அப்பாடா, நல்லபடியா இன்டர்வியூ முடிஞ்சது. நான் என் பெஸ்ட்ட கொடுத்துருக்கேன், இப்போ ரிசல்ட் எதுவா இருந்தாலும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். சரி, காவியாட பேசுவோம். ஹலோ காவியா. இன்டர்வியூ முடிஞ்சுமா? நல்லா போச்சுமா? உனக்கு நம்பிக்கை இருந்தா கண்டிப்பாக நான் செலக்ட் ஆயிடுவேன். ஓகேம்மா, நான் ஃப்ரெண்டு வீடு வரைக்கும் போக வேண்டியிருக்கு, போயிட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். அம்மா கிட்ட சொல்லிவிடு.
4: அண்ணா, காலையில் ஊர்லேருந்து வந்தீங்க, வந்ததுலேருந்து நீங்கள் என் கூட பேசவே இல்லையே.

0: நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன்டா, அப்புறம் பேசுகிறேன்.
1: வர வர நீங்கள் ரொம்ப மாறிட்டீங்கண்ணா, முன்னாடி மாதிரி இல்லை நீங்கள்.
0: தங்கச்சி, எல்லா நேரமும் உன் கூடவே இருக்க முடியாது, எனக்கு 1008 ப்ராப்ளம்ஸ் இருக்கு, புரிஞ்சுதா? போங்கட்டு.
1: சரிண்ணே, நான் தான் அண்ணனுக்கு பேர்டனாக இருக்கண்ணா. அண்ணா என்கிட்ட ஓவராக கோவப்படுறாரு, நான் இனிமேல் அண்ணா கிட்ட பேச போகிறதே இல்லை.
0: நான் காவியாவை கஷ்டப்படுத்திட்டேனோ, அண்ணா அண்ணான்னு என்னையே சுற்றி சுற்றி வரும் சின்ன பொண்ணு. சே, அவகிட்ட போய் என் கோவத்தை காட்டிட்டேனே, என்ன இருந்தாலும் நான் அப்படி பேசியிருக்க கூடாது.
2: காவியா, கார்த்தி, வாங்க சாப்பிடலாம். ஏன் தனித்தனியா ஒவ்வொரு ரூம்ல உட்காந்துருக்கீங்க? நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். சாயங்காலத்துலேருந்து ரெண்டு பேரும் சைலண்ட்டாகவே இருக்கீங்க.
1: மா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, நல்லா தான் இருக்கும்.
2: அவள் எதையோ மறைக்கிறா. டே கார்த்தி, நீ சொல்லுடா, என்ன பிரச்சனை உங்கள் ரெண்டு பேருக்கும்?
0: சுபாம்மா, அப்படிலாம் எதுவும் இல்லைம்மா.
2: சரி சரி, வாங்க சாப்பிட்லாம்.
3: ஹே காவியா, என்னடி அப்செட்டாக இருக்கு?
1: அது வந்து அண்ணனுக்கும் எனக்கும் சின்ன ப்ராப்ளம் டி, அவர் என் கூட பேசுறதே இல்லை.
3: அவர் பிஸியாக தாண்டி இருப்பார், அதுக்காகவா அப்செட்டாக இருக்க?
1: பிஸின்னா என்ன, ஏன் நான்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லையா?
3: காவியா, உன் அண்ணனுக்கு நீ இம்பார்ட்டன்ட் தான், ஆனால் நீயும் அவரோட சிச்சுவேஷனை புரிஞ்சு நடந்துக்கணும் டி.
1: இல்லை இல்லை, இப்போது நான் தான் ஸ்ட்ராங்னு ப்ரூவ் பண்ணியே ஆகணும்.
3: ஏய், என்னடி சொல்கிற?
1: இப்போ உனக்கு புரியாது, பட் நேரம் வரும்போது உங்கள் எல்லாருக்கும் புரிய வைப்பேன் இந்த காவியா யாருன்னு.
3: ம், உனக்கு என்னமோ ஆயிடுச்சு, போ.
4: என்னடா கார்த்தி, உன் தங்கச்சி கூட ஏதோ பிரச்சனைன்னு சொன்ன, இன்னும் பேசலையா காவியாவோட?
0: இல்லைடா பிரதீப், அவ என்ன அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கு, அதான் ஃபீலிங்காக இருக்கு.
4: அடடே, அது அவாய்ட் இல்லைடா, ஹர்ட் பண்ணுறதுன்னு சொல்லு.
0: ம்,
4: சரி, நீயே ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுக்கலாமே காவியோட பேசுறதுக்கு.
0: என்னடா பேசுறது?
4: சாரின்னு சொல்லு, சிம்பிளா.
0: ம், சரி, பேசி பார்க்குறேன்.
4: ம்,
5: நெக்ஸ்ட் வீக் ஸ்கூல்ல ட்ரிப் போக போறோம், நம்ம ஊர் பக்கத்துல இருக்க ஃபாரஸ்டுக்கு.
3: காவியா காவியா, நம்மளும் போலாண்டி.
1: ம், போலாமே, நானும் வரேன்டி, ஜாலியா இருக்கும்.
3: ஆமா, உங்க அண்ணன் கிட்ட பெர்மிஷன் கேட்கணுமே. எப்படி கேட்க போற?
1: எனக்கு யாரையும் கேட்க வேண்டியது இல்ல.
3: காவியா, சீரியஸ்லி இப்படி சொல்லாம போறது சரியா தப்பில்ல?
1: சரியோ தவறோ, நான் வீக் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு இதுதான் எனக்கு கிடைச்ச சான்ஸ், அதை நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன்.
3: காவியா, ஸ்ட்ரென்த்துனா தனியாக போகிறதில்ல, உண்மையை பேசுகிறது தான். நீ தப்பு பண்ணுற காவியா, முதல்ல உங்கள் அண்ணன்கிட்ட போய் சொல்லுப்போ.
1: பார்ப்போண்டி, நான் எதுக்கு கேட்கணும்? இதுதான் சரியான சான்ஸ். நம்ம அண்ணா தான் நம்மக்கிட்ட பேச மாட்டேங்கிறானே, நான் என்ன அவ்வளோ மோசமாக போயிட்டேன்னா என்ன? ஆ, இந்த ட்ரிப் போகிற விஷயத்த யார்கிட்டையும் சொல்லாமல் போய் நானும் சுதந்திரமான ஸ்ட்ராங்கான பொண்ணுன்னு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்.
0: என்ன காவியா உம்முன்னே இருக்கா? சரி, பிரதீப் சொன்ன மாதிரி பேசிதான் பார்ப்போம். காவியாமா, என்ன டின்னர் சாப்பிட்டியா?
1: சாப்பிட்டேன் சாப்பிட்டேன்.
0: நாளைக்கு என்னம்மா பிளானு?
1: நத்திங், ரெகுலர் கிளாஸ் தான்.
0: சரி, கேர்ஃபுல்லாக போ, எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, அந்த பசங்க எதுவும் பிரச்சனை பண்ணலைல்ல?
1: எல்லாம் ஓகே தான், நான் பார்த்துக்கிறேன்.
0: என்ன என்ன சொன்னாலும் ஒரு மாதிரியாக போய் பேசுகிறா.
2: காவியா, இவ்வளோ சீக்கிரமாக எங்கம்மா போகிற?
1: ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குமா, அதான்.
2: அப்போ சாப்பாடு
1: ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிறேம்மா.
2: முன்னாடியே சொல்லியிருந்தா ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருப்பேன்ல.
1: உங்களுக்கு

0: எதுக்குமா வீண் கஷ்டம், நானே பாத்துக்கிறேமா.
1: வர வர நீ பண்றதெல்லாம் புதுசா தான் இருக்கு.
0: அம்மா ஈவினிங் நான் வர லேட் ஆகுமா?
1: பாத்து பத்திரமா போயிட்டு வாமா.
0: ஹாய் தீபிகா.
2: ஹாய் காவ்யா. ஆமாம், உங்கள் வீட்டில் ட்ரிப்பு போகிறத பற்றி சொன்னியா? உங்கள் அண்ணன் என்ன சொன்னாங்க?
0: அதெல்லாம் நான் எதுவும் சொல்லலடி.
2: என்னாடி, சரி விடு, இன்னும் டைம் இருக்குது. உங்கள் அண்ணனுக்கு கால் பண்ணி சொல்லு போ.
0: நோ தீபிகா, இப்போ சொல்ல ஒன்றும் தேவையில்ல.
2: நீ பண்ணுறதை பார்த்தா ஏதோ மாதிரி இருக்குடி.
0: ரிலாக்ஸ் தீபிகா, எல்லாம் சரியாக தான் நடக்கும்.
2: ஓகே ஓகே, சீக்கிரமா பஸ் கிளம்ப போகுது.

0: பசங்களா எல்லாரும் பார்த்து கவனமா இறங்குங்க, ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம்.
1: வாவ் காவியா, அந்த பிளேஸை பாரு, ரொம்ப அழகா இருக்குல்ல.
2: எஸ் தீபிகா, பார்க்கவே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கு.
0: ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கவனமாக கேளுங்க, இது ஃபாரஸ்ட் ஏரியா, ஸோ எல்லாரும் குரூப்பாக தான் இருக்கணும், தனியாக எங்கேயும் போகக்கூடாது. ஓகேவா?
3: ஓகே மேம்.
0: யாராவது ரூல் பிரேக் பண்ணால் சிவியரான ஆக்ஷன் எடுப்பேன்.
1: காவியா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே இருப்போம்டி.
2: ஓகே தீபிகா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே போகலாம். நான் ஸ்ட்ராங்னு ப்ரூவ் பண்ணணும், அதுக்கு இந்த ஃபாரஸ்டில் தனியாக போயிட்டு வர்றது தான் சரியாக இருக்கும்.
1: காவியா இந்த இடம் சூப்பராக இருக்குடி, வா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து செல்ஃபி எடுக்கலாம்.
2: இல்லை தீபிகா நீ எடுத்துகிட்டு வா, நான் முன்னாடி மெதுவாக நடந்துட்டுருக்கேன். என்ன இங்கே ஒரு பெரிய கிணறு இருக்கு. இங்கிட்ட ஒரு பாதை வேற போகுதே. பேசாம இந்த பாதையில தனியா போயிட்டு வந்துட்டேன். என்ன இந்த பாதைக்குள்ள நான் தனியா போயிட்டு வரேன், அப்போதான் நான் வீக்கில்னு ப்ரூவ் ஆகும். இது பாதை போய்கிட்டே இருக்கு, இன்னும் டீப்பா போகும் போலயே. சரி போவோம். ஐயோ பேசாம திரும்ப போயிடலாமா?

மேனேஜ் பண்ணிக்க முடியுமா? கமான் காவ்யா, உன்னால் முடியும், லெட்ஸ் கோ. இது வேறு பாதம் மாதிரி தெரியுதே, நான் வந்த பாதை இது இல்லையே. ஐயோ, தீபிகா, தீபிகா மேடம், ஐயோ, நான் எங்கே இருக்கேன்? நீங்களாம் எங்கே இருக்கீங்க தீபிகா? தீபிகா,

ஓ மை காட், ஒரே இருட்டா இருக்கே, எப்படி போறதுன்னே தெரியலையே. ஐயோ சரி, ஃபோன் பண்ணி யாரையாவது கூப்பிடலாம். ஐயோ சிக்னல் வேற இல்லையே, இப்போ நான் என்ன பண்ணுவேன்?

0: one student missing, teacher.
1: என்ன சொல்றீங்க? யார் அது?
0: காவியா தான் டீச்சர்.
1: ஓ மை காட், எங்க போயிட்டா அவ? ஸ்டூடண்ட்ஸ், நீங்க யாராவது காவியாவை பாத்தீங்களா?
2: எஸ் மேம், என் கூட தான் இருந்தா. நான் அவளை செல்ஃபி எடுக்க கூப்பிட்டப்ப எங்கேயோ போனா. நான் அவளுக்கு கால் பண்ணேன் பட் ரீச் ஆகலை மேம்.
1: டீச்சர், இப்போ நம்ம என்ன பண்றது?
0: உடனே ஸ்கூலுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்க வீட்டுக்கு சொல்ல சொல்லுங்க. சேஃப்டி ரொம்ப முக்கியம்.
3: வாடா பிரதீப், என்ன ரெண்டு நாளா ஆளையே காணோம்?
4: ஒரு இன்டர்வியூக்காக வெளியூர் வர போயிருந்தேன்டா. ஆமாம், உன் சிஸ்டர் கூட பேசிட்டியா?
3: லைட்டாக. அவள் எதையோ என்கிட்ட மறைக்கிறாடா.

0: இன்னைக்கு அவ முகமே சரியில்லை.
1: என்னவா இருக்கும்?
0: அதான்டா தெரியல. என்ன ஃபோன் அடிக்குது? ஹலோ
2: ஹலோ சார், நான் காவியா படிக்கிற ஸ்கூல் ஹெச்எம் பேசுகிறேன். நீங்கள் கார்த்திக் தானே?
0: ஆ சொல்லுங்கள் மேம்.
2: சார், ஸ்கூல் ட்ரிப்பில் காவியாவை காணுன்னு எங்களுக்கு நியூஸ் வந்திருக்கு. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸ்கூல் டீமும் ஸ்பாட்டுக்கு போக போகிறோம். நீங்கள் வந்தால் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
0: என்ன மேம், மேம் மேம் என்ன சொல்கிறீங்க? காவியாவை காணுமா? என்ன என்ன ட்ரிப்பா? எங்கிட்ட எதுவுமே சொல்ல மேம். எங்கே போனாங்க எல்லோரும்?
2: இங்கே பக்கத்தில் இருக்க ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு தான். நீங்கள் உடனே வாங்க, நாம் அங்கே போகலாம்.
0: மேம் எனக்கு ஒன்றுமே புரியலை. இந்தா இருங்க, ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடுறேன்.
1: டேய் என்னடா ஆச்சு, காவியா எங்கே போனான்?
0: டேய் பிரதீப், அதான்டா தெரியல, காவியாவை காணோம்னு சொல்கிறாங்கடா. சரி, நான் உடனே ஸ்கூலுக்கு போய் பார்க்குறேன்.
1: ஒன்றும் இல்லை, நானும் கூட வரேன்.
0: இல்லைடா, வீட்டில் பதட்டமாக இருப்பாங்க. நீ வீட்டுக்கு போய் அம்மா அப்பாவை கொஞ்சம் பார்த்துக்கோ, நான் போயிட்டு வந்துடுறேன்.
2: நீங்கள் தானே காவியாவோட பிரதர்?
0: ஆமாம் ஆமாம் மேம். என் சிஸ்டர் காவியாவுக்கு என்னாச்சு? அப்போ இப்போ எப்படி இருக்கா மேம்?
2: காரில் முதல்ல ஏறுங்க, நாம் ஸ்பாட்டுக்கு உடனே போகணும். டிரைவர் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட், சீக்கிரம் போங்க.
0: ஐயோ மேம், இப்போ என்ன நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியல மேம்.
2: இது ஒன் டே ட்ரிப் தான். டீச்சர்ஸ் ஃபுல்லாக இன்ஸ்ட்ரக்ஷனோட நடந்துக்க சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தும் இப்படி ஏன் நடந்துச்சுன்னு தெரியலையே
0: மேம். காவியா ரொம்ப சின்ன பொண்ணு மேம், ரொம்ப பயப்பட வேற செய்வா. ஐயோ, அவ என்ன பண்றாலோ எப்படி இருக்காலோ எனக்கு ஒண்ணுமே புரியல மேம், ரொம்ப பயமா இருக்கு.
3: தீபிகா, தீபிகா எங்கடி இருக்க? நான் இங்க வந்து தனியா மாட்டிக்கிட்டனா? ஹலோ, யாராவது இருக்கீங்களா? யாராவது வாங்களேன், ஹெல்ப் பண்ணுங்களேன். நான் வந்த பாதை மாதிரி இல்லையே, கால் வேற வலிக்குது, ரொம்ப பசிக்குது, தண்ணி தாகமா வேற இருக்கு. கடவுளே, நான் எப்படி போகணும்னு கூட தெரியலையே. யாராவது இருக்கீங்களா, ஹெல்ப் பண்ணுங்களேன். ஐயோ, யாருமே இல்லையா? ஐயோ, இந்த இடத்துலயும் சிக்னல் கிடைக்கலையே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? பயமுறுத்தாதீங்க, என் முன்னாடி வாங்கலை. ஐயோ, நான் தனியாக வந்திருக்கவே கூடாது. யாராவது இருக்கீங்களா? ஐயோ, பயமா இருக்கு. ஆ, யாரு? ஐயோ, சத்தம் கேட்குது, யாரது? நான் ஸ்ட்ராங்குன்னு ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் இப்போ பயமா இருக்கு. கால் ரொம்ப வலிக்குது, கொஞ்சம் உட்காந்தாதான் என்னால் தொடர்ந்து நடக்க முடியும். அண்ணா, நீங்கள் இருந்திருந்தா நான் இப்படி கஷ்டப்பட்டுருக்க மாட்டேல்ல. அண்ணா, நீ எங்கன்னா இருக்க, பயமாக இருக்குண்ணா.

0: மேம் மேம் இன்னும் எவ்வளோ தூரம் மேம் இருக்கு?
1: இதோ இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் தான் சார், போயிடலாம். டென்ஷன் ஆகாதீங்க சார், உங்கள் சிஸ்டருக்கு ஒன்றாகாது.
0: மேம் அங்கே உள்ள டீச்சர்ஸ் கிட்டையாவது கால் பண்ணி கேளுங்க மேம்.
1: ஓகே ஓகே, கால் பண்ணுறேன். ஹலோ மேம், என்னாச்சு? காவியா திரும்ப வந்துட்டாங்களா?
2: ஹலோ, இன்னும் வரல மேம். நாங்களும் தேடிட்டு தான் இருக்கோம். ஃபாரஸ்ட் உள்ளே போக பயமாக இருக்குது. உங்களுக்கு தான் வெயிட் பண்ணுறோம்.
1: ஓ ஓகே ஓகே, இன்னொரு 10 மினிட்ஸில் நாங்கள் அங்கே வந்துடுவோம். ஸ்டூடெண்ட்ஸ் அமைதியாக இருக்க சொல்லுங்கள். போலீஸ் அண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ டோன்ட் வரி, காவியாவை கண்டுபிடிச்சிடலாம்.
2: ஓகே மேம், வி ஆர் வெயிட்டிங்.
3: என்னாச்சு மேம்?
2: ஹெச்எம் மேம் இஸ் ஆன் த வே, பயப்படாதீங்க, சீக்கிரமே காவியாவை கண்டுபிடிச்சிடலாம்.
3: மேம் என் கூட தான் மேம் பேசிக்கிட்டே வந்தா, நான்

இருக்கீங்களா? யாரோ இருக்கிற மாதிரி இருக்கு. யாருங்க? யாரா இருந்தாலும் வெளியே வாங்க தயவு செஞ்சு. என்னை பயமுறுத்தாதீங்க. யார் அது?

0: இதோ ஹெச்எம் மேம் கார் வந்துருச்சு.
1: ஆ டீச்சர், என்னாச்சு? காவியா பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா?
0: இல்ல மேம்.
2: மேம், நான் காவியோட அண்ணே. எந்த பக்கம் மேம் போனா? காவியா எங்க, இந்த பக்கமா இல்ல அந்த பக்கமா?
0: அந்த பக்கம் போக சான்ஸ் இல்ல சார், கண்டிப்பா இந்த பக்கம் தான் போயிருக்கணும்.
2: ஐயோ, என் தங்கச்சி எங்கிட்டு போனான்னு தெரியலையே. காவியா, காவியா எங்க இருக்க? காவியா,
1: கார்த்திக் நில்லுங்க, தனியா போகாதீங்க, ஃபாரஸ்ட் டீம் வரட்டும், சேர்ந்து போகலாம்.
2: நோ நோ மேம், நான் என் தங்கச்சியை உடனே பார்க்கணும். என்ன விடுங்க, நான் போறேன், நான் போறேன், என்ன விடுங்க.
3: அண்ணா, அண்ணா நீங்க எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வாங்கண்ணா, பயமா இருக்குண்ணா. இது என்ன இடம்? இருந்து நான் எப்படி வெளியே போறது? பாதை எங்க போகுதுன்னே தெரியலையே. அண்ணா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், சொல்லாம வந்திருக்க கூடாது.
4: இந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழறா? பாவமா இருக்குல்ல, காட்டுல வழி தவறி வந்துட்டா போல. பாவம்.
3: யார் அது? யாரு யார் அங்க பேசுறது? என் முன்னாடி வாங்க ப்ளீஸ், பயமுறுத்தாதீங்க.
4: ஏய், இங்க பாரு, நாம பேசுறது இந்த பொண்ணுக்கு கேக்குது.
3: யாரு நீங்க? யாரு?
4: பயப்படாதம்மா, நாங்க மரங்கள் தான்.
3: என்ன மரங்களா? மரங்கள் எப்படி பேசும்?
4: எங்களுக்கு உணர்வுகள் இருக்குது. நாங்க பேசுறது உனக்கு கேக்குதுன்னா அது ரொம்ப நல்ல விஷயம்தான்.
5: ஆமாம்மா, நாங்க உனக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறோம்.
3: நீங்களா? நீங்க எப்படி எனக்கு உதவி செய்ய முடியும்?
4: நீ நல்ல மனசு உள்ள குழந்தை, அதனாலதான் நாங்க பேசுறது உனக்கு கேக்குது.
5: நீ இங்கிருந்து வெளியே போறதுக்கு நாங்க உனக்கு வழிகாட்டிய உதவி செய்யறோம்.
3: நிஜமாவா?
2: காவியா, காவியா எங்க இருக்க? நான் அண்ணே வந்திருக்கேம்மா, நான் பேசுறது கேக்குதா? காவியா, காவியா! ஐயோ, இருட்டுனா பயப்படுவாளே, இவ்வளோ இருட்டில் எங்க இருக்கா? ஓ, ரொம்ப குளிராக வேற இருக்கே. காவியா, காவியா, இது என்ன? ஏதோ மிருகத்தோட கால் தடம் மாதிரி இருக்கு, இந்த பக்கமாக போயிருக்கு. அப்படின்னா அப்போ காவியா? நோ, காவியாவுக்கு எதுவும் ஆகாது, ஆகவும் விட மாட்டேன். காவியா நீ தைரியமா இருமா, அண்ணே சீக்கிரமா உன்கிட்ட வந்துருவேன். காவியா, அண்ணே வந்துட்டு இருக்கேமா. காவியா,
6: ஹலோ மேம், ஐ ஆம் ஸ்டீஃபன், ஃபாரஸ்ட் ரேஞ்சர். மிஸ் ஆன அந்த பொண்ணு திரும்ப வந்துட்டாங்களா?
1: நோ சார், பட் அந்த பொண்ணோட பிரதர் அவளை தேடி ஃபாரஸ்ட் உள்ள போயிருக்காங்க.
6: தனியாவா? ஏன் தனியாக அவர் அனுப்புனீங்க? இந்த ஃபாரஸ்டில் ரொம்ப டேஞ்சரஸ் அனிமல்ஸ்லாம் இருக்குது, தெரியுமா?
1: அவர் எமோஷ்னலாக நாங்கள் சொல்கிறத கேட்காம போயிட்டார் சார்.
6: நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் திரும்ப சேஃபாக கூட்டிகிட்டு போங்க. நைட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஆபத்து. அப்படியே அந்த பொண்ணோட ஃபோட்டோவை எனக்கு கொடுத்துட்டு போங்க. அந்த

0: பொண்ணை பத்தின தகவல் ஏதாவது தெரிஞ்சிருச்சுன்னா நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம்.
1: ஓகே சார், நான் அந்த பொண்ணோட ஃபோட்டோவும் மற்ற டீட்டெயில்ஸும் உங்கள் மொபைல் நம்பருக்கு ஷேர் பண்ணிடுறேன் சார். ப்ளீஸ் சார், எப்படியா அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிருங்க சார்.
2: அம்மா, ஏன் நீங்கள் எல்லாரும் சோகமாக இருக்கீங்க? உங்கள் இலைகள் எல்லாம் பிரைட்டாகவே இல்லையே.
3: ஆமாம் பாப்பா, எங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டம் வந்துருக்கு.
2: ஏன், என்னாச்சு? அப்படி என்ன கஷ்டம் அது?
3: சில மனிதர்கள் வந்து இந்த

0: எங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டம் வந்திருக்குது.
1: ஏன், என்னாச்சு? அப்படி என்ன கஷ்டம் அது?
2: சில மனிதர்கள் வந்து இந்த காட்டை பார்த்துட்டு போயிருக்காங்க.
0: ஆமாம்மா, இந்த காட்டை அழிச்சு இங்கே ஒரு ஃபேக்டரி கட்ட போகிறதா அவங்க பேசிக்கிட்டாங்க.
1: என்ன, இந்த அழகான காட்டை அழிக்க போகிறாங்களா?
2: ஆமாம், நாங்கள் வாழும் இந்த இடம் பசுமை இல்லாமல் போயிடும்.
0: மரங்கள் எல்லாத்தையும் அடியோடு வெட்டிடுவாங்க. ஃபேக்டரி கழிவுகளால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும்.
2: இந்த காட்டில் வாழும் பல்லாயிரக்கணக்கான பறவைகள், விலங்குகள் எல்லாம் வீடுகள் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் ஆயிடுவாங்க.
1: இது ரொம்பவே தவறான செயல், இது நடக்கவே கூடாது.
0: சரி சரி, நீ இங்கிருந்து உடனே வெளியே போயாகணும். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா கொடிய விலங்குகள் நடமாட்டம் அதிகமாயிரும்.
1: ஆனால் எனக்கு தான் வழி தெரியலையே.
2: கவலைப்படாத, நாங்கள் உனக்கு வழி சொல்கிறோம்.
1: சரி மரங்களே, ரொம்ப நன்றி. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் எனக்கு பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க, ரொம்ப நன்றி.
0: பாப்பா, கவனமாக கேளு, நாங்கள் சொல்கிறத நீ ஃபாலோ பண்ணு.
1: சரி, சொல்லுங்க.
2: முன்னாடி இருக்கிற பெரிய கல்லை தாண்டி இடது பக்கமாக போ.
0: கொஞ்ச தூரத்தில் ஒரு நீரோடை வரும், அதை தாண்டி போ.
2: அதை தொடர்ந்து ஒத்தையடி பாதையில் போனால் அங்கே ஒரு திறந்த வெளி இருக்கும், அங்கிருந்து நீ வெளியே போயிடலாம்.
1: எனக்கு வழி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. இந்த உதவியை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். அதே சமயம் நான் உங்களையும் விட்டுட மாட்டேன். உங்களையும் இந்த காட்டையும் கண்டிப்பாக காப்பாற்றுவேன், இது ப்ராமிஸ்.
0: அதுதான் நாங்கள் எதிர்பார்த்தது.
2: நீ நல்ல குழந்தை, சீக்கிரம் நீ வெளியே போய் பாரு. வழியில் கவனமாக பார்த்து போ.
1: நன்றி நண்பர்களே, நான் வரேன். சரி, நம்ம மரங்கள் சொன்ன வழியிலேயே போவோம். நான் பயப்படக்கூடாது, ஐ எம் வெரி ஸ்ட்ராங். கண்டிப்பாக நான் சீக்கிரமாக அண்ணனை பார்க்க போகிறேன். அச்சுச்சோ, இந்த ஓடு பெருசாக இருக்கே, இதை எப்படி தாண்டி போகிறது? அதோ அங்கே ஒரு மரக்கட்டை இருக்குது, அதை எடுத்து போட்டு அது மேலே நடந்து போயிடலாம். இந்த மரக்கட்டை ரொம்ப வெயிட்டாக இருக்கே, தூக்கவே முடியல. நோ வே, எப்படியாவது தூக்கியே ஆகணும், இவ்வளோ வெயிட்டாக இருக்கே. காவியா, உன்னால் முடியும், தூக்கு. அவ்வளோதான், அப்படிதான் தூக்கு. அப்பாடே, ஒரு வழியாக மரத்தை குறுக்க போட்டாச்சு. இப்போ இந்த ஓடை தாண்டி போயிடலாம். அட, ஆமாம், மரங்கள் சொன்ன ஒத்தையடி பாதை வந்துருச்சு. ஆனால் இந்த ஒரு பக்கம் ரொம்ப பள்ளமாக இருக்கே, எப்படி போகிறது? என்னால் போக முடியுமா? என்னால் போக முடியும், போய் தான் ஆகணும். போகிறேன். பாம்பு, பாம்பு, இவ்வளோ பெரிய பாம்பா! ஐயோ, அதை தாண்டி போகணுமே. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், அது கிராஸ் பண்ணி போட்டும், பொறுமையாக போகலாம்.
3: காவியா, காவியா, நான் பேசுறது கேக்குதா? அண்ணே வந்துட்டேமா. காவியா, எங்கம்மா இருக்க? ஐயோ, எந்த பக்கம் இருக்கான்னு தெரியலையே. காவியா, காவியா, காவியா,
4: ஓகே, இதுக்கப்புறம் ஜீப் போகாது. இனி நாம் நடந்து தான் காட்டுக்குள்ளே போக முடியும். பாய்ஸ், வெப்பன்ஸ் எடுத்துக்கோங்க, கவனமாக நடந்து வாங்க.
5: ஓகே சார்.

0: ஆயிரக்கணக்கான உயிர்களோட வீடு இந்த காடு. ஆனால் இந்த காட்டை அழித்து ஃபேக்ட்ரி கட்டினா இந்த விலங்குகள் பறவைகள்லாம் எங்கே போகும்
1: சார்? ஃபேக்ட்ரி வந்துட்டா அப்புறம் யாரும் காணாமல் போக மாட்டாங்கல்ல, நமக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்காதுல்ல சார்?
0: வருண், இட்ஸ் நாட் அ ஜோக், கொஞ்சம் சீரியஸாக யோசிங்க. ஒரு மரத்தை வெட்டுறது ரொம்ப சுலபம், ஆனால் அந்த மரம் வளர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் தெரியுமா?
2: தெரியலையே. காவியா, காவியா,
0: வெயிட் வெயிட், அங்கே ஏதோ சத்தம் கேட்குது. மேபி அந்த காணாமல் போன பொண்ணாக இருக்கலாம். குயிக், வாங்க போய் பார்ப்போம். ஹலோ, யார் அங்கே? அங்கே அங்கே நிற்கிறது யார்? நாங்கள் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ், உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கிறோம்.
2: சார், நான் இங்கே இருக்கேன். இங்கே இங்கே பாருங்க, அந்த பெரிய ஆலமரம் பக்கத்தில்.
0: வெயிட் வெயிட், அங்கேயே இருங்க, நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம்.
2: வாங்க சார், வேமா வாங்க.
0: மிஸ்டர், நீங்கள் தான் அந்த காணாமல் போன பொண்ணோட அண்ணனா?
2: ஆமாம் சார், நான் தான் கார்த்திக். என் தங்கச்சியை தேடி வந்தேன். எனக்கு என் தங்கச்சி தான் சார் முக்கியம். எங்கே போனானே தெரியல, ரொம்ப சின்ன பொண்ணு சார் அவ.
0: ஓகே ஓகே, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், நாங்கள் தான் வந்துட்டோம்ல, டோன்ட் வரி, நிச்சயமாக உங்கள் தங்கச்சியை கண்டுபிடிச்சிடலாம். எங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.
2: ஓகே சார்.
1: சார் சார், காட்டெருமை சத்தம் மாதிரி கேட்குது சார். எல்லாரும் அமைதியாக இருங்க, சத்தம் எந்த பக்கத்துலேருந்து வருதுன்னு பார்க்கலாம்.
0: சி, பயப்படாதீங்க. வெயிட், வருண், அந்த தீப்பந்தத்தை ரெடியாக எடுத்து வச்சுக்கோ. ஒருவேளை அது நம்மக்கிட்ட வந்தால் இந்த தீப்பந்தத்தை காட்டினா ஓடிடும்.
1: ஓகே சார்.

0: அட, அந்த மரங்கள் சொன்ன திறந்த வெளி வந்துருச்சு. நான் என் அண்ணங்கிட்ட இன்னும் கொஞ்ச நேரத்தில் போயிடுவேன். அம்மா, கால் ரொம்ப வலிக்குதே. இந்த பாதை வேற வலுக்குது. மழை வர்ற மாதிரி இருக்கு. அந்த புல்வெளிக்கு போயிட்டா ஒதுங்கி நிற்க கூட இடம் இருக்காதே. என்ன பண்ணுறது, வேற வழியே இல்லை. மழை விடுற வரைக்கும் இந்த மரத்தடியிலேயே வெயிட் பண்ணிகிட்ருப்போம். மழை விட்டதும் நடக்க ஆரம்பிக்கலாம். பா, குளிர் வேற தாங்க முடியல.
1: சார் சார், இங்கே பாருங்க, கீழே ஒரு பிரேஸ்லெட் கிடக்குது.
2: எங்கே கொடுங்க பார்க்கலாம். ஆமாம், இது சின்ன பொண்ணுங்க போடுற மாதிரி தான் இருக்குது. கார்த்திக், இதை கொஞ்சம் பாருங்கள்
3: சார். இது என் தங்கச்சியோடு தான் சார். ஐயோ, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே சார். சார், கொஞ்சம் வேமா வேமா கண்டுபிடிப்போம் சார், ப்ளீஸ் சார்.
2: ஓகே ஓகே, பதறாதீங்க. திங்க் பாசிட்டிவ், சரியா? காவியா இங்கே தான் எங்கேயும் இருக்கா. நாம் நெருங்கிட்டோம். மழை ஹெவி ஆகுற மாதிரி இருக்குது. எல்லோரும் ரெயின் கோட் போட்டுக்கோங்க. வரும், அந்த எக்ஸ்ட்ரா ரெயின் கோட்டை கார்த்திக் கொடுங்க.
1: ஓகே சார், இந்தாங்க கார்த்திக். சார், அந்த மரத்து மேலே ஏறி பார்த்தா கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் சரண்டிங் வரைக்கும் நமக்கு நல்லா தெரியும். ஒருவேளை அந்த பொண்ணு இங்கே இருந்தால் நம்மளால் ஈஸியாக பார்க்க முடியும்.
2: ஓகே, குட் ஐடியா, டு இட் நவ்
3: சார். நானும் வரேன் சார்.
2: இல்லை கார்த்திக், மழை வேறு, ஆனால் மரம் ஏறுறதுக்கு நாங்கள் ஸ்பெஷல் ட்ரைனிங் வேறு எடுத்துருக்குறோம். ஸோ யூ வெயிட் ஹியர். வருண், வழுக்குது, பார்த்து பார்த்து பார்த்து பத்திரமா இருங்க. பீ கேர்ஃபுல்.
1: ஓகே சார். சார், காட்டுக்கு இடையில் ஒரு திறந்த வழி மாதிரி தெரியுது சார். அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு மரத்தடியில் யாரோ இருக்கிற மாதிரி இருக்குது.
2: கார்த்திக், அங்கே இருக்கல அது ஒரு மெகாஃபோன், அதை யூஸ் பண்ணி கூப்பிடுங்க.
3: இங்கே கொடுங்க சார். காவியா, காவியா, அண்ணே வந்திருக்கேம்மா. காவியா, எங்கே இருக்கேன்?

0: காவியா?
1: இஸ் இட் ஓகே? நீங்கள் கீழே இறங்க வரும், நாம் அந்த ஸ்பாட்டுக்கு உடனே போகணும்.
0: காவியா
1: மெதுவா மெதுவா மெதுவா போவோம். கார்த்திக் கீழே விழுந்துடாதீங்க.
0: அண்ணே வந்துட்டேம்மா. காவியா காவியா காவியா காவியா காவியா காவியா, கண்ணை திறந்து பாருமா. அண்ணே வந்துட்டேம்மா. காவியா காவியா
2: சீக்கிரமா வெளியில கூட்டிட்டு போகணும்.
1: எஸ் வருண், மோர் ஓவர் இது கொஞ்சம் டேஞ்சரஸான ஏரியா, உடனே நம்ம வெளியே போகணும்.
3: அண்ணா
0: என்னாச்சுமா?
3: இந்த மரங்கள் என்கிட்ட பேசுச்சுண்ணா.
0: என்ன மரங்கள் பேசுச்சா?
3: ஆமாண்ணா, இந்த காட்டை அழிக்க போகிறாங்கன்னு சொல்லிச்சுண்ணா, ஃபேக்ட்ரி கட்ட போகிறாங்கன்னு சொல்லிச்சுண்ணா.
2: சார் இங்கே பாருங்கள், பயத்தில் என்னெல்லாமோ வளருது. மரம் பேசிச்சான்.
3: ஆமா, நான் சொன்னது உண்மைதான். இந்த காட்டை அழிச்சு ஒரு ஃபேக்டரி கட்ட போறாங்க.
1: ஓகே ஓகே ஓகே, குவைட் குவைட், என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதனால தான் நேத்து ஒரு குரூப் இந்த ஏரியா மேப் எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் சுத்துனாங்களா?
0: ஓ, அப்படின்னா உண்மையாவே இந்த காட்டை அழிக்க போறாங்களா?
3: அண்ணா, இந்த மரங்கள் ரொம்ப பாவமா பேசிச்சுன்னா, எங்க வீடு அழிய போகுதுன்னு அழுதுச்சுனா.
2: இந்த காடு சாதாரண காடு இல்ல, நிறைய உயிர்கள் இங்க வாழுது.
1: நான் சொன்னது இப்ப புரியுதா வருண்? ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த ப்ராஜெக்டை நம்ம உடனே நிறுத்தணும்.
0: எஸ் சார், முதல்ல என் தங்கச்சிய வெளியே கூட்டு போயிடுவோம். அப்புறமா
1: எஸ் எஸ் எஸ் கீப் மூவிங்.
2: அப்பாடா, ஒரு வழியா வெளியே வந்துட்டோம்.
1: வருண், இந்த காட்டிலிருந்து நம்ம வெளியே வந்துட்டோம், ஆனால் இனிமே தான் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆக போகுது.
2: என்ன சார் சொல்கிறீங்க?
1: எஸ் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவே வாங்க ஒரு பெரிய கம்பெனி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு.
3: சார், அதை தான் சார் மரங்களும் சொல்லிச்சு.
2: சார், இதில் சம் இல்லீகல் ப்ராசஸ் இருக்கிற மாதிரி இருக்கு சார். ஏதோ சத்தம் கேட்குது. இந்த நேரத்தில் யார் மிஷின் யூஸ் பண்ணுறாங்க?
1: ஆ, வாங்க வாங்க, சீக்கிரம் போய் பார்க்கலாம்.
4: ஏ, அங்கே வரையா? அங்கே வரு. ஏ, சுத்தம் பண்ணியா சரியா? நாளைக்குள்ளே இந்த ஏரியாவை க்ளீன் ஆகணும்யா. எப்பா வேகமாக வேலையை பாருங்கப்பா, சீக்கிரம் முடிக்கணும்ப்பா, வேகமாக வேலையை பாருங்கள்.
5: ஆமாம் ஆமாம், இந்த காட்டில் ஏதோ ஃபேக்ட்ரி வரப்போதான்.
4: அதுக்கு தாய காலையிலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், மச மசம் நிற்காதீங்க, சீக்கிரம் மரத்தை வெட்டுங்கய்யா.
3: அண்ணா, இந்த மரங்கள் எல்லாம் வெட்ட போறீங்களா?
0: இது இது நடக்க கூடாது.
2: நிப்பாட்டுங்க, ஸ்டாப் பண்ணுங்க, அதை மரத்தை வெட்டுறத உடனே நிப்பாட்டுங்க.
4: யாரையா நீங்க, எதுக்கே உள்ள வந்தீங்க?
1: ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்.
5: ஐயா, நாங்க எங்களுக்கு கொடுத்த வேலையை தான் செஞ்சிட்டு இருக்கோம், நீங்க என்ன?
2: லீகல் பெர்மிஷன் வாங்கியிருக்கீங்களா? பேப்பரை காட்டுங்க பாப்போம்.
3: இங்க பாருங்க, இந்த மரங்களும் நம்மளை போல உயிர்கள் தான். நீங்கள் அதை வெட்டும்போது அதுக்கு எவ்வளோ வலிக்கும் தெரியுமா? ஒரு ஃபேக்ட்ரிக்காக இவ்வளோ பெரிய காட்டை அழிக்கலாமா? எவ்வளோ உயிர்கள் வாழுது தெரியுமா இங்கே?
0: ஆமாம், நம்ம இந்த காட்டை அழிக்க விடக்கூடாது. நாங்கள் விட மாட்டோம் சார். இவங்க நாங்கள் சொன்னால் கேட்க மாட்டுறாங்க சார். நீங்கள் சொல்லுங்கள் சார்.
1: யோ, சொல்லிக்கிட்டே இருக்கோம், நிப்பாட்டியா?
2: யோ, கேட்க மாட்டியா? நிப்பாட்டியா வேலையா?
5: என்னங்க ஆளாளுக்கு வந்து மிரட்டிட்டு இருக்கீங்க?
4: ஏ, இரியா இரியா, ஒரு ஃபோன் கால் வருது. ஏய், நம்ம ஐயாயா? சரியா ஐயா? ஐயா வணக்கம் ஐயா. ஐயா சொல்லுங்க ஐயா. ஐயா சரிங்கய்யா. ஐயா என்னையா இப்படி சொல்கிறீயா? ஐயா சரியா? ஐயா சரியா சரியா சரியா.
5: என்னையாச்சு ஐயா? என்ன சொன்னாங்க?
4: எந்த நேரத்தில் உன்னை வேலைக்கு கூட்டிகிட்டு வந்தேன்னா வேலையே நின்று போச்சுடா. எப்பா

0: அங்கங்கே போட்டுக்கிட்டு இருக்க பொருளை எல்லாம் எடுத்துட்டு வாங்கப்பா, எல்லாரும் வெளியில போவோம், வேலை நின்றுச்சுப்பா, வாங்கப்பா.
1: என்ன காவியா, இப்ப ஹாப்பியா?
2: ரொம்ப தேங்க்ஸ் சார், மரத்தை வெட்ட விடாம தடுத்துட்டீங்க.
1: நீ தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது உங்ககிட்ட பேசின மரங்களுக்கு தான். நீ கிடைச்சதையும் நாங்கள் இங்கே உன்னைய ஃபைன் பண்ணதையும் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்போவே அனுப்பிட்ட மெசேஜா. அவங்க டைரக்டாக அந்த எம்டி கால் பண்ணி மொத்தத்தை முடிச்சு விட்டாங்க. காட்டு வளத்தை பாதுகாக்கிறதுல காவியாவுடைய இந்த முன்னெடுப்பு கண்டிப்பாக பாராட்டத்தக்கது. காவியா மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் இருந்தாங்கன்னா காட்டு வளம் என்றைக்குமே அழியாது. கங்க்ராட்ஸ் காவியா. ஓகே வாங்க, எல்லாரும் முதல்ல கிளம்பலாம்.
3: வந்துட்டியாமா? எங்கம்மா போன?
2: அம்மா
3: ஏண்டா இப்படி பண்ண, எவ்வளவு பயந்து தெரியுமா?
2: சாரிம்மா, நான் தப்பு பண்ணிட்டேம்மா.
4: ஏம்மா காவியா, ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக முடியாது உன்னால. அவ்வளவு தைரியமாமா உனக்கு, நாங்களே எவ்வளவு பதறி போயிடும் தெரியுமா?
2: மன்னிச்சிருங்கப்பா, நான் பண்ணது பெரிய தப்பு தான்ப்பா. சாரிப்பா, ப்ளீஸ்ப்பா.
5: சரிப்பா விடுங்க, ஆல்ரெடி அவர் ரொம்ப பயந்து போயிருக்கா.
4: ஆமாம்ப்பா, காவியா சேஃபா வந்ததே போதும்.
3: காவியா என்னம்மா உன் கையெல்லாம் இப்படி நடுங்குது?
5: ஆமாம்மா, அங்க குளிர் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு.
4: ஏமா காவியா, அங்க என்னதாம்மா நடந்துச்சு? உன் போனும் நாட் ரீச்சப்னு வந்துச்சு, எங்களுக்கு என்ன ஒன்னு புரியாம இருந்துச்சு.
3: என்னாச்சுன்னு தெரியாம நாங்க நெருப்பு மேல நிக்கிற மாதிரில இருந்தோம். இங்க
2: அந்த காடு ரொம்ப அழகா இருந்துச்சுமா, ஆனா சில பேர் அதை அழிக்க போறாங்கம்மா.
3: எதுக்காகமா?
2: அந்த காட்டை அழிச்சு அவங்க ஃபேக்டரி ஒன்று கட்ட போறாங்களாமா?
5: ஆமா, அந்த ஃபாரஸ்ட் டீமும் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க.
2: அண்ணா அந்த மரங்கள்லாம் ரொம்ப பாவம்ண்ணா.
5: நாம் அதை கண்டிப்பாக காப்பாற்றுவோம், பயப்படாதம்மா.
4: இயற்கையை காப்பாற்றுறது நல்ல விஷயம்தான்,
3: ஆனால் இனிமே எங்கே போனாலும் சொல்லிட்டு போகணும், புரியுதா? நீ இல்லாமல் அந்த வீடு எப்படி இருந்துச்சு தெரியுமா?
2: சாரிம்மா, இனிமேல் அப்படிலாம் நடக்காதுமா.
3: ஒவ்வொரு நிமிஷமும் போனவே பார்த்துக்கிட்டு இருந்தேன்.
2: அண்ணா கோபமா இருக்கீங்களா?
5: கோபம் இருந்துச்சு, ஆனா உன்னை அந்த காட்டுல மயக்க நிலையில பார்க்கும்போது எல்லாமே மறந்துருச்சுமா.
2: நான் ரொம்ப செல்ஃபிஷா நடந்துகிட்டேன்னா?
5: இல்லைம்மா, சில நேரம் நம்ம பண்ற மிஸ்டேக்ஸ் தான் நம்மளை சேஞ்ச் பண்ணும். நீ செஞ்சது மிகப்பெரிய சாதனை, நீ ஒரு ஸ்ட்ராங்கான பொண்ணுன்னு ப்ரூவ் பண்ணிட்ட.
2: சரிண்ணே, அந்த காடு இன்னும் என் மைண்ட்லயே இருக்குண்ணே.
3: சரி காவியா, முதல்ல ரெஸ்ட் எடு.
2: ஹே மரங்களே, ரொம்ப தேங்க்ஸ் என்னை காப்பாத்தினதுக்கு.
5: காவியா என்ன இன்னும் தூங்கலையா?
2: தூக்கமே வரலண்ணே.
5: இங்க வா, இங்க வந்து உட்காரு. நீ தொலைஞ்சப்போ நான் என்ன ஃபீல் பண்ணேன்னு தெரியுமா?
2: என்னண்ணா?
5: என் உயிரே காணாம போன மாதிரி இருந்துச்சு.
2: அண்ணா.
5: காவியா நீ ஒரு ஸ்ட்ராங்கான பொண்ணுமா, உன்னால் எல்லாமே பண்ண முடியும். நீ ஒரு இண்டிபெண்ட் ஸ்ட்ராங் உமன், இருந்தாலும் எங்ககிட்டையும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும், புரியுதா? ப்ராமிஸ்?
2: ப்ராமிஸ்னா இனி எது செய்கிறதா இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லிட்டே செய்கிறேன்னா. அண்ணா இனி என் உலகமே நீங்கள் தான்.
6: நேயர்கள் இதுவரை கேட்டது காவியா எங்கே நாடகம். எழுதியவர் பி கலைமதி. நாடகத்தில் பங்கேற்றோர் கார்த்திக்காக முத்துச்செல்வம், தங்கை காவ்யாவாக சுபஸ்ரீ, தீபிகாவாக சாந்தினி, வனத்துறை அதிகாரி ஸ்டீஃபனாக எஸ் கார்த்திகை தீபன், பேசும் மரங்களாக எஸ் எம் முத்துகிருஷ்ணன், சக்தி சரவணகுமார் மற்றும் ஜி கீதா, பி கே அஜிதா, அன்பரசன், முத்துக்கருப்பன், லாவண்யா, மீனாட்சி சுந்தரம், சூரிய பிரகதீஷ் ஆகியோர். ஒளிப்பதிவு எம் ஜெயப்பிரியா. அமைப்பில் உதவி எஸ் எம் முத்துகிருஷ்ணன். அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. இனி மேடை நாடக பாடல்கள்.
7: இன்றைய நிகழ்ச்சியில் மதுரை மாவட்டம் யானைமலை தேத்தாங்குளம் ஏ நவநீத பெருமாள் குழுவினர் வழங்கும் மேடை நாடக பாடல்களை கேட்கலாம்.

பாலை முள்ள மருதன் நெய்தல் குறிஞ்சி என்று சொல்லப்பட்ட ஐவகை நிலங்களே சிறந்த நிலமாகும் குறிஞ்சி நிலம். குறிஞ்சி நிலத்தின் கொற்றவன் பெற்றெடுத்த நம்பிராசனின் வளர்ப்பு மகளாக வள்ளியாகி இந்த வனத்தை உலாவிக் கொண்டிருக்கேன். முருகா, என்னாலும் உன்னையே வணங்கிக் கொண்டிருக்கேன். இறைவா, எனக்கு ஆசி புரிய வேண்டும்.

0: ಶಿವಶಿವಾ
1: ನಾರಾಯಣ ನಾರಾಯಣ ನಮೋ ನಾರಾಯಣ. ஆஹா, என் தாய் தந்தையரிடம் சென்று ஆசீர்வாதம் பெற்று இந்த புவிகளுக்கு வந்திருக்கின்றேன். வந்த இடத்திலே இது ஒரு அழகிய வனமாக இருக்கிறது. யாருடைய வனம்? வேடுவூர் உள்ள தலைவன் நம்பியின் வனமாக இருக்கிறது. இருந்த போதிலும் ஆலோலம் சோ என்று குரல் ஒலிக்கிறது. அந்த குரலை பார்த்தால் சுந்தரம் நிறைந்த ஒரு அழகாக இருக்கிறது. அழகு என்றால் சுந்தரம், சுந்தரம் என்றால் அழகு.

சுவாமி, தாங்கள் இந்த இடத்திற்கு வருகிறது இருந்தது நல்லாரை காண்பது நன்று, நிலைமைக்கு நல்லா சொல் கேட்பது நன்று என்பதற்கிணங்க பல இதிகாசங்களின் வாயிலாக தங்களை கண்டதும் கேட்டதும் அல்லாது நான் நேரில் காணப்பட்டவள் அல்ல. ஆகையால் நான் தான் நாரதமுனிவர் என்பதை சொல் அளவில் இல்லாமல் வெள்ளிட மலை போல் எனக்கு விளக்க வேண்டும் சுவாமி.

0: அழகிய குரல் கேட்டதுடன் இன்பமாக இருக்கிறது, அது யாரு என்று பரிசோதித்து பார்ப்போம்.
1: சுவாமி வர வேண்டும், வர வேண்டும்.
0: மங்களம் உண்டாகட்டும்மா.

0: இன்று நம்முடைய குட்டிஸ் நேரம் நிகழ்ச்சியில ஒரு குட்டி தேவதை வந்திருக்காங்க. இசைக்கு ஏதுங்க வயசு, அது இறைவனின் அற்புதம் அல்லவா? ஆமா நேயர்களே, இன்று நம்ம நிலையத்திற்கு ஒரு குட்டி தேவதை வந்திருக்காங்க. அவங்க வயசு என்னவோ சின்னதுதான், ஆனால் அவங்க குரல் வளமோ பிரம்மாண்டமானது. அவங்க தன்னுடைய இனிமையான குரல்ல நம்மளுடைய மனங்களை கொள்ளை கொள்ள தன்னுடைய சுவாரஸ்யமான இசை பயணத்தையும் தன்னுடைய கனவுகளையும் மற்றும் அவங்களுடைய சாதனைகளை பற்றியும் தான் நம்ம கிட்ட இன்னைக்கு பேச போறாங்க. அவங்க கிட்ட நம்ம பேச போறது மட்டும் அல்ல, இடையிடையே பாடல்களும் நமக்காக அவங்க பாடி காட்ட போறாங்க. வாங்க நேயர்களே, நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பெயர் என்ன?
1: என்னுடைய பெயர் ஆத்யா வெங்கடேஷ்.
0: நீங்க எங்க இருந்து வரீங்க?
1: சென்னையில இருந்து வரேன்.
0: நீங்க எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேங்க.
0: காலையில எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க நீங்க?
1: சில நேரம் 6 மணிக்கு எழுந்திருப்பேன், 5:30 மணிக்கு எழுந்திருப்பேன், 5 மணிக்கு எழுந்திருப்பேன்.
0: எழுந்ததும் என்ன பண்ணுவீங்க?
1: எல்லாரும் பண்ற மாதிரி குளிச்சு அதுக்கப்புறம் உட்காந்து கொஞ்ச நேரத்துக்கு ஒரு 1 hour இல்ல 1/2 மணி நேரமோ பாடுவேன்.
0: காலையில எல்லாரும் எழுந்து படிப்பேன்னு சொல்லுவாங்க, ஆனா நீங்க வந்து புது விதமா வித்தியாசமா சொல்றீங்க, நான் காலையில எழுந்தவனே பாடுவேன்ட்டுன்னு. அப்ப படிக்கிறது எப்ப படிப்பீங்க நீங்க?
1: பள்ளியில எல்லா வகுப்புகள்லயும் படிப்பேன். படிக்கிறது அப்படிங்கறது நான் வீட்டுல அவ்வளவா பண்ண மாட்டேன். கிளாஸ்ல ஆசிரியர் வகுப்பு எடுக்கச்சு, அதுலதான் கவனம் செலுத்தி வகுப்புலயே என்னெல்லாம் கத்துக்க முடியுமோ கத்துக்கிட்டு அங்கேயே எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோ படிப்பேன். ஏதாவது புரியலன்னா எங்கள் அம்மா கிட்ட கேட்பேன், அங்கே இருந்த ஆசிரியர்கிட்ட கேட்பேன். எனக்கு மேத்ஸ் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்பப்போ, அதனால ஒரு 2 hours டெய்லி மேத்ஸ் போடணும்னு ஒரு பழக்கம் வச்சிட்ருக்கேன்.
0: உங்களுக்கு இசை ஆர்வம் எப்படி வந்தது?
1: என்னோடய வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சின்ன வயசுலேருந்தே கர்நாடக இசையில் பயிற்சி எடுத்துட்டு வந்தவங்க தான். அதனால எங்கள் அம்மாவாக இருக்கட்டும், பாட்டியாக இருக்கட்டும், என்னோட மாமாவாக இருக்கட்டும், எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் பாட்டை கற்றுருந்தாங்க. அதனால டெய்லி நான் காலங்காத்தால எழுந்துக்கிறதுலேருந்தே ஏதாவது ஒரு பாட்டோட ஒலி காதில் கேட்டுட்டே இருக்கும். ஏதாவது ஒரு பாடலோ இல்லை ஒரு வீணையில் ஒரு மெட்டோ ஏதாவது எப்பவுமே ஒலிச்சுட்டே இருக்கும். பாடலைன்னா கூட ஏதாவது டிவியில் பாட்டு போட்டிருப்பாங்க. அதனால அது கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு அது என்னோட ஒரு பாகமாகவே ஆயிடுச்சு. நாளாக

0: நாள் ஆக அப்படிதான் எனக்கு பாட்டுல ஆர்வம் வந்தது.
1: சரி, பாட்டு பாடுறதுல உங்களுக்கு எந்த இசை மிகவும் பிடிக்கும்?
0: கர்நாடக இசை, பஜனை இசை எல்லாமே ரொம்ப பிடிக்கும். பக்தி பாடல்களும் நிறைய பாடுவேன்.
1: உங்களுக்கு பிடிச்ச பாடல் என்ன?
0: அது ஒரு பாட்டாவே பாடி காமிச்சிடுறேன்.
1: ஆ, பாடுங்க.
0: பாரு

0: ரொம்ப அழகா பாடினீங்க. சரி, எதனால உங்களுக்கு இந்த பாடலை ரொம்ப பிடிக்கும்?
1: இந்த பாடல் நம்மளுடைய தேசத்துடைய ஒற்றுமைய பத்தி பேசுறது. ஒற்றுமையே நம் வலிமைன்னு சொல்றோமே, நம்ம நாட்டுல எந்த பாரபட்சமும் வித்தியாசமும் பார்க்காம நம்ம நாட்டுல எல்லாருமே சேர்ந்து இருக்கணும்னு பாரதியார் சொல்றார். அப்படிங்கறதுனால எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாரதியாரோட பாடல்கள் ரொம்ப பிடிக்கும். அதுல இது நம்ம தேசத்தை பத்தி மட்டுமே இருக்குங்கிறதுனால ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
0: சங்கீதம் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு எனக்கு ரொம்பவே தெரியும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் எது?
1: எல்லா சப்ஜெக்டுமே ரொம்ப பிடிக்கும். ஆனா முக்கியமா சொல்லணும்னா எனக்கு மேத்ஸ் ரொம்ப பிடிக்கும்.
0: மேக்ஸ் எதனால உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: நம்மளுடைய அறிவை தூண்டுற மாதிரி நிறைய கேள்விகள் உண்டு. ஏன்னா சோசியல் சயின்ஸ் எடுத்துக்கிறச்சு, இந்த வரலாறு பத்தி படிக்கிறது ரொம்ப ஆசை உண்டு. எனக்கு படிப்புனாலே ரொம்ப பிடிக்கும். ஆனா மேக்ஸ்ல வந்து ஒரே விதமா கேள்வி கேட்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு இப்போ NEP 2020 ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அதன்படி மாணவர்கள் அனைவருக்குமே ஏதாவது ஒரு விதத்துல சிம்பிளான கான்செப்டே வேற வேற மாதிரி கேள்வி கேட்கணும்னு ஒரு பழக்கம் கொண்டு வந்திருக்காங்க. காம்பிட்டன்சி பேஸ்ட் க்வெஸ்சன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி கேள்விகளை கேட்டு எல்லாரையும் இன்னும் சிறப்பா எப்படி யோசிக்கிறது அப்படின்னு பழக்கிற ஒரு சப்ஜெக்டா இருக்கிறதுனால மேத்ஸ் ரொம்ப பிடிக்கும். இத மாதிரியே நிறைய விஷயங்கள் அறிவியலை சார்ந்தோ இல்ல வரலாறு ஹிஸ்டரி சிவிக்ஸ் ஜியாகிரபி மாதிரி சார்ந்தும்

0: ரொம்ப பிடிக்கும்.
1: உங்களோட ஃபேவரட் டீச்சர் யாரு?
2: அனைத்து ஆசிரியர்களுமே என்னோட பள்ளியில் ரொம்ப நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க. அதனால இவங்களை மட்டும்தான் பிடிக்கும்னு கிடையாது, எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும்.
1: ஹரிக்கதை ஆர்வம் எப்படி உங்களுக்கு வந்தது?
2: நான் முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு பாட்டு மேல ரொம்ப ஆசை. அதே மாதிரி இந்த ஹரிக்கதை, சங்கீத உபன்யாசம் அல்லது சொற்பொழிவு, இது எல்லாத்துலயுமே எனக்கு ஆசை ஜாஸ்தி ஆயிட்டே வந்துச்சு. லாக்டவுன் நடந்துச்சு இல்லையா, அந்த நேரத்துல எங்க வீட்டுல எல்லாரும் அவரவருடைய வேலைய பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ எனக்கு என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறது பெருசா எதுவும் இல்லை, எனக்கு ரொம்ப போர் அடிக்கும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, சொற்பொழிவு பேசுறவங்களெல்லாம் கேட்கறது, சுருப்புகள் விளக்கம்லாம் கேட்கறது, உபன்யாசங்களை போட்டு கேட்கறது, இந்த மாதிரி நிறைய பழக்கங்கள் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பேசுறது பிடிச்சிச்சு, நிறைய பேசுவேன் சின்ன வயசுலேருந்தே. வேற வேற டாபிக் நானே பேசுறேம்மா பேசுறேம்மான்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சேன். அப்படி நிறைய திருப்பாவை உபன்யாசம் நிறைய கேட்டு அதுக்கு விளக்கம் நான் சொல்றேன்னு எங்க அம்மா கிட்ட சொல்லி முதல் முதல்ல ஹரிக்கதை பண்றதுக்கு ஒரு முயற்சி பண்ணேன். அது ஹரிக்கதைனா என்னதுன்னே அந்த நேரத்துல எனக்கு தெரியாது. நாளாக நாளாக ஒரு நாள் என்னோட குரு ஸ்ரீமதி விசாகா ஹரி அவர்கள் நான் பண்ண இந்த வீடியோஸ்ல அவங்க பார்த்துட்டு ரொம்ப அழகா பேசுறா அவங்களுடைய உபன்யாச பள்ளியில சேர்த்துக்கிட்டாங்க. நாளாக நாளாக நானும் அங்க ராமாயணம், பாகவதம் போன்ற நிறைய கிரந்தங்களை பயின்றேன்.
1: இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, ஹரிக்கதை சொல்லுவேன், சொற்பொழிவு ஆற்றுவேன் அப்படின்ட்டு, அது எந்த மாதிரியான சொற்பொழிவுகள் அப்படின்னு எங்களுக்கு கொஞ்சம் சொல்றீங்களா?
2: நிறைய பேருக்கு ஹரிக்கதைனா என்ன, சங்கீத உபன்யாசம்னா என்ன, சொற்பொழிவுனா என்னன்னு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிடும். ஹரிக்கதை அப்படிங்கிறது கொஞ்சம் மகாராஷ்டிரா அந்த மாதிரி இடங்கள்லேருந்து நம்ம தஞ்சாவூருக்கு வந்தது. நிறைய பேர் அப்போ ஹரிக்கதையெல்லாம் தஞ்சாவூர் மகாராஜாக்கள்லாம் அவங்களோட சபையில பேசி பேசி பழகி பழகி ஹரிக்கதை அப்படிங்கிற ஒரு ஆர்ட் ஃபார்ம் நம்ம நாட்டுக்கு வந்தது. அதே மாதிரி சொற்பொழிவு அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இல்லையா, ஸ்பீச் அப்படின்னு, அதுவே தமிழில் ரொம்ப அழகாக சொற்கள் பொழிஞ்சு பொழிஞ்சு ரொம்ப கண்டினியூஸாக அழகாக யார் பேசுகிறாங்களோ அவங்கள நம்ம வந்து சொற்பொழிவு ஆற்றுறதுக்கு கூப்பிடுறோம். சொற்பொழிவுங்கிறது பாட்டு இருக்கணும் அல்லது ஸ்லோகங்கள் இருக்கணும், தேவாரங்கள் இருக்கணும் அப்படின்னு இல்லாமல் வெறும்னா பேச்சு. இதுவே சங்கீத உபன்யாசம் அப்படின்னா பாட்டு நல்ல ஜாஸ்தியாகவே இருக்கும், பேச்சும் இருக்கும். இந்த மாதிரி நான் பண்ணுறது இது மூணுமே பண்ணுறேன். இதில் நான் ரொம்ப பிடிச்சு பண்ணுறது அப்படிங்கிறது ஹரிக்கதை. ஏன்னா நான் ஹரிக்கதை நிறைய வருஷமாக பண்ணுறேன். இப்போ சொற்பொழிவு, அதாவது திருப்புகளை பற்றியோ இல்லாதது திருக்குறளை பற்றியோ பேசுறது அப்படிங்கிறது இப்போ ரெண்டு மூணு வருஷமாக பண்ண தொடங்கியிருக்கேன். இன்னும் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்.
1: நீங்கள் சொன்னீங்கல்ல திருக்குறளில் சொற்பொழிவு ஆற்றுவேன் அப்படின்ட்டுன்னு, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
2: கண்டிப்பாக. இப்பொழுது கோடை காலமாக இருக்கிறதுனால மழையை சார்ந்து ஒரு திருக்குறள் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த திருக்குறள் தெரிஞ்சிருக்கும். துப்பாருக்கு துப்பாய, துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மழை. இதுதான் குறள். இது மழையோட சிறப்பை பத்தி வான் சிறப்புங்கிற அதிகாரத்துல வருது. இதோடைய பொருள் என்ன அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார், எந்த வேலையா இருந்தாலுமே ஒருத்தர் நம்ம கிட்ட உதவின்னு வந்து கேட்கறச்சே, எப்படி மழை பறந்து விருந்து எல்லா இடங்கள்லயும் மழையை பொழியறதோ அதே மாதிரி நாமளும் பாரபட்சம் பார்க்காம எல்லாருக்கும் உதவி பண்ணணும். இதற்கு உதாரணமா ஒரு கதையும் சொல்றேன். வளநாடு அப்படின்னு ஒரு கிராமம் இருந்தது. அதுக்கு ஒரு ஜமீன்தார் இருந்தார், ரொம்ப பணக்காரர். அவருக்கு ஆறுமுகம்னு பேரு. அவர் ஜமீன்தார் அப்படிங்கறதுக்காக அவர், நான் ரூம்குள்ளேதான் உட்கார்ந்து இருப்பேன், எந்த வேலையும் பண்ண மாட்டேன்லாம் கிடையாது. அவர் ஒரு அழகான வயல் வச்சிருந்தார். ஒவ்வொரு நாளும் அதுல உழவு வேலை செய்து விவசாயம் செய்து கொண்டு ரொம்ப மகிழ்ச்சியோட வாழ்ந்து வந்தார். ஊரே செல்வத்தோடும் செழிப்போடும் நிறைய மகிழ்ச்சியோடும் இருந்தது. இந்த அழகான ஊர்ல ரொம்ப மகிழ்ச்சியோட எல்லாரும் வாழ்ந்திருக்கும் போதுதான் பக்கத்து ஊர்ல ஒரு பஞ்சம் வந்துச்சு. அங்க இருந்தவங்க எல்லாருமே இந்த ஊருக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த நாடே வறண்டு போச்சுங்கிறதுனால அண்டைய நாட்டு மக்கள் வளநாட்டிற்கு வந்தார்கள். அண்டை நாடுலேருந்து மக்கள் வர வர முதல்ல 40-50 வந்தாங்க, அப்புறம் நூற்றுக்கணக்காக வர ஆரம்பிச்சாங்க, அப்புறம் ஆயிரக்கணக்குன்னு ஏறிட்டே போச்சு. அங்கிருந்த ஜமீன்தாரோ பஞ்சாயத்துக்கு தலைவர் இல்லையா, அதனால அவர் எல்லாரையும் பாட்டுக்கு உள்ள விட்டு, நீங்க எல்லாரும் இங்கே இருந்துக்கோங்க, நாங்க உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கறோம்னு சொல்லி அவனுக்கு வேணுங்கிறது எல்லாத்தையும் கொடுத்து அவங்கள பாத்துக்கிட்டாரு. அப்போ இந்த ஆறுமுகம்ங்கிற ஜமீன்தாருக்கு ஒரு மகன், அவருக்கு சண்முகம்னு பேரு. உடனே கேட்டாராம், அப்பா நம்ம ஊர்ல இருக்கிறதே கொஞ்சம் வயல்தான், அதுல ஏதோ விவசாயம் பண்ணி நம்ம எல்லாம் பழச்சிட்டு இருக்கோம். இவங்க எல்லாரும் வேற வராங்க, எப்பா இவங்களுக்கெல்லாம் வேற நம்ம வந்து நிறைய விவசாயம் பண்ற மாதிரி இருக்கும், எப்படிப்பா இது கட்டுப்படி ஆகும் அப்படின்னு கேட்டாரு. அப்போ அந்த க்ஷணமே இவர் பதில் அளிச்சாராம்,

0: குழந்த, இது வார்த்தையால சொல்லி கூறக்கூடிய ஒரு விஷயமே இல்லப்பா, என்னோட வா, இயற்கை மூலமாகவும் உனக்கு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட வயலுக்கு கூட்டிட்டு போய் காமிச்சாராம். இங்க பாரு, இது நம்ம வயல், பக்கத்துல இருக்கிறது குப்பனோட வயல், அந்த பக்கம் இருக்கிறது மாரிமுத்தோட வயல். இப்போ நதிய மழை கொட்டுது பாக்குறிய, இந்த மழை எல்லா இடங்கள்லயும் தானே கொட்டுறது. என்ன ஜமீன்தார் வீட்டு ரொம்ப பணக்காரங்க, அவங்களுக்கு நிறைய கொட்டணும்னு நம்ம வீட்டுல மட்டும்தான் கொட்டுதா? எல்லாரோட வீட்லயும் தானே கொட்டுது. பாரபட்சம் பார்க்கும்போதானே இந்த மொத்த ஊருக்குமே மழைய பொழியுது. அதே மாதிரி நாமும் மழைய போலயே உதவி பண்ணக்கூடிய இரக்கத்தோட இருந்து, யார் நம்ம கிட்ட கை காமிச்சு உதவின்னு வரச்சே அவர்களுக்கு எப்படியாவது உதவி பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். ஐயமும் பிச்சையும் மாந்தனையும் கை காட்டின்னு நம்மளால ஒண்ணும் கொடுக்க முடியலன்னா கூட, இவங்க பண்ணுவாங்க, இவங்க கிட்ட போங்க, ஏதாவது கை காமிச்சு அவங்களுக்கு உதவிக்கு ஏதாவது ஒரு வழிய பண்ணணும். அததான் மனித இயல். நம்ம நம்ம மனிதர்களுக்கு உதவி பண்ணலன்னா யார் பண்ணுவாங்க? கத்துக்கோப்பா, இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மகனை அவரோட வேலையெல்லாம் பாக்குறதுக்கு அமைச்சிடுறாரு. வாழ்க்கையோட தத்துவத்தை புரிஞ்சின்ற இவரோ, சரிப்பா, இனிமே நான் எல்லாருக்கும் எப்படி உதவி பண்றது அப்படின்னு பாக்கறேன்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியோட கிளம்பினாரு.
1: நீங்க ரொம்பவே அழகா திருக்குறள் சொற்பொழிவாற்றுனீங்க. எங்களுக்காக திருக்குறளோட சிறப்புகளை சொல்றீங்களா?
0: சொல்றேனே. திருக்குறள் என்பது ரொம்ப ஒரு சிறப்பான நூல். இது நம்ம உலக பொதுமறை அப்படின்னு சொல்றோம். ஏன்னா திருக்குறள் அப்படிங்கிறது தமிழ் மக்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு கிடையாது, இந்த மொத்த லோகத்துக்குமே யாருக்கெல்லாம் வாழ்க்கை எப்படி வாழுதுன்னு தெரிஞ்சுக்கணுமோ அவங்க எல்லாருக்குமே எழுதின ஒரு நூல் தான் திருக்குறள். திருக்குறள்ல என்ன இருக்கு அப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதோட சிறப்ப சொல்லி மாளாது, இருந்தாலும் முயற்சி பண்றேன். ஒரு விவசாயி இருந்தாரு. அவர் ஒவ்வொரு நாளும் விவசாயம் பண்ணிட்டே இருப்பாரு. ஒரு நாள் அவர் உழுதுட்டு இருக்கச்சே அவரோட கையில ஒரு சின்ன ஏதோ ஒரு கல்லு மாதிரி தட்டுப்பட்டுச்சு. எடுத்து பார்த்தா நல்லா ஜொலிக்கிறது. பார்த்தாரு, ஹே அழகா இருக்கே, எடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு எடுத்துட்டு போனாரு. மனைவி பார்த்தாங்க, கொஞ்சம் விலை மதிப்பு இருக்கிற கல்லு மாதிரி தான் தெரியுது, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, முதல்ல இந்த காய்கறி கடைக்காரர்கிட்ட போய் இது என்னதுன்னு கேளுங்க, எனக்கு இதை பத்தி அவ்வளவா தெரியல அப்படிங்கிறாங்க. உடனே இந்த விவசாயி ஓடோடி அதை காய்கறிக்காரர்கிட்ட போய் காமிக்கிறாரு. காய்கறிக்காரர் பார்த்தாராம், ரொம்ப நல்லா இருக்கே, இதுக்கு நான் ஒரு 3 கிலோ காய்கறி தரேன்ப்பா, என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னாரா. இவர் சொன்னாரா, அதெல்லாம் வேணாம், எங்க வீட்டுக்கு இது ரொம்ப முக்கியமானது, கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டு வாங்கிட்டாராம். அடுத்த இடத்துக்கு போனாரு. அடுத்த இடத்துல அரிசி கடைக்காரர் இருந்தாரு. அவர்கிட்ட கேட்டாரா, ஐயா இதை பார்த்தா இது எவ்வளோ விலை போகும்னு தோணுதுன்னு கேட்டாரா. பார்த்தாரு, இதுக்கு நான் வேணா உனக்கு ஒரு 10 கிலோ அரிசி தரட்டா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, நான் என்கிட்டயே வச்சுக்கிறேன் அப்படின்னாராம். இவர் சொன்னாரா, இல்லப்பா மன்னிச்சுக்கோங்க, எனக்கு இது தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு விவசாயி அதை எடுத்துட்டு போனாராம். அவருக்கு தோணித்தான், இவரோ 3 கிலோ கத்திரிக்காங்கிறாரு, இவரோ 10 கிலோ அரிசிங்கிறாரு, ரொம்ப விலை மதிப்பு ஜாஸ்தியோ என்னமோ அப்படின்னு நினைச்சிட்டு அடுத்த இடத்துக்கு போனாரு. கொஞ்சம் பெரிய ஊருக்கு வந்தாரு. கிராமத்துலலாம் எப்படி இருக்குன்னு தெரியாதுன்னு ஊர் சந்தையில பெரிய ஊர். அங்க போனா ஒரு நகை கடைக்காரர் இருக்காரு. அவர்கிட்ட போய் இதை காமிச்சார். நகை கடைக்காரர் கொஞ்சம் பரிசோதிச்சுட்டு இதை பார்த்து சொன்னாரு, அப்பப்பப்பா இது வைரம்ப்பா, இது ரொம்ப விலை மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு வைரம், எங்கப்பா கிடைச்சிச்சு சொல்லு சொல்லுன்னு கேட்டாராம். உடனே இவர் சொன்னாரு, இது நான் உழைச்சே பூமியில கிடைச்சிச்சுங்க அப்படின்னு சொன்னாராம். சுச்சோ, இதெல்லாம் வந்து உன்கிட்ட இருக்கக்கூடாது, என்கிட்ட தான் இருக்கணும், என்ன பண்ணு, என்கிட்ட கொடுத்துரு, உனக்கு நான் 10 லட்சம் தரேன் அப்படின்னாராம். உடனே அந்த விவசாயிக்கு தூக்கி வாரி போட்டுதான். கேட்டாரா, அதுல என்னங்க அப்படி சிறப்புன்னு கேட்டாரு. ஏங்க, இது பூமியிலேருந்தே வந்தது, இது நேச்சுரல் டைமண்ட், இது வந்து ரொம்ப சிறப்பானது, இந்த வைரத்தை என்கிட்டயே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாராம். இவர் சொன்னாராம், இல்லைங்க, இது எனக்கு வேற விஷயத்துக்கு தேவைப்படுறது, என்ன விலைன்னு மட்டும் கேட்டுட்டு போலாங்கிறதுக்காக கொடுத்தேன்னு சொன்னாராம். அடுத்தது நகை கடையில் என்ன, ரொம்ப பெரிய ஒரு ரத்ன வியாபாரிகிட்ட போய் கேட்டுருவோமேன்னு ரத்ன வியாபாரிகிட்ட போய் கேட்டா இவர் பார்த்தாரு, ரத்ன வியாபாரியும் அந்த நகை கடைக்காரர் பண்ணதோடையும் ஜாஸ்தி பரிசோதனை எல்லாம் பண்ணக்கப்புறம் பார்த்தாராம், எப்பவுமே வியாபாரிகள்லாம் விலை போகும்னு தெரிஞ்சா கூட அவங்க ரொம்ப பொருட்படுத்த மாட்டாங்க. அதை பார்த்துட்டு சொன்னாரு, ஏன்பா விலை ஜாஸ்தி தான், இது நான் 10 கோடி கொடுக்குறேன், என்கிட்ட கொடுத்துட்றியா, உனக்கு பெரிய லாபம் தான், பரவாயில்ல ஒரு டீல் வச்சுக்குவோமா அப்படின்னு கேட்டாரு. உடனே விவசாயி சொன்னாராம், வேண்டா ஐயா, எனக்கு ஏன் அந்த அளவுக்கு காசு, திருப்பி கொடுத்துருங்கன்னு சொல்லி வாங்கிக்கிட்டு போனாராம். அப்போ அவருக்கு தோணித்தான், அப்பப்பப்ப

0: நம்ம ஏதோ ஒரு கல் சும்மா வீட்டில் ஏதாவது வச்சுக்கலாம், நம்ம வீட்டில் வந்து மனைவிக்கிட்ட கொடுத்துட்டு அதை ஏதாவது அலங்காரம் பண்ணி வீட்டில் வச்சுக்கலாம்னு நினச்சேன். ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்கே, இதுக்கு என்ன அப்படி சிறப்பு அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். கடைசியில் பார்த்தா ரொம்ப சிறப்பாக ஆயிடுச்சு. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன புரியுது, திருக்குறள் அப்படிங்கிறது அந்த வைரத்தை மாதிரி. இல்லை இல்லை, தப்பாக சொல்கிறேன், வைரத்தோட விலையோட எத்தனையோ விலை ஜாஸ்தி. என்னங்க, திருக்குறள்ங்கிறது ஒரு புத்தகம் தானேங்க, அதுக்கு ஏன் வைரத்துக்கும் அதையும் ஏன் எடை போடுறீங்க அப்படின்னு கேட்பீங்க. நீங்கள் கேட்குறது சரிதான், ஆனால் திருக்குறள் அப்படிங்கிறது வைரம் போல் இவ்வளோதான் விலை அப்படின்னு கிடையாது. திருக்குறள் அப்படிங்கிறது எத்தனையோ பேரோட வாழ்க்கையை மாற்றிருக்கு. ஆனால் நம்மளும் அதை ஏதோ 3 கிலோ அரிசி மாதிரி யோசிச்சுட்டு இருக்கோம். படிக்க வேணாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு உடவும் விட்டுடுறோம், படித்து புரிஞ்சுக்கணும்னு முயற்சி கூட பண்ண மாட்டேங்கிறோம். அப்போது நீங்களே சொல்லுங்கள், இந்த அனைத்துமே நம்மளுக்காக தானே பண்ணி வச்சாரு வள்ளுவர். அப்போது அவர் நம்ம எல்லாருக்கும் கொடுத்த பொக்கிஷமான வள்ளுவத்தை போற்ற வேண்டாமா? அதனால் இன்னைக்கு நம்ம எல்லாருமே உறுதிமொழி எடுக்கலாம், வள்ளுவத்தை போற்றுவோம், வாழ்க்கையை மாற்றுவோம்.
1: சரி, உங்களுடைய பொழுதுபோக்கு என்ன?
0: எல்லா நேரத்துலயுமே ஐதர் நான் படிப்பேன் இல்லைன்னா பாடுவேன். பொழுதுபோக்குன்னு கேட்கறச்சு கோலம் போடுறது ரொம்ப பிடிக்கும். இந்த சிக்கு கோலம், கம்பி கோலம் எனக்கு ரொம்ப கொல்ல ஆசை. அதுல ஏதாவது போர் அடிச்சுச்சுன்னா உடனே மாவு எடுத்து ஏதாவது போட ஆரம்பிச்சிருவேன்.
1: அழகா போடுவீங்களா இல்ல எப்படி கிறுக்கி வைப்பீங்களா?
0: முன்னாடி எல்லாம் கிறுக்கி தான் ஆரம்பிச்சேன், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அழகாவே போட வந்துச்சேன். தாத்தா பாட்டி எல்லாம் அழகா தான் இருக்குன்னு சொல்றாங்க.
1: உங்களுக்கு அம்மா சொல்லி கொடுத்தாங்களா இல்ல நீங்களே கத்துக்கிட்டீங்களா?
0: நானே கத்துக்கிட்டேங்க.
1: சரி, வீட்டுல அம்மா சமைப்பாங்களா அப்பா சமைப்பாங்களா?
0: எனக்கும் எங்க அப்பாக்கும் சமைக்க தெரியாது, சாப்பிட பிடிக்கும், எங்க அம்மா தான் சமைப்பாங்க.
1: சரி, உங்க அம்மா சமைக்கிற சமையல்ல உங்களுக்கு பிடிச்ச டிஷ் எது?
0: ரவா உப்மா ரொம்ப பிடிக்கும்.
1: நீங்க சின்ன வயசுல இருந்து இசை கத்துக்கிறேன்னு சொல்றீங்கல்ல, அப்போ இசைக்கு முக்கியமானது ராகமா தாளமா?
0: தாளங்கள் அப்படிங்கிறது நம்ம கை மூலமாகவோ பாடுறச்சே கண்டினியூஸா ஒரு பீட்ல, உதாரணத்துக்கு ஒரு திருப்புகழ் பார்க்கலாம். காரணமதாக வந்து பூமி மீதே அப்படின்னா நீங்க பாக்கறச்சே 1 2 1 2 கண்டினியூஸா வருது இல்லையா, அததான் தாளம்னு சொல்லுவோம். ஆங்கிலத்துல ரிதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். தாளத்துக்கு நிறைய கருவிகளும் உண்டு, மிருதங்கம், அப்புறம் அதை வாசிக்கிறதுக்கு தப்லா, நார்த் இந்தியாலலாம் இந்த கேரளங்களெல்லாம் செண்டமேளம்லாம் வாசிப்பாங்க. இதெல்லாமே தாளங்களை நம்ம ஒரு வாத்தியமாக வச்சு வாசிக்கிறது. இதுவே கையில் போடுறச்சு ஆதி தாளம், திருப்புட்ட தாளம், ரூபக தாளம், மிஸ்ரச்சாப்பு, கண்டச்சாப்பு, அதே மாதிரி 5 ஜாத்திகளை வச்சு வேற வேற விதங்களான ராகங்களை உருவாக்குறது நிறைய உண்டு. இந்த ஜதிகள், 5 ஜதிகளை வைத்து வேற வேற தாளங்களை போடுறது, இந்த மாதிரி நிறைய பழக்கங்கள் உண்டு. தாளங்கள் ரொம்ப சிறப்பானவை. அதே போலவே ராகங்கள் அப்படிங்கிறது நிறைய உண்டு. தாளங்கள் மொத்தமா 108 தாளங்கள், அதுல 7 தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ராகங்கள் நிறைய கணக்குல எடுத்துக்கவே முடியாது. இவ்வளோ ராகங்கள் தான் இருக்குன்னு என்னால ஒரு லிஸ்ட் போட்டு இவ்வளோதான் ராகம்னு சொல்ல முடியாது. 72 மேளகர்த்தாக்கள் அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்குமே அடிப்படையான மூலாதாரமான ராகங்கள். இந்த ராகங்கள் கிட்டேது தான் நிறைய சின்ன சின்ன வேற வேற ராகங்கள், ஜன்னிய ராகங்கள்லாம் வந்தது. ஜன்னிய ராகங்கள் அப்படிங்கிறது இப்போ உதாரணத்துக்கு காம்போஜி, பைரவிலா ஜன்னிய ராகம். அதுவே மேளகர்த்தா ராகங்கள்னு பார்க்கறச்சு கனகாங்கி, ரத்னாங்கி, கானமூர்த்தி, வனஸ்பதி, மானவதி, தானரூபின்னு வேற வேற விதங்களான ராகங்கள் உண்டு. இதுக்கே ஈக்குவலண்டா நம்மளுடைய தமிழ் பழக்க வழக்கங்கள்ல நம் முன்னோர்கள் இசையில பண்களுக்கு வச்சிருக்காங்க. ரூபக தாளம்னு சொல்றச்சே அதுவே நம்ம தமிழ்ல 3 ரோதுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி நட்டப்பாடை, படந்தக்க ராகம், கைசிகப்பண், இந்த மாதிரி நிறைய பண்கள் உண்டு. ராகம்னா ஒன்று, பண்ணாலும் அதே தான். இதுதான் ராகங்கள்னா என்ன, பண்ணுனா என்னங்கிறதுக்கு பொருள். ராகம், பண், தாளங்கள் அப்படின்னு எடுத்துக்கறச்சே எனக்கு தாளங்கள் இன்னும் முக்கியம்னு தோன்றுறது. ஏன்னா தாளங்கள்லாம் நாளாக நாளாக பழகினாதான் வரும். ராகம் கூட சீக்கிரமாக கற்றுக்கலாம். ஒரு வகுப்புலேயே ஒரு ராகத்தை ஃபுல்லாக கூட கற்றுக்க முடியும். ஒரு பாட்டோ, சின்ன பாட்டோ, இல்லை அதோட ஆரோகணம் அவரோகணமோ கற்றுக்கலாம். இதுவே தாளம்னு இருக்கிறச்சே நிறைய வாட்டி அதை போட்டு பார்த்தா தான் வரும். ஸோ எனக்கு தாளம் தான் இன்னும் முக்கியம்னு தோணுது.
1: நீங்கள் வந்து இசை வந்து சின்னதுலேருந்தே கத்துட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா பேசிக்லி ஒரு கர்நாடிக் மியூசிக் டீச்சர். உங்களுடைய மியூசிக் ஆரம்பம் வந்து அம்மா டீச்சர்ன்றதுனால நீங்கள் கற்றுக்கிட்டீங்களா இல்லை நீங்களே உங்களுக்கு விருப்பப்பட்டு கற்றுக்கிட்டீங்களா, அதை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: நானே விருப்பப்பட்டு தான் கற்றுக்கிட்டேன். எப்படி

0: எப்படின்னா, பாட்டு கேட்கறது வேற, பாட்டு பாடுறது வேற. எங்க வீட்டுல எல்லாருமே பாட்டு பாடுவாங்க ஒரு பக்கம், இன்னொன்னு பாட்டு கேட்பாங்க. எனக்கு நிறைய பாடல்கள்லாம் கேட்க ரொம்ப பிடிக்கும், பாட ரொம்ப பிடிக்கும். உதாரணத்துக்கு ஐயப்ப சுவாமியை பற்றி பாடல்களோ, இல்லை இந்த பஜனை பாடல்களில் நாம தூஜை பர்வேகா சங்கரான்னு ஒரு பாட்டு இருக்கும், நிறைய பாடல்கள் உண்டு. முத்தை தரு, அதுக்கப்புறம் நிறைய மராட்டி அபங்கங்கள், எனக்கு நிறைய நிறைய வேற வேற மொழிகளில் வேற வேற பாடல்கள் இருக்கிறது. அந்த லிரிக்ஸு, இந்த பாடுறச்சே, அந்த கமக்கங்கள், அது எல்லாத்துலேயுமே அதோடைய டீப்பான மர்மங்கள் என்னதுன்னு தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அது எங்கள் அம்மா தான் உண்டாக்கினாங்க, இல்லை அவங்க தான் வற்புறுத்தினாங்கன்னு இல்லை. அவங்க வந்து ஆக்சுவலி எனக்கு ஆரம்பத்துலலாம் சொல்லி கொடுக்கல, ஏன் அவங்க கிட்ட முதல்ல உக்காரல. என்னை கூட்டிட்டு போய் என்னோட பாட்டி வீணை வாசிப்பாங்க, பாடுவாங்க. அவங்க கிட்ட போய் கொஞ்ச நாளுக்கு நீ பாட்டி கிட்ட பாட்டு கற்றுக்கோன்னு சொல்லி அமிச்சாங்க. பாட்டியும் ரொம்ப செல்லம் கொடுத்தாங்க, அதனால நானும் வந்து ரொம்ப பொருட்படுத்தலை, நான் பாடல நிறைய. அவங்க சொன்னால் ஏதோ பாடி பாடி உட்காந்துட்டு இருப்பேன், அவ்வளோதான், விளையாடிட்டே இருப்பேன் எப்போவுமே. எப்படி நான் அந்த பேசிக்லாம் கற்றுக்கிட்டேனே தெரியல, ஏதோ கடவுளோட கிருப்பை. அதுக்கப்புறம் ஒரு 3ஆம் வகுப்புலேருந்து எங்கள் அம்மாவே எனக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஆரம்பத்துலலாம் எனக்கு பாட்டு வந்து இந்த பாட்டு பாடணும், இந்த மாதிரி பாடணும், அந்த மாதிரி பாடணும்னா சொல்லி கொடுத்தாங்க. அது வரைக்கும் எனக்கு எப்படி பாடுறதுன்னு தெரியாது, நானே தான் கேட்டு நானே பாடுவேன் அப்படிதான். ஸோ பாட்டில் எனக்கு ஆரம்பத்துலேருந்து ரொம்ப ஆசை, யாருமே என்னை வற்புறுத்தலை. இப்போ வரைக்கும் எங்கள் அம்மா இப்போ நீ பாடியே ஆகணும், இந்த வேலையை பண்ணியே ஆகணும்னு சொன்னதே கிடையாது, நானே தான் எல்லாமே முயன்று பண்ணுறேன்.
1: உங்களுக்கு குருன்னு சொன்னா அம்மாவா பாட்டியா?
0: ரெண்டு பேருமே தான், ஏன்னா ரெண்டு பேருமே வேற வேற விதங்கள்ல எனக்கு வேற வேற விஷயம் சொல்லி கொடுத்தாங்க.
1: இவங்க ரெண்டு பேரும் பாடுறதுல உங்களுக்கு யாரு பாடுறது ரொம்ப பிடிக்கும்?
0: நான் எங்க பாட்டி பாட்டு கத்து தருவாங்கன்னு சொல்றச்சே, பாட்டோட ஜாஸ்தி அவங்க வீணை தான் பயின்றாங்க, வீணை தான் நிறைய வாசிச்சாங்க. எங்க குடும்பத்துல எல்லாருமே பாட்டு பாடுவாங்க, அது ரொம்ப சகஜமான விஷயம்தான். ஆனா எங்க பாட்டி ஃபார்மலா ஒரு ஆசிரியர்கிட்ட போய் பாட்டுன்னு கத்துக்கல, அவங்க வீணை தான் கத்துக்கிட்டாங்க. அதனால அவங்க ஏதோ கடவுள் மேல இருக்கிற ஆசையினால, பாட்டு மேல இருக்கிற அன்புனால பாடுவாங்க. ஆரம்ப எப்படி பாடுறது, கீதங்கள் வர்ணங்கள் அந்த மாதிரி தான் கத்துக்கிட்டாங்க. அதனால அவங்களுக்கு கீர்த்தனை அல்லது இப்போ காவடி செண்டு அந்த மாதிரிலாம் பாடி பழக்கம் கிடையாது. எங்க அம்மா சின்ன வயசுலேருந்தே டிகே பட்டம்மாள் அவர்கள்கிட்ட முறையாகவே ஆரம்பத்திலேந்து மனோதர்ம சங்கீதம் வரையிலுமே கற்று பயின்று நிறைய வருஷம், கிட்டத்தட்ட 30 வருஷம் பாட்டு கற்றுக்கிட்டாங்க. இப்போ அவங்க நிறைய பாடுறாங்க. எனக்கு ரெண்டு பேருமே பிடிச்சிருந்தாலும் அம்மா தான் அதிகமாக பாடுறதுனால எனக்கு அம்மாவோட பாட்டு இன்னும் பிரியமானது.
1: சரி, உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் டூரிஸ்ட் பிளேஸ் இது?
0: எனக்கு நிறைய இடங்களை பிடிக்கும். முதல்ல காஞ்சிபுரம் ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி சிருங்கேரி, அந்த ஊரும் அதே மாதிரி தான் கர்நாடகாவில் இருக்குது. அங்கே போனாலே ஏதோ நம்மளை சுற்றி யாரோ நம்மளை எப்போவுமே பார்த்துக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருக்கும். ஸோ எனக்கு அந்த ஊரும் ரொம்ப பிடிக்கும், கிளைமேட்டும் நல்லா இருக்கும்.
1: நீங்கள் இங்கே போகணும் அப்படின்னு ரொம்ப விருப்பமான பிளேஸ் எந்த டூரிஸ்ட் பிளேஸ் அது?
0: நிறைய இடங்கள் இருக்குது, காசி, மதுரை இந்த மாதிரி இடங்கள்.
1: உங்கள் வயசில் இருக்க குழந்தைங்க கிட்ட கேட்டால் நான் சிம்லா போகணும், கொடைக்கானல் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் நீங்கள் மதுரா போகணும், காசிக்கு போகணும், ஏன் எதனால் இப்படி சொல்லுங்கள்?
0: காசி மதுரை அப்படிங்கிறது எல்லாமே புண்ணிய பூமி வழக்கத்தில் சொல்லுவோம். அதனால எனக்கு அந்த இடங்களுக்கெல்லாம் போகணுன்னு ஒரு ஆசை. ரெண்டாவது, சென்னை அந்த காலத்துலலாம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இப்போ எவ்வளோ ஃபாஸ்ட் ட்ராக்டாக ஆயிடுச்சு. டிஜிட்டலாக எல்லாரும் யாருமே யாருக்கிட்டையும் மூஞ்சி பார்த்து பேசுறது கிடையாது, எல்லாரும் ஃபோனில் தானே உட்காந்துருக்காங்க. இதுவே நம்ம இன்னும் கொஞ்சம் இயற்கையை சார்ந்திருக்கிற ஊராக போனோம்னா இன்னும் வந்து நிம்மதியாக, இன்னும் ஆனந்தமாக இருக்குது.
1: லாஸ்ட்டாக நீங்கள் போன டூரிஸ்ட் பிளேஸ் இது?
0: உடுப்பி அன்னபூர்ணேஸ்வரி கோவில், ஹொரநாடு, துளுநாடு, குண்டாபுரா சொல்லிட்டே போகலாம்.
1: நீங்கள் பெரியவளை ஆன பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
0: ஒரு கலெக்டர் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும்னு ரொம்ப ஆசை. சொல்லப்போனால் அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் கற்றுக்குறோம். ஒரு விஷயத்தில் நிறைய இருக்குது அப்படின்னா இவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கேன்னு நான் ஃபீலே பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த புத்தகத்தை படிக்கிறது விட்டு விட்டாக தான் படிப்பேன், உடனே வந்து மொத்த புத்தகத்தையும் முடிக்கணும்னு ஒரு ப்ரெஷரோடு படிக்க மாட்டேன். எனக்கு ஏதாவது படித்தா, ஏதாவது புதுசாக கற்றுக்கிட்டாலே ஒரு மகிழ்ச்சி வரும், என்னமோ பண்ணுற மாதிரி இருக்கும் எனக்கு. அதனால் இந்த அறிவை இன்னும் ஜாஸ்தியாக மூட்டுற மாதிரி, நிறைய விஷயம் கற்றுக்கிற மாதிரி இருக்கிற எந்த ஃபீல்டாக இருந்தாலுமே ரொம்ப பிடிக்கும். அதில் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் கற்றுக்கிறதுங்கிறது யூபிஎஸ்சி தான். அதனால் எனக்கு இதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி எனக்கு இதை அச்சீவ் பண்ணணும்னு ரொம்ப ஆசை.
1: நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே நீங்கள் கலெக்டராக என்னுடைய வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
1: நம்ம நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துட்டோம், எங்களுக்காக ஒரு பாடல் பாடுறீங்களா?
0: கண்டிப்பாக. பார்வதி நாயகனே சரணம்.

0: இவ்வளோ நேரம் நான் கேட்ட கேள்விக்கு நீங்க ரொம்ப அழகா தெளிவா பொறுமையா ஆன்சர் பண்ணீங்கல்ல, அதுக்கு உங்களுக்கு ரொம்ப பெரிய பெரிய தேங்க்ஸ்.
1: தேங்க்யூ.
0: மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் இணைவோம். இது உங்கள் குட்டிஸ் நேரம். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் தேன்மொழி விஜயகாந்த்.
2: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் இப்போது 5:30 நிமிடம். ஆகாஷ்வாணி தொடரும் நிகழ்ச்சி.

இன்றைய கிராமிய தென்றல் நிகழ்ச்சியில் வி எஸ் சுந்தரமூர்த்தி குழுவினர் வழங்கும் வானொலிக்கு 90 கைச்சிலம்பு பாடல்கள் கேட்கலாம்.

0: நமது அகில இந்திய வானொலி நிலையம் 90 ஆண்டு
1: 90 ஆண்டுகள்
0: ஆமா ஆண்டு விழா கோலம்
1: ஆண்டு விழா கோலம்
0: ஆண்டு விழா கோலம்
1: ஆமா

0: காற்றுடனே கலந்து பேசும் வானொலி,
1: காற்றுடனே கலந்து பேசும் வானொலி,
0: எங்கும் புகழ் காற்றுடனே

பள்ளி கல்வி மாணவர்கள் சிறு பிள்ளைகளா இருக்கக்கூடிய நேரத்தில் பள்ளியிலே கல்வி பயிலக்கூடிய தருடத்திலே அந்த காலகட்டத்திலே குழந்தைங்களை எட்டுன்னு வந்து இந்த வானொலியிலே சிறப்பா பாட சொல்லுவாங்க. அந்த சிறப்பா பாட சொல்லக்கூடிய சொல்லாகப்பட்டது எப்படி இருக்கும், வாழ்க்கைக்கு ஏற்ற வகையான சொற்களாக அமைந்திருக்கும். வாழ்க்கைக்கு ஏற்றவாறு அழகான அருமையான சொற்களாக இருக்கும். எப்பேற்பட்ட சொற்கள், உலகநாத புலவர் சொன்ன மாதிரி

0: இவ்வாறு அந்த காலகட்டத்தில இந்த பள்ளியில இருந்து பிள்ளைகளை அழைத்து கொண்டு வந்து நமது வானொலி நிலையத்தில அறிவூட்டும்படியாக சிறப்பான பாடல்கள் எல்லாம் பாட வச்சாங்க. கூட கான்வென்ட் எல்லாம் கூட இட்டு வந்து குழந்தை செல்வங்களை பாட வைக்கிறாங்க, இங்கிலீஷ்ல பாட வைக்கிறாங்க. என்ன பாட்டுமா?
1: பாட்டா பாடுறோம் பாருங்க
0: சொல்லுங்க.
1: சப்பா.

0: Kathy. One for you, one for me.
1: ஓ, ஒரு சப்பாத்தி உனக்கு ஒரு சப்பாத்தி எனக்கா? அப்படி ஆங்கில மொழியில கான்வெண்ட்ல படிக்கக்கூடிய பள்ளி குழந்தைகளாம வந்து நம்ம வானொலியிலே பாடி மிக சிறப்பாகப்பட்டது பெறுகிறாங்க. அது மட்டுமா கல்

கல்லூரியிலே படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் வந்து கலந்து பேசி ஒருவருக்கு ஒருவர் ஒருவருக்கு ஒருவர் அழகான உரையாடல், கவி மிகுந்த வாசகங்கள், கவி மிகுந்த வாசகங்கள், கருத்து மிகுந்த வாசகங்கள், அழகாக அற்புதமாக நமது வானொலியிலே சிறப்பாக சொல்லி அவர்கள்லாம் மிக சிறப்பு அடைகிறாங்க. அப்பேற்பட்ட நமது வானொலிக்கு 90 ஆண்டுகள் சிறப்பான ஆண்டு விழா கொண்டாட்டம். வாழ்க.

இதுவரை கிராமிய தென்றல் நிகழ்ச்சியில் வி எஸ் சுந்தரமூர்த்தி குழுவினர் வழங்கிய வானொலிக்கு 90 கைச்சிலம்பு பாடல்கள் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சி இம்மாதம் 19 தேதியன்று சென்னை வானொலி அரங்கில் நேயர்கள் முன்னிலையில் நடைபெற்றதன் ஒலிப்பதிவு.

0: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நேரமாய் இன்று மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒருபட பாடல்கள், அன்புக்கு நான் அணிவை திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம், 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இன்று மாலை 6:40 மதுரை தென்றல் மற்றும் 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுரை தென்றல் தொடர்ச்சி, 7:10 திண்டுக்கல் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எஸ் ராஜசேகரன் அவர்கள். 7:15 தமிழ் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும் குளித்தட்டு முறையில் நாற்று உற்பத்தி குறித்து சிவகங்கை மாவட்டம் வேளாண் அறிவியல் நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எஸ் செந்தூர் குமரன் அவர்களுடன் நேர்முகம். 8:00 மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பு கேட்கலாம். 8:35 மதுரை தென்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 மதுரை தென்றல். இரவு 9:30 நட்சத்திர கீதங்கள். 10:00 ரவிவாசிரி அகில பாரத சங்கீத சபா டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 நமது ஒளிபரப்பு நிறைவு பெறும். ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இதுவரை கேட்டது இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நேரமுமாய்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா

0: ரெண்டு விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெய்லி அஞ்சலாக கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலகட்ஸில் இனி கேட்கலாம் ஒருபட பாடல்கள். இன்றைய நிகழ்ச்சியில் ஒருபட பாடல்கள், அன்புக்கு நான் அடிமை திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம்.

வாக்கு புத்தி வர பழனிக்கு நேர்ந்து கொண்டு காவி துணியினிலே காசு முடிஞ்சி வச்ச வந்தா.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இதுவரை நீங்கள் கேட்டது ஒருபட பாடல்கள். ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் அன்புக்கு நான் அடிமை திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள். சென்னை எங்களாக கேட்கலாம்.

0: நேரச் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். சோழர்கால செப்பேடுகள் மீட்கப்பட்டது தமிழர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சோழர்களின் வரலாற்று பெருமையை பிரதமர் உலக அளவில் கொண்டு சேர்த்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் போதிய பேருந்துகளை இயக்குவதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி, கோவை உள்பட 17 மாவட்டங்களின் ஒருசில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் விலைமதிப்பில்லா மரபு செல்வங்களை பாதுகாக்கும் முயற்சியில் தமது அரசு தொடர்ந்து ஈடுபட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: எனதருமை நாட்டு மக்களே, நமது அரசாங்கம் பாரதத்தின் விலை மதிப்பில்லாத மரபு செல்வங்களை பாதுகாக்கும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றது. இந்த தொடரிலே ஞான பாரதம் இயக்கத்திற்குட்பட்டு சத்தீஸ்கரின் மல்ஹாரிலும் கூட ஒரு மகத்துவம் வாய்ந்த தேடல் நடந்திருக்கிறது. இங்கே 3 அபூர்வமான தாமிர பட்டயங்கள் கிடைத்திருக்கின்றன. இவை பாண்டு வம்ச அரச குடும்பத்தின் மகர்ஷி பாலார்ஜுனரின் ஆட்சி காலத்தோடு தொடர்புடையதாக கருதப்படுகிறது. இந்த எழுத்து பொறிப்புகள் 6-7 நூற்றாண்டைச் சேர்ந்தவை, அதாவது 1400-1500 ஆண்டுகள் பழமையான இந்த தாமிரப்பட்டயங்கள் பண்டைய பிராமி எழுத்துக்கள் மற்றும் பாலி மொழியில் எழுதப்பட்டிருக்கின்றன. இவற்றிலே அந்த காலகட்டத்தின் ஆட்சி முறை, அறம் மற்றும் கலாச்சாரம் பற்றிய மகத்துவமான தகவல்கள் கிடைக்கின்றன.
0: நெதர்லாந்திலிருந்து சோழர்கால செப்பேடுகள் மீட்கப்பட்டுள்ளது தமிழர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார்.
1: எனதருமை நாட்டு மக்களே, இந்த தாமிர பட்டயங்கள் தொடர்பாக மக்கள் மனங்களில் நிறைய ஆவல் இருக்கிறது. ஆகையால் இதோடு தொடர்புடைய சில விஷயங்களை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இவற்றிலே 21 பெரிய மற்றும் 3 சிறிய பட்டயங்கள் இருக்கின்றன. இவை முக்கியமாக பேரரசன் முதலாம் ராஜேந்திர சோழன் வாயிலாக அவருடைய தந்தையார் பேரரசர் ராஜராஜ சோழன் அளித்த ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றி வைத்தல் தொடர்பானது. ஆனைமங்கலம் என்ற ஒரு கிராமத்தை ஒரு புத்த விகாரம் அமைக்க தானமாக அளிப்பது பற்றி இதிலே குறிப்பிருக்கிறது. இந்த தாமிர பட்டயங்களிலே சோழ சாம்ராஜ்யத்தின் சாதனைகள் பற்றியும் விவரிக்கப்பட்டிருக்கிறது. சோழ சாம்ராஜ்யத்தின் கடல் வல்லமை எத்தனை மகத்தானதாக விளங்கியது என்பதை இதிலிருந்து நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளோடு அவர்களுக்கு இருந்த தொடர்புகளை பற்றிய தகவல்களும் இவற்றிலே காண கிடைக்கின்றன.
0: விடுமுறை நாட்களில் இளையோர் ஏதாவது ஒரு கோளரங்கத்திற்கு சென்று பார்வையிட வேண்டும் என்றும் பிரதமர் பொதுமக்களை கேட்டுக் கொண்டார்.
1: எனதருமை நாட்டு மக்களே, பாரத நாட்டவர்களான நமக்கு வானியல் தொடர்பாக எப்போதுமே ஈர்ப்பும் ஆர்வமும் இருந்து வந்திருக்கிறது. இங்கே அற்புதமான கணித கண்டுபிடிப்புகள் நடந்திருக்கின்றன. கடலோடல், வானோடலாகட்டும், பஞ்சாங்கமாகட்டும், அல்லது நமது திருநாட்கள் பண்டிகைகளாகட்டும், இவை அனைத்தும் வானத்தோடும் விண்மீன்களோடும் தொடர்புடையவையாக இருந்திருக்கின்றன. இன்றைய இளைஞர்களும் கூட இது தொடர்பாக

0: கணிசமான பேரார்வத்தோடு இருக்கின்றார்கள். நம்முடைய பொழுதுபோக்கிற்காக நேரத்தை ஒதுக்குவதும் தொடர்ந்து ஏதேனும் புதியதாக கற்றுக்கொண்டே இருப்பதும் மிகவும் அவசியமானவை. ஏதோ ஒரு வானியல் சங்கத்தோடு கண்டிப்பாக தங்களை இணைத்து கொள்ள வேண்டும். இந்த விடுமுறை நாட்களில் ஏதாவது ஒரு கோளரங்கத்திற்கு கண்டிப்பாக சென்று பார்க்க வேண்டும் என்று இளைஞர்களிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன்.
1: மாணவர்களின் பங்களிப்புடன் பாதுகாப்பு படை வீரர்களின் நலனுக்காக 40 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கிய தமிழகத்தைச் சேர்ந்த ஆசிரியர் கிரிஜா குறித்தும் பிரதமர் குறிப்பிட்டு பேசினார்.

0: மாணவர்களின் பங்களிப்புடன் பாதுகாப்பு படை வீரர்களின் நலனுக்காக 40 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கிய தமிழகத்தைச் சேர்ந்த ஆசிரியர் கிரிஜா குறித்தும் பிரதமர் குறிப்பிட்டு பேசினார்.
1: எனதருமை நாட்டு மக்களே, தமிழ்நாட்டின் நாகர்கோயிலில் நான் ஒரு ஆசிரியரை சந்திக்க நேர்ந்தது. நான் கிரிஜா அம்மா அவர்களை பற்றி பேசுகிறேன். நண்பர்களே, கிரிஜா அம்மா அவர்கள் சுமார் 15 பள்ளிகளை நடத்தி வருகின்றார்கள். இவர் மனதின் குரலால் உள்ளெழுச்சி பெற்று தேசத்தின் பல இராணுவ வீரர்களுக்கு பங்களிப்பு அளிக்கும் உறுதி பூண்டார். வீரம் நிறைந்த படை வீரர்களுக்கு நாம் ஒவ்வொரு தினமும் 1 ரூபாய் பணத்தை பங்களிப்பாக அளித்து வர வேண்டும் என்று மாணவர்களிடம் இவர் கூறினார். அதாவது 1 ஆண்டில் ஒவ்வொரு மாணவன் தரப்பிலிருந்தும் 365 ரூபாய் திரட்டப்படும். இந்த சின்ன சின்ன பங்களிப்பால் சுமார் 40 லட்சம் ரூபாய் சேர்ந்தது. கிரிஜா அம்மா அவர்கள் இந்த மொத்த பணத்துக்கான காசோலையை என்னிடத்தில் அளித்தார். அவரோடு உரையாடி கொண்டிருக்கும் போது பாரத அன்னையிடம் அவர் கொண்டிருந்த அர்ப்பணிப்பு உணர்வு எத்தனை ஆழமானது என்பதை என்னால் உணர முடிந்தது.
0: பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். இதற்கிடையே சாதாரண மக்களின் சாதனைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது மன் கி பாத் நிகழ்ச்சியில் தொடர்ந்து எடுத்துரைத்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் பிரதமர் ஆற்றிய உரையை பிஜேபி நிர்வாகிகளோடு கேட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
2: அன்புமிகு பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மனதின் குரல் நிகழ்ச்சி மூலமாக 134வது தடவையாக இன்றைக்கு பேசியிருக்கிறாங்க. இன்னைக்கு பேசினதுல கேலோ இந்தியா திட்டத்தின் மூலமாக எப்படி பலனடைந்திருக்கிறார்கள், 2 விளையாட்டு வீரர்கள் கூட கலந்துரையாடினாங்க. 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் நம்மளுடைய இந்தியர்களால் எவ்வளவு சாதிக்க முடியும் அப்படின்றத அந்த சாதனைகளை நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்றைக்கு குருவிந்தர் சிங் அண்டு திரு அமினேஷ் என்ற 2 விளையாட்டு வீரர்கள் கூட பேசி அதை நமக்கு இன்றைக்கு அவங்க ஒளிபரத்தினர். நாகர்கோவில் ஜெயகோபால் கரோடியா பள்ளியை சேர்ந்த திரு கிரிஜாம்மா அவங்க குழந்தைங்கள்லாம் கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபாய், அது எப்படின்னா ஒரு குழந்தை 1 நாளைக்கு 1 ரூபா, வருஷம் முழுவதும் சேர்த்து 40 லட்சம் ரூபாய் ராணுவ வீரர்களினுடைய அவர்களுடைய நலனுக்காக கொடுக்கப்பட்டன்ற அந்த நிதியை கொடுப்பதற்காக அந்த குழந்தைகள் கொடுத்திருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொருவரும் செய்கின்ற செயல்களை உலகம் அறிய மனதின் குரல் நிகழ்ச்சியானது ஒவ்வொரு மாதத்தினுடைய கடைசி நாளில் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு ஒளிபரப்புகிறது.
0: சோழர்களின் வரலாற்று பெருமையை உலக அளவில் பிரதமர் கொண்டு சேர்த்துள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறினார்.
2: நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி ஒரு 1 வாரத்துக்கு முன்னாடி 5 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் பண்ணியிருந்தாங்க. அதுல நெதர்லாந்துல டச்சுக்காரர்கள் காலத்துல அவங்க கிட்ட இருந்த சோழர் காலத்து செப்பு பட்டயத்தை நம்ம திருப்பி மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே 200க்கும் மேற்பட்ட சிலைகள் வெளிநாடுகள்லேருந்து நம்மளுடைய தேசத்தினுடைய மிகவும் தொன்மை வாய்ந்த சிறப்புமிக்க அந்த சிலைகள் எல்லாம் கூட நாம் மீட்டு கொண்டு வந்திருக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு கூட நம்ம மீட்டு கொண்டு வந்திருக்கோம். இந்த செப்பு பட்டங்களை கூட கூடிய சீக்கிரம் நம்ம தமிழ்நாட்டுக்கு அந்த சம்பந்தப்பட்ட பகுதிக்கு நாம் கொண்டு வருவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுப்போம் அப்படின்றதையும் சொல்லிக்கொண்டு ஏற்கனவே நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் கங்கையை கொண்ட சோழபுரத்திற்கு வந்து அங்கே கோயிலில் சாமி கும்பிட்டு சோழர்களுடைய சிறப்பை உலகத்திற்கு எடுத்து சொன்னபடி சோழர்கள் கடற்கரை மார்க்கமாக பல்வேறு நாடுகளுக்கு சென்று பல்வேறு நாடுகளில் ஆட்சி புரிந்தார்கள். சோழர்களுடைய வரலாறு ஒரு மிக சிறந்த வரலாறு என்பதை இன்றைக்கு உலகத்திற்கு நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் எடுத்து சென்றிருக்கிறார்கள்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் போதிய பேருந்துகளை இயக்குவதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்துகள் இல்லாமல் 10 மணி நேரத்திற்கு மேலாக பயணிகள் காக்க வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழக அரசின் இந்த செயல் கண்டனத்திற்கு உரியது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், திருச்சி உள்பட 17 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்தில் மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் இன்று ஆய்வு மேற்கொண்டார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 3000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 5000 மீட்டர் ஓட்டத்தில் முஷ்கனும் ஆடவர் 800 மீட்டர் ஓட்டத்தில் மொகாலி வெங்கட்ராமும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியாவிற்கு தங்கப்பதக்கம் கிடைத்தது. ஆடவர் வட்டு எறிதலில் நிக்ஷய் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இந்தியா மகளிர் 100 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் வெள்ளிப்பதக்கத்தையும் ஆடவர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் வெண்கலப்பதக்கம்

பதக்கத்தையும் வென்றது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் கொரியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சோழர் கால செப்பேடுகள் மீட்கப்பட்டது தமிழர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சோழர்களின் வரலாற்று பெருமையை பிரதமர் உலகளவில் கொண்டு சேர்த்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் போதிய பேருந்துகளை இயக்குவதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி, கோவை உள்பட 17 மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: காலம் தொடங்கியுள்ளதால் வெப்ப அலை தாக்கம் அதிகரித்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தேவையின்றி மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை வெளியில் செல்வதையும் கடின உழைப்பு மேற்கொள்வதையும் தவிர்க்க வேண்டும். உலக வெப்பமயமாதல் காரணமாக வெப்பநிலை நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள இலகுவான வெளிர் நிறம் கொண்ட பருத்தி ஆடைகளை அணிந்து கொள்வதும், வெளியில் செல்லும்போது குடை, தொப்பி, கண்ணாடி, காலணிகள் போன்றவற்றை பயன்படுத்துவதும் நல்லது. வெளியில் பயணிக்கும் போது போதுமான குடிநீர் எடுத்து சென்று தாகம் இல்லாவிட்டாலும் அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டும். உடலில் நீர் இழப்பு ஏற்படுத்தும் ஆல்கஹால், தேநீர், காபி, கார்பனேற்றப்பட்ட பானங்கள் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். மாறாக லசி, நீர்மோர், எலுமிச்சை சாறு போன்ற நீர்ச்சத்து பானங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வீட்டை குளிர்ச்சியாக வைத்திருக்க திரைச்சீலைகள் மற்றும் சன்ஷேடுகள் போன்றவற்றை பயன்படுத்த வேண்டும். குழந்தைகள் மற்றும் செல்ல பிராணிகளை நிறுத்தப்பட்ட வாகனங்களின் அருகில் விட வேண்டாம். வேலை நேரத்தில் யாராவது மயக்கமடைந்தால் உடனடியாக குளிர்ச்சி இடத்திற்கு மாற்றி தண்ணீர் அல்லது உப்பு சர்க்கரை கரைசல் கொடுக்க வேண்டும். அவசர தேவைக்கு 108 ஆம்புலன்ஸ் சேவையை தொடர்பு கொள்ளவும். வெப்பநிலை பாதிப்பு ஏற்பட்டால் அருகில் உள்ள அரசு மருத்துவமனை அல்லது ஆரம்ப சுகாதார நிலையத்தை அணுகி உடனடியாக சிகிச்சை பெற வேண்டும். மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வெப்பநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான படுக்கை வசதிகள் மற்றும் உப்பு சர்க்கரை கரைசல் ORS போதுமான அளவில் தயாராக கையிருப்பு உள்ளது என்றும், பொதுமக்கள் இந்த அறிவுரைகளை கடைபிடித்து வெப்ப அலை தாக்கத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறார்.

0: இன்னும் சில நொடிகள் தொடர்வது மாவட்ட செய்திகள் மற்றும் அதனைத் தொடர்ந்து தமிழ் செய்திகள். சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
1: அறிவிப்பு தொடரும். நிமிடம் ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது திண்டுக்கல் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ராஜசேகரன்.
2: திண்டுக்கல் மாவட்டத்தில் 2027 ஆண்டிற்கான மத்திய அரசின் உயரிய பத்ம விருதுகளுக்கு தகுதியான நபர்கள் விண்ணப்பிக்கலாம் என திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் தெரிவித்துள்ளார். கலை, இலக்கியம், விளையாட்டு, சமூக சேவை, கல்வி, மருத்துவம் மற்றும் பொது விவகாரம் போன்ற துறைகளில் நீண்ட நாட்களாக சிறந்த பங்களிப்பை வழங்கி வரும் தனிநபர்கள் இதற்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் ஆவார். தகுதியுடையவர்கள் வருகிற ஜூலை மாதம் 31 தேதிக்குள் awards.gov.in என்ற மத்திய அரசின் இணையதளத்தில் தங்களின் விவரங்களை பதிவு செய்ய வேண்டும். பின்னர் அதன் அசல் விண்ணப்ப நகலை திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் அறை எண் 88 இயங்கி வரும் மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். வேடசந்தூர் ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் நடைபெற்று வரும் பல்வேறு குடிநீர் மற்றும் வளர்ச்சி திட்ட பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். கோவிலூர் ஊராட்சியில் அமைந்துள்ள 20 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட நீருந்து நிலையம் மற்றும் குளத்துப்பட்டி உசிலம்பட்டி ஊராட்சியில் உள்ள தரைமட்ட நீர்த்தேக்க தொட்டிகளை ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் மின் மோட்டார்களின் செயல்பாடு மற்றும் குடிநீர் விநியோக முறைகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். மேலும் குடிநீரில் கிருமிநாசினிகள் முறையாக பயன்படுத்தப்படுகிறதா என்றும் அவர் ஆய்வு மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து எரியோடு நால்ரோடு பகுதியில் 916 ஊரக குடியிருப்புகளுக்கான கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரும் குடிநீர் குழாய்கள் பதிக்கும் பணிகளையும் அவர் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் படை வீரர்களின் வாரிசுகள் நடப்பு கல்வி ஆண்டில் கல்லூரி படிப்பில் சேருவதற்கான சார்ந்தோர் சான்றிதழை திண்டுக்கல் முன்னாள் படை வீரர் நல அலுவலகத்தில் நேரடியாக பெற்றுக் கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் தெரிவித்துள்ளார். இச்சான்றிதழை பெற கல்லூரி விண்ணப்ப படிவம், மதிப்பெண் பட்டியல், மாற்றுச் சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், சார்ந்தோரின் அடையாள அட்டை, முன்னாள் படை வீரரின் அடையாள அட்டை மற்றும் படை விலகல் சான்று உள்ளிட்ட ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். கடந்த கல்வி ஆண்டில் பெறப்பட்ட சான்றிதழ்கள் இந்த ஆண்டிற்கு செல்லாது என்றும் ஒரு படிப்பிற்காக பெறப்படும் சான்றிதழ் அந்த படிப்பிற்கு மட்டுமே செல்லுபடியாகும் என்றும் தெரிவித்துள்ளனர். மேலும் ஒரு குடும்பத்தில் ஒரு நபருக்கு மட்டுமே இந்த சான்றானது வழங்கப்படும் என்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் தெரிவித்துள்ளார். 2026 ஆண்டிற்கான வீர தீர செயல்களுக்கான கல்பனா சாவ்லா விருது பெற தகுதியான பெண்கள் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் தெரிவித்துள்ளார். வீர தீர செயல்கள் புரிந்த தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட பெண்களுக்கு 5 லட்சம் ரூபாய் காசோலுடன் கூடிய இந்த விருதானது சுதந்திர தினத்தன்று வழங்கப்பட உள்ளது. தகுதியுடையவர்கள் வருகிற June 19 தேதிக்குள் awards.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பித்து அதன் அசல் நகலை திண்டுக்கல் மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மாவட்டத்தில் உள்ள குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான சிறப்பு தொழில் கடன் முகாம் June 1 முதல் June 30 வரை நடைபெற உள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகத்தின் திண்டுக்கல் கிளை அலுவலகத்தில் இந்த முகாமானது நடைபெற உள்ளது. புதிய தொழில் தொடங்க, விரிவாக்கம் செய்ய மற்றும் நீட்ஸ், அண்ணல் அம்பேத்கர் திட்டங்களின் கீழ் மத்திய மாநில அரசுகளின் 35% வரையிலான முதலீட்டு மானியம் மற்றும் வட்டி மானியங்களுடன் கடனுதவியானது வழங்கப்பட உள்ளது. இந்த முகாம் காலத்தில் சமர்ப்பிக்கப்படும் கடன் விண்ணப்பங்களுக்கு ஆய்வு கட்டணத்திலிருந்து முழு விலக்கு அளிக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொழில் முனைவோர்கள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நத்தம் ஊராட்சி ஒன்றியத்தில் நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பரளிப்புதூர் மற்றும் தோத்தம்பட்டி பகுதிகளில் 45,58,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் வகுப்பறைகளையும் மற்றும் சமையலறை கட்டிடங்களையும், லிங்கவாடி துணை சுகாதார நிலைய கட்டுமான பணிகளையும் அவர் பார்வையிட்டார். மேலும் June 4 பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் பள்ளி வளாக தூய்மை குறித்தும் கால்நடை மருத்துவமனை மருந்து இருப்பு குறித்தும் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து வேலாயுதம்பட்டி சாலை மேம்பாட்டு பணியையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆய்வு மேற்கொண்டார்.
3: மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளை கோடை காலத்தில் கவரும் விதமாக 63வது மலர் கண்காட்சி மற்றும் கோடை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. பாரம்பரியமிக்க இந்த மலர் கண்காட்சியை காண பல்லாயிரக்கணக்கான உள்நாடு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை தந்து கண்டு ரசித்தனர். இம்முறை பூங்காவில் லட்சக்கணக்கான வண்ண மலர்களை கொண்டு உருவாக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட மலர் வடிவங்கள், செல்பி பாயிண்ட்கள் மற்றும் பல்வேறு வகையான அரிய மலர்கள் சுற்றுலா பயணிகளை பெரிதும் கவர்ந்தன. கோடை விழாவையொட்டி சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் வகையில்

0: பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகளும் கோலாகலமாக நடத்தப்பட்டன. குழுகுழு தட்ப வெப்பநிலைக்கு நடுவே கண்களுக்கு விருந்தளித்த மலர் கண்காட்சி சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு மறக்க முடியாத கோடை காலமாக அமைந்தது என்றால் அது மிகையல்ல.
1: இதுவரை நீங்கள் கேட்டது திண்டுக்கல் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ராஜசேகரன். சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். ஆக்கப்பூர்வமான செய்திகளை வெளியிட ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். பிஜேபியின் உயர்நிலைக்குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சீன நிலக்கரி சுரங்கத்தில் இன்று நேரிட்ட விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். ஆக்கப்பூர்வமான செய்திகளை வெளியிட ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். கோட்டையத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஆக்கப்பூர்வமான இதழியல் என்பது சிறந்த சமூகத்தை உருவாக்க உதவிடும் என்று குறிப்பிட்டார். இளையோரிடையே ஆக்கப்பூர்வமான செய்திகளை ஊடகங்கள் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டார். பிஜேபியின் உயர்நிலைக்குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. பிரதமர் திரு நரேந்திரமோடி இல்லத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் 10 மாநிலங்களிலிருந்து 24 மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெறவுள்ள தேர்தலுக்கான வேட்பாளர்களை இறுதி செய்வது குறித்து விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிஜேபியை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அவர் மேலும் கூறுகிறார். விவசாயிகள் நலனுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மண் வளத்தை பாதுகாப்பது தொடர்பான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் நாளை தொடங்கவுள்ளதையொட்டி இன்று காணொலி வாயிலாக வேளாண்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு அவர் பேசினார். மண் வளத்தை பாதுகாக்கவும் இயற்கை வேளாண்மையை ஊக்குவிக்கும் வகையிலும் 1 மாத காலம் இந்த விழிப்புணர்வு இயக்கம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். போலி உரங்கள் மற்றும் விதைகளை அடையாளம் காணுதல், நீர் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளின் கீழ் விவசாயிகளுக்கு இந்த இயக்கத்தின் கீழ் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த இயக்கத்தை விவசாயிகள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டார். நடைபாதை வியாபாரிகளுக்காக கடனுதவி திட்டம் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். திரிபுரா மாநிலம் அகர்தலாவில் இந்த திட்டத்தின் பயனாளிகளுக்கு கடனுதவிக்கான காசோலைகளை வழங்கி அவர் பேசினார். இந்த திட்டத்தின் மூலம் அவர்களின் வர்த்தகம் அதிகரித்ததோடு தனி நபர்களிடமிருந்து கடன் பெறுவதும் தவிர்க்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். அரசு திட்டங்களின் செயலாக்கத்தில் தகவல் தொழில்நுட்பம் கூடுதலாக பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு மனோகர்லால் கூறினார். தொழில்நுட்ப பயன்பாட்டில் இந்தியா முன்னிலையில் உள்ளதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தூர்தர்ஷனுக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், புதுமை கண்டுபிடிப்புகளிலும் இந்தியா முன்னிலையில் உள்ளதாக குறிப்பிட்டார். அணுசக்தி, விண்வெளி ஆராய்ச்சி, உயிரி தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் போன்றவற்றில் இந்தியா சிறந்து விளங்குவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். அம்மாநிலத்தின் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனைத் தொடர்ந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரையும் அசாம் முதலமைச்சர் சந்தித்து பேசினார். நுகர்வோர் விவகாரங்கள் துறை சீர்திருத்தங்கள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. அத்துறையின் செயலர் திருமதி நிதி கரே தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட், ஹிமாச்சல பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா, ஜம்மு காஷ்மீர், சண்டிகர் மற்றும் லடாக் அதிகாரிகள் பங்கேற்றனர். அளவியலில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி

0: 50 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்தின் அதிநவீன குண்டு வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டது. ஹரியானாவின் பஞ்ச்குலா மாவட்டத்திற்கு உட்பட்ட ராம்காரில் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் இந்த சோதனை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஒரே மாதத்தில் இரண்டாவது முறையாக முழு நிலவு இன்று தென்படுகிறது. இது ப்ளூமூன் என்று அழைக்கப்படுவதாக தேசிய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் திரு தாவி வெங்கடேஸ்வரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: நிலாவினுடைய தோற்றத்தில் பெருமளவுக்கு எந்த வேறுபாடும் இருக்காது. எப்பவும் தெரிகிற முழு நிலா போல தான் தெரியும். சில சமயம் மாதத்தினுடைய முதல் நாள் அல்லது இரண்டாவது நாள் முழு நிலா ஏற்பட்டால் அந்த மாதத்தில் மாதத்தினுடைய இறுதியில் இன்னொரு நிலா ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி அரிதாக ஒரே மாதத்தில் ரெண்டு முழு நிலா ஏற்பட்டால் அதை தான் நீல நிலா அல்லது ப்ளூ மூன் மேலை நாடுகளில் கூறுவது வழக்கம். அரிதாக நிகழக்கூடிய நிகழ்வு என்பதற்காக இந்த பெயர். சமீப காலங்களில் மேலை நாட்டு ஊடகங்களினுடைய பாதிப்பு அதிகமாக இருப்பதனால உலகினுடைய பல பகுதிகளில் இந்த நீல நிலா ஒரு சிறப்பாக பேசப்படுகிறது. ஆனால் இதற்கும் வானவியலுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை.
1: ஜம்மு காஷ்மீரை ஒட்டிய எல்லைப் பகுதியில் தீவிரவாதிகளின் ஊடுருவல் முயற்சியினை பாதுகாப்பு படையினர் முறியடித்தனர். பாரமுல்லா மாவட்டத்திற்கு உட்பட்ட எல்லைப் பகுதியில் ஊடுருவ முயன்ற 3 பேரை பாதுகாப்பு படையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பீகாரில் கடந்த 10 நாட்களில் மட்டும் 122 குழந்தை தொழிலாளர்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக 60 நிறுவனங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக பீகார் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. குழந்தை தொழிலாளர் இல்லா பீகாரை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மாநிலம் முழுவதும் சோதனைகள் நடத்தப்பட்டு வருவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணிகள் 2 கட்டங்களாக நடைபெறும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சுக்பீந்தர் சிங் சுக்கு கூறியுள்ளார். ஷிம்லாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த கணக்கெடுப்பு பணிக்கு அனைவரும் முழுமையாக ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இதன் ஒரு பகுதியாக சுய விவரங்களை இணையதளத்தில் நாளை தொடங்கி வரும் 15ஆம் தேதி வரை பதிவேற்றம் செய்யலாம் என்றும் திரு சுக்பீந்தர் சிங் சுக்கு தெரிவித்தார். சீனாவில் உள்ள நிலக்கரி சுரங்கத்தில் இன்று நேரிட்ட விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். யூனான் மாகாணத்திற்கு உட்பட்ட பைவு பகுதியில் உள்ள நிலக்கரி சுரங்கத்தில் இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்தில் இடிபாடுகளுக்கு இடையே சிக்கிய ஒருவர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டார். இந்த விபத்து குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக சீன அரசு கூறியுள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 18-21, 21-17, 21-16 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் முகமது சொஹிபுல் ஃபிக்ரி, ஃபஜர் அல்ஃபியான் இணையை வென்றது. பிரிட்டிஷ் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் மற்றும் வீர் சோத்ரானி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். பெர்மிங்காமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அபய் சிங் 11-8, 11-5, 11-4 என்ற செட் கணக்கில் கொலம்பியாவின் நாட்டியாஸ் நியூட்ஸனை வென்றார். மற்றொரு ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் வீர் சோத்ரானி 11-8, 12-14, 11-6 என்ற செட் கணக்கில் பாகிஸ்தானின் நூர் ஜமானை வென்று 2வது சுற்றுக்கு தகுதி பெற்றார். நார்வே செஸ் போட்டியின் மகளிர் பிரிவு 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் முதலிடத்தில் உள்ளார். பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் ஆஸ்திரேலியாவின் மின் ஹியூங் ஜியை வென்றார். மகளிர் இரட்டையர் பிரிவில் திவ்யான்ஷி பௌமிக், சிண்ட்ரலா தாஸ் இணையும் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. அமெரிக்காவின் கான்சாஸில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சஹாஜா எமலப்பள்ளி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 4-6, 6-4, 7-5 என்ற செட் கணக்கில் கஜகஸ்தானின் எகட்டெரினா டிமிட்ரி சென்கோவை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு குஜராத் அணிகளுக்கு இடையேயான இறுதியாட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற பெங்களூரு அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா பங்களாதேஷ் இடையேயான ஆட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. 20 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கம் 2

இரண்டு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் கொரியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆக்கப்பூர்வமான செய்திகளை வெளியிட ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். பிஜேபியின் உயர்நிலை குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சீன நிலக்கரி சுரங்கத்தில் இன்று நேரிட்ட விபத்தில் 5 உயிரிழந்தனர். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 7:25.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். பண்ணை செய்தி. இன்றைய நமது பண்ணை செய்தியில் மண்புழு உரம் தயாரித்தல் குறித்து அருப்புக்கோட்டை கோவிலாங்குளம் வேளாண்மை அறிவியல் நிலைய சுற்றுச்சூழல் துறை பேராசிரியர் முனைவர் ஜே கண்ணன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
4: வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் அருப்புக்கோட்டையில் பயிற்சி கொடுக்குறோம். மண்புழு உர பயிற்சின்னு குறிப்பிட்ட சில தினங்களில் கொடுக்கும்போது வந்து நாங்கள் இன்டிமேட் பண்ணுவோம். அந்நேரம் வந்து விவசாயிகள் கலந்துக்கிறாங்க. அதே மாதிரி மதுரை வேளாண்மை கல்லூரியிலையும் பயிற்சிகள் கொடுக்குறாங்க. மதுரையில் இருக்கும்போது கிட்டத்தட்ட 105 பயிற்சிகள் கொடுத்துருக்கோம். நிறைய விவசாயிகள் கற்றுக்கிட்டவங்க தான் இப்போ எல்லாம் பண்ணைகள் விவசாய தொழிற்சாலையே ஆரம்பிச்சிருக்காங்க. மண்புழு உர தொழிற்சாலைன்னு ஆரம்பிச்சிருக்காங்க வாடிப்பட்டியில். எல்லாமே நம்ம மதுரை வேளாண்மை கல்லூரியில் எங்கிட்ட பயிற்சி எடுத்தவங்க. தொழிலாவும் பண்ணலாம், நம்ம விவசாயத்துக்கு சொந்த வயலுக்கும் பயன்படுத்திக்கலாம். தொழிலா பண்ணிட்டோம்னா அதை விற்பனை செய்யறதுக்கு வந்து நிறைய ஏலக்காய் எஸ்டேட்டு, காஃபி எஸ்டேட்டு, தேயிலை எஸ்டேட்டு அங்க வந்து அதிகமா வந்து டிமாண்ட் இருக்கு. ஏன்னா ஏலக்காயிலையும் காஃபிலையும் வந்து அந்த மணம் வர்றதுக்கு வந்து இந்த மண்புழு உரம் முக்கியமானது. அல்லது அந்த ஏலக்காய் மணம் வராது, காஃபி கொட்டையோட மணம் கம கமன்னு வர்றது காரணமே மண்புழு உரம் தான். பொதுவா வந்து இந்த மணம் வரக்கூடிய பயிர்களுக்கு எல்லாம் மண்புழு உரம் முக்கியமானது. மண்புழு உரத்தை வச்சு இயற்கை விவசாயமே பண்ண முடியும். ஆர்கானிக் சர்டிபிகேட்னு வாங்குறாங்க, அதுக்கு வந்து நம்ம மண்புழு உரம் இருந்தாதான் நமக்கு வந்து ஆர்கானிக் சர்டிபிகேட் கிடைக்கும். ஏன்னா நம்ம வயல்ல வந்து செயற்கை உரத்தை போட்டு வச்சிருந்தோம்னாக்கா நமக்கு அந்த சர்டிபிகேட் தர மாட்டாங்க. மண்ணை எடுத்து ஆய்வு செய்துட்டு தான் தர்றாங்க. அதனால வந்து மண்புழு உரம், பசுந்தலை உரம், பசுந்தாள் உரம் இந்த மாதிரி இயற்கை உரங்கள் போட்டு பண்ணாதான் அது இயற்கை விவசாயம், அங்க விவசாயம். மண்புழு உரம் வந்து மண்ணை வளப்படுத்துதுன்னா மண்புழு உரத்துல 17 வகையான சத்துக்கள் இருக்கு. மழை பெய்யும் போது தண்ணி உள்ள இறங்கணும், கிரவுண்ட் வாட்டர் சொல்லுவாங்க. நிலத்தடி நீர் அதிகரிக்கிறதுக்கு வந்து மண்புழுக்கள் முக்கியமான காரணம். மண்புழு உரத்தை நம்ம போட போட வந்து மண்ணில் வந்து நீர் பிடிப்பு தன்மை அதிகமாக இருக்கும். நீர் பிடிப்பு தன்மை இருந்தாதான் உங்களுக்கு வந்து மழை வெஞ்சிருச்சுன்னா ஒரு 7 நாளைக்கு தண்ணியை வந்து மண் பிடிச்சு வச்சிருக்கும். அதுக்கு வந்து மண்புழு உரம் முக்கியமானது. ரெண்டாவது, மண்புழு உரம் நம்ம போட போட வந்து அந்த தாவரத்துக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உண்டாகும். ஏன்னா எல்லா சத்துக்களும் இருக்கிறதுனால நோய் தாக்காது. மண்புழு உரம் வந்து நம்ம விதைக்கிறதுக்கு முன்னாடி போட்டுட்டு நம்ம விதைச்சி 1 வாரம் 10 நாள் கழித்து செயற்கை உரம் போடலாம். உரம் போடலாம், பூச்சி மருந்தை தெளிக்கிறத தவிர்க்கணும். ஏன்னா பூச்சி மருந்துகள்னால தான் மண்புழுக்கள் சாகுமே தவிர உரத்தினால அதிகமாக சாகிறது கிடையாது. பூச்சியால் வந்து நமக்கு வந்து மகசூல் பாதிக்கிற அளவுக்கு இருந்தால் தான் நம்ம பூச்சி மருந்து அடிக்கணும். ரெண்டாவது வந்து பூச்சி மருந்து இல்லாமல் இப்போ வந்து 5 இலை கரைசல்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நொச்சி இலை, கத்தாழ இலை, எருக்கு இலை, ஊமத்தை இலை, வேப்ப இலை, இந்த 5 இலையை வந்து ஒவ்வொரு கிலோ எடுத்து ஒரு ட்ரம்ல ஊற வச்சு 3 நாள் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை ஸ்ப்ரேயில் ஓட்டு அடிச்சிங்கனாலே பூச்சிலாம் போயிடும். இப்போ 5 இலை கரைசல் அடிச்சிங்கன்னா நீங்கள் பூச்சி மருந்து அடிக்க தேவையில்லை. இந்த 5 இலை கரைசல்னால மண்புழு சாகாது. பூச்சி இலை வந்து விரட்டி விட்டுரும், பூச்சி விரட்டியாக அதை பயன்படுத்தும். மண்புழுக்கள் வந்து ஈரப்பதம் அதிகமாக இருக்கிற இடத்தை நோக்கி நகரும். கரிம கழிவுகள் சாப்பிட்ற உணவு நோக்கி நகரும். மழை பெய்யும் போது வந்து அந்த மண் துளைகள் எல்லாம் போய் தண்ணீரை அடைச்சிரும். தண்ணீர் அடைச்சிருச்சுனாக்க நமக்கு வந்து அதுல ஆக்சிஜன் உள்ள போகாம ஆக்சிஜனை தேடிதான் மண்புழுக்கள் வெளியே வருது. உங்களுக்கு வந்து வருங்காலத்துல வந்து மண்புழுக்களை வச்சே, மண்புழு உரத்தை வச்சே பசுமை புரட்சியே பண்ணலாம். அந்த அளவுக்கு மண்புழுக்கள் வந்து ரொம்ப முக்கியமானது விவசாயத்துல. காய்கறி பயிர்களுக்குன்னா 1 ஏக்கருக்கு 500 கிலோ போட சொல்றோம். நம்மகிட்ட எவ்வளவு மண்புழு உரம் இருக்கே அதுக்கேத்த மாதிரி 1 ஏக்கருக்கு 1 டன் போட சொல்றோம். அதனால எல்லா விவசாயிகளுமே பயன்படுத்தலாம் மண்புழு உரத்தை. சாதாரண

0: ஒரு தொட்டிக்கு வந்து 50-100 கிராம் போதுமானது.
1: இதுவரை மண்புழு உரம் தயாரித்தல் குறித்து அருப்புக்கோட்டை கோவிலாங்குளம் வேளாண்மை அறிவியல் நிலைய சுற்றுச்சூழல் துறை பேராசிரியர் முனைவர் ஜே கண்ணன் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம்.
2: நேரம் 7:30.
1: மதுரை வானொலி நிலையம்.

0: மண்ணும் மணியும். இன்றைய நமது மண்ணமுனையும் நிகழ்ச்சியில் குழித்தட்டு முறையில் நாற்று உற்பத்தி குறித்து தெரிந்து கொள்வோம். விவசாயத்தில் நாற்று உற்பத்தி சரியான முறையில் இருந்தால்தான் நல்ல மகசூல் கிடைக்கும் என்பது விவசாயிகள் அறிந்ததே. நாற்று உற்பத்தி பல வழிகளில் செயல்படுத்தப்பட்டு வந்தாலும் குழித்தட்டு முறையில் நாற்று உற்பத்தி என்பது சிறப்பானது என பல தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் சிவகங்கை மாவட்டம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எஸ் செந்தூர் குமரன் அவர்கள்.
1: இந்த குழித்தட்டு நாற்றங்கால், எல்லாரும் குழித்தட்டு குழித்தட்டுன்னா அந்த இட்லி அதை தான் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம், பணியார தட்டு தான் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த குழித்தட்டு நாற்றங்கால் சொல்றாங்களே, அதை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க சார்.
2: வணக்கம். குழித்தட்டு நாற்றாங்கல் அப்படின்னா, நம்ம வந்து அந்த காலத்தில் வந்து நம்ம கன்றுகள் உற்பத்தி பண்ணுவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேட்டு பாத்திகள் அமைப்போம். மேட்டு பாத்திகளுடைய நன்மை என்னன்னு தெரிஞ்சு தீமைகள் என்ன தெரிஞ்சுன்னு தெரிஞ்சால் நம்ம குழித்தட்டு நாட்டுக்கு போக முடியும். ஏன்னா இது ஒரு எக்ஸ்ட்ரா செலவினங்கள் ஆகுது இந்த குழித்தட்டு நாற்றாங்கல் போடுவதற்கு. இப்போ அந்த காலத்தில் மேட்டு பாத்திகளை போடும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்மளுடைய நேட்டிவ் ரகங்கள், நம்மளால் உற்பத்தி பண்ணக்கூடிய நம்மால் கிடைக்கக்கூடிய ரகங்களை மட்டும் சாகுபடி பண்ணோம். உதாரணத்துக்கு காய்கறிகள் சாகுபடி பண்ணுறோம், தக்காளி சாகுபடி பண்ணுறோம், வெண்டை சாகுபடி பண்ணுறோம், கத்திரி சாகுபடி பண்ணுறோம் அப்படின்னா ஏதோ ஒரு நாற்றாங்கல விதைகளை அள்ளி தூவி விடுவோம், அது முளைச்ச விதைகள் எடுத்து நம்ம போய் நடுவோம். அப்போ வந்து ஒரு 5 சென்ட்டுக்கு 10 சென்ட்டுக்கு விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம வீட்டுக்கு தேவைக்கும் நமக்கு வீட்டில் இருக்கக்கூடிய ஆளுகளுக்கு ஒரு சின்ன பொருளாதாரத்துக்குமா பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இப்பொழுது பெரிய வேளாண்மை ஒரு தொழிலாக மாறி போயிடுச்சு. இப்போ தொழிலாக மாறிப்போம்போது பல லட்சங்களை பார்க்கக்கூடிய விவசாயிகள் பல ஏக்கரில் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ 1 ஏக்கரில் 2 ஏக்கரில் 10 ஏக்கரில் 5 ஏக்கர்லாம் காய்கறிகள் போடக்கூடிய விவசாயிகள் இருக்கிறாங்க. 1 ஹெக்டேருக்கு மேலே 2.5 ஏக்கருக்கு மேலே சாகுபடி பண்ணணும், காய்கறிகள் சாகுபடி பண்ணணும்னா இந்த மேட்டு பாத்திகளில் போட்டு அதில் முளைக்கிற விதைகள் வந்து அங்கே மீட்டோர் பண்ண முடியாது. பல லட்சக்கணக்கான விதைகள் வந்து கன்றுகள் தேவைப்படும்,
1: பத்தாது.
2: அதே மாதிரி யூனிஃபார்மாகவும் இருக்கிறது இல்லை, ஒரு செடி பெருசாக இருக்குது, ஒரு செடி சின்னதாக இருக்குது. இந்த மேட்டு பாத்திகளில் போடுறதில்ல. இந்த மேட்டு பாத்தியில் எப்படின்னா நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஒரு 1.5 அடி உயரத்துக்கு வந்து மண்ணப்புறம் கல் ஓடு பீங்கான் எதுவுமே இல்லாமல் ஒரு உயரமாக ஏற்படுத்திக்கிட்டு அதில் விரல்களால் கோடு கீச்சிட்டு அதில் நம்மக்கிட்ட இருக்கிற விதைகளை அப்படி தூவி விடுவோம். அதில் தண்ணி கிடச்ச விதைகள், ஊறின விதைகள், அதுலாம்
1: கன்றுகள்
2: பழைய முறை இது. இப்போ இந்த முறைகளை வந்து நம்ம குழித்தட்டு நாற்று எப்படி வேறுபடுதுன்னா, குழிகளில் வந்து அந்த நமக்கு வந்து ப்ரோ ட்ரேன்னு சொல்லக்கூடக்கூடிய அந்த குழித்தட்டுகள் கருப்புகளெல்லாம் நிறைய விவசாயிகள் பார்த்துருப்போம். இது மானியத்தில் வந்து அரசாங்கம் நிறைய கொடுக்குறாங்க. தோட்டக்கலைத்துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த நிழல் வலை குடில் அமைப்பதற்கு கிட்டத்தட்ட 1,27,000 ரூபா மானியமாக கொடுக்குறாங்க. மீதி ரூபாயை வந்து நமக்கு வந்து அந்த மானியம் தவிர ஒரு சொற்பத்தொகை வந்து விவசாயிகள் கான்ட்ரிபியூட் பண்ணால் போதும். கிட்டத்தட்ட ஒரு 25 சென்ட் அளவுக்கு அந்த நிழல் வலை குடில் அமைச்சு கொடுக்குறாங்க. பசுமை கூடாரம் பார்த்துருப்போம் விவசாயிகள்லாம், அந்த பசுமை கூடாரத்துக்கு கீழே வந்து நம்ம குழித்தட்டு நாற்றாங்கலை உருவாக்கணும். நம்ம அது தொழிலாக பண்ணக்கூடிய அளவில் விவசாயிகளுக்கு அரசாங்கம் சப்போர்ட் பண்ணுறாங்க. குழித்தட்டு முறையில் வந்து நம்ம அந்த மாநில அரசுடைய திட்டத்தை பயன்படுத்தினாலும் சரி, இல்லை நம்மளே வீட்டுக்கு பின்னாடி போட்டுட்டாலும் சரி, இந்த குழித்தட்டுங்கிறது மிகச்சிறப்பான ஒரு கன்று நாற்று உற்பத்தி பண்ணக்கூடிய தொழில்நுட்பம். உதாரணத்துக்கு நான் வந்து 1 ஹெக்டேருக்கு சாகுபடி பண்ணுறேன் அப்படின்னா, தக்காளி போடுறேன், கத்திரிக்காய் போடுறேன் அப்படின்னா, இந்த கன்றுகள் வந்து மேட்டுப்பாத்திலேருந்து போடுறதா இருந்தால் கிட்டத்தட்ட 33,000 கன்றுகள் நமக்கு தேவைப்படும். ஆனால் இந்த குழித்தட்டில் போட்டு நட்டோம், அந்த வரிசை நடவில் சொட்டு நீர் பாசனம் போட்டோம்னா வெறும் 3,000 கன்று தான் தேவைப்படும். அந்த 3,000 கன்னிலிருந்து கிட்டத்தட்ட 90 டன் மகசூல் எடுக்கக்கூடிய தொழில்நுட்பம் இந்த குழித்தட்டு மூலம் தான் நமக்கு கிடைக்கும். பின்னாடி வருமானம் தான் நமக்கு முக்கியம். நீ குழித்தட்டில் போகிறீங்களா மேட்டுப்பாத்தியில் போகிறீங்களாலாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் வருமானம் வந்து அதிகமாக வரக்கூடியது வந்து ஒரு சேர கன்றுகள் வளரக்கூடிய வளர்ச்சியை எதன் மூலம் கன்றுகள் பெற முடியுதுன்னா இந்த குழித்தட்டு நாற்றாங்களில் தான் பெற முடியுது. இந்த குழித்தட்டு நாற்றாங்கள் வந்து கருப்புகளில் ட்ரே இருக்கும். ஒரு ட்ரே எடுத்து பார்த்தீங்கன்னா

99 குழிகள் அதில் இருக்கும். அந்த குழிக்குள்ளே வந்து விவசாயிகள் எப்படி கன்றுகள் உற்பத்தி பண்ணணும்னா, நம்ம வந்து மேட்டுப்பாத்திகளை போடுறது வெறும் மண் மாட்டு சாணம் உரத்தை கலவை போட்டு தான் மேட்டுப்பாத்திகளை போடுவோம். ஆனால் அந்த குழித்தட்டுக்குள்ளே மண்ணே இல்லாத ஒரு நிலையை நம்ம உருவாக்கணும். எப்படின்னா, நம்மளுடைய தென்னை நார் கழிவுகளில் நல்லா மக்க வச்சு கொக்கோ பீத் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அந்த துகள்களை, அந்த கொக்கோ பீத்தோடைய துகள்களை எடுத்து அதில் வந்து அசோஸ்பெர்லம் பாஸ்போபாக்டரி அதில் நல்லா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு என்ரிச் பண்ணிவிட்டு அந்த கலவையை போய் இந்த குழித்தட்டுக்குள்ளே போடுவோம். 99 குழிகளில் ஃபஸ்ட்டு வந்து இந்த என்ரிச்சு, அதாவது நல்ல ஊட்டமேற்றிய அந்த அசோஸ்பெர்லம் பாஸ்போபாக்டரியா ரைசோபியம் ஊட்டமேற்றிய அந்த கலவையை, கொக்கோபீத் கலவையை இந்த குழிகளில் ஃபஸ்ட் நிரப்பிவிடுவோம். குழிகளில் நிரப்பினதுக்கப்புறம் இந்த குழித்தட்டில் ஒரே ஒரு விதை தான், அந்த குழித்தட்டோடைய மையப்பகுதியில் அப்படி விதைகளை அள்ளி தூவி விடாமல் ஒரு ஒரு குழிக்கு நடுவில் ஒரு விதையை மட்டும் லேசாக தென்னை ஈக்கி குச்சி அளவுக்கு ஒரு சின்ன ஒரு பள்ளத்தை ஏற்படுத்திட்டு இல்லை விரல்களை ஏற்படுத்திட்டு அந்த விதைகளை போட்டு அப்படியே லேசாக நிறைய விட்டுருவோம். இப்படியே வந்து இந்த குழித்தட்டுகளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 குழித்தட்டுகளை நம்ம உருவாக்குவோம். நம்ம உருவாக்கணும்னா 100 குழித்தட்டில் இன்ட்டு 100 10,000 கன்றுகள் உருவாகிடும். இதே கிட்டத்தட்ட ஒரு 1 ஹெக்டேருக்கே நான் சொல்கிறேன் 3,000 கன்று தான் தேவைப்படுது. கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு

0: ஒரு ஒரு குழிக்கு நடுவில் ஒரு விதையை மட்டும் லேசாக தென்னை ஈக்கி குச்சி அளவுக்கு ஒரு சின்ன ஒரு பள்ளத்தை ஏற்படுத்திட்டு இல்லை விரல்களை ஏற்படுத்திட்டு அந்த விதைகளை போட்டு அப்படியே லேசாக நிறைய விட்டுருவோம். இப்படியே வந்து இந்த குழித்தட்டுகளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 குழித்தட்டுகளை நம்ம உருவாக்குவோம். நம்ம உருவாக்கணும்னா 100 குழித்தட்டில் இன்ட்டு 100 10,000 கன்றுகள் உருவாகிடும். இதே கிட்டத்தட்ட ஒரு ஹெக்டேருக்கே நான் சொல்கிறேன் 3,000 கன்று தான் தேவைப்படுது. கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 10,000 கன்றுகள் நமக்கு வந்து அதில் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்குது. குழித்தட்டில் வந்து விதைகள் போட்டு இந்த விதைகள் வந்து எப்போ முளைக்கும் அப்படின்னா எல்லா குழித்தட்டுகளையும் விதைகளை போட்டுட்டு ஒரு குழித்தட்டுக்கு மேலே இன்னொரு குழித்தட்டை அடுக்கி வச்சுருவோம். கிட்டத்தட்ட 10 குழித்தட்டு வர மாதிரி ஒரு அடுக்கு வச்சுட்டு இப்படியே 10 வர மாதிரியான குழித்தட்டுகளை அடுக்கி வச்சுட்டு நிழலில் வச்சிடணும். நிழலில் வச்சுட்டு மேலேருந்து லேசாக தண்ணி தெளிச்சு விட்டோம் அப்படின்னா இந்த ஈரத்தில் வந்து அந்த விதைகள் பூரா முளைக்க ஆரம்பிச்சிடும். இதை ஒரு 3-4 நாட்கள் அதிகபட்சம் 5 நாட்கள் வச்சதுக்கப்புறம் இதில் வந்து விதைகள் வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும். வெள்ளை கலரில் ஒரு முளைவிட்ட விதைகள் வந்து இருக்கும். இதை எடுத்துகிட்டு போய் அந்த நிழல் வளையக்குடியில் வரிசையாக அடுக்கி வச்சிருவோம். நம்ம அதில் அடுக்கி வச்சிட்டோம்னா சரியாக 25 நாளில் கண் தயாராகிடும். அந்த வயல்வெளி கண் இருக்குது. அப்போ இந்த கண்டுகள்லாம் பார்த்தோம்னா ஒரு சேர வளர்ந்துருக்கும். அப்படி நீங்கள் ஸ்கேலில் வச்சு அளந்து பார்த்தோம்னா குழித்தட்டில்
1: ஒரே மாதிரி,
0: ஆமாம், 10 சென்டிமீட்டர் உயரத்தில் இருக்குன்னா எல்லாமே 10 சென்டிமீட்டர் உயரத்தில் இருக்கும். ஆனால் அரை அடி உயரத்துக்கு சொல்லி வச்ச மாதிரி மட்டமாக இருக்கும்
1: சொன்னாப்ல.
0: அதே இது நீங்கள் மேட்டுப்பாத்தியில் போட்டோம்னா ஒரு கண் குட்டியாகவும் ஒரு கண் பெருசாகவும். அப்போ இந்த ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த இந்த மேட்டுப்பாத்தி கண்டுகளை கொண்டு வயலில் நடும்போது நமக்கு மகசூல் சரியாக கிடைக்கிறதில்ல. முன்னாடி முளைச்ச கண்ணுகள்லாம் கொஞ்சம் நல்லா காய் கிடைக்கும், அதுக்கு சத்து கிடைக்கும். பின்னாடி நறுங்கி போன கண்ணுகளுக்கெல்லாம் சரியான மகசூல் இருக்காது. அப்போ மகசூல் இழப்பு ஏற்படும். ஆனால் இந்த குளித்தட்டு மூலம் நம்ம போட்டோம்னா மகசூல் இழப்புக்கு வேலையே இல்லை. எல்லாம் ஒன்று சொன்னாப்புல இருக்கிறதுனால அது சொல்லி வச்ச மாதிரி இப்போ தக்காளி போடுறோம், மிளகாய் போடுறோம் அப்படின்னா கத்திரிக்காய் போடுறோம்னா 28 நாள் முதல் பூ எடுத்துரும். அதாவது நமக்கு வந்து முகூர்த்தம் டைம் மாதிரி வந்து நடவில் போய் நட்டுட்டோம் அப்படின்னா அந்த நட்ட 3,000 கன்றுகளும் பழச்சிரும். ஆனால் இந்த மேட்டுப்பாத்தியில் நடக்கூடிய கண்ணுகளில் கிட்டத்தட்ட ஒரு 20-30% வரைக்கும் இழப்புகள் வந்து அது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதுதான் அந்த குழித்தட்டுக்கும் மேட்டுப்பாத்தி கன்றுகளுக்குமான ஒரு வேறுபாடு.
1: குழித்தட்டு நாற்றங்கள்லாம் அதில் இழப்புக்கு வந்து இது இல்லை, வேலை இல்லை,
0: வேலை இல்லை. கிட்டத்தட்ட 99.99% 100% எல்லாமே வயலில் எல்லாமே பிழைச்சிடும். அன்லெஸ் வந்து அந்த மண் வயலில் உள்ள மண்ணில் ஏதாவது குறைபாடு இல்லாமல் கன்றுலேருந்து எந்த குறைபாடும் அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகாது. கன்று தெளிவான கன்றுகள் ஆரோக்கியமான கன்றுகளாக இருக்கும். அப்படி கொண்டு போகலாம். அப்போ நம்ம முளைச்சதுலேருந்து 25 எடுத்து நடப்போகிறோம். அந்த 25 வரைக்கும் இந்த குழித்தட்டை எப்படி பராமரிக்கணும்? அந்த சேர்நட்டுக்குள்ளே அன்றாடம் வந்து அந்த பனித்துளி மாதிரி தண்ணி விளையக்கூடிய அந்த ஃபாக் மிஸ்டி சேம்பர் அந்த சேர்நட்டுக்குள்ளே வச்சுருப்பாங்க. டெய்லி போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் வந்து அந்த சுவிட்சை போட்டு விட்டோம்னா அது மழை பெய்கிற மாதிரி அந்த குற்றாரத்தில் சாரல் விழுகிற மாதிரி அந்த இலைகளில் பூரா படுறதுனால பனித்துளிகள் மாதிரி வர்றதுனால அதுக்கு எக்ஸஸாக தண்ணி குடங்குடமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது குழித்தட்டுகளில். இந்த மாதிரியான ஈரம் போதுமானது. அது வந்து மண்ணில் போய் பட்டு அந்த ஈரத்தை எடுத்துட்டு கொக்கோப்பியத்தில் இருக்கக்கூடிய சத்துக்களை நம்ம எண்டரிச்சுட்டு அந்த உரத்தையும் எடுத்துட்டு அந்த செடிகள் வந்து வேகமாக வளர ஆரம்பிச்சிடும். அப்போ 2 நாள் போனீங்கன்னா அது ஒரு வளர்ச்சி இருக்கும். 4 நாள் போனோம்னா ஒரு வளர்ச்சி இருக்கும். வளர்ச்சி எப்பையும் கூட பார்த்தீங்கன்னா இந்த 25 தான் ஒரு சேர வளர்ச்சின்னு இல்லை, அந்தந்த நாட்களில் வளர வளர்ச்சி கூட ஒரே மாதிரி இருக்கும்.
1: அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு அடுத்த நாள் எவ்வளோ வளருதுன்னு பார்க்கக்கூடிய ஆர்வம் வந்துடும்.
0: அதே மாதிரி இலைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இலை இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 6 நாள் கழிச்சு போனீங்கன்னா ஒரு 4 இலை இருக்கும். அந்த இலைகளும் பார்த்தீங்கன்னா அது சொல்லி வச்ச மாதிரி நாளைக்கு ஒரு இலை விடணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அது பேசிட்டு போகிற மாதிரி அந்த இலையை விட்டு வச்சுக்கிறோம். இது இந்த குழித்தட்டில் மட்டும்தான் அந்த நெல் விளைக்குடியில் இருக்கும்.
1: சொல்லுவதை சொல்லுவோம் கிளிப்பிள்ளைன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் நம்ம சொல்கிற மாதிரி அந்த இலை விட்டுச்சுன்னா நமக்கு எவ்வளோ
0: சந்தோஷமாக இருக்கும். அன்றாடம் பார்க்கும்போது வந்து நம்மளுடைய உழைப்புக்கு ஒரு பலன் கிடைக்கிறத கண் கூட பார்க்கலாம். ஆனால் அந்த மேட்டுப்பாத்திகளை பார்த்தீங்கன்னா போய் பார்த்தோம்னா அப்படியே வெயில் பட்டிருக்கும், அப்புறம் நெல்ல இருக்காது, முன்னப்பின்ன இருக்கிறதுனால அந்த ஒரு திருப்திகரமாக இருக்காது. ஸோ அதனால தான் மேட்டுப்பாத்தி கன்றுகள்லேருந்து குளித்தட்டு கன்றுகளுக்கான தொழில்நுட்பத்தை உருவாக்கி கொடுத்துருக்குது இந்த வேளாண் அறிவியல். அப்போ அதை நம்ம சரியாக கடைப்பிடிச்சோம்னா பண்ணிடலாம். இப்போ வந்து ஒருவேளை இந்த கன்றுகளில் வந்து நமக்கு வந்து கொக்கோபித்தோடைய என்ரிச்மெண்ட் சரியில்லை, ஆனால் ஒரு இந்த நேரத்தில் வந்து 4வது நாளில் 10வது நாளில் இப்படி வளர்ந்துருக்கணும், 25 எடுத்து நடப்போகிறோம், ஆனால் 10வது நாளில் ஒரு பாதி வளர்ச்சி வளர்ந்துருக்கணும், அந்த வளர்ச்சி எனக்கு திருப்திகரமாக இல்லை அப்படின்னா ஆர்கானிக்னா பஞ்சகாவியாக வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து 10 மில்லி கலந்து ஒரு ஸ்ப்ரே கொடுத்துக்கலாம். இல்லைனா வந்து நீரில் கரையிற உரம் 19 19 இருக்குது, அந்த உரங்களையும் வந்து ஒரு 2% இல்லாட்டி 1% குறைந்தபட்சம் அதுக்கு வந்து அதை கலந்துட்டு அதை ஸ்ப்ரே பண்ணோம்னா அந்த வளர்ச்சி வந்து அது 2 நாள் பின்தங்கி இருந்துச்சுன்னா அது 4வது நாள் வரும்போது வந்து இந்த வளர்ச்சி அதை எட்டி கொடுத்துரும். அந்த டைமை வந்து அது மேட்ச் பண்ணிடும். அது 25 சொல்லி வச்ச மாதிரி வரக்கூடிய நிலைக்கு அது மாறிடும். அதே மாதிரி நர்சரிங்கிறது பார்த்தீங்கன்னா பாதி நிழலில் வளர்ப்போம். இந்த குழித்தட்டு நாற்றாங்கால் நர்சரி பூராமே எல்லா பக்கம் பார்த்துருப்போம். அது வந்து 50% ஷேடு, அது 75% நிழல் அப்படின்னு இருக்கும். நம்ம வழக்கமாக இந்த குழித்தட்டுகளுக்கு செலக்ட் பண்ணுற அந்த நிழல் விளையக்குடியில் வந்து 50% நிழல் விளையக்குடியில் இருக்கணும். அந்த வலையோட இது அது 50% நிழலையும் 50% வெயிலையும் உள்ள பெனிட்ரேட் பண்ணும். அந்த அளவுக்கு அந்த நிழல் விளையக்குடிகளுடைய பசுமை அந்த இதில் வந்து இடைவெளி இருக்கும் அந்த ஸ்பேஸ். 50% நிழலும் 50% வெயிலும் கிடைக்கிற மாதிரி நிழல் விளையக்கூடிய வந்து அதுதான் அரசாங்கமும் அமைச்சு
1: வாழ்க்கையின் தத்துவமே நீ

0: பாதி நான் பாதி
1: நான் பாதி அந்த மாதிரி அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருந்தால் மட்டும்தான் செடியோட வளர்ச்சி வந்து நமக்கு நம்ம எதிர்பார்த்த வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது. இந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா 25 நாளில் வளர்ந்த ஒரு செடியுடைய உயரம் வந்து 15 சென்டிமீட்டர் உயரத்துக்கு இருக்கணும். தக்காளியாக இருக்கட்டும், கத்திரியாக இருக்கட்டும், இல்லை மிளகாயாக இருக்கட்டும். இந்த காய்கறி பயிர்களுக்காக தான் அந்த குழிந்தட்டு நாட்டாக்கள்லாம் ஆரம்பத்தில் நம்ம போட்டு நிறையா துல்லிய பண்ணையம்ங்கிற அந்த அமைப்பில் கொண்டு போய் வந்தோம். துல்லிய பண்ணையம் அப்படின்னா மிக துல்லியமாக எப்படி தங்கத்தை நம்ம வந்து எடை போட்டு ஃபேன் காற்றுல கூட அந்த தராசு முன்ன போன போயிடக்கூடாது, அந்த ஜன்னல் கூட அடைச்சிடுவாங்க அந்த எடைப்பட்டியில். அந்த அளவுக்கு துல்லியமாக கணக்கிட்டு கொடுக்கக்கூடிய மைக்ரோ லெவலில் அந்த துல்லியமாக கணக்கிட்டு செடிகளுக்கு தேவையான நீரையும் உரத்தையும்
0: கொடுக்கக்கூடிய
1: நுண்ணிய முறையில் கொடுக்கறதுக்கு பிறகு துல்லிய பண்ணையம். அந்த துல்லிய பண்ணையத்துக்கு தேவையான கன்றுகளே வந்து அடிப்படையே மேட்டுப்பாத்தி கன்றுகள் கிடையாது, இது புறமே குளித்தட்டிலிருந்து போகக்கூடிய கன்றுகள் தான். அப்போ தான் அந்த 20 டன் 30 டன்னுக்கு பதிலாக 20,000 கிலோ 30,000 கிலோ தக்காளிக்கு பதிலாக அந்த கலப்பட உரங்கள் போட்டிங்கன்னா 100,000 கிலோ வருதுன்னா, இப்போ இந்த குளித்தட்டு நாட்டுகள் அடிப்படையில் கன்றுகளை மிக தரமாக உற்பத்தி பண்ணக்கூடிய தொழில்நுட்பமாக இருக்கிறதுனால தான் நமக்கு அவ்வளோ மகசூல் கிடைக்குது. அப்போ எல்லாருமே வந்து இனிமேல் வந்து பெரிய லெவலில் ஒரு விவசாயம் பண்ணுறோம் நம்ம காய்கறி விவசாயம்னா நிச்சயமாக குளித்தட்டு கன்றுல தான் நம்ம போடுற மாதிரி பழகிக்கணும்.
2: தொடர்வது மெல்லிசை பாடல்.

0: கண்ணாடி ஓர ராஜா.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குழித்தட்டு முறையில் நாற்று உற்பத்தி என்பது குறித்து சிவகங்கை மாவட்டம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எஸ் செந்தூர் குமரன் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம்.
2: அல்லது குழித்தட்டு கன்றுகள் வந்து சில விவசாயிகளுக்கு வந்து நெல் விளைக்குடியில் வந்து அந்த வருஷம் மானியத்தில் என்னால் சேர்க்க முடியல, எனக்கு வளர்க்க முடியல அப்படின்னா அது அரசாங்கமே அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தோட்டக்கலை பண்ணைகள் வழியாக விவசாயிகளுக்கு லட்சக்கணக்கான கன்றுகளை வந்து மானிய விலையிலையும் ஃப்ரீயாகவும் கொடுக்குறாங்க.
3: அது எப்படி அணுகணும், அதுக்கு என்ன ஆதாரங்கள்லாம் கொடுக்கணும்?
2: அப்போ நம்ம ஒரு தோட்டக்கலை பண்ணையை போய் அணுகுறோம் அப்படின்னா தோட்டக்கலை பண்ணையில் அங்கே ஒரு பண்ணை மேலாளர் இருப்பாங்க. அவங்ககிட்ட போனோம்னா ஃபர்ஸ்ட் வந்து இது பூரா விவசாயிகளுக்கான உற்பத்தி பண்ணக்கூடிய கன்றுகள். இப்போ நான் விவசாயிகள் அடையாளத்துக்கு என்னுடைய டாக்குமெண்ட் பட்டா அடங்கல், அதே மாதிரி என்னுடைய ஆதார் கார்டு, எந்த ஊர் அந்த அட்ரஸ்ஸு, அதே மாதிரி என்னுடைய எஃப்எம்பி கட்சி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நம்மளுடைய விவசாயிகளுக்கு ஆதாரத்துக்கான டாக்குமெண்ட்ஸ் பூரா அங்கே போய் கொடுத்தோம்னா
3: விவசாயிங்கிறத அதை
2: நிரூபிக்கணும் அந்த அடங்கல். அதை வாங்கிக்கிட்டு வந்து அவங்களுக்கு எவ்வளோ ஏக்கர் நான் சாகுபடி பண்ண போகிறேன்,

0: அந்த அந்த
1: ஏக்கர் போட்டோ எடுத்து கொண்டு போணுமோ?
0: ஆமா, எஃப்எம்பி அப்புறம் அந்த ஃபீல்டு மேப்பையும் எடுத்துட்டு போய், எல்லாமே ஜிபிஎஸ் வந்துருச்சு இல்லையா, அதனால அதை கொண்டு போய் கொடுத்தோம்னா அவங்க வந்து ஓ இவங்களுக்கு இவ்வளவு ஏக்கர் இருக்குது, இத்தனை ஏக்கருக்கான தேவையான கன்றுகள் இவ்வளவு அப்படிங்கறது அந்த நிர்ணயம் பண்ணி அதுக்கான 50% மானியமும், சில நேரத்தில் சில திட்டங்களில் வந்து 100% மானியமும் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. இந்த குழித்தட்டுகளில் இந்த குழித்தட்டுகளுடைய வந்து ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கத்தரி, தக்காளி, மிளகாய் என்று இந்த கன்றுகளுக்காக தான் இந்த குழித்தட்டுகள்லாம் நாங்கள் உருவாக்கணும். ஆனால் பின்னாடி என்னென்னா இது வந்து நமக்கு மஞ்சள் சாப்பிட்ற இஞ்சி அதே மாதிரி சின்ன சின்ன கன்றுகளை உற்பத்தி பண்ணி தரமாக இப்போ வந்து கரும்புக்குமே இந்த குழித்தட்டுடைய அகலத்தை கூட்டிட்டு அதை வந்து கரும்புகளுடைய அந்த கணுக்களை எடுத்து உள்ளே வச்சு அதுவும் தரமாக இந்த கன்றுகளை செட்ஸ் நம்ம வந்து கரும்புகளை சாகுபடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த 2 மொழி 3 மொழி இருக்கிற மாதிரி வச்சு தான் வயலில் போய் நடுவோம். அதில் பாதி இதுவும் பார்த்தீங்கன்னா தண்ணி கிடைக்காம இல்லை மேட்டில் கிடைக்கிறது தண்ணி கிடைக்காது எல்லாம் முளைக்காமல் போயிடுது. இப்போ யூனிஃபார்மாக அந்த கரும்புடைய டன்னேஜ் வந்து கிடைக்க மாட்டேங்கிறதுக்காக இப்போ சர்க்கரை ஆலைகளே வந்து இந்த குழித்தட்டு நாற்றாங்கல்ல தான் அந்த கன்றுகள் உற்பத்தியுமே கொண்டு வந்துட்டாங்க. கரும்புகளுக்குமே காய்கறிகளுக்கு ஆரம்பித்தது வந்து இப்போ எல்லா பயிர்களுக்கும் போயாடுச்சு. எந்தெந்த விதைகள்லாம் சின்னதாக இருக்குதோ அந்த விதைகளை உற்பத்தி பண்ணி அது வெளிதாக ஒரே ஒரு சேர லாபகரமான கமர்ஷியல் கிராப்ஸ்க்கு எல்லாமே இதை கொண்டு வந்துட்டாங்க.
1: இதை கண்டுபிடிச்ச விஞ்ஞானிகளுக்கு நம்ம ஒரு அழகான ஒரு வணக்கம் சொல்லணும்.
0: கண்டிப்பா, ஆமா, எல்லாமே ஒரு அறிவியல் தொழில்நுட்பம் தான். ஒரு இடர்பாடை சந்திக்கும் போது அதுக்கு தீர்வு காண்பதற்கான ஆராய்ச்சி வந்து தொடங்கிடுது எப்பவுமே. ஒரு ஆராய்ச்சி எங்க தொடங்கும் அப்படின்னா ஒரு பிரச்சனையே வந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை சரி பண்றதுக்காக ஒரு ஆராய்ச்சிக்கு போயிடுவாங்க. அப்படி தொடங்கி போன ஆராய்ச்சிக்கு தான் ஒன்னு சேர வயல்ல கிடைக்கணும், அப்ப ஒரு சேர மகசூல் எடுக்கணும், ஒரே நாள்ல பூக்கள் வரணும், ஒரே நாள்ல காய் வரணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த குழித்தட்டு நாட்டாங்க தொழில்நுட்பமே கொண்டு வந்தாங்க. அதனால் அதை மிகச்சிறப்பான ஒரு தொழில்நுட்பம், எல்லா விவசாயிகளும் தாராளமாக அதை பண்ணிக்கலாம். அதை மானியத்திலையும் வாங்கிக்கலாம், அல்லது நீங்கள் வந்து நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஒரு கிச்சன் கார்டன் போடுறோம், நியூட்ரிஷன் கார்டன் போடுறோம்னா அதுக்குமே வந்து நீங்கள் போய் நிறையா வாங்க தேவையில்லை. ஒரு குழித்தொட்டு வந்து மேட்ராப் வந்து அது 50 ரூபாயிலேருந்து கிடைக்குது, 50 ரூபாய் கிடைக்குது, 80 ரூபாய் கிடைக்குது, 100 ரூபாய் கிடைக்குது. ஒரு முறை அந்த குழித்தொட்டு அந்த ப்ரோ ட்ரே வந்து அது பிளாஸ்டிக் ட்ரே,
1: அது வாங்குறதுக்கு யார் அணுகணும்?
0: அது வந்து அந்த ஒரு ட்ரேக்காக நம்ம போய் மானியத்துக்கு போய் அணுக தேவையில்லை. அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம ஒரு விவசாயியாக இருக்க மாட்டோம், மதுரையில் இருக்கிறோம், மாடி தோட்டத்தில் இருக்கிறோம், வீட்டளவுக்கு நெல்படை சார்ந்த நிறையா உரம் விதை சப்ளை பண்ணுற நிறுவனங்கள் நிறையா இருக்குது, கம்பெனிகள்லாம் அந்த கடைகள்லாம் இருக்குது, அவங்க எல்லாருமே புளித்தொட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போய் நமக்கு தேவையான 2 ட்ரே தான் வேணும், 2 ட்ரே வந்து 50-100 ரூபாய்க்கு போய் மானியத்துக்கு இவ்வளோ டாக்குமெண்ட்டையும் கொண்டு போக முடியாது. விவசாயி இல்லாதனால இவங்க வாங்கிக்கலாம், வாங்கி அந்த நீமே வந்து விதைகள் வந்து இப்போ நான் பார்க்குறேன் தக்காளி வந்து அருமையான ஒரு தக்காளியாக இருக்குது. மார்க்கெட் சந்தைக்கு போகிறேன், உழவர் சந்தைக்கு போகிறேன், அந்த உழவர் சந்தையில் கிடைக்கக்கூடிய தக்காளியோடய இந்த டேஸ்ட் மாதிரி எனக்கு கிடைக்குமா, அப்போ இதை போய் இந்த விதை எங்கே கிடைக்கணும் யார்ட்டும் போய் கேட்க தேவையில்லை. அந்த விதையை நல்ல பழுத்த அந்த லாட்லேயே நல்ல பழுத்த விதைகளை தக்காளியை வாங்கி வந்து இன்னும் 2 நாளைக்கு வந்து அதில் ஈ வைக்காமல் கொசு எதுவும் வைக்காமல் ஒரு சலடை போட்டு மூடி வச்சிட்டோம்னா இன்னும் 2 நாள் கழிச்சு நல்லா பழுத்துரும். நல்லா பழுத்து லேசாக அழுகல் ஸ்மெல்லுக்கு போகும்போது அதிலிருந்து விதையை நம்ம பிழிஞ்சு விதையை எடுத்துடணும். விதையை வந்து நம்மளுடைய டிஷு பேப்பர் இருக்கு இல்லையா, நம்ம டிஷ்யூ பேப்பர் வழக்கமாக தொடக்கிறதுக்கு வீட்டிலலாம் வச்சுருப்போம், அந்த டிஷ்யூ பேப்பரில் 2 டிஷ்யூ பேப்பரை விரித்து வச்சுட்டு அதில் இந்த விதைகளை பூரா ஈர விதைகளை போட்டுவிட்டோம் அப்படின்னா 2 நாளைக்கு நல்லலே காஞ்சிருச்சுன்னா அந்த ஈரத்தை பூரா அந்த டிஷ்யூ பேப்பர் உறிஞ்சிட்டு நல்ல தரமான விதை கிடைக்கும். நான் எப்படி டேஸ்ட்டாக தக்காளியை பார்த்தனோ, நான் எப்படி கத்திரியை டேஸ்ட்டாக பார்த்தனோ அந்த கத்திரிக்கு யாரையும் போய் பார்க்க தேவையில்லை. விதையை நான் எடுத்துட்டேன், இந்த விதையை நான் வாங்கிட்டு வந்து அந்த ப்ரோட்ரேக்கில் 2 ட்ரே சந்தையில் வாங்கிட்டு வந்த ட்ரேயில் இந்த கொக்கோ பித்தும் கடையிலே கிடைக்குது, கிலோ வந்து 10 ரூபா 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க, இல்லை மண்புழு உரம் கிடைக்குது 15 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு கிடைக்குது, அதை கூட வாங்கி உள்ளே போட்டுட்டு இந்த விதையை போட்டு எங்கள் வீட்டிலே நான் போட்டுக்கலாம், மாடித்தோட்டம் போடலாம், மாடித்தோட்டம் போட்டுக்கு இந்த ப்ரோட்ரேயில் போட்டுட்டு இதை ஒன்று சேர வளர்த்துட்டு இந்த கன்றுகளை எடுத்து இன்னொரு தொட்டியில் பிளாஸ்டிக்கில் மாற்றிட்டீங்கன்னா நம்மளுடைய மண் தொட்டிலையோ வீட்டு தோட்டத்தில் மாற்றிட்டீங்கன்னா அதில் வரக்கூடிய தக்காளியோ கத்திரியோ நீங்கள் எப்படி போய் டேஸ்ட் பார்த்தீங்களோ அது எனக்கு கிடைச்சிருச்சு.
1: அந்த பவர், அந்த வீரியம்,
0: அந்த பவர், அந்த வீரியம் அதில் இருக்கும். அதனால் நம்ம பின்னாடி ஒரு பக்கம் போய் நல்ல தரமான காய்கறிகள் தேவையில்லை, வெண்டைக்காய், கத்திரிக்காய், மிளகாய், நம்ம வீட்டு கீரைகள் எது நமக்கு என்னென்ன தேவையோ, புதினா, சூப்பரான புதினா, இந்த மாதிரி புதினாவை நான் கிடைக்கல அப்படின்னா அந்த புதினாவுடைய அந்த கணுக்களை எடுத்து இந்த ப்ரோட்ரேயில் போட்டு கூட ப்ரோட்ரேலே புதினா வளர்க்குற ஆளுகள்லாம் இருக்கிறாங்க, அல்ல அந்த அதுலேருந்து எடுத்து இன்னொரு தொட்டிக்கு மாற்றக்கூடிய ஆளுகள்லாம் இருக்கிறாங்க. ஸோ வந்து எதாவது சந்தைகளில் தரமாக கிடைக்குன்னு உறுதிப்படுத்திட்டோம்னா இது நான் இன்னுமே போய் வாங்குவோம்.
1: அதாவது 10 விரலும் 10 மூலதனம்னு சொல்றீங்க.
0: ஆமாம், அதனால் அதை நம்ம உற்பத்தி பண்ணுறதுக்கு இந்த ப்ரோட்ரே தொழில்நுட்பம் வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்குது. விவசாயிகளுக்கு மட்டும் இல்லாமல் மாடித்தோட்டம் அமைக்கிறவங்களுக்கு நமக்கு வீட்டுக்கு தேவையான அதை நிவர்த்தி பண்ணுறதுக்குமே இந்த தொழில்நுட்பம் ஒரு அருமையான தொழில்நுட்பம். எல்லா விவசாயிகளும் இனிமேல் ப்ரோட்ரே தொழில்நுட்பத்துக்கு மாறணும்,
1: குழித்தட்டு
0: நாற்றாங்களுக்கு மாறணும். குழித்தட்டு நாற்றாங்கள் மிக ஒரு அற்புதமான தொழில்நுட்பம்,
1: கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கு, எல்லாருக்கும் வந்து இதை செய்யணுங்கிற ஒரு ஆர்வமும் வர்ற அளவுக்கு ரொம்ப அழகா தெளிவா விவரமா சொன்னீங்க, நன்றிகள்.
0: நல்லதுங்கம்மா.
2: இதுவரை குழித்தட்டு முறையில் நாற்று உற்பத்தி குறித்து சிவகங்கை மாவட்டம் வேளாண் அறிவியல் நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எஸ் செந்தூர் குமரன் அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகம் கேட்டோம்.

0: அடுத்து வருவது வேளாண் தகவல்கள்.
1: இன்றைய வேளாண் தகவலில் மாட்டு கோமியத்தில் விதை நேர்த்தி செய்வது குறித்து தெரிந்து கொள்ளலாம். காய்கறி உற்பத்தியில் இந்தியா இரண்டாம் இடத்தில் உள்ளது. தேசிய தோட்டக்கலை வாரிய புள்ளி விவரப்படி 10 மில்லியன் ஹெக்டேர் நிலப்பரப்பில் காய்கறி சாகுபடி செய்யப்படுகின்றது. விதைகளை விதைக்கும் போது சரியான தொழில்நுட்பத்தை கடைபிடித்தால் மகசூல் கிடைக்கும். காய்கறி விதைகளை 10% மாட்டு கோமியத்தில், அதாவது 100 மில்லி கோமியம் 90 மில்லி தண்ணீர், இவற்றில் ஊற வைத்து 1 மணி நேரம் கழித்து விதைத்தால் விதைகளின் முளைப்பு திறன் கூடும். விதைகள் மூலம் பரவும் நோய்களும் கட்டுப்படும். 1 கிலோ விதைக்கு 4 கிராம் ட்ரைகோடர்மா விருடி அல்லது 10 கிராம் சூடோமோனஸ் கலந்து 24 மணி நேரம் கழித்து விதைத்தால் விதைகளின் மூலம் பரவக்கூடிய நோய்கள் கட்டுப்படும். சுரை, பீர்க்கை, புடலை, பாகல், பூசணி கொடிவகை விதைகளை 24 மணி நேரம் தண்ணீர் ஊற வைத்த பின் விதைத்தால் விரைவில் முளைக்கும். கத்தரி, தக்காளி, மிளகாய் பயிர்களுக்கு உயர் பாத்தி நாற்றங்கால் அவசியம். பாசன வடிகால் வசதி மரத்தடி அல்லது நிழல் வலை தேவை. நிலப்பரப்பிலிருந்து 15 முதல் 20 சென்டிமீட்டர் உயரம், 1 மீட்டர் அகலத்தில் பாத்தி அமைக்க வேண்டும். பாத்தியின் மேல் செம்மண், மணல் மட்கிய தொழு உரத்தை 2:1:1 என்ற விகித கலவை தயாரித்து 25 முதல் 35 நாள் வயதுடைய நாற்றுக்களை நடவு செய்ய வேண்டும். ஒவ்வொரு செடிக்கும் இடையே போதுமான இடைவெளி இருந்தால்தான் பயிர் செழிப்பாக வளரும். களைகளும் பூச்சி நோய் தாக்குதலும் கட்டுப்படும். வெண்டை பயிரில் வரிசைக்கு வரிசை 45 சென்டிமீட்டர், செடிக்கு செடி 30 சென்டிமீட்டர் இடைவெளி தேவை. கத்தரி வீரிய ஒட்டு ரகத்தில் 60-90 சென்டிமீட்டர் வரிசையும், 60-60 சென்டிமீட்டர் செடிக்கு செடி இடைவெளியும் விட வேண்டும். மிளகாய் வீரிய ஒட்டு ரகத்தில் 60-75 சென்டிமீட்டர் மற்றும் 45-60 சென்டிமீட்டர் இடைவெளியும், தக்காளி வீரிய ஒட்டு ரகத்தில் 45-60 சென்டிமீட்டர் மற்றும் 30-45 சென்டிமீட்டர் இடைவெளி தேவை. கொத்தவரையில் பயிர் வரிசை இடைவெளி 60 சென்டிமீட்டர் வரிசை, இடைவெளி 15 சென்டிமீட்டர் இடைவெளி தேவை. கொடிவகை பயிர்களில் குழி அளவு 30 சென்டிமீட்டர் நீள அகல ஆழத்தில் எடுக்க வேண்டும். குழிக்கு குழி 2 மீட்டர் இடைவெளி விட வேண்டும். தக்காளி வீரிய ஒட்டு ரகத்திற்கு 60-80 கிராம், கத்தரி 160 கிராம், கத்தரி வீரிய ஒட்டு 80 கிராம், மிளகாய் 200 கிராம், வீரிய ஒட்டு 80-100 கிராம், வெண்டை 3-4 கிலோ, தட்டை பயிறு 10 கிலோ விதை தேவைப்படும். விதைப்பதற்கு முன் விதைகளின் முளைப்பு திறனை பரிசோதனை செய்ய வேண்டும். சரியான முளைப்பு திறன் இருந்தால் மகசூல் பாதிக்கப்படாது. அந்தந்த மாவட்டங்களில் உள்ள அரசு விதை பரிசோதனை நிலையத்தில்

0: கொடுத்து பரிசோதனை செய்யலாம்.
1: வேளாண் தகவல்கள் வழங்கினார் ஆர் பி பரிமளாதேவி அவர்கள். வேளாண் பழமொழி சிந்தனை, பாரில் போட்டாலும் பட்டத்தில் போடு. வேளாண் பழமொழி சிந்தனை கேட்டோம். இனி விடை பெறுமுன் 2-3 வருடத்திற்கு ஒருமுறை சட்டி கலப்பை கொண்டு உழவு செய்ய வேண்டும். விடை பெறுமுன் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய மண்ணும் மணியும்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 8 மணி.
1: ஆகாஷ்வாணி மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு வானொலி

0: அகிலாக தனது சிந்தனை ஓட்டங்களை நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொண்டார். பிரதமர் உரையின் தமிழாக்கத்தினை இப்போது கேட்கலாம்.
1: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரலில் மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. தேசத்தின் பல்வேறு பாகங்களில் நமது நாட்டு மக்கள் தேசத்தின் நலனுக்காக, சமூக நலனுக்காக செயல்படுத்தி வரும் அற்புதமான விஷயங்களை பற்றி கேள்விப்படும்போது நமக்குள் ஒரு புதிய உத்வேகம் பிறக்கிறது. இன்று நிகழ்ச்சியின் தொடக்கத்திலேயே தடகளப் போட்டிகளில் தேசம் செய்திருக்கும் சாதனையை பற்றியே நான் பகிர இருக்கிறேன். சில நாட்கள் முன்பாக ஜார்க்கண்டின் ராஞ்சியிலே தேசிய முதுநிலை தடகள கூட்டமைப்பு போட்டிகள் நடைபெற்றன. இதிலே நாடெங்கெங்கிலுமிருந்தும் சுமார் 800 தடகள வீரர்கள் கலந்து கொண்டார்கள். 4 தனித்தனி போட்டிகளில் முந்தைய தேசிய பதிவுகள் முறியடிக்கப்பட்டன. குரிந்தர் வீர் சிங், விஷால் டிகே, தேஜஸ்வின் சங்கர், தேவ் மீனா, குல்தீப் குமார் ஆகிய நண்பர்கள் பல்வேறு பிரிவுகளில் புதிய சாதனைகளை படைத்தார்கள். நான் முதன்மையாக இவர்கள் அனைவருக்கும் பல பல நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, ஒரு நிகழ்ச்சியானது நாடெங்கிலும் பெரும் விவாதப் பொருளாகிறது என்றால் அது 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம். வெறும் 2 நாட்களுக்கு உள்ளாக ஆடவருக்கான 100 மீட்டர் ஓட்டப்பந்தய போட்டியிலே தேசிய சாதனை 3 முறை தகர்க்கப்பட்டது. இதை சாதித்து காட்டிய 2 வீரர்கள் என்றால் அவர்கள்தான் குரிந்தர் வீர் சிங், அனிமேஷ் குஜூர் ஆகியோர். இந்த முறை மனதின் குரலில் இந்த 2 விளையாட்டு வீரர்களோடும் உரையாடி பார்ப்போமே என்று நான் நினைத்தேன். அனிமேஷ்ஜி வணக்கம். குரிந்தர் வீர் அவர்களே, உங்களுக்கும் என் வணக்கங்கள். சச்ரியகால்.
2: வணக்கம் சார். வணக்கம்.
1: நல்லதுங்க. நீங்க மிகப்பெரிய சாதனை ஒன்று படைச்சிருக்கீங்க. உங்களோட இணை மிக அற்புதமாக செயல்பட்டிருக்கு. இசைத்துறையில் நாம் ஜுகல்பந்தியை கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் சவாலில் இப்போது ஜுகல்பந்தியை முதல் முறையாக பார்க்குறோம். ஒரு முறை ஒருத்தர் ஒரு சவாலை விடுத்து பிறகு மற்றவர் அந்த சவாலை எதிர்கொள்கிறாரு, பிறகு 3வது முறையாக இதே மாதிரி. உங்கள் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குங்க. மனதின் குரல் நேயர்களுக்கு நீங்கள் இந்த விஷயம் பற்றி விரிவாக விளக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். நீங்கள் செஞ்சுருக்கிற சாகசம் பற்றி எல்லாருக்கும் தெரியணும்.
2: வணக்கம் சார். என் பேர் அனிமேஷ் குஜூர். நான் 200 மீட்டர் மற்றும் 400 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் தேசிய சாதனையாளர். நான் சத்தீஸ்கட்டை சேர்ந்தவன் சார். ஆனால் இப்போ நான் ஒடிசாவுக்காக விளையாடிக்கிட்டு இருக்கேன். கடந்த ஆண்டு ஆசிய போட்டிகளில் பதக்கமோ உலக பல்கலைக்கழக விளையாட்டு போட்டிகளில் பதக்கமோ ஜெயிச்சிருக்கேன். 2021 ஆண்டு பள்ளியிலேருந்து தேர்ச்சி பெற்று வெளியேறினதுலேருந்து நான் தடகள போட்டிகளில் பங்கெடுக்க ஆரம்பித்தேன். நான் அம்பிகாபூர் சைனிக் பள்ளியில் படித்து முடித்தேன். முன்னையெல்லாம் கால்பந்தாட்டம் விளையாடுவேன். எங்கள் அப்பா அம்மாவும் கூட கோவிட் காலத்தில் நீ வெளியே போய் ஓடு இல்லை விளையாடுன்னு எனக்கு நிறைய சுதந்திரம் கொடுத்தாங்க. கோவிட் காலம் முடிஞ்ச பிறகு என் கால்பந்தாட்ட நண்பர்கள் சொன்னாங்க, மாநில போட்டி நடக்க இருக்கு, நீ போய் பங்கெடுனாங்க. நானும் பங்கெடுத்தேன். ஆனால் எனக்கு தெரியாது அதிலிருந்து தான் தேசிய அளவுக்கு தேர்வு செய்கிறாங்க அப்படிங்கிற விஷயம். நானும் தேசிய அளவுக்கு தேர்வு செய்யப்பட்டேன். இன்னைக்கு நான் சர்வதேச அளவில் இந்தியாவோட பிரதிநிதியாக இருக்கேன்.
1: ஓ சரி. குரிந்தர் வீர் அவர்களே, நீங்கள் எப்படி?
3: வணக்கம் சார். என் பேர் குரிந்தர் வீர். நான் இந்திய கப்பற்படையில் பெட்டி ஆஃபீஸராக இருக்கேன். நான் இந்தியாவோட மிக வேகமாக ஓடக்கூடிய ஸ்ப்ரிண்டர். நான் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் 10.9 வினாடிகளில் கடந்து புதிய சாதனையை படைச்சிருக்கேன். 10.1 நொடிகளுக்கு உள்ளார ஓடி கடந்த முத இந்தியரும் நான் தான். தடகளமாகட்டும், என் களப்பணி கடற்படையாகட்டும், தேசத்துக்கு சேவை செய்யணுங்கிறது தான் என் முயற்சியாக இருக்குது. எங்கள் அப்பாவும் சரி, தாத்தாவும் சரி, 2 பேருமே விளையாட்டுகளில் ஈடுபட்டாங்க. நம்ம இந்தியாவோட கலாச்சாரம் என்னென்னா, எந்த ஒரு பண்டிகையாகட்டும், இப்போ தீபாவளியோ புத்தாண்டோ எதுவாக இருந்தாலும் நாம் நம்ம வீட்டை சுத்தப்படுத்துவோம். அப்படி தான் நான் எங்கள் அப்பாவோட பதக்கங்கள், கேடயங்கள், கோப்பைகளை எல்லாம் சுத்தம் செய்வேன். அப்போ எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். அப்படி சுத்தம் செய்துட்டு இருக்கும்போது கேட்பேன், இந்த கோப்பையை எங்கே ஜெயிச்சிங்க, இந்த பதக்கத்தை எப்படி ஜெயிச்சிங்க, இந்த புகைப்படம் எப்போ எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு எல்லாம் கேட்கும்போது அவங்க இது பற்றின விஷயத்த சொல்லுவாங்க. அதாவது, நான் இங்கே விளையாட போனப்போ தேசிய பதக்கத்தை ஜெயித்தேன், எங்கள் அணியை ஜெயிக்க வச்சேன்பாங்க. உடனே நானும் ஏதாவது விளையாட்டை விளையாட போகிறேன்னு சொல்லுவேன். அவங்க காலையில் ஓட்டப்பயிற்சி மேற்கொள்ளும் போது என்னையும் கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னேன். அப்படி தான் என்னை அவங்க கூட்டிகிட்டு போக ஆரம்பித்தாங்க. விளையாட்டுகளை கற்றுக் கொடுத்தாங்க. எனக்கு ஆர்வம் அதிகரிக்க ஆரம்பிச்சுது. உசைன் போல்ட்டோட உலக சாதனை முறியடிக்கப்பட்டதை பார்த்தேன். ஒரு வேடிக்கையான சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருது.

0: நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் அம்மா டிவி அணைச்சிட்டு, தம்பி படிக்கிற நேரமாச்சு போய் படினாங்க. அதுக்கு நான், என்ன இன்னைக்கு நீங்கள் டிவி பார்க்க விடலல்ல, ஒரு நாள் இல்லை ஒரு நாள், அதோ பாருங்க குரீந்தர் பந்தயத்தில் ஓடிக்கிட்டு இருக்கான் பாருங்கன்னு காமிக்க தான் போறீங்க, அப்படியும் ஒரு நாள் வரும்னு சொன்னேன். இன்னைக்கு நான் களத்தில் ஓடுறத எங்கள் அம்மா டிவியில் பார்க்கையில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.
1: பிரமாதம், அருமை, ரொம்ப அருமையாக சொன்னீங்க.
0: ஐயா, நாங்கள் நடுத்தர வகுப்பை சேர்ந்த குடும்பங்க. எங்கள் அப்பா கைப்பந்து விளையாடுவார். வீட்டில் பிரச்சனைகள் காரணமாக அவர் விளையாட்டுகளை விட வேண்டியிருந்தது. அவரோட கனவு கனவாகவே நிலச்சி போச்சு. ஆனால் தன்னோட கனவை தன்னோட மகன் நிறைவேற்றுவான்னு அவர் நம்பினார். நான் அவர் கூட பேசும்போது எப்படி மில்கா சிங் எத்தனை கடினமாக உழைப்பாருன்னு எல்லாம் சொல்லுவார். உங்கள் கனவை நான் நிறைவேற்றுவேன்ப்பா அப்படின்னு நான் சொன்னேன். வாயில் சொன்னால் மட்டும் கனவை நிறைவேற்ற முடியுமா? அதுக்கு கடினமாக உழைக்கணும். மில்கா சிங் அவர்கள் ரத்தவாந்தியெல்லாம் எடுத்தார். தீவிரமான வெயிலில் ஓடினார். நாள் முழுக்க பயிற்சி எடுப்பாருங்கிற விஷயமெல்லாம் எனக்கு கருத்தூக்கமாக அமைஞ்சது. எங்கள் அப்பா எனக்கு உத்வேகம் அளித்தார். அதாவது, நான் நாட்டுக்காக ஓடுவேன், நாட்டுக்காக பதக்கங்கள் வாங்குவேன், ஜெயிப்பேன் அப்படின்னு. நான் 100 மீட்டர் பந்தயத்தை தேர்ந்தெடுத்த உடனே எல்லாரும் சொன்னாங்க, 100 மீட்டரை தேர்ந்தெடுக்காத, அது இந்தியர்களான நமக்கான போட்டி இல்லைன்னாங்க. இந்தியர்களோட உடம்பு 100 மீட்டருக்கானது கிடையாதுன்னாங்க. குரீந்தர், நாம் இதை தேர்ந்தெடுத்திருக்கோம், முன்வச்ச காலை பின்வாங்க கூடாதுன்னு எங்கள் அப்பா எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பார். நம்மால் முடியாதுன்னு யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு நாம் சாதிச்சு காட்டி பதில் சொல்லுவோம். நீ கண்டிப்பாக செஞ்சு காட்டுவ, உன் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்கும்பாரு. எங்கள் அப்பா எனக்கு அந்த நம்பிக்கையை அளித்த போது எனக்கு அது ரொம்ப பெரிய தெம்பாக இருந்துச்சு. இன்னைக்கு இந்திய ஸ்பிரிண்ட் பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க இல்லையா?
1: நீங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப அருமையாக செயல்பட்டிருக்கீங்க. வெறும் 2 நாட்களில் நீங்கள் 2 பேரும் 3 முறை இதற்கு முந்தைய தேசிய பதிவுகளை தகர்த்துருக்கீங்க. 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறதை பற்றி சொல்லும்போது குரீந்தர் வீர் சொன்ன மாதிரி இந்தியர்களுக்கு இதோட வாகன உடம்பு கிடையாதுன்னு சொல்லுங்கள். இத்தனை கடினமானதாக இருந்தும் கூட நீங்கள் சிறப்பாக செயல்பட்டீங்க. நானும் சரி, மனதின் குரல் நேயர்களும் சரி, உங்ககிட்ட ஒன்று கேட்க விரும்புகிறோம். அதாவது, உங்களுக்குள்ள அப்படி என்ன பெரிய தாகம் இருந்துச்சு, என்ன பிடிவாதம் இருந்துச்சு, எதை நினச்சி உறுதியோடு இருந்தீங்கன்னு சொல்லுங்களேன். உங்கள் சாதனை எத்தனை கடினமாக இருந்துச்சு?
0: சார், நான் குரீந்தர் வீர் பேசுகிறேன். தொடக்கத்தில் எல்லாம் ரொம்ப போராட்டமாக இருந்துச்சு. பல முறை சந்தேகம் வரும். நான் சரியாக தான் செய்கிறேன்னா, சரியாக தான் இதை தேர்ந்தெடுத்துக்கிறேன்னா அப்படின்லாம் எனக்கு சந்தேகம் வரும். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஜெயிக்கிறதில்ல, சில வேலைகளில் தான் கற்றுக்க முடியும். நான் தோல்வி அடையும் போது, என்னோடய செயல்பாடு சரியாக இல்லாத போது, ஏதோ காயம் ஏற்பட்டிருக்கும் போது எங்கள் வீட்டில் இருந்தவங்க எனக்கு ஆதரவாக இருப்பாங்க. இப்படி தான் சில நாள் மோசமாக இருக்கும், ஏன் 1 வருஷம் கூட மோசமாக இருக்கலாம். இதனால் எல்லாம் ஒன்றும் பெரிய பாதிப்பு கிடையாது, தைரியமாக இருப்பாங்க. ஆனால் பாருங்கள், கனவு காண்றது மட்டும் தடைப்படாது. உன்னால் செய்ய முடியலைன்னா வேற யாராலையும் செய்ய முடியாதுன்னு என்னோடய பயிற்சியாளரும் என்னை ஊக்கப்படுத்துவார். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மை சேர்ந்தவங்கன்னு எல்லாரும் நம்மளை ஊக்கப்படுத்தும் போது நமக்குள்ளே இருக்கிற தெம்பு என்றைக்கும் தோய்வடையாது.
1: அனிமேஷ் அவர்களே.
2: சார், 2021 நான் தடகள துறையில் நுழைஞ்ச போது இது புதிய துறை, உன்னால் செய்ய முடியுமான்னு யோசிச்சுக்கன்னு சொன்னாங்க. இப்போ நான் இதில் நுழைஞ்சாச்சு, சாதிச்சே தீருவேன் நான் சொன்னேன். எங்கள் அப்பா கூட அடிக்கடி சொல்லுவார், நீ இந்த களத்தில் குதிச்சேன்னு சொன்னால் பின்னால் திரும்பி பார்க்கவே பார்க்காத, ஏன்னா இதை செய்யணும் அதை செய்யணும்னு நினைக்கிறவங்க பல பேர் இருக்காங்க, ஆனால் செய்து காட்டுறவங்க குறைவானவங்க தான் பாரு. நீ இதில் நுழைஞ்சதால இதிலிருந்து பின்வாங்கவே வாங்காத, இதில் முன்னேறுன்னு சொன்னார். உனக்கு தேவையான எல்லா வசதிகளும் எல்லாத்துலேயும் நாங்கள் ஆதரவு தர்றோம். குடும்ப ஒத்துழைப்பு, பண ஆதரவுன்னு எல்லா விஷயங்களையும் நாங்கள் கவனிச்சுக்கிறோம். ஆனால் நீ மட்டும் தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இரு, இந்தியர்களால் ஓட முடியும்னு இந்தியர்களுக்கு காமி. ஏன்னா 10 நொடிகளுக்கு இல்லை, 10.1 நொடிகளுக்குள்ளாக இந்தியர்களால் ஓட முடியாதுன்னு என்கிட்டையும் சொன்னாங்க. ஆனால் இப்போ இந்தியர்களாலையும் முடியும்னு நாங்கள் நிரூபிச்சிருக்கோம். நமக்கு எந்த ஒன்றும் கடினமானது இல்லை, நம்மளாலையும் செய்ய முடியும். இதெல்லாம் தான் சார் என்னை ஊக்கப்படுத்துச்சு. மேலும் மேலும் நாங்கள் பயிற்சி மேற்கொண்ட போது நாங்கள் பதிவுகளை தகர்த்துக்கிட்டே வந்தோம். நம்மளால் செய்ய முடியும்னு இந்தியர்களுக்கு நாங்கள் செஞ்சு காட்டினோம். இப்போது நாங்கள் காமன்வெல்த் போட்டிகளுக்கு தேர்வாயிருக்கோம். வரவிருக்கிற அந்த போட்டிகள்லையும் நாங்கள் இன்னும் சிறப்பாக செயல்பட இருக்கோம்.
1: மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் 2 பேரும் நல்ல நண்பர்களும் கூட. ஆமாம், நீ ஏன் பதிவை முறியடிச்சியா, நான் உன்னோட பதிவை முறியடிக்கிறேன் பாருன்னு நீங்கள் 2 பேரும் எதுவும் போட்டி போடுறீங்களா? முதல் அனிமேஷ், நீங்கள் சொல்லுங்கள்.
2: சர்ஜி, முத பதிவு 10.18 நொடிகளாக இருந்துச்சு. அது நான் ஏற்படுத்தின பதிவு தான். அதை குரீந்தர் வீர் அண்ணன் அரை இறுதியில் முறியடித்து 10.17 கொண்டு வந்தார். நானும் விடாமல் அரை இறுதி 2 10.15 வினாடிகளில் கடந்து முடியடித்தேன்.

0: ரெண்டு பேருக்குமே சந்தோஷமா இருந்துச்சு. எங்களுக்கு இடையில போட்டித்தன்மை இருக்கும், அது வேற விஷயம். இப்படிதான் போட்டியில கலந்துக்க ஒரு முறை சவுதி அரேபியா போனப்ப கூட நாங்க ஒரே அறையில தான் தங்கினோம். அப்ப கூட நாம எப்படி இந்தியாவோட ஸ்ப்ரிண்டிங்கை முன்னேற்றுறது, மற்றவங்களுக்கு ஊக்கமளிக்கக்கூடிய விஷயமா அதை ஆக்குறதுங்கிற வகையில பேசிக்கிட்டோம்.
1: குரிந்தர் வீர், நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
2: சார், அனிமேஷ் ரொம்ப சரியா சொன்னாரு. நாம சிறப்பா செயல்படணும்னு நாங்க தீர்மானம் செஞ்சிருக்கோம். ஒருத்தரோட உதவி இன்னொருத்தருக்கு எப்ப வேணா தேவைப்படலாம். ஆகையால ஒருத்தருக்கு ஆதரவா இன்னொருத்தர் இருக்கும். இப்போ கூட முதல்ல நான் பதிவை ஏற்படுத்தினேன், அதுக்கு பிறகு உடனே அனிமேஷ் செய்தாரு. தயாரிப்பில் ஈடுபடும் போது நான் அனிமேஷ் கிட்ட சொன்னேன், அனிமேஷ் அந்த பிளாக் சரியா இருக்கு, அங்க போய் உட்காந்து அங்க ஸ்ட்ரைட் பண்ணலாம், அங்க தயாரிப்பில் ஈடுபடலாம், இது சரியா இருக்கும்னு. பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கும், இதனால நாமளும் மேம்படுவோம், மற்றவங்களும் மேம்பாடு அடைவாங்க. நட்பும் தேவைதான், ஆனா அதெல்லாம் மைதானத்துக்கு வெளியே. வெளியே நாங்க நல்ல நண்பர்கள் சார். அதே நேரத்தில் களத்தில் இறங்கியாச்சுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியாளர்கள். நான் அவரோட வேகமா ஓடணும்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் நினைச்சு ஓடுவோம்.
1: உங்களோட போட்டி இருக்கே, அது தேசத்தோட கௌரவத்தை அதிகப்படுத்தவும் தேசத்தோட எதிர்காலத்தை இந்த இடத்துக்கு கொண்டு வரவும் ஒரு ஆக்கப்பூர்வமான உணர்வில் செய்யப்பட்டது. உங்களோட இந்த விளையாட்டு உணர்வு இருக்கே, அதில் விளையாட்டில் ஈடுபடணும், ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போடணும், அடுத்தபடியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிகரமாக இருக்கணும், இது அருமையான விஷயம். உங்களுக்கு என்னோட தரப்பிலிருந்து பல பல பாராட்டுக்கள், என்னோட பல பல நல்வாழ்த்துக்கள். நீங்கள் தொடர்ந்து நாட்டுக்கு பெருமை சேர்த்துக்கிட்டே இருங்க. இப்படி தொடர்ந்து கடினமாக உழைச்சி நீங்கள் நிரம்ப முன்னேற்றம் அடைவீங்கன்னு நான் முழுமையாக நம்புகிறேன். பல பல நல்வாழ்த்துக்கள்.
3: நன்றி சார்.
1: பல பல நன்றிகள். எனதருமை நாட்டு மக்களே, இப்போது நாட்டின் பல பாகங்களில் தீவிரமான வெப்பம் காணப்படுகிறது. கடுமையான வெப்பம், சூடான காற்று, இது போன்ற பருவநிலைகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். தொடர்ந்து நீர் பருகி வாருங்கள். வெயிலில் செல்ல வேண்டி இருந்தால் கவனித்து செல்லுங்கள். அந்த வகையில் அரசாங்கத்தின் பல்வேறு துறைகள் அளித்திருக்கும் வழிகாட்டி நெறிமுறைகளை கடைபிடித்து நடக்க தவறாதீர்கள். நண்பர்களே, நம் நாட்டிலே கோடையின் வெப்பத்தை சமாளிக்க பயன்படுத்தப்படும் வழிமுறைகள் பல வேளைகளில் சமையலறையில் கிடைக்கிறது. எப்போதெல்லாம் வெப்பம் அதிகரிக்கிறதோ அப்போதெல்லாம் வீட்டின் சமையலின் சுவையும் மாறிப்போகிறது, சமைக்கும் விதமும் மாறிவிடுகிறது. பானையில் தண்ணீர் இடம்பெற தொடங்குகிறது, தயிரின் பயன்பாடு அதிகரிக்கிறது, மாங்காய் நீரில் கொதிக்க ஆரம்பிக்கிறது, அப்புறம் என்ன, உள்நாட்டு பானம் தயாராகிறது. நம் நாட்டின் பானங்கள் பற்றி நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள். வடபாரதம் சென்றால் பல இடங்களில் ஆம் பன்னா கிடைக்கும். இதன் மாங்காய் சுவையோடு கூடவே வெப்பத்திலிருந்தும் விடுப்பு கிடைக்கிறது. பஞ்சாப் ஹரியானா பகுதிகளிலோ லஸ்ஸி பானம் கிடைக்கும், பெரிய கோப்பையில் கிடைக்கும் லஸ்ஸி. ராஜஸ்தான் குஜராத்திலோ மோர், இது ஒவ்வொரு முறை உணவு உண்ணும் போதும் இணை பிரியாத ஒன்றாக ஆகிவிடுகிறது. மேலும் பீகார், ஜார்க்கண்ட், வடகிழக்கு பகுதிகளில் சத்து ஷர்பத் அருமையாக சுவை கூட்டவல்லது, வயிறும் நிறையும் பலமும் அதிகரிக்கும். கோங்கண், கோவா பகுதிகளில் கோகம் ஷர்பத், சோல் கட்டி கிடைக்கும். தென் பாரதத்தில் பானகம், நீர்மோர், சம்பாரம் போன்றவையும். ஒடிஷாவிலே பேல்பனா கிடைக்கும். இது வெறும் பானமல்ல, பாரதத்தின் பல்வேறு பகுதிகளின் பாரம்பரியத்தின் அங்கம். மேலும் இதிலே ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்பதன் பிரதிபலிப்பு காணப்படும். இன்னும் ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக நினைவில் கொள்ளுங்கள், இவற்றிலே அதிகபட்சம் பொருட்கள் நம்முடைய சமையல் அறையிலேயே கிடைக்கின்றன, நமது வயல் வெளிகளில் விளைகின்றன. எந்த ஒரு பெரிய பிராண்டிங் எல்லாம் கிடையாது, ஆனால் தலைமுறை தலைமுறைகளாக கிடைத்த அனுபவம் அவற்றிலே கலந்திருக்கிறது. நீங்களும் கோடையின் வெப்பத்தின் போது உள்நாட்டு பானங்களை பருகி ஆனந்தமடையுங்கள். நண்பர்களே, கோடை வரும்போது மேலும் ஒரு விவாதம் ஒவ்வொரு வீட்டிலும் தொடங்கிவிடுகிறது, அதுதான் மாங்காய். மாங்காய் மாம்பழம்தான் விவாதப் பொருள். கோடையில் மாங்காய் பற்றி பேசாத வீடு பாரதத்திலே இருக்க முடியாது. ஒவ்வொரு பகுதிக்கும் உரித்தான மாரகம், அதன் பிரத்யேக சுவை மணம் ஆகியன. மகாராஷ்டிரம் மற்றும் கோங்கனில் ஹாபுஸ், அல்ஃபோன்சோ. குஜராத்தின் கேசர், இதுதான் மாம்பழ ரசத்தின் உயிர்நாடி. உத்தரப்பிரதேசத்தின் தஸ்ஹரியும் என்னுடைய காசியின் லங்கடாவும். பொதுவாக இந்த லங்கடாவின் சிறப்பம்சம் என்னவென்றால், பழுத்த பிறகும் கூட இது பல வேளைகளில் பச்சையாகவே இருக்கும். பீகாரின் ஜர்தாலு, தொலைவிலேயே இதன் மனம் இதன் அடையாளமாக ஆகிவிடுகிறது. சௌசா, மால்தா என்ற பெயர்களோடு மக்களின் நினைவுகள் கலந்திருக்கின்றன.

தென்பாரதத்தின் பங்கனபல்லி, தோத்தாபுரி, நீலம், மல்கோவா, வங்காளத்தின் ஹிம்சாகர், ஒடிஷா மற்றும் ஆந்திரத்தின் ஸ்வர்ணரேகா. அதாவது இடம் மட்டும் மாறவில்லை, அதோடு கூடவே மாம்பழத்தின் வடிவமும் வண்ணமும் சுவையும் கூட மாறிவிடுகிறது. மேலும் நண்பர்களே, மாம்பழத்தின் இந்த பயணம் இப்போது கிராமம் தொடங்கி உலகளாவிய சந்தைகள் வரை தொடர்கிறது. இன்று மனதின் குரல் வாயிலாக நான் மாம்பழ சாகுபடியோடு தொடர்புடைய விவசாய சகோதர சகோதரிகளுக்கு பாராட்டு தெரிவிக்கிறேன். நீங்கள் தேசத்தின் விவசாய பொருளாதாரத்திற்கு உதவும் மாம்பழ சாகுபடியாளர்கள் மட்டுமல்ல, சிறப்பான விவசாயிகளும் கூட. இதே போல தொடர்ந்து கோலோச்சுங்கள். நண்பர்களே, கோடை நாட்களிலே பள்ளிக்கூட விடுமுறைதான் என்றாலும் நான் பேசவிருக்கும் ஒரு வகுப்பிலே நீங்களும் சேர வேண்டும் என்று உங்கள் மனமும் ஆசை கொள்ளும். நண்பர்களே, இப்படி ஒரு பள்ளியை கற்பனை செய்து கொள்ளுங்கள். அதிலே குழந்தைகளும் வருகிறார்கள், இளைஞர்களும் வருகிறார்கள், முதியவர்களும் வருகிறார்கள். அங்கே கட்டணம் ஏதும் கிடையாது, பெரிய கட்டடம் ஏதும் இல்லை, வகுப்பறைகள் ஒன்றும் கிடையாது. ஆனால் சுவாரஸ்யமான விஷயமே, அங்கே வகுப்பு நதியிலே தான் நடக்கும். நண்பர்களே, இது ஏதோ கட்டுக்கதை அல்ல, இது ஒரு மெய்யான முயற்சி. கேரளத்தின் அலுவாவிலே சாஜி வலாஷேரில் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நீச்சல் கிளப்பை நடத்தி வருகிறார். இதுவரை கிட்டத்தட்ட 15,000 அதிகமானோர் இங்கே நீச்சல் அடிக்க கற்றுக்கொண்டு விட்டார்கள். சாஜி அவர்கள் மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகளுக்கும் நீச்சல் அடிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த முயற்சியின் பின்னணியிலே ஒரு வலியும் மறைந்திருக்கிறது. சில ஆண்டுகள் முன்பாகத்தான் ஒரு படகு விபத்தில் பல மாணவர்களின் இறப்பு சம்பவித்தது. இந்த சம்பவம் ஷாஜியை உலுக்கி போட்டது. அந்த குழந்தைகளுக்கு மட்டும் நீச்சல் தெரிந்திருந்தால் அவர்கள் ஒருவேளை தப்பியிருப்பார்கள் இல்லையா என்று அவர் நினைத்தார். இதுதான் அவருடைய இந்த இயக்கத்தின் தொடக்கமானது. நண்பர்களே, ஷாஜி வலாஷரில் அவர்களின் வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய கற்றலை அளிக்கிறது. சேவை செய்ய பெரிய பெரிய சாதனங்களோ கருவிகளோ தேவையில்லை. தேவை ஒரு நல்ல நோக்கம், தொடர்ந்து சேவையாற்றும் முயற்சி. இவற்றின் துணையோடு ஆயிரக்கணக்கான மனிதர்களின் வாழ்க்கையில் மாறுதலை ஏற்படுத்த முடியும். என் அன்பு நிறை நாட்டு மக்களே, கடந்த நாட்களில் நான் ஐரோப்பாவின் நெதர்லாண்டு நாட்டுக்கு செல்ல வேண்டிய சந்தர்ப்பம் வாய்த்தது. அங்கே பல கூட்டங்களில் நான் கலந்து கொண்டேன். அப்போது ஒரு கணம் அனைத்து பாரத நாட்டவரையும் பெருமிதம் கொள்ள வைத்தது. நெதர்லாண்டிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த விழாவிலே சோழர்கள் கால தொன்மையான தாமிர பட்டயங்கள் பாரதத்திடம் திரும்பி ஒப்படைக்கப்பட்டது. அந்த நிகழ்ச்சியிலே நெதர்லாண்டின் பிரதம மந்திரியும் உடனிருந்தார். இந்த தாமிர பட்டயங்கள் தொடர்பாக பல நாடுகளிலிருந்து எனக்கு தொடர்ந்து செய்திகள் கிடைத்து வருகின்றன. மக்கள் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றார்கள், பெருமிதத்தை தெரிவித்து வருகிறார்கள். உலகெங்கிலும் இருக்கும் தமிழ் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களிடம் இதனால் சிறப்பான உற்சாகம் பெருக்கெடுத்திருக்கிறது. நண்பர்களே, இந்த தாமிர பட்டயங்கள் தொடர்பாக மக்கள் மனங்களில் நிறைய ஆவல் இருக்கிறது. ஆகையால் இதோடு தொடர்புடைய சில விஷயங்களை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இவற்றிலே 21 பெரிய மற்றும் 3 சிறிய பட்டயங்கள் இருக்கின்றன. இவை முக்கியமாக பேரரசன் முதலாம் ராஜேந்திர சோழன் வாயிலாக அவருடைய தந்தையார் பேரரசர் ராஜராஜ சோழன் அளித்த ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றி வைத்தல் தொடர்பானது. ஆனைமங்கலம் என்ற ஒரு கிராமத்தை ஒரு புத்த விகாரம் அமைக்க தானமாக அளிப்பது பற்றி இதிலே குறிப்பிருக்கிறது. இந்த தாமிர பட்டயங்களிலே சோழ சாம்ராஜ்யத்தின் சாதனைகள் பற்றியும் விவரிக்கப்பட்டிருக்கிறது. சோழ சாம்ராஜ்யத்தின் கடல் வல்லமை எத்தனை மகத்தானதாக விளங்கியது என்பதை இதிலிருந்து நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளோடு அவர்களுக்கு இருந்த தொடர்புகளை பற்றிய தகவல்களும் இவற்றிலே காண கிடைக்கின்றன. சோழ சாம்ராஜ்யத்தின் வளமான வரலாறும் கலாச்சாரமும் தொடர்பாக நம் அனைவருக்கும் பெருமிதம் ஏற்படுகிறது. நண்பர்களே, நமது அரசாங்கம் பாரதத்தின் விலை மதிப்பில்லாத மரபு செல்வங்களை பாதுகாக்கும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றது. இந்த தொடரிலே ஞான பாரதம் இயக்கத்திற்குட்பட்டு சத்தீஸ்கரின் மல்ஹாரிலும் கூட ஒரு மகத்துவம் வாய்ந்த தேடல் நடந்திருக்கிறது. இங்கே 3 அபூர்வமான தாமிர பட்டயங்கள் கிடைத்திருக்கின்றன. இவை பாண்டு வம்ச அரச குடும்பத்தின் மகர்ஷி பாலார்ஜுனரின் ஆட்சி காலத்தோடு தொடர்புடையதாக கருதப்படுகிறது. இந்த எழுத்து பொறிப்புகள் 6-7 நூற்றாண்டைச் சேர்ந்தவை. அதாவது 1400-1500 ஆண்டுகள்

பழமையான இந்த தாமிரப்பட்டயங்கள் பண்டைய பிராமி எழுத்துக்கள் மற்றும் பாலி மொழியில் எழுதப்பட்டிருக்கின்றன. இவற்றிலே அந்த காலகட்டத்தின் ஆட்சி முறை, அறம் மற்றும் கலாச்சாரம் பற்றிய மகத்துவமான தகவல்கள் கிடைக்கின்றன. நண்பர்களே, பாரத நாட்டவர்களான நமக்கு வானியல் தொடர்பாக எப்போதுமே ஈர்ப்பும் ஆர்வமும் இருந்து வந்திருக்கிறது. நமது தேசத்திலே இன்றும் கூட பல நூற்றாண்டு கால பழமையான வான் ஆய்வகங்கள் இருக்கின்றன. இங்கே அற்புதமான கணித கண்டுபிடிப்புகள் நடந்திருக்கின்றன. கடலோடல் வானோடலாகட்டும், பஞ்சாங்கமாகட்டும், அல்லது நமது திருநாட்கள் பண்டிகைகளாகட்டும், இவை அனைத்தும் வானத்தோடும் விண்மீன்களோடும் தொடர்புடையவையாக இருந்திருக்கின்றன. நம் நாட்டிலே வானியலானது ஒவ்வொரு தலைமுறையின் ஆர்வத்தையும் தொடர்ந்து தூண்டி வந்திருக்கிறது, ஆய்வுகளை மேற்கொள்ள ஊக்கப்படுத்தி இருக்கிறது. இன்றைய இளைஞர்களும் கூட இது தொடர்பாக கணிசமான பேரார்வத்தோடு இருக்கின்றார்கள். இன்றைய காலகட்டத்தில் நாடெங்கிலும் வானியல் குழுக்கள் வேகமாக பிரபலமாகி வருகின்றன என்பதை நீங்களே கூட கவனித்திருக்கலாம். பெரிய பெரிய நகரங்கள் தொடங்கி சிறிய வசிப்பிடங்கள் வரை, பள்ளிகள் முதல் பூங்காக்கள் வரை இந்த செயல்பாடுகளை காண முடிகிறது. பெங்களூர் வானியல் சங்கம் பற்றிய தகவல் எனக்கு கிடைத்தது. இங்கே கண்காணிப்பு சார்ந்த அமர்வுகளுக்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது. இந்த அமைப்பிலே ஊரகப் பகுதிகளிலே வானியலை மக்களுக்கு விருப்பப் பொருளாக ஆக்கும் இயக்கமும் தொடங்கப்பட்டிருக்கிறது. ககோல் மண்டல், அதாவது வானியல் சங்கம் என்ற பெயர் கொண்ட ஒரு குழுவானது 30 மணி நேர அளவிலான மிகவும் புதுமையான படிப்பு ஒன்றை தொடங்கியிருக்கிறது. நண்பர்களே, இரவின் விண்மீன்களை ரசிப்பது என்பது உள்ளபடியே மிகவும் அற்புதமான அனுபவம். ஆஸ்ட்ரோ கேரளா என்ற பெயருடைய அமைப்பு ஒன்று இரவு கண்காணிப்பு முகாம்களுக்கும் கருத்து பட்டறைகளுக்கும் ஏற்பாடு செய்கிறது. இங்கே இளைஞர்கள் தொலைநோக்கி கருவியை தயாரிப்பது, நட்சத்திரங்களின் வரைபடங்களை பயன்படுத்துவது ஆகியவை பற்றி தெரிந்து கொள்ளுகிறார்கள். ராஜ்கோட்டின் பிக்பேங் வானியல் சங்கமானது கிர் காடுகள் முதல் கச்சின் ரண் வரை பல வானியல் நிகழ்வுகளுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறது. ஜோதிர் வித்யா பரிசம்ஸ்தாவும் கூட வானியலின் மிகவும் பழமையான அமைப்புகளில் ஒன்று. இங்கே கண்காணிப்பு வசதிகளுடன் கூடவே புத்தகங்கள், நூலகம் மற்றும் தொலைநோக்கு நூலக வசதிகளும் இருக்கின்றன. நான் ஐசாக் பற்றியும் குறிப்பிட விரும்புகிறேன். இது மாணவர்களால் வழிநடத்தப்படும் தேச அளவிலான வலையமைப்பு. இது வானியல் மற்றும் வான் இயற்பியல் சங்கங்களை பரஸ்பரம் இணைக்கிறது. நண்பர்களே, நம்முடைய பொழுதுபோக்கிற்காக நேரத்தை ஒதுக்குவதும் தொடர்ந்து ஏதேனும் புதியதாக கற்றுக்கொண்டே இருப்பதும் மிகவும் அவசியமானவை. ஏதோ ஒரு வானியல் சங்கத்தோடு கண்டிப்பாக தங்களை இணைத்து கொள்ள வேண்டும். இந்த விடுமுறை நாட்களில் ஏதாவது ஒரு கோளரங்கத்திற்கு கண்டிப்பாக சென்று பார்க்க வேண்டும் என்று இளைஞர்களிடம் நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். நண்பர்களே, மனதின் குரல் நிகழ்ச்சியை யாரெல்லாம் தொலைக்காட்சியில் பார்க்கின்றார்களோ அவர்களிடம் நான் ஒன்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் ஒரு காணொளியை கண்டிப்பாக பாருங்கள். இந்த காணொளி கடந்த சில நாட்களாக விவாதப் பொருளாகி இருக்கிறது. இதிலே சிலர் மிகவும் பொறுமையாக, மிகவும் நிதானத்தோடு ஒரு கங்கை பகுதி டால்ஃபினை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இந்த மொத்த முயற்சியிலும் சுமார் 13 மணி நேரம் செலவாகி நிறைவாக அந்த டால்ஃபின் தப்பியது என்பது உங்களுக்கு ஆச்சரியத்தை அளிக்கலாம். நண்பர்களே, பாரதத்தின் முதலாவது கங்கை பகுதி டால்ஃபின் மீட்பு அவசர கால வாகனத்தின் மிகப்பெரிய பங்களிப்பு இதில் அடங்கியிருக்கிறது. இந்த சம்பவம் உத்தரப்பிரதேசத்திலே நடந்தது. அங்கே ஒரு கங்கை பகுதி டால்ஃபின் ஒரு கால்வாயிலே சிக்கிக் கொண்டது. இந்த வேளையில் நமாமி கங்கே இயக்கத்திற்காக உருவாக்கப்பட்ட ஆம்புலன்ஸ் அதற்கு நம்பிக்கை கீற்றாக விளங்கியது. மிகவும் கவனமாக அதை வெளியே எடுத்தது. பிறகு அது மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அதற்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு அதன் பின்னர் அது பாதுகாப்பாக ராப்தி நதியில் விடப்பட்டது. ஒரு வகையில் சொல்லப்போனால் ஒரு உயிர் மீண்டும் தனது இருப்பிடம் திரும்பியது என்று கூறலாம். நண்பர்களே, இந்த டால்ஃபின் மீட்பு ஆம்புலன்ஸ் மிகவும் சிறப்பானது. இதை ஒரு நடமாடும் மருத்துவமனையைப் போலவே வடிவமைத்திருக்கிறார்கள். இதிலே டால்ஃபினுக்கு தேவையான பாதுகாப்பு அமைப்புகள் இருக்கின்றன. பிராணவாயு வசதி, சிறப்பான ஸ்ட்ரெச்சர், மீட்பு உபகரணங்கள், அதாவது
ஏதாவது டால்ஃபின்

காயமடைந்து கால்வாயில் சிக்கி கொண்டாலோ நதியிலிருந்து விலகி போயிருந்தாலோ உடனடியாக அதற்கு உதவி செய்யப்படும். நண்பர்களே, நாம் கங்கை பகுதி டால்ஃபின்களை காப்பாற்றும் போது நாம் ஏதோ ஒரு உயிரினத்தை மட்டும் காப்பாற்றவில்லை, நாம் கங்கையின் உயிரி பன்முகத்தன்மையையே காப்பாற்றுகின்றோம். நதியின் ஒட்டுமொத்த உயிர்ப்பு இயந்திரத்தை காப்பாற்றுகிறோம். நமக்கு பின்னால் வரும் தலைமுறையினருக்கு இயற்கையின் விலைமதிப்பில்லாத ஒரு மரபினை காப்பாற்றித் தருகிறோம். எனதருமை நாட்டு மக்களே, உங்களில் பலருக்கு நதி, குளம் அல்லது ஏரிகளோடு தொடர்புடைய நினைவுகள் கண்டிப்பாக இருக்கும். யாருக்காவது குளத்தில் நீந்தியது, யாருக்காவது ஏரிக்கரையில் நண்பர்களோடு விளையாடியது, யாருக்காவது அந்த மண்ணின் மணம் நினைவில் இருக்கலாம். சிறுவயதின் இப்படிப்பட்ட நினைவலைகள் வாழ்க்கை முழுவதும் நம் மனங்களிலேயே நீக்கமறத் தங்கிவிடுகின்றன. நண்பர்களே, இப்படிப்பட்ட நினைவலைகளை பராமரிக்க உள்ளெழுச்சி அளிக்கவல்ல காதைகள் உத்தரப்பிரதேசத்தின் பஸ்தி மாவட்டத்திலிருந்து காண கிடைக்கிறது. பஸ்தியின் ஆகாஷ் குப்தா அவர்கள் தன்னுடைய கிராமத்தின் மனோரமா நதியை கண்டு மிகவும் துயரமடைந்தார். ஏனென்றால் எந்த நதியை அவர் சிறுவயதிலே தூய்மையானதாகவும் உயிர்ப்புள்ளதாகவும் கண்டாரோ, காலப்போக்கிலே அந்த நதியிலே நெகிழிகள் திரண்டு மாசு அதிகரிக்கத் தொடங்கியது. யாரையும் குற்றம் குறை கூறுவதாயில்லை, தானே ஒரு புதிய தொடக்கத்தை புரிவதாய் ஆகாஷ் அவர்கள் தீர்மானம் மேற்கொண்டார். குற்றம் சொல்லோம், தொடக்கம் செய்வோம் என்பது மந்திர சொற்களாயின. தனது நண்பர்களை துணைக்கு அழைத்து கொண்டார். கைகளிலே வெறும் வலை இருந்தது, மண்வெட்டி இருந்தது, பாண்டு இருந்தது. அனைத்தையும் விட மேலான சக்தியாக மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற உறுதிப்பாடு இருந்தது. இந்த இளைஞர்கள் நதியில் இறங்கினார்கள், ஆகாய தாமரைகளை வெளியேற்றினார்கள், நெகிழிகளையும் குப்பைகளையும் அகற்றினார்கள். பல வேளைகளில் ஒரே நாளில் 50-60 கிலோ வரையிலான குப்பைகளை நதியிலிருந்து அப்புறப்படுத்தினார்கள். மெல்ல மெல்ல மனோரமா நதியின் அந்த பகுதி மீண்டும் தூய்மையானதாக காட்சியளிக்க தொடங்கியது. அக்கம்பக்கத்தில் இருப்போரின் கவனமும் இந்த பணியின்பால் திரும்பியது. மக்களின் மனங்களிலும் தூய்மை தொடர்பான விழிப்புணர்வு அதிகரிக்க தொடங்கியது. நண்பர்களை, இதே போன்றதொரு உத்வேகமளிக்கும் சம்பவம் கோவாவிலே தெரிய வந்திருக்கிறது. கோவாவின் பாலகிருஷ்ண ஐயா அவர்கள் ஓய்வு பெற்ற ஆசிரியர். ஆனால் சமூகத்திற்காக பணியாற்ற வேண்டும் என்ற அவருடைய உற்சாகம் இன்றும் பசுமையாக இருக்கிறது. மட்டி தோலாப் பகுதியிலே நீர் தட்டுப்பாடு பலரையும் வதைத்து கொண்டிருந்தது. தீர்வு நோக்கி இவரும் பணியாற்றி வந்தார். பாலகிருஷ்ணா அவர்கள் குழாய்களை பொருத்தும் பணியில் மகத்துவமான பங்காற்றினார். இதனால் பல இல்லங்களுக்கு குடிநீர் கிடைக்க முடிந்தது. எந்த குடும்பங்கள் குடிநீருக்காக தினமும் போராட வேண்டியிருந்ததோ அவர்களுக்கு பெரும் ஆசுவாசம் பிறந்தது. நண்பர்களே, கடந்த மாதங்களில் ஒரு மிகப்பெரிய அனுபவம் எனக்கு கிடைத்தது. இது மனதின் குரலோடும் கூட தொடர்புடையது. ஆகையால் இன்று நான் இது பற்றி உங்களுடன் விவாதிக்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டின் நாகர்கோயிலில் நான் ஒரு ஆசிரியரை சந்திக்க நேர்ந்தது. சுமார் 30 ஆண்டுகள் முன்பாக நான் அவரை சந்தித்திருந்தேன். நான் கிரிஜா அம்மா அவர்களை பற்றி பேசுகிறேன். அந்த சந்திப்பின் போது இளைய மாணவர்களும் அவருடன் இருந்தார்கள். நண்பர்களே, கிரிஜா அம்மா அவர்கள் சுமார் 15 பள்ளிகளை நடத்தி வருகின்றார்கள். இவற்றிலே சென்னையின் ஜெயகோபால் கரோடியா ஹிந்து வித்யாலயா மிகவும் முக்கியமானது. இவருடைய தேசபக்தி உணர்வு அனைத்து பாரதவாசிகளுக்கும் கருத்தூக்கம் அளிக்க வல்லது. இவர் மனதின் குரலால் உள்ளெழுச்சி பெற்று தேசத்தின் பல இராணுவ வீரர்களுக்கு பங்களிப்பு அளிக்கும் உறுதி பூண்டார். இதன் பொருட்டு இவர் தனது அனைத்து பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கும் உத்வேகம் அளித்தார். வீரம் நிறைந்த படை வீரர்களுக்கு நாம் ஒவ்வொரு தினமும் 1 ரூபாய் பணத்தை பங்களிப்பாக அளித்து வர வேண்டும் என்று மாணவர்களிடம் இவர் கூறினார். அதாவது 1 ஆண்டில் ஒவ்வொரு மாணவன் தரப்பிலிருந்தும் 365 ரூபாய் திரட்டப்படும். இந்த சின்ன சின்ன பங்களிப்பால் சுமார் 40 லட்சம் ரூபாய் சேர்ந்தது. கிரிஜா அம்மா அவர்கள் இந்த மொத்த பணத்துக்கான காசோலையை என்னிடத்தில் அளித்தார். அவரோடு உரையாடி கொண்டிருக்கும் போது பாரத அன்னையிடம் அவர் கொண்டிருந்த அர்ப்பணிப்பு உணர்வு எத்தனை ஆழமானது என்பதை என்னால் உணர முடிந்தது. கடந்த ஆண்டுதான் சென்னையின் முதல் ஹிந்து வித்யாலயமானது தனது 50 ஆண்டு காலத்தை நிறைவு செய்தது. தேசத்தின் கல்வி மற்றும் கலாச்சார கௌரவத்தை முன்னெடுத்துச் செல்லும் பள்ளி வலையமைப்பு

0: தொடர்பான இவருடைய பங்களிப்பு மிகவும் பாராட்டுக்குரியது. இதோடு தொடர்புடைய அனைவருக்கும் நான் பல பல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய படைவீரர்களுக்கு தங்களுடைய பங்களிப்பை அளித்த அந்த மாணவ செல்வங்களுக்கும் நான் குறிப்பாக என் பாராட்டுக்களை உரித்தாக்குகிறேன். நண்பர்களே, பாரதத்தின் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு நகரிலும் ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. அது நமக்கு உள்ளெழுச்சியை அளிக்கிறது. பல வேளைகளில் இந்த முயற்சிகள் அதிக பேசு பொருளாவதில்லை என்றாலும் அதை பற்றி நாம் அறியும் போது தேசம் தனது குடிமக்களின் சக்தியின் துணையோடு முன்னேறி வருகிறது என்பதன் மீதான நம்பிக்கை மேலும் வலுப்பெறுகிறது. உங்கள் அருகிலே இப்படிப்பட்ட முயற்சிகளை கண்டிப்பாக கவனியுங்கள் என்று உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். யார் சமூகத்திற்காக நல்ல பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்களை அடையாளம் காணுங்கள். அவர்களுக்கு ஆதரவு அளியுங்கள். அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். முடிந்தால் நீங்களுமே கூட ஏதோ ஒரு நல்ல பணியிலே உங்களை இணைத்து கொள்ளுங்கள். அடுத்த மாதம் மனதின் குரலில் மேலும் சில உள்ளெழுச்சி அளிக்கும் விஷயங்களோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலமாக நாட்டு மக்களுக்கு இன்று காலை 11 மணிக்கு விடுத்த செய்தியின் தமிழாக்கம் கேட்டீர்கள். நீங்களும் பிரதமரிடம் ஏதேனும் கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால், அவருக்கு ஏதேனும் ஆலோசனைகள் வழங்க நினைத்தால், உங்கள் மனதின் குரலை www.mygov.in என்ற இணையதள முகவரியில் தெரிவிக்கலாம். இணையதள முகவரி மீண்டும் www.mygov.in. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: இனி தொடர்வது எக்ஸூர்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் திரை இசை பலர்களாய் கேட்டு மகிழலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிழக்கத்தில் இதுவரை நீங்கள் கேட்ட மதுரை தென்றல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். மதுர தென்றல் இசைக்க காத்திருக்கிறது நேயர்களே. முதலாவதாக பாடல் உல்லாச பறவைகள் திரைப்படத்திற்காக. தொடர்ந்து பாடல் கேட்டு இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு.

0: வானொலி நிலையம் இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க நேயர்களே. இசைக்கு காத்திருப்பது நட்சத்திர கீதங்கள். முதல் பாடலாக நாம் கேட்கவிருக்கும் பாடல் தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்திற்காக. அடுத்தடுத்த பாடல்கள் இசைக்க காத்திருக்கிறது, கேட்டு இணைந்திருங்கள்.
2: Yeah.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் அதிக அலைவரிசை 1669 கிலோஹெர்ட்ஸில் நாம் இணைந்திருக்கிறோம். நட்சத்திர கீதங்கள் கேட்டு இசைக்கு காத்திருக்கும் அடுத்த பாடல் திருவருட்செல்வர் திரைப்படத்திற்காக.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1669 கிலோஹெர்ட்ஸ் கேட்டுட்டிருக்கீங்க நேயர்களே. நேரம் இரவு 9:48. இசைக்கு வரும் அடுத்த பாடல் வஞ்சிக்கோட்டை வாலிபன் திரைப்படத்திற்காக.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1669 கிலோஹெட்ஸில் நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம். நட்சத்திர கீதங்கள் நிறைவு பாடலாக நாம் கேட்கவிருக்கும் பாடல் குழந்தையும் தெய்வமும் திரைப்படத்திற்காக.

ஆகாஷ்வாணி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் மதுரை வானொலி நிலையம். இதுவரை நாம் கேட்டு ரசித்தது நட்சத்திர கீதங்கள். நிறைவு பெறுகிறது நிகழ்ச்சி. நன்றி நேயர்களே. இனி தொடர்ந்து நாம் கேட்கவிருப்பது ரவிவாசரிய அகில பாரதிய சங்கீத சபா டெல்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நேரம் வாய் நாளை காலை 5:45 மங்கள இசை நாளொரு குரல் 280. அதனைத் தொடர்ந்து 6 மணிக்கு செய்திச் சுருக்கம், 6:05 ஆங்கிலத்து செய்திகள், 6:10 இணைத்தனம் நிலவை கேட்க குறிக்கோள் வாழ்க்கை. வழங்குபவர் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளிர், இன்று ஒரு செய்தி. ஒரு சொல் கேளிரில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் கால்நடைகளுக்கான தீவன பயிர் உற்பத்தியில் புதிய சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து தகவல் வழங்குகிறார் தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய உளவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் பி மகேஸ்வரன் அவர்கள். காலை 6:45 மாநில செய்திகள். 6:55 இயற்கை என்பம் சோழசனை எழுதி வழங்குவர் முருகராஜ் அவர்கள். 7 மணிக்கு அறிவம் 1000, 7:10 மதுரத்தன்றல், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 நலமாய் வாழ்க காதுமூக்கு தொண்டை பிரச்சினைக்கான விளக்கம் அளிக்கிறார் காதுமூக்கு தொண்டை சிறப்பு சிகிச்சை நிபுணர் பி ராஜசேகரன் அவர்கள். பகுதி 1 உடன் உரையாடுகிறார் விக்னேஷ் அர்ஜுனன். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 அறிவியல் சிறப்பு நிகழ்ச்சி உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சி ஆற்றலை சேமிப்போம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மதுரை கல்லூரியின் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம் ராஜேஷ் கண்ணன் அவர்கள். உடன் உரையாடுகிறார் ஏ விக்னேஷ்.

0: காலை 8 மணிக்கு செய்தி சுருக்கம், 8:02 மதுரத்தன்றால், 8:15 காயல் செய்திகள், 8:30 மதுரத்தன்றால், 8:45 வானொலிக்கு துணை சிகப்பு நிகழ்ச்சி. வானொலி இணையர்கள் ராஜம்மாள், ஸ்டெல்லா, திலகபதி மைதிலி, மரியா, லிபியாள் ஆகியோர் பங்கு பெற்ற சித்திரமும் இடம்பெறும் சிறப்பு நிகழ்ச்சியாக ஆகாஷ்வாணி தூத்துக்குடி. 9 மணிக்கு அரங்கிசை, 10 மணிக்கு செய்தி சுருக்கம், 10:02 எனக்கு பிடித்த பகுதி, 11 மணிக்கு செய்தி சுருக்கம், 12:11 மதுரத்தன்றால், 12 மணிக்கு நிகழ்ச்சி முயற்சி, 12:05 காயல் செய்திகள், 12:10 இசைமடை, 12:40 தமிழ் செய்திகள், 12:50 மெல்லிசை மற்றும் அதனைத் தொடர்ந்து 1:05 காங்கிலத்தில் செய்திகள் மற்றும் 1:10 எண்ணுயிர் தொழில். பெண்களின் உடல்நலன் குறித்து நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மகப்பேறு மருத்துவர் கே காயத்ரி தேவி அவர்கள். பகுதி 1 உடன் உரையாடுகிறார் கே வித்யா. 1:45 மாநில செய்திகள், 1:55 பாரதியார் சாங்ஸ், 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 மருத்தன்றல், 2:40 ஹிந்தி லெசன், 2:55 வானிலை அறிக்கை, 3 மணிக்கு பகல் ஒளிபரப்பு நிறைவேறும். மீண்டும் 5:27 மாலை ஒளிபரப்பு. குரல் அமதம் 280, அதனைத் தொடர்ந்து 5:30 என்சிஆர்டி வழங்கும் நிகழ்ச்சி, 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஐந்து செய்திகள், 6:10 ஒருபடப்பாடல்கள், 6:30 மாநில செய்திகள், 6:40 மறுத்தன்றல், 6:55 சேவை செய்திகள், 7 மணிக்கு மறுத்தன்றல், 7:10 மாவட்ட செய்திகள், ஈரோடு மாவட்டம், எழுதியவர் பி சி மூர்த்தி அவர்கள், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 உலர்வலகம், 7:30 மண்ணும் மணியும் எலுமிச்சை பூச்சிகள் மேலாண்மை குறித்து பெரியகுளம் தொடக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பூச்சிகள் துறை இணை பேராசிரியர் டாக்டர் எஸ் சரணி அவர்கள் தந்தார்கள். 11:08 செய்தி அறிக்கை, 8:05 மதுரத்தென்றல், 8:30 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, இன்று சென்னை சேதாப்பேட்டை வழக்கறிஞர் தண்டபாணி அவர்களுடன் நேர்முகம், 8:45 அச்சாணி பாரம்பரிய பூஜை பொருட்கள் தயாரிக்கும் தொழில் முனைவர் எம் சகனாகாந்தி அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம் நிறைவு பகுதி, 1:00 அவர்கள், 9 மணிக்கு ஐந்து செய்திகள், 9:15 செய்தி சொல்ல, 9:30 இசை வரை, 10 மணிக்கு சுக்கியான் மேன் கம்ப்ளீட்டட் ஆஃப் 12 இயர்ஸ் கவர்மெண்ட் ஃப்ரம், 10 மணிக்கு நட்சத்திர கீதங்கள், 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஐந்து செய்திகள், 11:10 ஒளிபரப்பு நிறைவேறும். இதுவரை நீங்கள் கேட்டது நாளைய நிகழ்ச்சிகளை பற்றிய அறிவிப்பினை, நிகழ்ச்சியும் நேரம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், நெல்லியர்களாக கேட்கலாம்.
1: The news read by Reshma Tiwari. Prime Minister Narendra Modi today lauded several citizens for their outstanding contributions towards nature conservation, solving local problems and other social causes, highlighting their inspiring initiatives and achievements. Addressing the nation in his monthly program Mann Ki Baat on Akashvani, Mr. Modi spoke about Saji Valasheril of Keralam, who runs a free swimming club that has helped more than 15,000 people learn swimming. Highlighting India's sporting achievements, Mr. Modi applauded record-breaking performances by emerging athletes at the National Senior Athletics Federation competition held in Jharkhand's Ranchi. Expressing concern over the prevailing heatwave conditions, the Prime Minister urged people to follow official advisories and take precautions to stay safe. He also encouraged the consumption of traditional summer beverages.
2: इस समय देश के ज्यादातर हिस्सों में बहुत गर्मी पड़ रही है. तेज धूप, गर्म हवाएं, ऐसे मौसम में अपना ध्यान रखना बहुत जरूरी है. पानी पीते रहिए, धूप में अगर निकलना ही पड़े तो थोड़ा संभल कर निकले. इस दिशा में सरकार की भिन्न भिन्न डिपार्टमेंट्स ने जो गाइडलाइंस जारी की है वो भी भूलिएगा नहीं.
1: Prime Minister Narendra Modi will hold discussions with Myanmar President U Min Aung Hlaing in New Delhi tomorrow. The entire gamut of relations between Myanmar and India, including security and connectivity, will come up for discussions during the talks. National Security Advisor Ajit Doval called on the visiting dignitary in Delhi this evening. The Myanmar President arrived at Gaya in Bihar yesterday on a 5-day visit to India. Union Minister for Housing and Urban Affairs and Power, Manohar Lal, today announced a series of initiatives to strengthen urban sanitation

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் அதிகாலை 5:45 காலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். வணக்கம், ஜெய்ஹிந்த்.